0: ஓடி வாங்கம்மா. அது ஆனா ரேவதி அம்மா அதை பாட மாட்டான்னு நினைக்கிறேன். அது முடியாது அது.
1: அப்படி இல்ல, பவுனம்மா இல்ல தவிர வேற யாராலையும் பாட முடியாதுன்னா அப்புறம் என்னத்துக்கு அந்த இடத்துல நான்
0: பாடணும்? ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதாவது பவுனம்மாட அந்த அசைவு அதுக்குள்ளேயே அவன் அப்படி அந்த பாத்திரமா மாறி சொல்றான் அந்த வேர்ட்ஸ் அப்படியே. மெல்ல மெல்ல தொடுங்க,
1: மெல்ல மெல்ல தொடுங்க, மெல்ல மெல்ல தொடுங்க.
0: நிலுங்க நிலுங்க, அவ விடுபட்டுட்டு அவ எடுத்து கூப்பிடலாம். நிலுங்க நிலுங்க, இன்னைக்கு கேப்போம். ஏன்னா உண்மையிலே நேற்று அவ அரவாசையோட நிப்பாட்டா, அவ்வளவு இனிமையான இனிமையான குரல். இந்த குரல் எப்படி அசைத்து
1: எடுத்துக்கிறான் காலத்தில் பல கனவு கை கூடும் நேரம் தான் முதலிரவு. மெல்ல மெல்ல தொடுங்கள்,
0: சரியான போட்டி இல்ல. ஆமா நீங்க சொல்ற, ஆமா நீங்க சொல்றது வந்து ஒரு அதாவது ஒரு 8 வயது புள்ள சொல்றமா, மெல்ல மெல்ல தொடுங்க அம்மா, சின்ன பிள்ளை மாதிரி. என்ன அம்மா பவுனம்மா நீங்க அழைச்சிருந்தீங்க, நான் உங்களை அழைச்சேன். திருப்பி அத கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது இங்க பாக்கலாம். ஓடி வாங்க உங்களா, வாங்க வணக்கம்.
1: பாட்டு பாட்டு வரிய எடுத்து போயிட்டு இருப்பாங்க.
0: இல்ல அது பாடம், அவருக்கு பாடம். எங்கம்மா? ஆமா எல்லாரும் எதிர்பார்க்கிறோம்.
2: அம்மா இவங்க அவங்க இப்ப வந்தாங்கல்ல ஒரு சகோதரர்,
0: அது எங்களுடைய கணபதி அண்ணா. கணபதி அண்ணா என்னுடைய அண்ணா.
2: ஆமா ஆமாமா, அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேம்மா.
0: நல்ல நல்ல சந்தோஷம்.
3: நீ நல்லா பண்ண நல்லா பண்ண சொல்றது என் கடமை. வந்து
0: நான்
3: ஒரு பாட்டு பண்ண நீங்க ஹம்மிங் குடிப்பீங்களா?
2: என்ன பாட்டு சொல்லுங்க? அந்த பாட்டு தெய்வ பிறவில சொல்லுவீங்க.
0: என்ன பாட்டு நானா? முதல்ல பாடிட்டு
1: அன்பால தேடியா? அன்பால தேடிய அறிவு செல்வம் அதுவும்
2: இல்ல. நீங்க வேற ஒண்ணு கூட செய்யலாம். நீங்க வேற ஒரு டூயட் பாட்டு பாடுவோம் ரெண்டு பேருமே சேர்ந்து, நம்ம மீராம்மா முன்னாடி. அது அப்புறமா தேர்ந்தெடுப்போம் இந்த பாட்டுன்னு.
0: எனக்கு முன்னால பாடுங்க டூயட்.
3: முதல்ல இந்த அன்பாலே பாட்டுக்கு ஒன்லி ஹம்மி தான். இல்லம்மா ஒன்லி ஹம்மி தான் பாட வேண்டிய வசதி வராது. ஹம்மி தான் அன்பாலே பாடும்போது.
2: நீங்க அண்ணா சொல்றீங்கல்ல ஐயா இந்த பாட்டு
0: அண்ணா அண்ணா முதல் இந்த பாட்டை அவ பாடட்டா, அதுக்கப்புறம் நாங்க தொடர்ந்து அதை எடுத்து வரணும். அப்படியே நில்லுங்க, எங்க பாடுங்கம்மா முதல்ல. எல்லாரும் கேட்க இது விருப்பம். கன பேருடைய உத்தேசம் அதாவது ஃபாரூக் தன் ஊருக்கு போறாராம், உடனே பிளைட் எடுத்துருவாரு. ஜார்ஜ் வந்து தான் டிக்கெட் புக் பண்றேன்னு சொன்னார். ஹமீட என்னன்னு தெரியல, கேப்போம் எதுக்கு. நானும் டிக்கெட் புக் பண்ணலான்ற இந்தியா வர்றதுக்கு. எங்க அம்மா பாக்க
1: இதழே இதழே தேன் வேண்டும், ஆஹாஹா இதழே இதழே தேன் வேண்டும், இடையே இடையே தனி வேண்டும், இது போல் வேண்டும்.
2: இதழே
1: இதழே தேன் வேண்டும், இடையே இடையே கனி வேண்டும், இதுபோல் இனி நான் வேண்டும்
2: தர வேண்டும் தர வேண்டும். பாரம் ஆனந்த பாடத்தின் அரிச்சுவடி பாரம்பமாகட்டும் அனைத்தபடி. என்ன இது, மெல்ல மெல்ல தொடுங்கள். ஆனந்த பாடத்தின் அரிச்சுவடி ஆரம்பமாகட்டும் அனைத்தபடி. தேனலில் பூமத்தும் தெளித்த

வேண்டும் நான் இருக்க. ஆடும் துறையன்

0: உங்களை மாதிரி உண்மையா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கஷ்டம்தான், இருந்தாலும் சொல்ல முடியாது. இப்ப எங்களுடைய ரேவதி அம்மான் சில நேரம் அத பாடி பாடி பழகுனா சொல்வா என்றது எனக்கு தெரியும், பாடுவா.
1: சரி மீனம்மா,
0: என்னடா அதுக்குள்ளே அப்படியே மூழ்கி பாடுறா, அதுதான் நல்லா இருக்குது. என்ன இந்த பாட்டோட பாட்டு பாடுறேன் சொல்லிக்கொண்டிருந்த கலவரம் என்ன
1: என்ன
0: பாட்டு சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லலாம், ரெண்டு பேரும் பாடக்கூடிய பழைய
1: பாடல்.
2: ஹலோ,
1: நாங்க
2: ஞாயிற்றுக்கிழமை ஜானகி அம்மா காலையும் நீ மாலையும் நீ ஒரே ஹம்மிங் மட்டும் கொடுக்க முடியுமா? ஒரு பல்லவி சரணம் அது ஈஸியா பல்லவி சரணம்.
1: ஐயோ அது இல்ல, அது வந்து நான் எடுத்து இது ஒரு பாட்டு நம்ம பல சிரமமான பாட்டு பாடுறேன்,
2: வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா.
0: அவர் பாடிட்டார், அவர் பாடிட்டார் புள்ள, அம்மா பாடிட்டா. என்ன என்ன மாதிரி ஏறிட்டீங்களா? எப்ப பிளைட் ஏறீங்க?
1: பிளைட்
2: நிறைவேற்றிட்டீங்க. எங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி. பவுனம்மாவுக்கு மீனா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அம்மாவுக்கு அம்மா அம்மா வந்து உண்மையாவே இந்த கழுவுற மீனே நடுவுற மீனே பிடிச்சிட்டீங்க. நீங்க அவன் நடுவு போனாங்க, நீங்க பிடிச்சி பாட வச்சிருந்தீங்க. அம்மா மீரா அம்மா, அம்மாவுக்கு இங்கே பட்டம் இளங்கையின் இளங்கையில் இந்த அம்மா. நன்றி அம்மா. பவுனம்மா எங்கள் அம்மா, நீங்க வந்து இளங்கையின் இளங்கையில் அம்மா.
1: இதே தாமரை
0: இன்னைக்கு உண்மையாம்மா பவுனம்மா, உங்களுக்கு போட்டு உண்மையா உங்களுடைய கடைசி மட்டும் இந்த பாட்டு எங்க பாடினாலும் உங்களை மறக்க முடியாது. எல்லாருக்கும் இதை கேட்டவர்களுக்கு
2: உண்மையா கேட்டேன்னா பவுனம்மா தான் ஞாபகம் வரும். எனக்கு இப்ப ராஜசேகர மறந்து போச்சு, இவங்க ஒரு இடம் வந்துச்சு இப்ப மைண்ட்ல. நடைமுறை தரங்க பாடுறதுக்கு நடைமுறை.
1: அவங்க அவங்க இல்லன்னா இப்படி ஒரு பாராட்டு மழையில நான் நினைவே முடியாது. இந்த வானம் அதாவது மீராம்மா, நம்ம சிந்தனை செல்வன் ஐயா, நம்ம எம்டிஆர் வானொலி, இந்த வானங்கள், இந்த வானங்கள் இல்லைன்னா நான் வந்து அந்த மழையில இந்த பாராட்டு மழையில நனையவே வாய்ப்பு இருக்காது.
0: மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல பாருங்க, வாரணங்க எனக்கும் வரது இல்ல. அது என்ன அந்த பார்த்த எப்படியா என்ன குரங்குக்கு அடுத்த பேர் என்ன? குரங்குக்கு
1: எதுக்கு
0: மந்தி இல்ல, மந்தி இல்ல, வானரங்கள் என்ன வானரங்கத்துல இருக்க வானரங்கம் தான் அவர் வாழ்த்தி இருக்கின்றது வருத்தம். அதுல முதல் வானரம்மா,
1: கடல்ல ஒரு மீன் இருக்கு, என்ன சொல்லுவாங்க, கடல் கண்ணியா,
0: கடல் கண்ணி, அதாவது
1: அந்த பேர் தான் நம்ம பௌர்ணம்மா
0: மம்மையோ கடல் கண்ணி.
1: அப்படின்னா கடல் கண்ணா அப்படின்னா பாதியும் தானே, காலெல்லாம் இருக்காது, கையெல்லாம் இருக்காது,
0: கீழே அழகா இருக்கும், அழகா இருக்கும். வீட்டை நாங்க புடிச்சு வந்து வான் பக்கமா வெட்டி நல்லா குளம் பண்ணி வைக்கணும்.
2: எம்டிஆர்
1: வானொலிக்கு வரவே முடியாது.
0: அவ கடல் கண்ணி கடலுக்கு இருந்து இந்த பாட்டு
1: காந்த குரலோன்னு கண்ணி, காந்த குரலோ,
0: காந்த குரல
1: விடவா குரலம்மா, தன்னடத்தான் தன்னடத்தான். உங்களுக்குதான் எம்டிஆர்ல நிறைய பொருள்,
0: எல்லாரும் வந்து பவுனம்மாக்கு பேர் கொடுங்க பாப்போம், எந்த பேர் பொருந்ததுன்னு பாப்போம். எங்க எங்க பாப்போம், இந்த பாட்டை கேட்டுட்டு மயங்கினவங்க பவுனம்மாக்கு பேரை கொண்டு கொடுங்க. எங்க ஒரு பேர் ஒன்று வச்சிடலாம் இன்னைக்கு நாங்க, எங்க பாக்கலாம். கணபதி அண்ணா, நந்தி அண்ணா, நந்தி அண்ணாக்கு அந்த பாட்டை பாருங்க, அந்த பாட்டை பாருங்க.
2: எனக்கு
0: நல்ல பசி வந்தா நான் அம்மிங் கொடுப்பேன், நல்ல பசி அத மட்டும் அம்மிங் வராது எனக்கு, நல்ல பசிக்கணும், அதுவும் புடிச்ச சாப்பாடு இருக்கணும் அங்க தள்ளி எனக்கு தராம. எங்க பாடுங்க
2: வந்துவிட்டேன். காலையும் நீ மாலையும் நீ அம்மிங்
1: அம்மிங்
2: அம்மிங்க போச்சு.

0: இப்ப ஒரு ஹம்மிங் வரும்.
1: அது நம்ம ஒரு நாள் கேட்டுட்டே
0: பாருங்க. நல்ல மியூசிக். அறுவடி வாகம் தெய்வம் நீலயம் நீயே.
2: பாலில்
0: விழுந்த பழங்களை போலே பருவம் உருவம் இறைந்தவள் நீ. பாலில் விழுந்த பழங்களை போலே பருவம் உருவமும் இறைந்தவள் நீ. மனதினில் மேடை அமைத்தவள் நீயே.
1: ஐயா நீங்க இந்த பாட்டு கண்ணில் வந்து மின்னல் போல் அது அது பாடுவீங்களா?
0: கண்ணில் வந்து மின்னல் போல் பாடுதே இந்த காவிய கதையே ஓவியமே. நல்ல படம்.
1: நீங்க நல்லா நிறுத்தி நீங்க ரேடியோல எப்படி பாடுறாங்க அதே மாதிரி நீங்க பாடினாதான் எனக்கு எடுக்கிறதுக்கு பாட்டு ராகத்துக்கு வரும். அதே மாதிரி
2: பாடணும். நீங்க கொஞ்சம் சத்தமா பாடணும். அந்த கீழே உங்களோட பேச்சு வந்து உள்ளுக்குள்ள அமர்ந்து போகுது.
1: இல்ல அந்த பாடல் உங்களுக்கு முழுமையா ராகமா தெரியும்னா அந்த பாடலை எடுங்க. அப்படி தெரியும் பாடுவாரு. அவர் நல்லதான் பாடுவாரு. இல்ல அந்த பாடல உங்களுக்கு தெரியுமான்றதுதான் கேக்குறேன்.
0: சொல்லுங்க
2: சத்தமா
0: பாடுங்க. பெண்களுக்கு மான் போ
1: தாழ்மையா சொல்லிக்கிறேன். நீங்க வந்து பூ போல பூ போல பிறக்கும் பால் அப்படி சொல்லக்கூடாது.
2: அவர் பாடுவார் உங்களுக்கு அந்த பாட்டை என்னன்னு சொல்றதுதான். பூ போல பூ போல முதல் சொல்லி கொடுத்தார்.
1: நீங்க சொல்லுங்க. நீங்க பாடுங்க.
2: அண்ணா பாடி நாங்க எல்லாம் அழுந்து போயிருக்கிறேன். நீங்க ஒரு பக்கத்தா இல்ல.
1: நான் அவருக்கு பாராட்டு நிறைய குடுத்திருக்கேன்மா. அவங்க பாட்டை கேட்டுட்டு தேதி
2: போட்டிருக்கேன். அதை பாருங்க பாப்பாவால முடிஞ்சாவா அந்த இடையில பாடட்டும். இங்க பாப்போம் ஒரு கடைசி ட்ரை. அதுக்கப்புறம் விடுபட்டு கொள்ளலாம். என்னடா நான் நிகழ்ச்சி மாறிக்கொண்டு போகுது. எங்க
0: பஞ்சு வரணும் வச்சுக்கலாம். ஏற்றியது பூ போல பூ போல பிறக்கும் பால் போல பால் போல சிரிக்கும்
1: மான் போல புல்லும்

0: போல மான் போல புல்லும் போல இதயத்தை அள்ளும்.
1: மல் போல சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிருண்டும் இல்லை. அப்படி வரும், நீங்க அப்படி நீங்க கண்டிப்பா பண்ண முடியாது.
0: அந்த பாட்டு அந்த அடிய சொல்லுங்க, அந்த சுசிலாமா பாட்டு பாட்டு
1: மடிமீது தவழ்கின்ற முல்லை மழலை சொல் இன்பத்துக்கில்லை.
0: சரி இப்ப பாடுங்க, இப்ப பாடுங்க, நீங்க பாடுங்க.
1: மலர் போல சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிருண்டும் இல்லை.
0: மழலை சொல் இன்பத்தின் மடி மீது தவழ்கின்ற முல்லை. மழலை சொல் இன்பத்தின் இல்லை.
1: இப்ப நீங்க பூ போல சிரிக்கும் பால் போல பால் போல சிரிக்கும் மான் போல மான் போல புல்லும் நீங்க உள்ளாடும் உயிரென்று கண்டேன். நீங்க பண்ணும் உங்களை உள்ளாடும் உயிரென்று கண்டேன். அவள் உருவத்தை நான் என்று
0: கண்டேன். அவன் உருவத்தை நான் என்று
1: கண்டேன்.
0: நீங்க பாருங்க, தள்ளா தள்ளாடி வருவான் தனியாக இன்பத்தை தருவான்.
1: இல்ல
2: முதல்ல இருந்து நான் சொல்றேன், நீங்க பாடுங்க. சரியா தடுமாறாதீங்க. சரி நீங்க பாடுங்க. முதல் பூ போல பூ போல பிறக்கும், நீங்க பாடுங்க. அடுத்தது நீங்க மான் போல மான் போல துள்ளும், பாடுங்க.
1: அது ரெண்டு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. ரெண்டு
2: வாட்டி. அடுத்தது நீங்க திரும்ப பூ போல பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும், பெண் வந்து ஹம் பண்ணணும்.
1: மான் போல் கரெக்ட்.
2: சரியா
1: ஓகே.
2: எங்க
1: இதான் இதான் மீரா மிஜி தியேட்டர் எம்எஸ் மாதிரி விஸ்வநாதி விஸ்வநாதி.
2: அடுத்தது
1: பூ போல பிறக்கும் பால் போல பால் போல சிரிக்கும்
0: மான் போல மான் போல துள்ளும் போல இதயத்தை அள்ளும்.
2: அடுத்த பூ போல

0: அது ஆண் வந்து
1: சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிரும் இல்லை.
0: என்ன இருக்கா நீங்களே திரும்பி அண்ணா இல்ல அண்ணா இல்ல அண்ணா இல்ல அண்ணா நீங்க இல்ல அவவே அத சொல்லிட்டு பூ போல பறக்கும் பேந்துதான் நீங்க மான் போல மான் போல ஆண் பாடுறது அது சரி எங்க நீங்க
2: அப்படிதான் வரும்
0: மடிமீது தவழ்கின்ற முல்லை ஆரம்பிங்க
2: மடிமீது தவழ்கின்ற முல்லை மழலை சொல்லி மத்தின்
0: பேந்து

அதுல அந்த ஹம்மிங் என்ன வரும்? அடுத்தது பெண், பெண் நீங்க பெண் பாடணும். அடுத்தது பவுனம்மா, உள்ளாடும் உயிரொன்று.

0: நாடி அண்ணா
1: நாடி தள்ளாடி வருவான் தனியாத
2: இன்பத்தை தருவான்.
0: அடுத்தது ஆண் பண் ரெண்டு பேரும் பூ போல ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்க. ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம் தாங்க. நேரம் சரியாக 1:29 அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:01. என்னவென்றால் எல்லா குழந்தைகளும் இப்ப தெரியுதானே உங்களுக்கு வயசான குழந்தையா மாறுறேன். எல்லா குழந்தையும் துள்ளி விளையாடுனதை பாத்தீங்கன்னா பூ போல துள்ளுது பால் போல எல்லாரும் அழகா பாருங்க. எல்லா குழந்தைகள் மாறி துள்ளி பாடினாங்க. உங்களை எல்லாருக்கும் நன்றி நன்றி. அன்பை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி, விடைபெற்றுக் கொள்ளலாம். இனி
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. மகோனமாக நன்றி, நல்லா பாடினீங்க எல்லாரும். அம்மாவுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. சார் எங்கே உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வர்ற நேரம் இருக்குது. என்னடா அம்மா என்ன அவர்கள் பாட இந்த வானொலியின் இது சிறப்பு என்னென்றா அந்த முயற்சி செய்து அவர்கள் பாட வேணும்னு ஆசைப்படும் போது அதுக்கு இடத்தை நாங்கள் கொடுத்துருவோம்ன்றதுக்காகத்தான் கொடுத்திருந்தது. அதனால குழந்தை பிள்ளைகள் போல அவர்கள் பாடினார்கள், பாடினாலும் அருமையா இனிமையாக பாடினார்கள், நல்லா இருந்தது. பாடுவோர் பாடலாம் முயற்சியில நீங்க தயார் பண்ணிக்கொண்டு நீங்கள் வர வேண்டும் என்று எல்லாரையும் கேட்டுக்கொண்டு உண்மையிலேயே இன்றைய நிகழ்ச்சியில எல்லாரும் நீங்க வந்து இணைந்து கொண்டீர்கள். செல்வகுமார் நீங்க இணைந்து இணைஞ்சு போனீங்க. செல்வகுமார் பாட்டும் சொல்லல, கடைசியா உங்களுக்குரிய பாட்டு நாங்க தான் எடுக்கணும். பிரகாஷ் நீங்க நிறைவாக நீங்க அழைச்சு கொண்டிருந்தீங்க, ஏதோ சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஏதாவது சொல்ல இருந்தால் உடனே அழைத்து பாருங்க பாட்டுலயோ அல்லாட்டி நாங்க குழந்தை பிள்ளைகள் கொஞ்சம் துள்ளி விளையாடுனது இப்ப துள்ளி நாங்க எல்லாம் பாடணும் இல்ல, அதை ரசிச்சிருந்தா நீங்க ஏதாவது சொல்லணும்டா உடனே நீங்க வந்து சொல்லிட்டு போக வேணும். உடனே எங்கே வந்து வாழ்த்துக்களை தெரிவித்தால் அல்லாட்டி இப்ப உங்களோட இதுல நடந்த நிகழ்ச்சியோ அல்லாட்டி பாடின பாடலையோ இன்று இணைந்து கொண்டவர்கள் வந்து பவுனம்மா, பி பி பிரகாஷ், சந்தனராஜ் மாமா. மாமா நீங்க பாட்டு தெரியல, இணையுங்க மாமா, இணைஞ்சு பாட்டு தந்துருங்கோ. எங்களுடைய அருள் நாகப்பன், நீங்க பாட்டு தெரியல நாகப்பன், ஓடி வாங்கோ பாட்டை தந்துருங்கோ. பிரகாஷ் பாட்டு தெரியல பிரகாஷ், ஓடி வாங்கோ. மற்றது மகாலிங்கம், ராமன், சோமசுந்தரம், ரேவதி அம்மா, சுருதிகா, விஜயராகவன், ஃபாரூக், மற்றது ஞானசேகர அண்ணா, ரதீஷ், கலைவாணன் அண்ணா, கணபதி அண்ணா, செல்வகுமார் இணைஞ்சிருந்தீங்க. இணைஞ்சு உங்களோட பாட்டுகளை தந்துருங்க. செல்வகுமார் நீங்களும் பாட்டு தெரியல, நாகப்பன், பிரகாஷ், சந்திரராஜ் மாமா மூன்று பேரும் வந்து பாட்டை உடனடியாக தந்துட்டு போனா நல்லா இருக்கும். இன்றைக்கு நிகழ்ச்சியில வெற்றி பெற்றவர்கள் உங்களோட இலக்கங்கள்ல சொல்லிடுறேன். முதலாவது ஓ ஜார்ஜ் இது வரையில உங்களோட பேரை காரம் இல்லையா? ஐயோ உங்களோட பேர் அந்த இது என்ன வெற்றிக்கு போடுறத போட்டுட்டு ஜார்ஜோட பேரை எழுதாவிட்டு நல்லா நீங்க வரையில இன்னைக்கு உங்களோட பாட்டு வந்திருக்காது. ஜார்ஜ் நீங்க பாட்டு சொல்லல, ஜார்ஜ் சொல்லுங்க.
1: ஆமா அதுக்குதான் அதுக்குதான் இது என்ன படம்
0: என்
1: ராசாவின் மனசிலே பாடத்துல இருந்து அங்க மீன பாடும் என்ன பாட்டு அது நல்ல பாட்டு
0: என்ன மீனா பாடுறது என் ராசாவின் மனசுல வரவங்க பாட்டு. பிரகாஷ் நீங்க உங்களோட பாட்டை கொண்டு கொடுங்க, செல்வகுமார் வாங்கோ, எங்களோட சந்தனராஜ் மாமா வாங்கோ, வந்து பாட்டை தந்துட்டு போங்க. என்ன பாட்டு அது? சரி உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் தெரியுமா அது சொல்லுங்க.
1: ஒரு புள்ளி, ஒரு புள்ளிதான்.
0: நல்லா தெரியுமா உங்களுக்கு?
1: ஆமா ஆமா கண்டிப்பா ஒண்ணுதான் ஒண்ணுதான்
0: ஒண்ணுதானா? நேற்று மாதிரி ஒரு 10-15 இருக்கும்னு சொல்லல நீங்க?
1: இல்ல இல்ல இல்ல
0: உண்டு உண்டு. சரி உண்மையிலேயே முதல்ல கீழே இருந்து போகலாம். கணபதி அண்ணா உண்டு, நீங்க பாட்டை ஞாபகப்படுத்துங்க, நான் சொல்லி கொண்டு போறேன் இதுகளை. கணபதி அண்ணா உண்டு, கலைவாணன் அண்ணா உண்டு, அந்த இந்த அண்ணாக்களுக்கு எல்லாம் ஒன்று ஒன்று ஒரு மாதிரி எடுக்க வச்சுட்டு சொந்தத்தை விட கூடாது. கலைவாணன் அண்ணா உண்டு, பவுனம்மா உண்டு, சுருதிகா உண்டு, ரதீஷ் உண்டு, எங்களுடைய ஜார்ஜ் நீங்கள் உண்டு, சரியா? அடுத்தது ரெண்டு ரெண்டு எடுத்தவங்க, ரேவதி அம்மா ரெண்டு, ராமன் ரெண்டு,
1: இந்த பாட்டு இந்த பாட்டுமா குயில் பாட்டு ஓ அந்த
2: இளமானே
1: பாடிய பாடல்
0: இளமானே அந்த பாட்டா
2: அன்று வந்த சொந்தமல்லவா
1: இன்னைக்கு எவ்வளவு பௌர்ணமியும் சூப்பரா பாடினாங்க அப்புறம் ரவிஜம்மா பாடினாங்க அம்மியும் கூப்பிட்டாங்க ரவிஜம்மா நம்ம குட்டி ரவிஜம்மா கணபதி ஐயா சூப்பரா பாடினாரு
0: வந்திருக்காரு.

0: கொடுக்கணும், அதுதான் அவர் செய்கிறார். ஊருக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு பாட்டை சொல்லுங்க, செல்வகுமார் பாட்டை சொல்லுங்க.
1: என்னுடைய பாடல் வந்து என்ன பாட்டு நினைச்சிட்டு வந்தேன், அம்மாட்ட பேசணும்னு
0: மறந்துமா. பாட்டு என்ன பாட்டு அது? பிரகாஷ் இணைஞ்சு கொள்ளுங்க, உங்களோட பாட்டு தரணும் பிரகாஷ். நீங்க நாளைக்கு பாட்டு இல்ல, ஆக உங்களுக்கு நாங்க பிஜிஎம் மட்டும்தான் போடுவேன்.
1: ஆடாமல் ஆடுகிறேன், ஆண்டவனை கேடுகிறேன்.

0: நல்ல பாட்டு, அழகான இனிமையான பாட்டு. சந்திரபாதி மாமா அவருக்கு அதுனீங்க செல்வகுமார், செல்வகுமார் சந்திரபாதி மாமா வினைங்க அவர்கிட்ட பாட்டையும் கேட்டுடலாம். நல்ல பாட்டு நீங்க தேர்ந்தெடுத்துறீங்க.
1: சொன்னாரம்மா அத கேக்குறீங்களா? எனக்காண்டி பாடின பாட்டு நன்றி
0: கண்டு சொன்னாரா? இந்தியோட
2: விட்டுருவாங்க. சரிம்மா சரிம்மா, நாளைக்கு
0: சந்திரபாதி மாமா வணக்கிருங்க. ஒருக்கா செல்வகுமார்
1: செல்வகுமார்
0: சோகத்தோட வந்திருக்கிற மாமா.
1: என்ன
2: செல்வகுமார்
0: தெரியல, உடல்நல குறைவா, கண்ண அலைவாய
2: விட்டுவா
0: இல்ல கண்ண அலைவாய விட்டுட்டார், அதனால உடல் நலம் மனநலம் குறைஞ்சிட்டு
2: அப்படித்தானே?
0: நாங்க உங்களை சிரிக்க பண்றதுக்கு தான் சொன்னது. ஆனா பாத்த மாமா உங்களோட பாட்டை சொல்லிருங்க மாமா. என்ன பாட்டு?
2: என் பாட்டு, என் பாட்டு,
0: என் பாட்டு, என் பாட்டு, அவர் பாட்டு சொல்ல இல்ல அங்க. என்ன படம்? என்ன படம் மாமா? மாமா என்ன
2: படம் அது? நெட் வரைக்க
0: முடியல, நாங்க பாக்கிறோம். என் பாட்டு, என் பாட்டு, அந்த பாட்டு சரியா அது. எங்க யாரு செல்வகுமார் சோகமா இருக்கா? எங்க செல்வகுமார் சோகம் எல்லாம் அது நாங்க அது எங்கேயோ நாங்க விட்டுட்டோம்.
1: ஏங்க அவர் தூங்கி ஏஞ்சி வந்துக்கிறாரு, நீங்களா சோகம்லாம் இல்ல?
2: ஆமா
0: உடல்நல கணபதி அண்ணா இங்க அழைச்சு
1: கொண்டிருக்காரு. இல்லம்மா நம்பர் இல்லம்மா. சந்திரராஜ் நீங்க
0: இருக்கதா? கணபதி
2: அண்ணா
0: பாருங்க, பாட்டை சொல்லுங்க. நாகப்பன் பாருங்க, இதுல வந்து யோசிக்கிறேன் சொல்லுங்க. நாகப்பன், நாகப்பன், நாகப்பன் உங்களோட புள்ளிய சொல்லலன்னு கேட்க போறீங்க. சரி நான் தான் சொன்னேனே, கணபதி அண்ணா உண்டு, கலைவாணன் உண்டு, பவுனம்மா உண்டு, சுருதிகா உண்டு, ரதீஷ் உண்டு, ஜார்ஜ் உண்டு, ரெண்டு வந்து ரேவதி அம்மா, ஜார்ஜ், ஜார்ஜ் உண்டு, மற்றது ரேவதி அம்மா ரெண்டு, ராமன் ரெண்டு, ராமன், மற்றது ஞானசேகரம் அண்ணா மூன்று, ரதீஷ் நாலு, இன்றைக்கு ரெண்டு நாலு ஆறு எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார் நாகப்பன். ஐயா நாகப்பன்
2: வாழ்த்துகள், வாழ்த்துகள்.
1: அது எப்பவுமே தெரிஞ்ச விஷயம் தான் வரும்.
0: எப்பவும் தெரிஞ்ச விஷயம் தானே. சரி எங்க நாகப்பன் பாட்டு சொல்லுங்க.
1: நாகப்பன்
3: பேத்தி,
0: மகன்டையோ மகளோட பிள்ளை
3: இல்ல, சின்ன மகள்,
1: பேசின மகள்.

0: எங்க ஃபார்ம் ஏதோ சொல்ல வருகிறார். ஃபார்ம் டிக்கெட் ஏறிட்டார் அந்த பிளைட்ல.
1: அம்மா இன்னைக்கு எத்தனை உறவுகளும் எனக்கு இருக்காங்க?
0: எத்தனை உறவுகள் அங்க கட்டிக்காரமா சொல்லுங்க பாப்பா, எத்தனை உறவுகள்?
1: கேள்வி கேட்கல.
0: எத்தனை உறவுகள்?
1: 16. 16. மடிக்கணனி, இன்னொன்னு பாலாடை இல்லையா? எனக்கு ஒரு மார்க் கொடுத்திருக்கீங்க.
0: இல்ல, மடிக்கணனி முதலே சொல்லிட்டாங்க. அது வந்து சொன்னது வந்து
2: அப்படியா?
0: நாகப்பன்.
1: பூஜ்யம் ஜீரோ ஜீரோ அத்தவாரம் மார்க்கெட்.
0: அப்போது அவருக்கு உடல்நலம் சரியில்லை, நல்லா தூங்கி ஒரு வட்டு வட்டி தூங்கி எழுப்பிட்டு
3: எனக்கு ஒரு பாயிண்ட் போட்டு விட்டுருந்தேன் அப்படியே.
0: பிரகாஷ் பாண்டி சொல்ல செல்வகுமார் எத்தனை போடலாம்? செல்வகுமார் எத்தனைக்கு நினைச்சீங்க?
3: பிரகாஷ்
0: நினைங்க
3: மூணுக்கு போட்டேன்.
0: மூணு
3: அம்மா வணக்கம். அம்மா வணக்கம்.
0: சொல்லுங்க பாரு, நீங்க எத்தனை புள்ளி எடுத்தீங்க பாரு?
3: எனக்கு 10 பாட்டை வெற்றி
0: வைப்பேன்.
3: பாட்டை கேட்டு வெற்றி அடைஞ்சு பாட்டை நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா.
0: எல்லா பதிலையும் சரியா தான் நினைச்சாங்களா எல்லாரும் மனசுக்குள்ள? சொல்லத்தான் முடியல.
2: இது ஒரு படத்துல ரேஷன் கடை இல்ல, ரேஷன் கடை வச்சுக்கிட்டு ஒரு கேப்பாரு பாருங்க, புஷ்பா புஷ்பா புஷ்பா
3: புஷு புஷ்யான்னு எங்க வீட்டுக்காரு கூப்பிடுற மாதிரி ஞாபகம் வந்துருச்சு. எங்க வீட்டுக்காரு இப்படிதான்
0: கூப்பிடுவாரு.
3: அம்மா சொல்லுங்கம்மா,
0: சொல்லுங்க உங்க பாட சொல்லுங்க. நாகப்பன் என்னன்னு பாப்போம்.
3: எனக்கு 6000 6000 அம்மா படம்.
0: அது யாரும் கேட்டிருக்காங்களே என்ன பாட்டு?
3: நாகப்பன் 6 புள்ளி எடுத்தனால 6000 6000 போட்டார். அதுக்கு தண்ணுமே அம்மா அம்மா நேத்து நேத்து எழுதுனீங்கம்மா பாக்கியராஜ் பாட்டு, வரவே இல்லம்மா எனக்கு.
0: என்னது என்ன பாட்டு?
3: டார்லிங் டார்லிங் டார்லிங் வரவே இல்ல என்னோட பாட்டு.
0: ஏன் வரல?
3: என்னன்னு தெரியல.
2: செல்வகுமார்
3: பாட்டு வந்தது, அந்த எதுமோ ஒரு சோக பாட்டு.
0: கதம்பத்துல ஓனஞ்சே பாட்டு,
3: கதம்பத்துல ஆரம்பத்துல இருந்து கேட்டு என் பாட்டு வரவில்லை.
2: இல்ல கட் பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராம் இடையில போட்டாங்களே, அப்புறம் இந்த நேர் நேரத்துக்கு அப்புறம்.
0: அதுதான்
3: நேர் நேரத்துக்கு அப்புறம்
0: அப்ப வந்துருச்சு.
3: அப்ப வந்திருக்கும். பாதில ஐயா ரொம்ப கட் பண்ணாரு, அதுக்கப்புறமா திரும்ப அப்புறமா
2: அதுக்கப்புறம் திரும்ப போட்டுவாரு.
0: இல்ல இப்ப இப்ப நான் திருப்பி போடுவேன், அப்புறம் அதை கேட்டுக்கொண்டு நீங்க தூங்குவோம் சரியா? இப்ப
3: நாம
0: உங்களுக்கான நான் ஓன இங்கே பாட்டு நான் இப்ப போட்டுறேன் சரியா? முடிஞ்சு போச்சு. இப்ப உங்களுக்காக நான் அதை இப்ப கடைசி பாட்டு ஓன இங்கே நீ தான் சரியா?
2: என்னுடைய பாடல வரல.
0: பதினாறு
3: பாருக் வந்து பதினாலு சொன்னீங்கம்மா. பதினஞ்சு கலைவாணன், பதினாறு செல்வகுமார், பதினேழு கணபதி ஐயா, அவ்வளவுதான்.
0: மறந்துட்டீங்க.
3: அப்ப நீங்க சொன்னதை வச்சுதான் நான் எடுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல.
0: நான் சொன்னதை வச்சு இவர் அப்பதான் நன்றி இருக்கிறேன். நான் முதல்ல இருந்து இவரை
2: பவுனம்மால போட்டீங்களா? பவுனம்மால
0: அது உண்மை. பவுனம்மா, பி பி பிரகாஷ், சந்திரராஜ் மாமா, அருள்,
3: நாகம்,
0: ராமன், சோமசுந்தரம், ரேவதி அம்மா, சுருதிகா, விஜயராகவன், ஃபாரூக், மற்றது ஞானசேகரன் அண்ணா, அடுத்தது ரதீஷ், அடுத்தது கலைவாணன் அண்ணா, அடுத்தது கணபதி அண்ணா, அடுத்தது செல்வகுமார், அடுத்தது ஜார்ஜ். ஜார்ஜ முதல் போட்டிருக்கணும், நான் எழுத மறந்துட்டேன். அப்ப சரியா பதினெட்டு, அப்ப
2: பத்தொன்பது.
0: என்ன என்னைய சேர்த்த என்னைய நீங்க எல்லாரும் கேட்கறீங்க, எல்லாரும் கேட்கறீங்க. நான் அப்பா எனக்கு பார்த்து
2: தாங்க கன்னடா ரோஜாவுக்கும் சேர்த்தோம்னா பதினெட்டு
0: பதினெட்டு. அப்பா அப்பா சேர்க்கிறதே இல்லையே பாட்டு எனக்கு போடுறதே இல்ல.
3: அம்மா பாடம் நடத்துனது
2: தப்பு.
0: எப்படி
2: நீங்க
0: நீங்க கேட்டது ஆனாலும் ஆனி ரகம் இல்லையா? அது என்ன பாட்டு? ஓன் இங்கே என்ன படத்துல? டார்லிங் டார்லிங் டார்லிங்ல.
3: ஆமா
0: அதுதான் கடைசி பாட்டு. இன்றைக்கு என்னடா நாங்க அது நாங்க நேற்று குடுக்க இல்லன்னு நீங்க சொன்ன முடியாது. நாங்க இன்றைக்கு குடுத்துறோம். நாங்க ரேஷன் கடை மாதிரி ஏமாத்த மாட்டோம்.
2: ம் ம்
0: சொன்னா மாமா ஏதோ பயந்து பயந்து
1: கலைவாணன் ஐயாவுக்கும் நெட்வொர்க் ப்ராப்ளம்
2: தாத்தாவுக்கு. நேற்று கேட்டிருக்காரு நிகழ்ச்சி பிள்ளை கேட்டு இருந்திருக்காரு, இன்னைக்கு லைனே கிடைக்கலங்க எனக்கு, நெட்டே கிடைக்கல அப்படின்னு வரல இருந்தாரு.
0: இந்த டார்லிங்க காணே இல்லையே, டார்லிங் டார்லிங் டார்லிங்
1: டார்லிங்
2: அப்படி போறாங்க அப்படின்னு போற.
0: இவர் என்ன செய்யறாரு மாமா? மாமா இவர் என்ன சொல்றாரு?
1: வேணும் பண்றதா இல்ல அந்த மாதிரி நெட்வொர்க் அப்படியா இல்ல? ஹலோ ஹலோ அம்மா, டவர் கிடைக்கு
2: கட் பண்ணி விட்டான் போட்டு
1: நெட்வொர்க்கே உங்களுக்கு தேவையில்லடான்னு கட் பண்ணி விட்டான்.
0: இல்ல இவர் இவர் இப்ப பொய்யுக்கு நடிச்சவர்
1: இல்லம்மா. அம்மா நான் எப்பமா பொய் பேசிருக்கேன்மா?
0: ஐயா
1: பொய் ஒரு நாள் இல்ல.
0: பாட்டு புள்ளையா வந்து கொண்டு ஓ நெஞ்சம் என்ன ஓ ஓ நெஞ்ச ஓ நெஞ்சே
1: நீடுவாமா
0: கிடைச்சிருச்சு டாலிங் டாலிங்களா கிடைச்சிருச்சு. அப்ப இப்ப உண்மையா எல்லாருக்கும் நன்றி சொல்லி நான் விடப்படுறேன்.
1: இதுவரை நேரமும் கதமும் நேரலையில் கண்டுபிடி என்ற நிகழ்ச்சியை மிக விமர்சையாக நடத்தும் இதில் பங்கெடுத்தவர் அனைவர்களுக்கும் மற்றும் இதை நெறிப்படுத்தி நடத்திய எங்கள் வீராமா அவர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எங்கள் ஐயா சின்னன் செல்வன் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுவது குவைத்திலிருந்து ஜார்ஜ். நன்றி அம்மா.
0: நன்றி
3: ஜார்ஜ், நன்றி நன்றி. அந்த கடைசியா
0: கடைசியில கடைசிக்கு முதல் நாகப்பன் தான் கடைசி, அவருடைய இடத்தை யாரும் பிடிக்க முடியாது.
1: ஆமா,
0: அவர் கல்யாணம் கட்டி போன அப்புறம் நீங்க நீங்க அதுல இருக்கலாம். இப்ப என்ன கல்யாணம் கட்டல, சரி அவர் தான் கடைசியா விட வருவார். எங்க சொல்லுங்க அடுத்து நீங்க விட பாருங்க, யார் விட பாருங்க?
1: இதுவரை கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி என்ற நிகழ்ச்சி வெகு கோலாகலம்
3: வார்த்தையே மறந்தா எப்படிமா கண்டுபிடிக்கிறது?
0: உங்களுக்கு தெரியும் அதோட ஸ்டைல் அது, அதனால சூப்பர் சூப்பர் நல்லா. எங்க கணபதி அண்ணா நீங்க விட பாருங்கண்ணா.
1: ஓகே, இதுவரை டிஆர் பண்பலை வரிசையில் கதம்பன் நிகழ்ச்சியில் கண்டுபிடிக்கின்ற அற்புத நிகழ்வில் மீரா அம்மாவும் மற்றும் 18 அன்பர்களும் அருமையாக கலந்து கொண்டு அருமையாக நிகழ்ச்சியை நடத்திய மீரா சகோதரி அவர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் சிந்திய செல்வன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் என் இதய கலைந்த நன்றி அறிதலையும் பாராட்டத்திலையும் தெரிவித்துக் கொள்வதை. மீண்டும் ஒரு அற்புத நிகழ்வில் சந்தித்து
0: நன்றி அண்ணா, நன்றி நன்றி. அடுத்தது
2: வணக்கம் உறவுகளே, இதுவரை நிரம்பும் கதம்பம் நிரலையில் கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய யார் சொல்வதோ என்கின்ற தலைப்பில் உண்டான அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி இருந்தோம். கிட்டத்தட்ட 18 உறவுகள் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த போகும் 19 சிறப்பாக நடத்தியிருந்தார்கள். இதனை சிறப்பாக கேட்டுக்கொண்டிருக்கும் குணச்சனோடு ஐயா அவர்களுக்கும் மற்றபடி கேட்டுக்கொண்டிருக்கும் நேர் நெஞ்சங்களுக்கு மிகவான இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருமையாக நிகழ்ச்சியில் பாடி காண்பித்தார்கள் மூவருமே, 4 இயக்குநரமாக சேர்த்து அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்க வர உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் செல்வை ராஜ். நன்றி, வணக்கம்மா.
0: இன்னொரு விடயம் ஒன்று உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் கேட்கிறேன். இப்ப அதாவது ஒரு சமையல செய்து நாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஒரு ஒரு மேற்பார்வையாளர் இருப்பார், அவரும் சேர்ந்து ஒரு சமையல நீங்க செய்யறீங்க. சாப்பிடும் போது அவருக்கு நீங்க ஒரு ஒரு பாத்திரத்துல போட்டு கொடுத்து அவரும் தானே உங்களோட சேர்ந்து சாப்பிடுவாரு. அப்ப அதே எனக்கு மட்டும் பாட்டு கொடுக்கறல்லப்பா,
1: நீங்க எழுதி வச்சிருந்தான்
0: போட்டான அவர் கொடுக்கல, உனக்கு தேவையில்லம்மா என்று வேற ஒரு பேர்ல இதுல எழுதி விட போறேன் நிகழ்ச்சி முடியும் வைக்க அதுல உள்ளுக்குள்ள. அப்ப அதுல ஒரு புள்ள வந்து போற மாதிரி இருக்கும் இல்ல இல்லையா பாப்பா? இது சூப்பர். அப்ப அப்பாவுக்கு தெரியாது இப்படி ஒரு புள்ள வந்ததானிட்டு அந்த பாட்டை கொடுப்பாருல்ல எனக்கு கேட்டிருந்தா ஒண்ணும் செய்ய முடியாது, கேட்டிருந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் கேட்பார், அவர் ஃபுல்லா கேட்பார். சரி, அடுத்தது இப்ப நாங்க ஃபாரூக் நீங்க கூட பாருங்க
3: ஃபாரூக். அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இனிமையான இரவு வணக்கம் மற்றும் நிகழ்ச்சியை நேரில் நேற்று கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து நேரங்களுக்கும் இரவு மற்றும் பகல் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இன்று நடைபெற்ற சமூக கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற அனைத்து அன்பு இல்லங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொண்டு என்னுடைய ஆசையை நிறைவேற்றி தந்த இலங்கையில் அம்மா அவர்களுக்கும் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த இசைக்குயில் அம்மா பவனம்மா அவர்களுக்கும் மற்றும் பாரிய ரேகம்மா கனகரையா மற்றும் சிறப்பித்த அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு அன்று அப்பா சிங்க செல்வன் அப்பாவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி ஐயா, நன்றி நன்றி. அடுத்து நாகப்பன்.
4: இன்றைய தினம் கதம்பம் நேர்லை நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியும் மினி பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய மீராம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் சின்ன செல்வன் ஐயா அவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூர்லிருந்து ஏ ஆர் நாகப்பன். நன்றி அம்மா.
0: நன்றி நாகப்பன். உங்களோட பாடல் வரும், நீங்க கேளுங்க. இது நேற்று உங்களுக்கு தர கேட்கவில்லை என்றதுனால இந்த பாட்டை இன்றைக்கு நிறைவாக வருகிறது. நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி
4: நன்றி நன்றி அம்மா.
0: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரம் நீங்க கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்ற கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி நீங்க கேட்டு மாழ்ந்தீர்கள். இதில் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கும் கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் இணைய முடியாமல் சற்று தளர்வா இருந்தாலும் நீங்கள் கேட்டு ரசித்திருப்பீர்கள். உங்களுக்கும் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. இந்த நிறைவான பாடல் வந்து எங்களுடைய நாகப்பன் கேட்ட பாடல், அது எல்லோருக்காகவும் ஒலிக்கிறது. நல்லது என் அன்பு உறவுகளே, நன்றி வணக்கம். நேரம் சரியாக இப்பொழுது 2 மணி, அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:31. நீங்களும் இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம். இது நாகப்பன் நேற்று கேட்ட பாடல், அவர் கேட்கவில்லை என்பதற்காக.

உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டுக் கொள்வதற்கு

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். யார் இந்த பெரிய துறவி? கடவுளை நம்பாத நாத்திக மனப்பான்மை படைத்த செல்வந்தர் ஒருவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடன் உரையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது சுவாமி, கடவுளுக்காக தாங்கள் வாழ்க்கையே துறந்து விட்டதாக கேள்விப்பட்டேன், அப்படியா என்று கேட்டார் செல்வந்தர். அவரை பார்த்து புன்னகைத்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர், ஐயா, நீங்கள் கூறுவது உண்மைதான், ஆனால் நான் ஒரு சாதாரண துறவி, என்னை விட நீங்களே பெரிய துறவி என்றார். செல்வந்தருக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்கிறீர்கள் என்றார் திகைப்புடன். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்னார், ஐயா, நானோ கடவுளுக்காக என் வாழ்க்கையை துறந்தேன், நீங்களோ சுகபோக வாழ்க்கைக்காக கடவுளையே துறந்து விட்டீர்கள், ஆகவே என்னை விட நீங்கள்தான் பெரிய துறவி. செல்வந்தர் வெட்கத்துடன் தலை குனிந்தார். வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு காலத்தில் பகவத்கீதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் எழுதிய முன்னுரை, இங்கிலாந்து ஒரு காலத்தில் இந்திய தேசத்தை இழக்க நேரிடலாம், ஆனால் இந்தியாவில் உதித்த இந்த பகவத்கீதையின் கோட்பாடுகளை இங்கிலாந்து நடைமுறைப்படுத்துமானால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்றென்றும் மேன்மையுடன் விளங்கும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

மதுரையில் பாண்டிய மன்னனுக்காக சிவபெருமான் கால்மாறி ஆடியதாக திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. எனவே மதுரை கோயிலில் உள்ள நடராஜர் வலது பாதத்தை தூக்கி ஆடிய கோலத்தில் காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரியும். இதேபோல திருவாரூருக்கு அருகிலுள்ள கீழ்வேளூர் கீழிலியப்பர் கோயிலிலும் வலது பாத நடராஜரை காணலாம். அகஸ்திய முனிவருக்காக வலது பாத நடனத்தை நடராஜர் ஆடியதாக கீழ்வேளூர் தல வரலாறு கூறுகிறது. மதுரை, கீழ்வேளூர் ஆகிய இரண்டு இடங்களைத் தவிர வேறு எங்கும் வலது பாத நடராஜரை காண இயலாது. கோவை மாவட்டம் தேவம்பாடிவலசு என்னும் ஊரில் ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. இந்த கோவில் கருவறையில் சிவபெருமான் பத்மாசனத்தில் அமர்ந்து அவர் இரண்டு பக்கமும் இரண்டு தேவியர்கள் காணப்படுகிறார்கள். ஒருவர் சிவனின் தேவி பார்வதி என்றும் மற்றொருவர் சிவன் தன் சிரசில் தரித்திருக்கும் கங்கை என்றும், அதாவது கங்காதேவி என்றும் கூறுகிறார்கள். இவ்விதம் சிவபெருமான் இரு தேவியருடன் காட்சி தருவது பொதுவாக வேறு எங்கும் இல்லாத அமைப்பாகும். பாடலை கேட்கலாம்.

வர இருப்பது கிறிஸ்தவ பாடல்கள். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டனும் பீட்டர் மில்லர் என்பவரும் பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள். அவர்களது நட்பு ஜார்ஜ் வாஷிங்டன் ஜனாதிபதி ஆன பின்பும் தொடர்ந்தது. மில்லர் ஒரு பெரிய சபையின் போதகர் ஆனார். அவரை மைக்கேல் விக்கோ என்பவன் காரணமில்லாமல் பகைத்ததுடன் அவரை பற்றி பொய்யான வதந்திகளை கிளப்பிவிட்டு அவமானப்படுத்தினான். மில்லருக்கு அவனது செயல்கள் வேதனை அளித்தாலும் பொறுமையோடு சகித்துக் கொண்டார். இதை பயன்படுத்திக் கொண்ட விக்கோ மேலும் மேலும் அவனை சிரமப்படுத்தினான். ஒரு கட்டத்தில் தேச விரோத கும்பல் ஒன்றுக்கு தலைவனான விக்கோ போலீசாரிடம் சிக்கிக் கொண்டான். அவனுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. இந்த சமயத்தில் ஜார்ஜ் வாஷிங்டனை மில்லர் சந்தித்து அவனுக்கு மன்னிப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொண்டான். ஜார்ஜ் வாஷிங்டன் மில்லரிடம், நீங்கள் விக்கோவிற்கு மன்னிப்பு கேட்பதன் மூலம் தேச துரோக குற்றவாளி ஒருவனுக்கு உதவி செய்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது வரக்கூடும், எனவே உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார். ஆனாலும் விக்கோவிற்காக மில்லர் மன்றாடினார். அதன் பிறகுதான் விக்கோ மில்லருக்கு செய்த கொடுமைகள் பற்றியும் ஒரு கொடுமைக்காரனுக்காக தன்னிடத்தில் வாதாடியது பற்றியும் வாஷிங்டன் தெரிந்து கொண்டார். விக்கோவின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றினார். இதை கேட்ட விக்கோ பீட்டருக்கு நன்றி தெரிவித்தும் மன்னிப்பு கேட்டும் கடிதம் எழுதினான். இதையே இயேசு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் என்கிறார். ஒரு பாடலை கேட்கலாம்.

இக்கால இளைஞர்களும் பெண்களும் நாகரிகத்தையும் மேலை நாட்டு கலாச்சாரத்தையும் விரும்புகின்றனர். சிகை, உடையலங்காரம், பாலுணர்வு சார்ந்த பழக்கங்கள், உணவு முறைகள் மாறிவிட்டன. அரைகுறையாக உடையணிந்து ஃபேஷன் என்கின்றனர். மேலை நாட்டினரின் தவறான பழக்கங்களை வேகமாக பின்பற்றும் இவர்கள் அவர்களுடைய நல்ல பழக்கங்களை கண்டுகொள்வது இல்லை. ஏன்? அதை பற்றி தெரிந்து கொண்டது கூட இல்லை. அவர்கள் சிறு உதவிக்கும் பெரிய நன்றி சொல்வர். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பர். தேவையில்லாமல் அடுத்தவர் விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கு என்ன நடந்தால் எனக்கென்ன என்று எண்ணமாட்டார்கள். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பார்கள். நேரம் தவறாமைக்கு அவர்கள் உதாரணம். இது போன்ற பல நல்ல செயல்களையும் பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் பின்பற்றுவது இல்லை நாம். நல்லவற்றை பிறரிடமிருந்து கற்றுக்கொள்ளவே ஆர்வம் செலுத்த வேண்டும். மேலை நாட்டு கலாச்சார சீரழிவுகள் மட்டும் பழகிக்கொண்டு அவர்களிடம் உள்ள நற்பண்புகளை தெரிந்து கொள்ளாமலேயே விட்டுவிடுவது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நல்ல நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிறது பைபிள். நமக்கு கடவுளின் உறவும் ஐக்கியமும் இருந்தால் நாம் நல்லதை மட்டுமே தேடுவோமே தவிர தீயவைகளை தேடமாட்டாம். பாடலை கேட்போமா?

மும்மத பாடல்களில் நிறைவாக வருவது இஸ்லாமிய பாடல்கள். அதற்கு முன் அறிவோம் இனிய இஸ்லாம். மக்களில் ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு பார்க்கக்கூடாது. பணம் இருக்கிறதே என்பதற்காக ஒருவர் ஏழையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களின் வறுமையை கேலி செய்யக்கூடாது. இப்படி செய்தால் என்ன ஆகும்? முஃமின்களின், அதாவது மார்க்க நெறிகளை பின்பற்றுபவர் ஆணோ பெண்ணோ ஏழைகளாக இருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்களை ஏளனமாகவும் கேவலமாகவும் எவர் நினைப்பார்களோ, அல்லது அவர்கள் மீது வீண்பழி சுமத்துவார்களோ, அல்லது அவர்களிடம் இல்லாத குறைகளை அவர்கள் மீது சுமத்துவார்களோ, அத்தகையோரை மறுமை நாளில் அல்லாஹ் நெருப்பு மேடையில் நிறுத்தி தண்டனை கொடுப்பான் என்கிறார் நபிகள் நாயகம். ஏழைகளையும் மனிதர்களாக மதித்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். பாடலை கேட்போம்.

நாம் வைத்ததுதான் சட்டம். நாம் சொல்வது மட்டும்தான் நடக்க வேண்டும். நான் நினைத்ததை அடைய என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என ஆணவத்துடன் பேசுவோர் இருக்கிறார்கள். இவர்களது ஒரே தைரியம் என்ன தெரியுமா? நம்மை தட்டி கேட்க யார் இருக்கிறார்கள் என்பதுதான். நபிகள் நாயகம் இவர்களுக்காகவே ஒரு வசனத்தை அல்லாவிடமிருந்து பெற்று அருளியிருக்கிறார். உலகம் வெள்ளி அழகை காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது, மறுமை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைதான் மறுமை. இந்த இரண்டிற்கும் வெவ்வேறு மனிதர்கள் உள்ளனர். நீங்கள் மறுமையின் மனிதர்களாக மாறிவிடுங்கள், உலக மனிதர்கள் ஆகிவிடாதீர்கள். இங்கே செயல் மட்டுமே கேள்வி இல்லை, அங்கே கேள்வி மட்டுமே செயல் இல்லை என்பதே அந்த வசனம். ஆம், இங்கே நாம் என்ன வேண்டுமானாலும் பாவ செயல்களை செய்து பலனை அடையலாம். இங்கே கேள்வி கேட்க ஆள் இல்லை, கேட்டாலும் அவர்களை ஒடுக்கிவிடலாம். ஆனால் அங்கே யாரையும் அடக்க முடியாது. இங்கே செய்யும் செயல்களுக்கு அங்கே பதிலளிக்க வேண்டியிருக்கும். பதிலளிக்க முடியாவிட்டால் நரக நெருப்பில் வீழ்வதைத் தவிர வேறு வழியே கிடையாது என்கிறார். பாடலை கேட்கலாம்.

எம்டிஆர் நேரத்தின் முதல் பகுதி நமது சிந்தனைக்கு. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ, சொல்கிறார் தேசிய கவி. நடந்தது நடந்ததுதான், தெரிந்தோ தெரியாமலோ நடந்த தவறுகளை நினைத்து கொண்டிருப்பதால் பயன் இல்லை. இனிமேல் அது நடக்காமல் பார்த்து கொண்டால் முன்னேற்றத்திற்கு வழி பிறந்துவிடும். கோவில் திருவிழாக்களால் ஊருக்குள் ஒற்றுமை ஏற்படும். வீட்டுக்குள் சுவாமியை வணங்குவதால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கல்லில் மட்டும் கடவுள் இருந்திருக்கிறார் என்று நினைக்க கூடாது. நம்மை சூழ்ந்திருக்கும் உயிர்களிடத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். கோவிலுக்கு போனாலும் சரி, போகாவிட்டாலும் சரி, கடவுளை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, யார் ஒருவன் பிறரை ஏமாற்றாமல் வாழ்கிறானோ அவன் கடவுளின் அருளை பெறுவது உறுதி. உலகில் பிறந்து விட்டோம், கடவுள் விட்டதே வழி என்று வாழுங்கள். ஆற்றில் மிதக்கும் கட்டை போல உலக வெள்ளத்தில் நீந்து செல்லுங்கள். மனிதன் தான் விரும்புவதை அடையும் சக்தியை தியானத்தின் மூலம் பெற முடியும். அமைதி, சாந்தம், பக்தி, உறுதி, அருள் போன்ற உயர்ந்த குணங்களை மனதில் நிரப்புங்கள். எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். பொய்யை குறிப்பிட்ட காலம் வேண்டுமானால் நாம் மறைக்க முடியும், ஆனால் உண்மை ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். காலம் பண விலை உடையது என்னும் ஆங்கில பழமொழி ஒன்று உண்டு. பொழுதை வீணாக கழித்தால் அதற்குரிய லாபம் கிடைக்காமல் போய்விடும். பேச்சும் செயலும் ஒரே விதமாக இருக்கும் நல்லவர்களிடம் நட்பு கொள்ளுங்கள். அப்படி இல்லாதவர்களின் நட்பை கனவிலும் நினைக்க கூடாது. பயம், சந்தேகம், கோபம், சோம்பல் போன்ற குணங்கள் நமது வெற்றியை தடுத்து நிறுத்துகின்றன. இவையே மனிதனின் பகைவர்கள் ஆவார்கள். நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கும் இடத்தில்தான் வெற்றி இருக்கும். இவை கேட்டதை தரும் காமதேனு போன்றவை. பேச்சால் ஒருவரை திருப்திப்படுத்தி பயனில்லை, வாக்களித்தபடி செயலிலும் அதை நிறைவேற்றி காட்டுவதிலும் தான் பெருமை இருக்கின்றது. குழந்தைகள் மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து ஓடி விளையாட வேண்டும், அவர்கள் ஓய்ந்திருக்க கூடாது. காலையில் படிப்பு, பிறகு நல்ல பாட்டு, மாலையில் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளும் குழந்தைகள் சிறப்பாக திகழ்வார்கள். தலை மீது வானமே இடிந்து விழுந்தாலும் கூட மனிதன் அச்சப்படுவது கூடாது. இணைந்திருங்கள், இது எம்டிஆர் நேரம்.

இது ஆரோக்கிய நேரம். பழங்கள் பலம் தரும். பழங்களை நாம் எப்படி சாப்பிட வேண்டும், எப்பொழுது சாப்பிட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளலாம். பழங்களை கடித்து சாப்பிடுவதே சிறந்தது. முன் பற்களில் மட்டும் கடித்து உடனே விழுங்கிவிடக் கூடாது. அனைத்து பற்களிலும் பழங்கள் படுமாறு நன்றாக வாயில் அரைத்து விழுங்க வேண்டும். ஆப்பிள், பேரிக்காய், கொய்யா போன்றவற்றை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். மென்று சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும். பழங்களை ஜூஸாக அருந்துவதை கூடுமானவரை தவிர்க்க வேண்டும். உடல்நலம் குன்றியவர்கள், பழங்களை சாப்பிட மறுக்கும் குழந்தைகள், மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்கள், முதியோர்கள் ஜூஸாக வேண்டுமானால் சாப்பிடலாம். பழங்களை ஜூஸ் ஆக்கும் பொழுது நார்ச்சத்துக்கள் அகன்றுவிடும். மேலும் நுண் ஊட்டச்சத்துக்களும் கிடைக்காது. பழங்களை நறுக்கி சாப்பிட விரும்புபவர்கள் பெரிதாக நறுக்கி சாப்பிட வேண்டும். சிறியதாக நறுக்கி சாப்பிடக்கூடாது. பழங்களின் விதைகளே நேரடியாக விழுங்கக்கூடாது. எனவே பப்பாளி, ஆப்பிள், திராட்சை போன்ற பழங்களை இருக்கும் கொட்டைகளை துப்பிவிட வேண்டும். எப்பொழுது சாப்பிட வேண்டும் இந்த பழங்களை? பொதுவாக பழங்களை உணவுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது. உணவுடன் சேர்த்து சாப்பிடும் போது பழங்கள் தான் முதலில் ஜீரணம் ஆகும். உணவு அரை மணி நேரம் கழித்துத்தான் ஜீரணம் ஆகும். இதனால் செரிமான மண்டலம் பாதிக்கப்படும். சாப்பிட்டவுடன் வாழைப்பழம் சாப்பிடுவது தவறான பழக்கம். ஆரம்ப கட்டத்தில் எந்தவித தொந்தரவுகளும் வராது. தினமும் உணவு உண்ட பிறகு வாழைப்பழம் சாப்பிடுவது தொடர்ந்தால் படிப்படியான செரிமான மண்டலம் பாதிப்படையும். உணவு உண்பதற்கு முன்னர் பழங்களை சாப்பிட வேண்டும். பழங்களை சாப்பிட்ட அரை மணி நேரத்திற்கு பிறகு உணவு உட்கொள்வது நல்லது. நன்றாக பசிக்கும் போது பழம் சாப்பிடுவது உடனடி எனர்ஜி தரும். அதன் பின்னர் அரை மணி நேரம் கழித்து உணவை சாப்பிடலாம். ஓர் உணவு வேளைக்கும் இன்னொரு உணவு வேளைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பழங்களை சாப்பிடுவது மிகவும் நல்லது. இன்றைய பழங்களாக நாம் பப்பாளியை பற்றி அறிந்து கொள்ளலாம். பப்பாளி தற்போது அனைத்து காலங்களிலும் கிடைக்கும் ஒரு பழம். இதன் விலையோ குறைவு, ஆனால் பலன்களோ ஏராளம். இனிப்பான பப்பாளி சத்துக்கள் மிகுந்தது. மஞ்சள், சிவப்பு நிற பழங்களாலும் சில சமயம் பச்சை கலந்த நிறத்திலும் உள்ளது. வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய பழம் இது. இதில் விட்டமின் ஏ உயிர் சத்து உள்ளது. பல் தொடர்பான குறைபாட்டிற்கும் சிறுநீர்ப்பையில் உண்டாகும் கல்லை கரைக்கவும் பப்பாளி சாப்பிட்டால் போதும். மேலும் நரம்புகள் பலப்படவும் இரத்த விருத்தி உண்டாகவும் ஞாபக சக்தி அதிகரிக்கவும் பப்பாளி சாப்பிடுங்கள். அடிக்கடி பப்பாளி பழத்தினை உண்டு வருபவர்கள் எவ்வித நோய்க்கும் ஆளாக நேரிடாது. எந்த வகையான தொற்று நோய் பரவினாலும் அது அவர்களை தாக்காது. பப்பாளி பழத்தில் இயற்கையாக விஷக்கிருமிகளை கொல்லும் சங்கதி உள்ளது. இதனுடைய மருத்துவ பலன்கள் இன்று நாம் பார்த்தோமானா, பப்பாளி பழத்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுத்து வர உடல் வளர்ச்சி துரிதமாகும். எலும்பு வளர்ச்சி, பல் உறுதி ஏற்படும். பப்பாளி காயை கூட்டாக செய்து உண்டு வர குண்டான உடல் படிப்படியாக மெலியும். தொடர்ந்து பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர கல்லீரல் வீக்கம் குறையும். பப்பாளி பழத்தை தேனில் சேர்த்து சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி குறையும். நன்கு பழுத்த பழத்தை கூழாக பிசைந்து தேன் கலந்து முகத்தில் பூசி ஊறிய பின் சுடுநீரால் கழுவி வர முகத்தில் சுருக்கம் மாறி முகப்பொலிவும் ஏற்படும். என்ன நேயர்களே, பப்பாளி பழத்தின் சத்தையும் அதனுடன் அழகு குறிப்பையும் சேர்த்தே நாம் இன்று பார்த்து விட்டோம் அல்லவா? இணைந்திருங்கள். இது MTR FM.

குட்டி கதை பார்க்கலாமா? மாணவர்களே, உங்களுக்காக ஒரு கதை. ஏகலைவன் வேடர்களின் தலைவன். தன் மக்களுக்கு உணவூட்ட குல தர்மப்படி காட்டு விலங்குகளை வேட்டையாடி வந்தான். ஒருமுறை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அவர்களின் குருவான துரோணர் காட்டுக்குள் வில் வித்தை அளிப்பதை பார்த்தான். தனக்கும் வித்தை கற்றுத்தரும்படி அவரிடம் வேண்டினான். ஏகலைவா, இவர்கள் நாடாளப் போகிறவர்கள். இவர்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பர். அப்பொழுது தங்களை மட்டுமின்றி தங்கள் நாட்டு மக்களையும் பாதுகாக்க இவர்களுக்கு வில்வித்தை அவசியம். ஆனால் வயிற்றுக்காக மிருகங்களை வேட்டையாடும் உனக்கு இதை கற்றுக் கொடுத்தால் அவற்றிற்கு மிக அதிகமாக துன்பம் நீ தருவாய். உணவுக்காகவோ அல்லது விலங்குகள் உன்னை துன்புறுத்த வரும்போதோ மட்டும்தான் நீ வில்லெடுக்க வேண்டும். வேடனான உன்னால் அப்படி இருக்க முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டார். ஆனாலும் அவர் பாண்டவ கௌரவர்களுக்கு வில் பயிற்சி கொடுப்பதை மறைந்திருந்து கவனித்த ஏகலைவன் துரோணரை தன் மானசீக குருவாக ஏற்று தானாகவே வில் வித்தையை கற்றுக்கொண்டான். அதில் ஒன்றுதான் மிருகங்களின் வாயை கட்டும் பயிற்சி. இந்த பயிற்சி தனக்கு மட்டும்தான் தெரியும் என அர்ஜுனன் இருமாந்து இருந்தான். ஆனால் அர்ஜுனன் ஒருமுறை காட்டிற்குள் ஒரு நாயுடன் திரிந்தபோது அதன் சப்தத்தை கேட்டு தூரத்திலிருந்தே வில் எறிந்து அதன் வாயை கட்டிவிட்டான் ஏகலைவன். ஆச்சரியமும் பொறாமையும் கொண்ட அர்ஜுனன் துரோணரிடம் இது பற்றி சொல்ல, துரோணர் ஏகலைவனை தேடி வந்து இந்த கலையை எப்படி கற்றாய் என்று கேட்டார். அவன் மறைந்திருந்து கற்ற விஷயத்தை மறைக்காமல் சொல்லவே, அப்படியானால் குரு தட்சிணையாக உன் கட்டை விரலை கொடு என்றார். அப்பொழுது ஏகலைவன் கண்மூடி கிருஷ்ண பகவானை தியானித்தான். கிருஷ்ணன் அவன் மனதில் தோன்றி விரலை கொடுத்து விடும்படி கூறினார். அவனும் சற்றும் யோசிக்காமல் கொடுத்து விட்டான். தர்மம் காப்பாற்றப்பட பிற்காலத்தில் குருக்ஷேத்திர யுத்தம் வரப்போவது கண்ணனுக்கு தெரியும். அப்பொழுது தர்மத்தை காக்கும் தலைவனாக அர்ஜுனன் இருப்பான். ஏகலைவனுக்கு அர்ஜுனனுக்கு தெரிந்த கலைகள் எல்லாம் தெரிந்திருப்பதால் அவன் தன் குரு துரோணர் பக்கமே இருந்திருப்பான். அது கௌரவர்களுக்கு சாதகமாகிவிடும். ஏனெனில் துரோணர் கௌரவர் பக்கம் இருந்தார். அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளியான ஏகலைவன் அவனை கொன்று விடுவான். உலகத்தில் தர்மம் செத்துவிடும். எனவேதான் கண்ணன் ஏகலைவனை அப்பொழுது தடுத்துவிட்டார். ஆனால் ஆசிரியர் சொல்லையும் ஆண்டவன் சொல்லையும் கேட்ட அவனுடைய புகழ் இப்பொழுதும் நிலைத்து நிற்கிறது. குரு சொல்லுக்கு தலை வணங்கிய கோமான் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் நமது நினைவில் முதலில் வருபவர் ஏகலைவன்தான். அது மட்டுமல்ல, பிற்காலத்தில் தான் செய்த செயலுக்காக கிருஷ்ண பரமாத்மா ஏகலைவனின் மகன் மூலமாகவே மரண தண்டனையும் அனுபவித்து விட்டார். ஆம், ஏகலைவனின் மகன் ஜரன் என்பவன் கிருஷ்ணரின் கால் கட்டை விரல் மீது அம்பெய்து அவரை கொன்றான். கடவுளே மனிதனாக பிறந்தாலும் இறப்பை சந்தித்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் கிருஷ்ணர் இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். சரஸ்வதி பூஜை நன்னாளில் ஆசிரியர்களின் சொல் கேட்டு ஏகலைவன் போல உயர்ந்த ஸ்தானத்தை அடைய மாணவர்கள் உறுதியெடுக்க வேண்டும். இணைந்திருங்கள் ஒரு பாடல்.

வணக்கம் அன்பு உறவுகளே, இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இனி வருவது பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் புனா பம்பாய், என் மஜீத். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல், வானில் தோன்றும் கோலம், அதை யார் போட்டதோ.

இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல். நாம் இன்று கேட்பதெல்லாம் கல்யாண ராகம்.

இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது பொதிகை தென்றல். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் பூனா பம்பாய் என் மஜீத். வேண்டுமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: உலகமுக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரிய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் மொண்டி தமிழ் எம்டிஆர் வானலையில் இசைப்பாடும் இளம் தென்றலில் கவிப்பாடும் காற்றலையில் இந்த இனிய வேலைதனில் இணைந்து கொள்ளும் என்றும் உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் ஹமீத் கோயத்திலிருந்து. இன்றும் இனிய துள்ளிசை பாடல்களின் சங்கமத்தில் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் கவிப்பாட காத்திருக்கிறது. இணைந்திருப்போம் இசை கேட்டு மொண்டி தமிழ் எம்டிஆர் வானொலியோடு.

0: நிகழ்ச்சியின் துவக்கத்தில் இன்றும் ஹிஷாம் அவர்கள் சிந்தனை சிறகுகளில் நாம் முன்னேற்ற பாதைக்கு தடையாக உள்ளது பயம். அது நமது வாழ்க்கை பயணத்திற்கு எப்படி தடையாக உள்ளது, அதை எப்படி எதிர்கொள்வது? செவிமடுப்போம் சிந்தனைகளோடு.
1: என் அன்பான நண்பர்களுக்கு ஹிஷாமின் வணக்கம். முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டையாக எத்தனையோ விடயங்கள் இருக்கலாம், ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம் பயம். நமது முன்னேற்ற பாதையில் கொஞ்சம் கூட நாம் முன்னே நகர்ந்து செல்ல விடாமல் நம்மை தடுத்து நமது வாழ்க்கை பயணத்தை ஸ்தம்பிக்க செய்கிற மிக முக்கியமான ஒரு காரணி இந்த பயம் நண்பர்களே. இந்த பயத்தை எதிர்கொண்டால் அதற்கு முகம் கொடுப்பதற்கான சிறந்த தீர்வையும் வழியையும் நாம் கண்டறிந்து கொண்டால் நிச்சயமாக பல நண்பர்களும் பல சாதனைகள் படைக்க கூடும். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவிலே ஒரு சூஃபி ஞானி தன்னுடைய சீடனுக்கு சொன்ன ஒரு அற்புதமான தீர்வு பயத்தோடு வாழ்கிறவர்களுக்கு நிச்சயம் உதவும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வீடியோ பதிவினுடைய நிறைவில் உங்களுக்காக பயத்தோடு தொடர்பு பட்ட இரண்டு வீடியோ பதிவுகளினுடைய தொடுப்புகளையும் தருகிறேன். அதில் நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் வழிகளும் கிடைக்கக்கூடும் என்கிற ஒரு நம்பிக்கை. சரி, ஒரு சீடன் ஒரு முறை ஒரு சூஃபி ஞானியிடம் கேட்கிறார், உங்களை இந்த பாதையில் இந்த வாழ்க்கையில் வழி நடத்திய ஒருவரை பற்றி எனக்கு சொல்லுங்கள் குருவே என்று சொல்லி. அப்போது அந்த சூஃபி ஞானி அந்த சீடனுக்கு சொல்கிறார், அது ஒரு நாய் என்று. நான் இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறேன், இந்த சூஃபி ஞானி ஏதும் நகைச்சுவையாக என்னை கேலி செய்வதற்காக இதை சொல்லுகிறாரா என்று ஒரு நிமிடம் அந்த சீடன் சிந்திக்கிறார். மீண்டும் கேட்கிறார், சூஃபி ஞானி அவர்களே, நான் உங்களிடம் மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களை வழி நடத்திய ஒருவரை பற்றி எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொல்லி, நீங்கள் ஒரு நாய் என்கிறீர்களே என்று. மீண்டும் அந்த சூஃபி ஞானி சொல்கிறார், ஆம், அது ஒரு நாய்தான் என்று உறுதியாக அவர் சொல்கிறார். சரி, சொல்லுங்கள் குருவே என்று சொல்லி அவர் தொடர சொல்கிறார். அப்போது அந்த சூஃபி ஞானி சொல்கிறார், ஒரு முறை அந்த நாயை நான் ஒரு ஆற்றங்கரையிலே ஒரு இறக்கக்கூடிய தருவாயில் தாகத்தோடு அதை நான் கண்டேன். ஆனால் அந்த ஆற்றில் அது அருந்தக்கூடிய அளவுக்கு போதுமான நீர் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. அதற்கு இலகுவாக அருந்தக்கூடிய வாய்ப்புகளும் அங்கே இருந்தன. ஆனால் அந்த நாயோ தாகத்தோடு இறக்கும் தருவாயிலே இருந்தது. எதற்காக இந்த நாய் இப்படி இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கு ஆவலோடு அருகில் சென்றேன். அந்த நாய் ஒவ்வொரு முறையும் தண்ணீர் குடிப்பதற்காக அந்த ஆற்றுக்கு செல்வதும் மீண்டும் திரும்பி வருவதுமாகவே இருந்தது. அருகில் சென்று பார்த்தேன். அந்த நாய் தன்னுடைய நிழலை அந்த ஆற்றிலே பார்த்துவிட்டு இன்னும் ஒரு நாய் அங்கே இருக்கிறது என்று பயந்து ஒவ்வொரு முறையும் திரும்பி ஓடி வந்து விடுகிறது. ஒரு கட்டம் வந்தது, அந்த நாய் இப்போது தண்ணீரை அருந்தியே ஆக வேண்டும், இல்லை என்று சொன்னால் இறந்து போய்விடும். அப்படி ஒரு இக்கட்டான ஒரு அவசியமான ஒரு நிலைமை அந்த நாய்க்கு உருவாகியது. அப்போது அந்த நாய், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ள நான் தயார் என்ற ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு அந்த ஆற்றுக்குள்ளே குதித்து நீரை அருந்தியது. அதுவரையும் ஆற்றங்கரையிலே எட்டி பார்த்து நீரை அருந்த முயற்சித்த அந்த நாய், என்ன வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஆற்றுக்குள்ளே குதித்து நீரை அருந்து விட்டு வெற்றிகரமாக திரும்பியது. அப்போது அந்த நாய் எந்த ஒரு நாய்க்காக பயந்து ஒவ்வொரு முறையும் திரும்பி திரும்பி ஓடி வந்ததோ அந்த நாயும் மறைந்து போனது. அதற்கிருந்த சவால்களும் தடைகளும் வாழ்க்கையில் அத்தோடே மறைந்து போய்விட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த எனக்கு, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல சமயங்களில் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல பயங்கள் நம்மை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சாதனைகளின் போதும் ஒவ்வொரு வெற்றி பயணங்களின் போதும் நம்மை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றன என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதற்கு பிறகு அந்த தடைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அந்த நாய் எப்படி அந்த ஆற்றுக்குள்ளே குதித்து வெற்றிகரமாக திரும்பியதோ அதுபோல நானும் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான ஒரு பயணத்தை தொடங்கினேன் என்று அந்த சூஃபி ஞானி தன்னுடைய சீடனுக்கு இந்த கதையை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை வழிநடத்திய அந்த நாயை பற்றியும் அருமையாக சொன்னார். நண்பர்களே, நமது வாழ்க்கையிலும் இது போல ஒவ்வொரு நாளும் பயத்தோடு எத்தனையோ விஷயங்களை நாம் சாதிக்காமல் வெற்றிகளை காணாமல் திரும்பி விடுகிறோம். பயத்தோடு கடந்து போகும் கழியும் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வாழ்க்கையை இன்னும் முழுமையாக வாழவில்லை என்றுதான் அர்த்தம். மனதால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து என்ன நடக்கும் என்கிற இந்த கேள்வியில் இந்த பயம் பிறக்கிறது. அது யதார்த்தத்தில் இல்லாத ஒன்று என்பதை நாம் புரிந்தாலும் நமது மனது அதை ஏற்றுக்கொள்வதில்லை. பல சந்தர்ப்பங்களில் இல்லாத ஒன்றை கற்பனை செய்து அதை நினைத்து கவலைப்பட்டு பயம் கொள்வது எத்தனை கவலைக்குரிய ஒரு விஷயம் நண்பர்களே. இப்படி கற்பனைகளாலேயே நாம் பயம் கொள்கிறோம். இன்னும் ஒரு பக்கம், கடந்த காலம் நினைவுகள் ஞாபகங்களும் நமது வாழ்க்கையில் பல சமயங்களில் நமது வெற்றி பாதையில் முட்டுக்கட்டையாக ஒரு பயமாக நம் முன்னே வந்து நிற்பது உண்டு. இந்த கற்பனைகளும் இந்த நினைவுகளும் யதார்த்தத்தில் இல்லாத ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கற்பனைகள் என்பது நாளை, நினைவுகள் ஞாபகங்கள் என்பது நேற்று. இந்த இரண்டும், நேற்றும் நாளையும் நமது கைகளில் இல்லாத ஒன்று. நமது கைகளில் இருக்கக்கூடிய பரிசு இன்று என்கிற பரிசு, தைரியமாக நம்பிக்கையோடு அந்த பயத்தை எதிர்கொள்வதற்கான அந்த பரிசு. கற்பனைகளால் எப்போதும் நமது வாழ்க்கையை நாம் தொலைத்துவிடக் கூடாது. பயத்தை எதிர்கொள்வதென்றால் அதற்கு முகம் கொடுத்தாக வேண்டும் நண்பர்களே. முகம் கொடுத்தால்தான் அந்த பயத்தை நம்மால் எதிர்கொள்ள முடியும். நாம் பல சமயங்களில் அந்த பயம் எது என்பதையே புரிந்து கொள்ளாமல் பயப்படுகிறோம். அந்த பயத்துக்கு முகம் கொடுக்காமல் அது இப்படி செய்யும் அப்படி செய்யும் என்று அந்த பயத்தின் மூலமாக கற்பனை செய்து ஒரு பெரிய ஒரு பிம்பத்தையே உருவாக்கி அதன் மூலமாக நமது வாழ்க்கையையே நாம் அழித்து விடுகிறோம். தைரியமாக நம்பிக்கையோடு அந்த பயத்துக்கு முகம் கொடுப்போம். அப்போதுதான் நாம் அந்த பயத்தை வெல்ல முடியும்.
0: நாம் இதுவரை ஹிஷாம் அவர்கள் சிந்தனை சிறகுகளை செவிமடுத்தும் நிகழ்ச்சியில் இனி இன்னிசை கானங்கள் வண்ண கோலங்களிட இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் முதலில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியன் எஸ் ஜானகி பாடிய ஜென்டில்மேன் படப்பாடல் இதோ ஒலிக்கிறது.

0: தமிழ் எம்டிஆர் வானொலி நிகழ்ச்சியில் இனி சௌந்தர்யன் இசையில் சிந்து நதிப்பூ படப்பாடல், எஸ் வி பாலசுப்ரமணியன் சுரநலதா குரல்களில் இனிய பாடல் இசைமலையாக இசைக்கிறது காற்றலையில்.
1: Hold on.

இசையால் மனதை நிரப்பிக் கொண்டிருப்பது இன்னிசையில் துள்ளிசை. இனிய பாடல்களின் சங்கமத்தில் அடுத்து கேட்போம் கேப்டன் படப்பாடல். சிற்பி இசை அமைப்பில் சாகுல் ஹமீத், சித்ரா, சுபா குரல்களில் பாடல் இதோ.

இசைத்தேரில் நம்மை இழுத்துச் செல்வது மதியத்தமிழ் எம்டிஆர் வானொலி நிகழ்ச்சியில் இனி வித்யாசாகர் இசை அமைப்பில் எதிரும் புதிரும் படப்பாடல், புஷ்பவனம் குப்புசாமி சொரணலதா குரல்களில் பாடல் காற்றோடு இசைக்கிறது.

0: மனதை தொட்டு தாளமிட்டு செல்வது இன்னிசையில் துள்ளிசை. இனிய பாடல்களின் தொகுப்பில் தேனிசை தென்றல் தேவாவின் இன்னிசையில் வாலிப கவிஞர் வாலியின் வரிகளில் மனோ எஸ் ஜானகி பாடிய சூரியன் படப்பாடல் இதோ.
1: கண்ணே கங்கா மாவோ இடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா எண்ணெல்லாம விளக்கு எரியுமா கண்ணே கங்காமா மரம் இழுக்கிற கையா பாரம்மா.

0: தாய் மட்டாய்
1: பூச்சி மல்லத்தே நாட்டம்மா.

இன்னிசை ராகங்கள் இசைத்தேரில் பவனி வருகிறது. மத்திய தமிழ் MTR வானொலியில் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்போம். AR ரஹ்மான் இசையமைப்பில் மீண்டும் வாலிப கவிஞன் வாலியின் வரிகளில், மனோ சுரநலதா குரல்களில் காதலன் படப்பாடல்.

இசையூற்றாய் நல்லிசை கானங்கள் நம்மை மனதோடு இசைத்தாளம் இட்டு கொண்டிருப்பது இன்னிசையில் துள்ளிசை. அடுத்து ஒலிக்கவிருக்கிறது ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியன் கலா பாடிய டூயட் படப்பாடல்.

இசையெனும் சரம் தொடுத்துக் கொண்டிருப்பது காற்றலையல் மொன்றிய தமிழ் MTR வானொலி. இனி ஒலிக்கவிருக்கிறது இசைஞானி இளையராஜாவின் இசை அமைப்பில் SP பாலசுப்ரமணியன் S. ஜானகி பாடிய மகளிர் மற்றும் படப்பாடல். இதோ ஒலிக்கிறது.

நாம் இணைந்திருக்கின்றோம் இனிய பாடல்களின் சங்கமத்தில். இன்னிசையில் தொழிலிசை நிகழ்ச்சியில் இனி கேட்கவிருக்கின்றோம் வித்யாசாகர் இசை அமைத்து மாலதியுடன் இணைந்து பாடிய ஜெய்ஹிந்த் படப்பாடல்.

0: இசைவானில் இனிய பாடல்கள் காற்றோடு கவிமின்னல் இனிய பாடல்களின் அணிவகுப்பில் இனி தேனிசை தண்டல் தேவாவின் இசை அமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியன் எஸ் ஜானகி பாடிய இந்து படப்பாடல்.
1: டா வக்கடு வக்கமே கட போ கட நம்பி நம்பி பிஏ எம்பிஏ டா.

0: இசையோடு கவிப்பணிந்து கொண்டிருப்பது மத்திய தமிழில் MTR வானொலியில் இன்னிசையில் துள்ளிசை. இனி நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கிறது இசைஞானி இளையராஜாவின் இசை அமைப்பில் SP பாலசுப்ரமணியன் சித்ரா குழுவினருடன் இணைந்து பாடிய வருஷம் 16 படப்பாடல் இது.
1: தருகிடதும் தருகிடதி தருகிட தருகிட.

மகிழ்ச்சி அன்பு உறவுகளே, இன்றும் இசை மீட்டிச் சென்றது இசை ராகங்கள் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் மொழிய தமிழில் MTR வானொலியோடு இணைந்திருந்து இதுவரை நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை வழங்கி விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் கமீஸ் குவைத்திலிருந்து. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அன்பு உறவுகளே.

வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி. உலக புகழ்பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் ஒரு என்ற சொல்லில் வளம் வரும் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள். நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஆனந்த ஜோதி என்ற படத்திலிருந்து ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் TN சௌந்தரராஜன் மற்றும் குழுவினர்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெய்வ வாக்கு என்ற படத்திலிருந்து ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சேன், ஒரு பலன் கேட்டு கண்ணு முழிச்சேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆனந்த கும்மி என்ற படத்திலிருந்து ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

உருசுல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன ஜமீன் என்ற படத்திலிருந்து ஒரு மந்தார பூ வந்தா மந்திரமா அவ முத்தம் ஒன்று தந்தா தந்திரமா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோஜ் சித்ரா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மயுத்தம் என்ற படத்திலிருந்து ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் மலேசிய வாசுதேவன்.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மதன மாளிகை என்ற படத்திலிருந்து ஒரு சின்ன பறவை அன்னையை தேடி வானில் பறக்கிறது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன தம்பி பெரிய தம்பி என்ற படத்திலிருந்து ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீ வருவாய் என என்ற படத்திலிருந்து ஒரு தேவதை வந்து விட்டால் என்னை தேடியே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஹரிஹரன் மற்றும் குழுவினர்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஐயா என்ற படத்திலிருந்து ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே கே சாதனா சொர்க்கம்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக படிக்காதவன் என்ற படத்திலிருந்து ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் மலேசியா வாசுதேவன்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீதிபதி என்ற படத்திலிருந்து ஒரு தேவதை வந்தால் மன கோயிலில் நின்றால் அவள் பார்வை பூமாலை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜ்யராம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக எஜமான் என்ற படத்திலிருந்து ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் ஒரு என்ற சொல்லில் வளம் வந்த சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

சர்வதேச நேயர் நேரம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், NTR FM ரேடியோ கனடா.

கனடா கலைவத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திலே காதுக்கினிய கீதங்களை கேட்டு மகிழ வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பிக்கும் வேளையிலே அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் பாடல்களை கேட்டு மகிழ ஆரம்பிப்போம். நாளெல்லாம் பௌர்ணமி என்ற திரைப்படத்திலிருந்து முதல் பாடலை கேட்போம். இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்திலே நீதானா நீதானா என்ற வரி எடுத்து பாட வைக்கின்றார் சிங்கார பூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை ஈழ மணித்திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிரான்சி தந்திருக்கின்றார். காகித ஓடம் திரைப்படத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். பாடுகின்றது பொன் வீணையே என்ற முதல் வரியோடு.

மனமல்ல உள்ளே வைத்துக் கொள்ள ஊமை காதல் அல்ல ஒரு நாள் சிரித்தால் பெண்மைக்கு நஷ்டம் அல்ல.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை மத்திய மாகாணம் கண்டி ஈழமணி திருநாட்டு விஜயராணி தந்த பாடல். அன்னை ஒரு ஆலயம் திரைப்படத்திலிருந்து நதியோரம் நாணல் என்ற முதல் வரியோடு ஆரம்பித்து முழுவதையும் தருகின்றது.

அடுத்து வரும் பாடல்கள் அன்புடன் தரும் கனடா மொன்றியல் மாநகரது தனிசனின் பாடல். அடடா என்ன அழகு என்று புகழ் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார் இன்று.

அவரைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்தின் சாந்தினியின் பாடல். அந்த பாடல் பாடுகின்றது, இரவிலே எந்த ஆணும் சரணம் என்ற சுந்தரகாண்டம் திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றார் என்று ஒலிக்கின்றது பாடல்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்களுள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றது. அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் பாஸ்கரன் மாலா இவர்கள் விழிகளில் கூடிய அபிநயம் என்று கண் சுமிட்டும் நேரம் திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்றார்கள்.

0: சர்வதேச நேயர் விருப்பமாக எல்லோரும் கேட்டு மகிழ்வோம் என்று எங்கள் ரமணி அவர்களும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார் ஒரு பாடலை. கதைப்போமா கதைப்போமா என்று ஓ மை கடவுளே என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை தெரிவு செய்து
1: போலாமா?
2: Seriously? Yeah. Okay, let's

அவர் தந்த பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் பாடலும் நீண்ட கால உறவு ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்து கேதிஸின் பாடல். என் புருஷன் எனக்கு மட்டும்தான் என்ற திரைப்படத்து பாடல் காத்து காத்து ஊத காத்து என்று வரி எடுத்து பாடுகின்றது.

தொடரும் பாடல்கள் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல்களாக கேட்க இருக்கின்றோம். முதலில் இளவரசியின் பாடலை கேட்போம். மழை வரும் அறிகுறி என்ற ஒப்பம் திரைப்படுத்து பாடலை நீங்கள் தந்தவளை நாங்களும் கேட்கின்றோம்.

உங்களை தொடர்ந்து அடுத்த பாடலை உங்களோடு இணைந்து வரும் உங்கள் வன்குவர் மாநிலத்து காஞ்சனாவின் பாடலாக கேட்க இருக்கின்றோம். பெண்ணையாரும் பத்மினியும் என்ற திரைப்படுத்த பாடல். உனக்காக பிறந்தேனே அழகழகா என்று அழகாக பாடுகின்றது.

இவர்களை தொடர்ந்து வசந்தியும் ஒரு பாடலை தருகின்றார். ஏ ஏ என் வீட்டுக்காரா என்று பாடும் பாபநாசம் என்ற திரைப்படத்து பாடலாக தந்திருக்கின்றார்.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து உலகளாவை இருக்கும் சர்வதேச நேயர்கள் கேட்டு விரும்பும் பாடல்களாக தந்திருந்த வேளை தொடர்ந்து ஒலிக்கின்றது பாடல்கள்.

தொடரும் பாடல் தோழி என்ற திரைப்படத்து பாடல். யாரோடும் காணாத என்ற முதல்வரியை கொண்ட பாடலை இங்கிலாந்து நாட்டிலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் முனைகின்றோம் உங்களோடு ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இரண்டாம் உலகம் என்ற திரைப்படத்திலிருந்து கனிமொழியே என்ற வரியோடு நீங்கள் தந்த பாடலாகும்.

என்னால என் பேரண்ட்ஸ் மீது எதுவும்

0: சன்னே வெளியே வரல.
1: இதாண்டி வெயிட் பண்றோம், சீக்கிரமா
0: போங்க. நீங்க இருமைங்களா?
1: இங்க பாரு,

0: என்ன
1: என் முண்டோ, இன்னைக்கு என் பர்த்டே இல்லை.
0: 7th June ஐடி கார்டு,
1: அது ஸ்கூல் அட்மிஷன் கொடுத்தது. March 7th தான் என்னோட
0: பர்த்டே. ஓ, பைசியனா?
1: ம்,
0: அதான் மாட்டவே மாட்டேங்கிற, மீன் மாதிரி நழுவிட்டே இருக்க.
2: அதெல்லாம் நல்லா மாட்டிக்கிட்டா, நடிக்கிறா.
1: ஏய் கேள்வி, ப்ரொஃபஸர்னு பார்க்குறேன்.
3: யூரோப்பிய மண்ணென்றால் என்னவள் நிச்சயம் வருவார். நான் சொன்னதே சட்டம். திரைப்படத்து பாடல்தான் அவர் தருகின்றார். அதிகாலை நேரம் என்று முதல்வரி எடுத்து பாடுகின்றது. என்னவளே உங்கள் பாடல் இதுவும்?

இத்தனை பாடலையும் கேட்ட எங்களுக்கு இறுதியாக ஒரு கை ஓசை திரைப்படுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. முத்து தாரகை என்ற முதல்வரியை கொண்டு பாடும் அந்த பாடலை நீண்ட கால உறவான அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேன ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம். தித்திக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பிச் செல்லும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். இந்த பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியவர்களுக்கு நன்றி கூறுவதோடு கேட்டு மகிழ்ந்த நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி காற்றலையிலிருந்து நிறைவுக்கு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு அன்பாக.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

நீர் நேரத்தில் முதலாவது பாடல். சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது அடி ராதா என்ற முதல் வரியோடு. அந்த பாடலை இன்று வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பாலம்பாக்கத்தில் இருந்து அன்புடன் மஞ்சுளா நீங்கள் தந்த பாடலாக கேட்க இருக்கின்றோம்.

ஒலிக்கின்ற பாடல் நேயர் நேயருக்கான பாடல்கள். அந்த வகையில் அடுத்து வரும் இரண்டு பாடல்கள் ஒரே திரைப்படத்து பாடல்களாக கேட்க இருக்கின்றோம். 1981 ஆண்டு ரயில் பயணங்கள் என்று வெளிவந்த திரைப்படத்தில் இசை குயில் எஸ் ஜானகி அம்மா அவர்களின் குரலில் ஒரு பாடல், வசந்தம் பாடிவர வைகை ஓடிவர இளமை கூடிவர இனிமை தேடிவர என்ற பல்லவி எடுத்து பாடியது. அந்த பாடலை இன்று கேட்போம் என்று அன்புடன் தந்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவுகளுமாக.

அதே திரைப்படுத்த பாடலை ஆண் குரலிலும் கேட்டு மகிழ்வோம் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தனது நண்பர்கள் உலக தமிழர்களோடு கேட்டு மகிழ விரும்புகிறார்கள். பாடுகின்றது ரயில் பயணங்கள் திரைப்படத்தில் தான். பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்புனியம் ஐயா அவர்களின் குரலிலே வசந்தம் பாடிவர, வைகை ஓடிவர, இளமை கூடிவர, இனிமை தேடிவர என்ற வரி தொடுத்து பாடுகின்றது.

உறவுகளோடு உறவுகளாக நானும் தருகின்றேன் பாடலை என்று அடுத்த பாடலை தருகின்றார். என்றும் எங்களோடு நீண்ட காலமாக இணைந்து வழிபெறும் இசை வழிபெறுபவர் அரசடி குப்பம் நெய்வேலி யாமிருக்க பயமேன் சரவணன். இப்படியே இருந்துவிட்டால் எப்படி இருக்கும் எதிர்காலம் என்ற பல்லவியோடு தாலி பாக்கியம் என்ற திரைப்படத்திலிருந்து தருகின்றார். அந்த வேளை அவர் கேட்கும் பாடலை அவருடன் இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி, ஜனனி, சோலை, மகிராம் இவர்கள் கேட்டு மகிழ்கின்றார்கள்.

உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிக்கும் நேயர் நேரத்திற்கான பாடல்கள். மீண்டும் ஒலிக்கின்றது அடுத்த பாடல். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள் விருப்ப பாடலாக காளிதாச காவியம் என்ற பல்லவியை சரணங்களோடு எங்கிருந்தோ வந்தாள் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

0: நிற்கின்ற சினமேதன் துடையாய் கொண்ட துர்வாச முனிவன் தன் தவமுடித்து கொடிக்கன்று நின்றிருக்கும் சோலை வந்தான் குரல் தந்தான் யாரெங்கே அங்கே யாரெங்கே யாரெங்கே யாரெங்கே எந்த எண்ணம் உனை கொண்டதோ அதனை இன்று தீர்த்து விடுகின்றேன் அந்த மன்னவனின் உள்ளம் என்பதனை இன்று மாற்றி விடுகின்றேன் எந்த நாளும் அவன் சொந்தமாவதில்லை தீர்த்தம் அள்ளியிடுகின்றேன்
1: வீசு தென்றலே வீசு வேட்கை தீரவே வீசு என்ற பாடல் பொன்னி திருநாள் என்று பாடி வந்த திரைப்படத்து பாடல். இந்த பாடலை வளமை போல நீண்ட கால உறவு முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிஃபாக, இம்ரான், உலக தமிழர் சாஹில் இவர்களோடு கேட்கின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள்.

கேட்டால் இனிமை தரும் பாடல்களை கேட்டு மகிழும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்தில் பார்த்தால் பசி தீரும் என்ற திரைப்படத்து பாடலும் பாட இருக்கின்றது. அன்று ஊமை பெண்ணல்லோ என்று கூறும் பாடல்தான் நாங்கள் கேட்டு மகிழ இருக்கின்றோம். இன்றைய தினத்துக்கான வாழ்த்துக்களை தந்து தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள், கண்ணன், சங்கரை, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோருடன் கேட்கின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவர் தந்த பாடலை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடல், நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்து பாடலாக கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை தருகின்றார் வளமை போல நீண்ட கால உறவு எப்பொழுதும் ஒன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் திருவாரூர் மாவட்டம் அன்பு மகள் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மற்றும் மதுசிறை சிவசங்கரன், நற்பவி நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கும் வண்ணம் பாடுகின்றது அந்த பாடல். ஒரு மூடன் கதை சொன்னால் என்ற முதல் வரியை கொண்டு

முன்றைய தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியை அலங்கரிக்கும் பாடல்களை கேட்டு மகிழும் வேளையிலே தமிழ்நாடு காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கேட்கின்ற ரவிச்சந்திரன் ஒரு பாடலை, ஓ வானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த காதல் என்று புதிய ஸ்வரங்களில் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இவர்கள் கேட்கும் இந்த வேளையிலேதான் அடுத்து ஒலிக்கு இருக்கும் பாடலை தந்திருப்பது தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள். மெகண்டி சர்க்கஸ் என்ற திரைப்படுத்த பாடலை கேட்கின்றார். வளமையாக இந்த பாடல் அவருக்கு மிகவும் பிடித்த பாடல் என்றும் எங்களுக்கு தெரியும். கோடி அருவி கொட்டுதே என்ற வரி கொண்ட பாடல்.

தொடர்ந்து அடுத்து வரும் பாடல் மேகண்டி சர்க்கஸ் திரைப்படத்தில் நீண்டகால உறவு வளைகுடாமன் குவைத்திலிருந்து அன்பு ஜோர்ஜ் நீங்களும் பாட வைக்கின்றீர்கள் வெயில் மலையோ என்ற பாடலை.

கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த பாடல்களை கேட்டு மகள் மங்களுக்கு எனது பாடலை தாருங்கள், நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று கூறுவது போன்று அதாகப்பட்டது மகா ஜனங்களே என்ற திரைப்படத்திலிருந்து ஏனடி நீ என்னை என்ற முதல்வரி பாடலை தந்து முழுவதையும் தருகின்றார் பாலக்காடு கேரள மாநிலம் ரதீஷ் அவர்கள்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மூன்றியாவது தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ்வோம். மொழியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். அத்திப்பட்டி அழகுக்குட்டி என்ற முதல் வரியை கொண்ட பாடல் வசந்த வாசல் திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் அனுப்பி வைத்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்த பாடல் மனைவி அமைவதெல்லாம் என்ற மன்மத லீலை திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்திலே கேட்போம் என்று அன்புடன் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்தில் டிராஞ்சி அவர்கள்.

விரும்பி கேட்டவர்கள் குடுவாஞ்சேரி கோபால், புதூர் சுந்தரம், கரூர் காமாட்சி, விம்கோ நகர் ராமன், பெரம்பூர் ராமன் முருகன் நண்பர்கள், மயிலாப்பூர் சுகுணா, ஸ்வர்ணா, அபர்ணா மற்றும் சாந்தோம் விஸ்வநாதன்.

0: ஹலோ ரேகாவா, ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு சினிமா ப்ரோக்ராம் வேணாமே, என்ன கோவமா?
1: ஓவர் டைம்னு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க.
0: தேங்க்யூ.

அவரை தொடர்ந்து அடுத்த பாடலையும் மத்திய மாகாணம் கண்டி இளமணி திருநாட்டில் இருந்து விஜயராணி தந்த பாடலாக கேட்க இருக்கின்றோம். பூமலை பொழியுது என்ற திரைப்படத்திலிருந்து நதியா நதியா நைல் நதியா என்று ஆரம்பித்து பாடும் அற்புதமான பாடலை.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் கனடா மண், அல்பர்டா மாநிலம், சாந்தினியின் பாடல். பன்னீரில் நனைந்த பூக்கள் என்ற பாடல் உயிரே உனக்காக திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இவர்களை தொடர்ந்து வரும் பாடல் மீண்டும் கனடா மண்ணில் இருந்து மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடல். அவர் தந்த அந்த பாடல் கோடம்பாக்கம் திரைப்படுத்து பாடல். அடி நீ ஒரு சூப்பர் ஃபிகர் என்று கூறும் வரி கொண்ட பாடல்தான் அவர் தந்த பாடல்.

தொடரும் பாடல்களில் அடுத்து வரும் பாடல் கனடா வன்குவர் மாநிலத்து இளவரசி கேட்க விரும்பும் பாடல். மாமா ஓம் பேரை என்று கூறும் முதல் வரி மஞ்சு விரட்டு திரைப்படுத்து பாடல்.

0: செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன்.
1: ஒலிக்கும் அடுத்த பாடலும் வன்கூவர் மாநிலம் வசந்தி நீங்கள் தந்த பாடல். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்து பாடல் ஒன்றை கேட்க விரும்புகிறீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல். ஒரு தேதி பார்த்தா என்ற முதல் வரியோடு முழுவதையும் தருகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். அவர்களுள் செங்கமலம் சிரிக்குது என்ற தாவணி கனவுகள் திரைப்படத்து பாடலை கேட்போம். இந்த பாடலை அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒழிக்க விருக்கும் அடுத்த பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்து கேதீஸ் அவர்கள் தினமும் எங்களோடு இசைப்பயணம் செய்யும் அன்பு உறவு, நீண்டகால உறவு. ஒரு பூஞ்சோலை என்ற முதல் வரியை கொண்டு வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது.

தொடரும் பாடலும் ஆஸ்திரேலியா கண்டத்து. சிட்னி மாநகரம், ரமணி நீங்கள் தந்த பாடல். வாட்ச்மேன் வடிவேல் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றீர்கள். கன்னத்தில் கன்னம் வைக்க என்ற வரியை கொண்டு ஆரம்பித்து பல்லவியோடு சரணங்களையும் பாடுகின்றனர்.

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் ஒரு பாடலை வன்கூவர் மாநிலம் காஞ்சனா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் நீலாங்கரையில் காணாங்குருவி என்ற வரி எடுத்து புலி வால் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

உலகெங்கும் தேடி மூன்றியல் தமிழ் வானொலியை நாடி ஒன்றாக கூடி மகிழ்வோம் என்று நீங்கள் தெரிவு செய்து அனுப்பிய பாடல்களை உங்களை தேடி உங்கள் காதோரம் ஒலிக்கும் வகையில் சிங்காரப்பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த பாடலையும் கேட்போம். அற்புதமான ஒரு தத்துவ பாடல் ஆசை அலைகள் என்ற ஒரு பழைய திரைப்படுத்த பாடல்தான் இன்று ஒலிக்க வைக்கின்றார். நடந்து வந்த பாதையிலே என்ற முதல் வரியை கொண்டு தத்துவமாக பாடுகின்றது கேட்போம்.

இந்த வழியில சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து நிரேஷன் ஜெனீவா நகரிலிருந்து கேட்கின்றார். காதல் ஒரு கவிதை என்ற திரைப்படத்து பாடல், மின்னல் வெட்டும் கண்கள் என்ற வரியை முதல் வரியாக தொடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

திருப்ப மண் தந்தவுடன் என்னவள் வருவார். என்னவள் இன்று கேட்கும் பாடல் விளக்கேற்றியவள் என்ற ஒரு திரைப்படம். நீண்ட காலத்துக்கு முன்பு வெளிவந்த திரைப்படத்தில் ஒரு அற்புதமான பாடல் சாமத்தில் பூத்தமல்லி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

வளமை போல என்றும் இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சிக்கு நிறைவு காண வருகின்றார் கனடா மண் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள். குங்குமச் சிமிழ் திரைப்படத்து பாடல் ஒன்றை தந்திருக்கின்றார். நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கவில்லை என்று பாடுகின்றது அந்த பாடல்.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நிலமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் ஒலித்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள், தித்திக்கும் தேனான பாடல்கள், திசையெங்கும் இசை பரப்பியதோடு எங்கள் இதயமும் நிரப்பிச் செல்லும் இந்த வேளையிலே மீண்டும் இதேபோன்ற ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலையிலிருந்து விடைபெற்று செல்ல எண்ணும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் அன்போடு, தமிழோடு, வளமாக.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீ நிறத்தை அலங்கரித்துக் கொண்டு முதலாவது பாடல் ஒலிக்க இருக்கும் வேளையில் மகள்வோடு கேட்போம். மலர் கொடுத்தேன் என்று முதல் வரியை கொண்ட பாடல் திருசூலம் திரைப்படத்தில் ஒலித்திருந்தது. அந்த பாடலை இன்று முதல் பாடலாக தர விரும்புகிறார் நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் அவர்கள். யாம் இருக்க பயமேன் சரவணா, நீங்கள் கேட்கும் அந்த பாடலை தங்கம் பெரியசாமி, ஜனனி சோலை மகிராம் இவர்களோடு இணைந்து கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

முன்றியல் தமிழ் வானொலியில் வளமை போல இன்றும் நேயர் நேரம் மலரும் வேளையிலே பூவே பூச்சூடவா என்று 1985 ஆண்டு வெளிவந்த ஒரு பாடல் சின்னக்குயில் சித்ரா அவர்களால் பாடப்பட்ட பூவே பூச்சூடவா என்ற நெஞ்சில் பால்வார்க்கவா என்ற பல்லவியோடு ஆரம்பிக்கின்றது. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அன்பு அப்பா அனந்தராமன் அன்பு அம்மா விஜயம் அவர்களோடும் உறவுகளோடும் கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடலும் பூவே பூச்சூடவா திரைப்படத்து பாடல். இந்த பாடல் கே ஜே ஜேசுதாஸ் டாக்டர் பாடிய பாடல்தான். பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால்வார்க்கவா என்று பாட வருகின்றது. அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் தன்னுடைய நண்பர்களோடு கேட்கின்றார். உலகத் தமிழரும் கேட்க வேண்டும். ஒரே பாடல் ஒரே திரைப்படத்தில் இரண்டு குரலில் ஒலித்திருக்கின்றதை உணரும் வண்ணம் தந்த வழி ஒலிக்கின்றது அந்த பாடலும்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் காதுக்கினிய கீதங்களை தரும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரம் தரும் அடுத்த பாடல் நம்ம ஊரு பூவாத்தா என்று 1990 ஆண்டு திரைக்கு வந்த ஆவாரம் பூ ஒன்னு என்று வரி எடுத்து பாடும் இனிமையான பாடல். அர்த்தமுள்ள அந்த பாடலை திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் அவர்களுக்காக ஒலிக்கின்றது.

முத்தே நாம் தினமும் கட்டி வச்ச காதல் முத்தே. முக்கடலும் முக்குளிச்சு கண்டெடுத்த ஆணி முத்தே, மூச்சுக்குள்ளே நாம் தினமும் கட்டி

அடுத்த பாடலையும் கேட்டு மகளை இருக்கின்றோம். அந்த பாடலை தருகின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜகபர் ஷாதிக் அவர்கள். பூ மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது என்ற பாடல்தான் அவர் தந்திருக்கும் பாடல். ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து தெளிவாகி பாடுகின்றது. வளமை போல இன்றும் அவர் கேட்கும் இந்த பாடலை அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் இவர்களோடு உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மூன்றில் தமிழ் வானொலி காற்றலையில் தினமும் கலந்துவிடும் உங்கள் விருப்ப பாடலாக நேயர் விருப்ப பாடல்கள் நேயர் நேரம் பகுதியில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

பூமாலை என்ற பதம் தாங்கி மீண்டும் ஒரு பாடல். பூமாலை நீயே புழுதி மண்மேலே என்று 1950 பின்பு வந்த பராசக்தி என்ற திரைப்படத்து பாடல். சிபாலியர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய முதல் திரைப்படமாக நடித்த முதல் திரைப்படத்து பாடல் என்று கேட்டாலும் இனிக்கும். இந்த பாடல் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா தந்திருக்கின்றார். அவர் தந்த வேளை வளமை போல அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ மற்றும் சிவசங்கரன் நட்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பூமாலை நீயே புழுதி மண்மேலே.

அடுத்து வரும் பாடல் அன்புடன் தருகின்றார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ்ஏபு விஜயராகவன் அவர்கள். பூமாலை என்ற வரிதொட்ட பாடல் உங்களுக்கு மட்டுமா, எனக்கும் ஒரு பாடல் தாருங்கள் என்று சிந்து பைரவி திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றார். பூமாலை வாங்கி வந்தேன் பூக்கள் இல்லையே என்ற வரிதாங்கிய பாடலை.

எங்கள் நீண்ட கால உறவு மயிலாப்பூர் மயிலை பட்டாமி அவர்கள். மயிலை பட்டாமி அவர்கள் வழக்கம் போல வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தின வாழ்த்துக்கள் என்று கூறிவிட்டு தன்னுடைய உறவுகள் நண்பர்களாக கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருண, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரை இணைத்து ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் என்றும் கேட்டாலும் இனிக்கும் நேற்று இன்று நாளை என்ற திரைப்படத்திலிருந்து பாடும் போதுதான் தென்றல் காற்று என்று பாடுகின்றது.

0: மணிக்கோ, விபத்து நடந்த பழைய இடத்து கூட்டிட்டு போங்க. ஐடி தெளிவு நினைக்கிறேன்.
1: என்னங்க பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? நம்ம பொண்ணு இழுத்து
2: நான் என்ன

இவர்கள் தந்த பாடலை கேட்கும் இந்த வேளையிலேதான் அடுத்து வரும் பாடலை தருகின்றார். தமிழ்நாடு சிதம்பரத்திலிருந்து வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் பாட்டாளி திரைப்படத்து பாடல் ஒன்றை இன்று பாட வைக்கின்றார். வண்ணத் தேரோடும் பூமியிலே என்று வரி எடுத்து அந்த பாடல் பாடுகின்றது. இவர்கள் தந்த வேளையிலே கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷும் ஒரு பாடலை தருகின்றார். கவிதை பாடும் அலைகள் திரைப்படுத்து பாடலை கண்ணே என் கண்மணியே என்று வரியெடுத்து உருக்கமாக பாடுகின்றது அந்த பாடல். நீ என் நிறத்தை அலங்கரிக்க வேண்டும், இறுதிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்குடன் வளைகுடாமன் ஜோச் அவர்கள் வளமையான நீண்டகால உறவு குவைத்திலிருந்து கேட்கின்றார். ஓ தென்றலே என்ற பாடலை என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து ஒலித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றனர்.

நீர் நிறத்தை அலங்கரிக்க வேண்டும், இறுதிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்குடன் வளைகுடா மண் ஜோர்ஜ் அவர்கள் வளமையான நீண்டகால உறவு குவைத்திலிருந்து கேட்கின்றார். ஓ தென்றலே என்ற பாடலை என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து ஒலித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றனர்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.

காலை நேர வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம் தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்று தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணனவனை நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. என் விருப்பமாக ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது, அதைத் தொடர்ந்து நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். நேயர் விடுமுறை விருப்பம் இன்று சனிக்கிழமை. நாள் தெரியாமல் சொல்லுகிறேனோ, சரி, இன்று உங்களுக்கு சனிக்கிழமை இரவு, எங்களுக்கு சனிக்கிழமை காலை.

0: கனவு மட்டுமல்ல, அவனுடைய கனவு மட்டுமல்ல, நினைவும் அவனோடு இருக்கிறது கண்ணனோடு என்று சொல்லிக்கொண்டு காற்றலையில் இருக்கும் அன்பு உறவை சந்திக்க போறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்கள் காற்றலையில இருக்கிறீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் காற்றலையில, வணக்கம் வணக்கம், காற்றலையில இருக்கிறீங்க. வணக்கம். உங்களுடைய சத்தம் வந்தால நான் நினைக்கிறேன் நீங்கள் சத்தமாக இருக்கிறது. வணக்கம் வணக்கம், நான் பேசுவது கேட்கிறதா? வணக்கம் வணக்கம் வணக்கம், இப்ப கேக்குறதா நான் பேசுறது? வணக்கம் வணக்கம், நல்லா கேக்குது. பொள்ளாச்சியில் இருந்து ரவி. அன்றொரு நாள் கம்பீரமா பேசியிருந்தீங்க. நல்ல சுகமா இருக்கேன் ரவி. உங்களை காணையில கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருந்தது, என்ன ஒருக்கா வந்து ஒரு பேருந்து வரல?
1: அது என்ன
0: அது அதுவா?
1: அதனால என்னன்னா கொஞ்சம் ப்ராப்ளம். அப்புறம் சிவகுமார் நண்பர் நமக்கு ரொம்ப
0: உங்களோட பேசி கொண்டிருக்கிறதால நான் நல்ல சுகமா இருக்கிறேன். உங்க கூட சரி, அது சரி. இப்ப சிவகுமாருக்கு எத்தனை வயசு?
1: சிவகுமாருக்கு 52.
0: 52. உங்களுக்கு?
1: 80. எனக்கு 52.
0: உங்களுக்கு 52. ரெண்டு பேருக்கும் 52 தான்.
1: 1965. ஆமாமா, 1965. அவர் ஏதோ கொஞ்சம் கம்மியா சொல்லியிருப்பாரு. ஏதாவது சொல்லிடுறோம் மேடம்.
0: அவர் அவர் தனக்கு 30 வயது என்று சொல்லியிருந்தாரு ரவி.
1: ஆமா, அவருடைய ஏஜ் ஏஜ் வந்து கரெக்ட். அவருடைய பாடி ஸ்ட்ரென்த், அவருடைய லுக் எல்லாம் பாத்தீங்கன்னா 30 வயசா இருக்கும்.
0: அதுதான்
1: என்னை பாத்தீங்கன்னா 52 வயசா இருக்கும்.
0: அவரை பார்த்தா 30 வயது சொன்னாரு.
1: நானும் ஒரே வகுப்பு படித்தவர்கள்.
0: நானும் நம்பிட்டேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா பார்த்தா அப்படித்தான் தெரியும். சிவகுமார
0: உண்மையா நல்ல, அதாவது எப்படி இருக்காரு, அந்த அழகா இருக்காரு, உடம்பு அப்படி வச்சிருக்காரு, முகம் உடம்புனா.
1: அவர் வந்து அந்த மாதிரி ஜிம் பாடியா வச்சிருக்காரு, வாக்கிங் போறாரு.
0: வாக்கிங்
1: வந்து கிளியரா போயிடா
0: இருக்காரு.
1: ஆமா, வந்து நல்லா வச்சிருக்காரு
0: மேடம். சரி, அவர் எங்க, அவர் பொள்ளாச்சியில தானே பிறந்தாரு?
1: அவரு நானும் அவரெல்லாம் பக்கத்தால வீடு மேடம்.
0: பொள்ளாச்சியில தான் பிறந்தீங்க? பொள்ளாச்சி தான் உங்களோட புறப்படம் இல்லையா?
1: இல்ல, இருந்து ஆனமலை.
0: ஆனமலை
1: அருகில சோமந்தரி
0: சுற்று. அது சரி, பொள்ளாச்சி சிவகுமார் திருமணம் செய்துட்டாரா இல்லையன்னு சொன்னாரு என்னட்ட?
1: அவரா? அது அவருகிட்டதான் கேட்கணும், நமக்கு தெரியாது.
0: என்ன, நீங்க பக்கத்துல, நீங்க பக்கத்துல, நீங்க பக்கத்துல இருக்கிறேன்னு சொல்றீங்க. அவர் சொல்லியிருந்தா நான் திருமணம்
1: என்ன எனக்கு கேரக்டர் தெரியல. சரியான பதில் என்ன சொல்ல முடியாது.
0: நீங்க நண்பனுக்கு துணை போறீங்க போல இருக்குது இல்லையா?
1: மேடம்.
0: அப்ப நீங்க எப்படி துணை போறீங்கன்னு
1: பாருங்க. தெரியாது
0: அவர் 30 சொல்லியிருந்தார். தனக்கு 30 வயது, உங்களுக்கு திருமணம் ஆச்சு, அது எனக்கு தெரியுது. ரவி, நீங்க உண்மையே சொல்லிட்டீங்க, அது சரி.
1: அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு,
0: அவருக்கு ஆகல, அவருக்கு இன்னும் ஆகல இல்லையா?
1: ஆமா, என்னுடைய மனைவி வந்து என்ன மேடம்
0: சொல்லுங்க.
1: நான் வந்து ஒரு பரப்பு திருமணம் செஞ்சுவேன். என்னுடைய மனைவி வந்து ஒரு ஆசிரியரா பணியாற்றுறாங்க.
0: என் கூட அவங்க பெண்கள் பேசுறா முதல் அவங்களுக்கு தான் இடம். எங்க அவங்கள்ட்ட கொடுங்க.
1: ஆமா பேசுங்க மேடம். வந்து தமிழ்ல வந்து எம்ஏ
0: வணக்கம் மணிமேகலே.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மணிமேகலே, எப்படி
2: இருக்கீங்களா?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன் மணிமேகலே.
2: வணக்கங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சரிங்க சரி.
0: நீங்க நான் நல்ல சுகமா இருக்கிறேன். உங்க கூட
2: பேசி மேடம்,
0: உங்க கூட பேசி கொண்டிருக்கிறேன்.
2: உங்க பேரு மேடம்?
0: என் பேர் மீரா.
2: சரி,
0: என் பேர் மீரா. உங்க பேர் நல்ல பேர். மணிமேகலை என்றது நல்ல பேர். சரி, இப்ப மணிமேகலை உங்களுக்கு பாட தெரியுமா? நீங்க பாட்டு எல்லாம் கேட்டிருக்கீங்களா? பாடுவீங்களா?
2: பாட்டு அவ்வளக்கா வராது எங்கேயும் மேடம். எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கத்தி கத்தி தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி பாட்டு.
0: உங்களுக்கு விருப்பமான பிடிச்ச பாட்டு, நீங்க சும்மா இருந்தாலும் முணு முணு திருப்பீங்க, அப்படித்தானே?
2: இருக்கு இருக்கு.
0: நீங்க சொல்லுங்க பாக்கலாம். என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். முணு முணுக்குற பாட்டு,
2: சாமி பாட்டு ஏதாவது பாடிட்டு இருப்பாங்க.
0: எங்க அதான் சாமி பாட்டு தான் சொல்லுங்க பாக்கலாம்.
1: என்ன பாட்டு கேக்குறேன்?
2: முருகன் பாட்டு மேடம்.
0: என்ன பாட்டு? என்ன பாட்டு?
2: இந்த கத்தரி இந்த ஆளும்
0: கட்சிகள். அந்த பாட்டு எனக்கு ரெண்டு வரி எங்க கூட பாடுங்க பாக்கலாம். அந்த பாட்டு எங்க இந்த குரலோட பாடுங்க. நீங்களும் சேர்ந்து பாடுங்க. எங்க கற்பனை? கற்ப

0: ஷாபாஷ். பாத்தீங்களா இப்ப பாட தெரியாண்ட எப்படி சொல்லுங்க நீங்க,
1: உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க மேடம்.
0: அதெல்லாம் உங்க கூட பேசி பேசி, இப்ப இனிமையா பேசுற உங்க கூட எல்லாம் பேசி பேசிதான் என்னுடைய வாய்ஸ் நீங்க ரசிக்கிறீங்க என்று சொல்லலாம். மணிமேகலை பொய் சொல்லக்கூடாது, நானும் நீங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சரியா?
1: தேங்க்யூ மேடம். கண்டிப்பா மேடம்,
0: எங்க குடும்பத்துல நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்க இப்ப எங்க எம்டிஆரோட சரியா?
1: கண்டிப்பா மேடம், கண்டிப்பா.
0: உங்களுக்கு என்ன
1: ஹஸ்பண்ட் சொல்லுங்க மேடம்,
0: உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும், என்ன ஒளிபரப்புறதா என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்? உங்களுக்காக நானும் ஒரு பாட்டு எடுத்து வரட்டுமா உங்களுக்காக?
1: சரிங்க மேடம், சரிங்க. கொஞ்சம் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி இருக்கிற பாடங்கள், இப்பத்து வர பாட்டுகள் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாத்தீங்களா?
0: அப்ப இந்த பாட்டு அழகன்னொரு வெளிடம் அந்த பாட்டு.
1: சரிங்க மேடம், சரி,
0: அது தருவா?
1: நல்லா இருக்குங்க மேடம்.
0: சரி
1: சரி மேடம்,
0: அந்த பாட்டு உங்களுக்கு. இப்ப நாங்க அவரோட
2: பேசுறேன்,
0: அவருக்கு ஆயிட்டோம். நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்
2: ஆயிட்டோம்.
0: இங்க வெதர் வந்து சரியான குளிர், ஸ்னோ கொட்டி இருக்குது, சரியான குளிர் எங்களுக்கு. அதனால நாங்க வெளியில எல்லாம் கொஞ்சம் போறது போவோம், போவதான் வேணும்.
2: சொன்னாருங்க ரொம்ப சிரமமா இருக்குன்றாரு, காரெல்லாவே ஓட்டவே முடியலன்றாரு.
0: நிச்சயமா நிச்சயமா,
2: தான் இருக்காருங்க.
0: அப்ப அவர் உங்கள்ட்ட வருவாரா? அவர் உங்கள்ட்ட வருவாரா?
2: வருவார் வருவார், நான் டெய்லி ஒரு நைட் ஒரு 10 மணிக்கு மேல பேசுவாரு மேடம், ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு பேசுவாரு. நான் உங்க நம்பர் கொடுத்துருக்கேன்.
0: நிச்சயமா,
2: ஆமா,
0: என் கூட பேச.
2: நம்ம பண்பலை வரிசை நம்பர் கொடுத்துருக்கேன்,
0: என் கூட பேச சொல்லுங்க. அவர் இங்க இருந்து அங்க வருவதா இருந்தா நாங்க உங்களுக்கு எங்களுடைய வானொலியை கொடுத்து விடலாம் சரியா? மற்றது உங்களுடைய குரல், உங்களுடைய குரல் அந்த மாதிரி இருக்கிறது. இவ்வளவு நாளா நான் சிவகுமாரோட குரலை தான் ரசிச்சு கொண்டிருந்தேன். இன்றைக்கு இப்ப பார்த்தா உங்களோட குரல் அதை விட கம்பீரமா இருக்கு.
2: குரல் வந்து மெருகூட்டினதான் என்னைய.
0: ஆனா அவர் பொய் சொல்லிருக்காரு, அவருக்கு அவருக்கு திருமணம்
2: இல்ல. அவர் புரிஞ்சல சொல்லுங்க மேடம், உண்மைதான் அவர் சொல்றாரு. அவருடைய நீ நேர்ல பார்த்தாலும் தெரியும், என்னை பாத்தீங்கன்னா ஒரு 52 கரெக்டா தெரியும். அவருடைய முடி ஹேர் ஸ்டைலு, அவருடைய அந்த ஒரு பர்சனாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் நீங்க பாணிக்கவே முடியாது. அவர் 52 பாணிக்க முடியாது.
0: அப்ப வயசு அவர்
2: 30 அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. அப்ப யோகால வந்து ரொம்ப தீவிரமான ஒரு யோகாசி பயங்கரமா பண்ணுவாரு. மண்டே போய் உட்கார்ந்தாருன்னா ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா பண்ணுவாரு. டெய்லி வாக்கிங் போறாரு. அப்புறம் வந்து இந்த தோப்பு இருக்கு இல்லைங்களா, தோப்புல நல்ல ஒரு உழைப்பாளிங்க.
0: நிச்சயமா,
2: என்ன வேலைனாலும் அவரு இண்டிவிஜுவலா செய்யக்கூடிய ஒரு பர்சன், தன்னுடைய வேலையை தானே செய்வார்,
0: தானே செய்வார். மனம் கூட வெள்ள மனம்
2: அந்த மாதிரி
0: அவருக்கு.
2: ஆமா,
0: வெள்ளம் இல்லாத மனம்.
2: அவருக்கு உண்மையாக ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப ஜாஸ்திங்க.
0: நிச்சயமா,
2: அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். நாங்க ஒரு 30 வருஷம் நண்பர்களா இருக்கிறோம்னா எங்களுக்குள்ள சின்ன ஒரு வித்தியாசம், கருத்து வித்தியாசமே வராது. அந்த மாதிரி ஒரு நண்பர்களா பழகி இருக்கிறதுனால எங்களுக்குள்ள எந்த ஒரு விதமான ஒரு வேறுபாடு இல்லாம பழகிறதுனால ஒரு அண்ணன் தம்பியா தான் நாங்க பழகிட்டு இருக்கோம்.
0: நிச்சயமா,
2: என்ன வேணாலும் அவர் வீட்டுக்கு போகலாம், அவரு என்ன வேணாலும் எங்கிட்ட வரலாம், அவரு எங்கிட்ட கேட்பாரு, நானும் அவர்கிட்ட கேட்பேன், இல்லைன்னு சொல்ல
0: மாட்டேன்.
2: அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்.
0: அப்ப நான் ஒன்று கேக்கட்டுமா உங்கள்ட்ட?
2: சொல்லுங்க, கேளுங்க.
0: என்னண்டா இப்படி எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போய் வர உங்களுக்கு அவர் திருமணம் செய்தவரா இல்லையான்னு தெரியலையே, அதுதான் இப்ப இந்த பிரச்சனை.
2: இல்ல இல்ல அவரு வந்து நான் வந்து அவரை காட்டுலதான் நினைக்க வீட்டுல சந்திக்கிறது.
0: ஓ வீட்டுல சந்திக்கிறது இல்ல அப்ப தெரியும் அவங்களுக்கு. அப்ப நீங்க அப்ப நீங்க
2: காட்டுல அவரு காட்டுலதான் நான் சந்திச்சுக்கிறேன்.
0: நிச்சயமா
2: நீ காடா அவரு காட பின்னால முன்னால.
0: நிச்சயமா நிச்சயமா.
2: அதனால நாங்க அப்படியே லைன்ல வந்தோம்னா எங்களுக்கு அது தெரியறது இல்ல.
0: ஒன்று மட்டும் எனக்கு தெரியறது ரவி என்னன்னா மீச முறுக்குற என்னண்டா ஒன்று மட்டும் தெரிகிறது இந்த நட்பு என்றது நிச்சயமா நிச்சயமா அதுதான் அன்றைக்கு சிந்தனை செல்வன் சொல்லிட்டாரு உங்களோட குரலை கேட்டுட்டு சொல்லிட்டாரு
2: அங்க
0: ஒன்று சொல்லுங்க.
2: இன்ஜினியரிங் படிக்கிறார் ஒருத்தர்
0: ஸ்ரீனிவாசன்.
2: ஆமா இங்கே பொள்ளாச்சியில
0: பொள்ளாச்சியம்
2: பொறியியல் கல்லூரியில வந்துங்க
0: படிக்கிறார்.
2: பிடெக் படிக்கிறார். ஆமா சின்னவர் வந்து அர்ஜுன் அவர் வந்து செகண்ட் சொன்னீங்க செவன்த் படிக்கிறாரு.
0: அப்ப இரண்டு இரண்டு ஆண் பிள்ளைங்க தான் அவங்களுக்கு இல்லையா?
2: ஆண் பிள்ளைகள் தான். ஆமா பெண் பிள்ளை இல்லைங்க ஆண் பிள்ளைகள்
0: தான். அப்ப சரி இப்ப எனக்கு எல்லாம் இப்ப 15 வயசு தான். அப்ப உங்களை பொண்ணாவே நினைச்சிருங்க.
2: ஓ கண்டிப்பா உங்களை என்னுடைய சகோதரிய
0: நினைச்சுக்கிறேன்
2: சரிங்களா? சகோதரிய நினைச்சுக்கிறேன். இனிமேல் பேசும்போது என்னுடைய வாயில் இருந்து என்னுடைய சகோதரிங்கிறத தவிர எதுவும் வராது. வார்த்தை வராது.
0: மடம் வேணாம் அவங்க அவங்கள்ட்டே சொல்லுங்க மடம் வேணாம் என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம் அவங்க சகோதரியாவே.
2: சரிங்க சகோதரி சகோதரி
0: சகோதரி
2: என்னுடைய
0: சகோதரி சரி. ஆமா ஆனா ஒன்று மட்டும் ஒன்று ஒன்று நான் உங்களை
2: பாராட்டுறேன்.
0: அதாவது நட்புக்கு இலக்கணம் என்னவென்றால் நண்பனுக்காக அவன் பக்கமாவே சார்ந்து பேசும் ஒரு நட்பு. அதுல நீங்க கெட்டிக்காரனா இருக்கிறீங்க உண்மையாக.
2: அதுதான்
0: சரி. இப்ப உங்களுக்கு என்ன
2: விஷயத்தை வந்து அவர்கிட்ட மட்டும்தான்
0: பகிர்ந்துக்கலாம் நல்லா அதுதான் சரி. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் என்ன பாட்டு வேணும்?
2: என்னுடைய மனைவி கேட்ட அந்த பாடல் நீங்க சொன்னீங்களா
0: முருகன்
2: பாட்டு
0: இல்ல உங்களுக்கு ஒரு பாட்டு உங்களுக்கு அப்ப உங்களுக்கு ஒரு பாட்டு நான் எடுத்து வர்றேன் ஓகேயா?
2: சரி இந்த மூக்குத்தி ஒத்தக்கல்லு மூக்குத்தி
0: ஒற்றக்கல்லு ஒற்றக்கல்லு மூக்குத்தி ஜோதிக்கு வடி அந்த பாட்டா?
2: ஆமா மேடம்.
0: சரி அடே உங்களோட மனைவி மூக்குத்தி போட்டுருக்காவா?
2: என்ன மூக்குத்தி போடல மேடம் போட்டுட்டு போக முடியாது.
0: இல்ல நீங்க இல்ல இல்ல நீங்க வாங்கி குடுக்கல வைர மூக்குத்தி வாங்கி கொடுத்தா அவன்
2: போடுவான்.
0: நான் என்ன
2: ஒண்ணும்
0: நான் என்ன ஒரு சபதத்தோட இருக்கிறேன் எனக்கு வைர மூக்குத்தி வாங்கி தந்தா தான் போடுவேன்.
2: கண்டிப்பா கண்டிப்பா நீங்க இங்க வரும்போது வாங்கி தரேன். இல்ல நான் கனடா வரும்போது வாங்கி கொடுக்குறேன்.
0: சந்தோஷம்
2: சகோதரிக்கு வாங்கி கொடுத்துருவேன் எனக்கு ஒன்னும் ஒன்னும் பெரிய இது இல்ல சரிங்களா? வந்தா கண்டிப்பா வாங்கி
0: கொடுத்துறேன்.
2: ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு மேடம் கனடா வரக்கு.
0: வாங்க வாங்க நிச்சயமா வாங்க எங்களை விட்டு எல்லாம் நீங்க வரணும் கலையத்துல
2: வரக்கு வாய்ப்பு இருக்கு வருவேன் கண்டிப்பா வருவேன்
0: நிச்சயமா வாங்க. சந்தோஷமா இருக்கிறது உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. உங்களை இணைக்கிறதுல நான் முதல் குறியாக இருக்கிறேன். நீங்க இணைப்பு கிடைக்கவில்லை என்று நீங்க சோகமா இருக்க வேணாம். நீங்க நிச்சயமா வாங்க. நன்றி நன்றி.
2: இல்ல இல்ல
0: நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக 10:49. இங்கே காற்றலை இணைந்து கொள்ளும் மற்ற அன்பு உறவை சந்திக்கலாம். நீண்ட நேரமாக இருக்கிறார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க காற்றலையில் இருக்கிறீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
3: ஹலோ பொள்ளாச்சியிலிருந்து சிவகுமார். ஹலோ
0: ஒரு அந்த பாடலை தொடர்கிறேன். தொடர்ந்து நீங்க எடுத்து வரலாம்.

0: காற்றிலையும் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். முதலில் இணைந்து வரங்களுடைய ரவி இணைந்து சென்றிருந்தார். சரி, இன்னும் ஒரு அன்பு உறவு. வணக்கம். வணக்கம்
1: இரவு. வணக்கம்
0: இரவு. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராம்பாக்கம். ராமு.
0: ராமு, எப்படி இருக்கிறீங்க ராமு?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: நான் நல்ல சும்மா இருக்கேன். நீங்க நேற்று ஒரு கேள்வியாண்டு கேட்டீங்க இல்லையா?
1: ஆமா, கால்ல கால்ல கேட்டோம்.
0: கால்ல கேட்டீங்க. சரி, அந்த கேள்விக்கு பதில் எங்களுடைய சந்தனராஜ் எடுத்து வந்திருந்தார். அந்த பதில சந்தனராஜ் எடுத்து வந்திருந்தார். அத அவர் சொல்லியிருந்தார், தீபாவளிக்கு பொங்கலை பொங்கி சாப்பிடலாம், ஆனா பொங்கல் அண்டு தீபாவளி என்ன செய்யறது? அதான் வித்தியாசம். சரியா?
1: கண் திறந்து கொண்டு தூங்கும் விலங்கு எது?
0: ஈஸியான அது உண்மை. அது கண் திறந்து அது
1: நான்
0: கண் திறந்து கொண்டே தூங்கும் விலங்கு எது? சரி,
1: விலங்கு.
0: அடுத்த கேள்வி.
1: அப்புறம் தூங்கி கொண்டு பறக்கும் பறவை எது?
0: என்ன கொண்டு பறக்கும்?
1: தூங்கி கொண்டு
0: பறக்கும் பறவை எது?
1: ஆமா, ரெண்டு கேள்வி. அது கண்டுபிடி சொல்லுங்க மேடம்.
0: நல்லா சந்தோஷம். சரி, அப்ப என்ன பாட்டு உங்களுக்கு வேணும் இன்னைக்கு?
1: படம் வந்து ஆத்தா உன் கோயில்.
0: ஆத்தா உன் கோயில் இல்லையே படம்.
1: ஆமா, அதுல பாட்டு பாத்தீங்கன்னா, ஒத்தையடி பாதையில ஒரு சொன்ன தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு, ஒத்தையம்மா போகுதம். அந்த பாட்டு ஒண்ணு.
0: சரி, அடுத்த பாட்டு.
1: அப்புறம் அப்புறம் சின்ன பசங்க நாங்க
0: ஆத்தாவும் கோயில்ல என்ன பாட்டு நீங்க பாடுனதுலயே நான் மயங்கி போய் அத பாட்டு மறந்துட்டேன்.
1: ஒத்தையடி பாதையில.
0: ஒத்தையடி பாதையிலே. சரி, அடுத்த பாட்டு சொல்லுங்க. அடுத்த பாட்டு என்ன?
1: இன்னொரு பாடல், சின்ன பசங்க நாங்க.
0: சின்ன பசங்க நாங்க,
1: அதுல பாத்தீங்கன்னா அதுல படம் பேரு, அது பாடல் பாத்தீங்கன்னா, இங்க மனமுள்ள பொண்ணு நின்னு மதுரையில கேட்டாங்க முன்னாடியில கேட்டாங்க. அந்த பாட்டு
0: நீங்க கேக்குற பாட்டெல்லாம் அந்த மாதிரி இருக்கு கேட்டுக்கொண்டிருக்க. சூப்பர் பாட்டு.
1: ஆமா மேடம்,
0: நல்ல பாட்டுலாம் கேக்குறீங்க. சரி, உங்களோட கேள்விக்கு அவங்க பதில் எடுத்துக்கொண்டு வருவாங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் நான். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இந்த சுவர் இருக்குது இல்லையா, நீங்க மதில் சுவர், நீங்க ரோட்ல போகும்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் சுவர் இருக்குது இல்லையா, அந்த சுவர்ல எழுதி போட்டிருக்காங்க, இங்கே விளம்பரங்களை ஒட்ட வேண்டாம், ஒட்டக்கூடாது,
1: விளம்பரம்
0: செய்யாதீர்கள் என்று எழுதி போட்டிருக்காங்க. அப்ப அத பார்த்தா நீங்க என்ன செய்வீங்க? அத பார்த்தா
1: விளம்பரங்களை இங்க ஒட்டாதீங்க, மீண்டு கொண்டு ஓட்டுவாங்க.
0: அத பார்த்தா நீங்க அத பார்த்தா நீங்க என்ன செய்வீங்கன்றதான் கேள்வி. அந்த எழுதி இருக்கிறத பார்த்து
1: வந்து
0: அதன்படி நல்ல பிள்ளமாய் போயிருவீங்க அப்படித்தானே?
1: ஆமா மேடம், ஆமா நான் அப்படிதான். எழுதி போட்டு நம்ம போய் எதுவும் செய்யக்கூடாது.
0: நீங்களே அந்த சொற்படி சொன்ன சொல்ல கேட்டோட கிளிப்புள்ள மாதிரி அச்சா பிள்ள மாதிரி நீங்க போயிருவீங்க அப்படித்தானே?
1: போகும்போது
0: மோட்டர் பைக்ல போய்களே ஹெட்போனை போட்டுட்டு
1: சாலையில போகும்போது எட்டு பேசி போட்டு பேசி போவாதீங்க, ஹெல்மெட் போடுங்க, எல்லாமே நான் சொல்லுவேன் மேடம். எங்க கேக்குறாங்க,
0: எங்க கேக்குறாங்க, அவங்க எல்லாம் கேக்குறாங்க. நாங்க இனி இத அதை பத்தி எடுத்து வருவோம், உங்க பாடலை எடுத்துக்கொண்டு வாங்கறாமும் சந்தோஷம் மீண்டும் மீண்டும் நினைக்க. நன்றி,
1: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 11 மணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. அடுத்த அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், வணக்கம், வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எங்க எங்களுடைய கதை சொல்றவர் வாராரு, வாரார், கதை சொல்ல போறேன், நான் கதை சொல்ல போறேன். ஹலோ, வரவேற்பு. உங்களுக்கு என்ன ஒரு டைட்டில் சாங் வேணா? அதுக்கான நாங்க சொல்லத்தானே வேணும் இல்லையா? முகமது ஷஹூல், முகமது சுஹைல், சுஹைல், ஐயோ
1: என்னங்க
0: என்ன சொல்றீங்க?
1: நான் நினைக்கிறேன் யாருமே உங்களுக்கு அன்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: எனக்கு ஒருத்தர் வேறதான் கூட அன்பு, அவருதான் நித்தமும் இந்த மனசுலையும் இந்த சொல்லையும் வர்றது. ஆனா இப்ப இப்ப என்ன, முன்பு இப்ப பார்த்தா எல்லாருமே அன்பு, அப்ப எல்லாரும் பேரும் கலக்குது.
1: சரி மேம்,
0: சரி, நீங்க எப்படி இருக்கிறீங்க? முதல்ல
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன் சுஹேல், நான் நல்ல சுகமா இருக்கேன். வீட்டுல எல்லோரும் நல்லமா இருக்கிறாங்க, நான் இனி பார்த்தா தான் தெரியும் இருக்கிறாங்களா
1: இல்லையான்னு. சரி,
0: சரி, இன்னைக்கு என்ன கதை கொண்டு வந்திருக்கீங்க?
1: ஒரு கதை கொண்டு வந்திருக்கேன், ஒரு சின்ன பாட்டு பாடுறதுக்கு வந்திருக்கேன், அப்புறம் சின்னதா ஒரு விடுகை வந்திருக்கேன். டைம் இருந்தா சொல்றேன்,
0: எடுத்து வாங்க, எடுத்து. முதல்ல பாட்டை பாடுங்க, முதல்ல உங்க பாட்டை சொல்லி போட்டு, முதல்ல என்ன பாட்டு சொல்லி போட்டு.
1: சொட்டு வீட்டுல மேம், அதுல ஒரு லைன் மட்டும் எனக்கு தெரியும், அது மட்டும் பாடலாமா?
0: பாடுங்க, இதுக்கு என்ன தடை?
1: குரல் எப்படி இருக்கு தெரியல,
0: குரல் முதல்ல எப்படி செய்யுங்க? எடுத்து வாங்க, இதுக்கு என்ன மறந்து இருக்கு?
1: உனக்காக பரிசு கொண்டு வந்தேன், எதற்காக நீ விலகி சென்றாய்? நான் மழை அல்லையே, ஏன் ஒதுகி நின்றாய்? உனக்காக பரிசு கொண்டு வந்தேன், எதற்காக நீ விலகி நின்றாய்? நான் மழை அல்லையே, ஏன் ஒதுங்கி நின்றாய்? உனக்கு அன்று சென்ற கனவே, என்னை விட்டு சென்ற நினைவே, வந்து மலையிலாடு மயிலே, மயிலே. நீருக்கும் நமக்கும் ஒரு தெய்வ பந்தம், அதுவே அன்பானது. நீரில் முகம் பார்த்த ஜோடி ஒன்று அன்பே மணி சேர்த்தது. சொட்டு சொட்டு மலையும் தாஜ்மஹால் கொடையன் கொண்டு வாக்கிலேயே.
0: அதுல உண்மை நல்ல பாடல், எனக்கும் அந்த பாடல் பிடிச்சிருந்த, நல்ல ஒரு பாடல், எல்லோருக்கும் பிடித்த ஒரு பாடல். நீங்க நல்ல அருமையாக இனிமையாக பாடினீங்க. அது சரி, இந்த பரிசு யாருக்கு கொண்டு கொடுக்கறதுக்காக நீங்க கையில வச்சிட்டு இருக்கீங்க? அது சொல்லுங்க முதல்ல. இது எனக்கு இது இந்த எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த பரிசு நீங்க யாருக்கு கொடுக்கறதுக்கு கையில வச்சிருக்கீங்க?
1: என்னுடைய
0: ரசிகர்களுக்கு குடுக்கறேன்டா, உங்களுடைய நிறைய இருக்கா பரிசு?
1: பார்த்தா குரல்ல வச்சோம்.
0: நிச்சயமா, சரி சரி, அடுத்து உங்க கதையை இப்ப கேக்கலாம். எங்க எடுத்து வாங்க கதை.
1: ஒரு கதை அப்படின்னா, அவரு வெட்டிக்கிளி வந்து நிக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலம், அப்ப வந்து ஒரு எறும்பு வந்து என்ன பண்ணிட்டு
2: எனது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. கிளி வந்து முதல் நாள் பாக்குது, இரண்டாம் நாள் பாக்குது, மூணாம் நாள் போய் கோச்சுக்கிட்டு போய் கேக்குது, ஏன்பா நான் வந்து ஒரு ஆள் எவ்வளவு பெரிய ஆள், என்ன மதிக்காம நீ பாட்டுல போயிட்டு இருக்க, என்ன பேசவும் மாட்டேங்கிற, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா நட்பாதான் இருந்தோம், என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்ப சொல்லுது அந்த எழுப்பு என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுதுன்னா, என்னை மன்னிச்சு விட நண்பா, நான் இப்ப வந்து வெயில் காலம், இப்ப நான் உன்னை கவனித்தேன்னு உன்ட்ட நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணனா, எனது நான் வந்து மழை காலத்துக்கு வந்து உணவு உணவு வந்து சேர்த்து வைக்க முடியாது, நான் அதனால உழைச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்குது, ஒரு வேலையை நான் முடிச்சே தீரணும் அப்படிங்குது, ஒரு வேலையை நான் முடிச்சுட்டு தான், ஒரு வேலையை நான் கம்ப்ளீட் பண்ணிதான் நான் வந்து உன்கிட்ட நான் பேச முடியும் அப்படிங்குது. இந்த கதையோட சின்ன கடவுள் எப்படின்னா, நம்ம ஒரு வேலை பண்ணணும்னா அது கரெக்டா முடிக்கணும், அது தடங்களா அதை பாதிரியே பிச்சு பிச்சு பாதிரியில விட்டுட்டு வேற எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. அதுதான் இந்த கதையோட மோதல்.
0: இது எனக்கு கொஞ்சம் ஒரு தாக்கம் ஆயிருக்கே எனக்கு. என்னண்டா உங்களுக்கு எல்லாம் அந்த பாட்டை ஒளிபரப்புற போது அதை முழுமையா எடுத்து வராம பிச்சு பிச்சு நிப்பாட்டி பேசிட்டு தர்றனே, அதுக்கு நீங்க ஏதாவது கோவிக்கிறீங்களோ?
2: இல்ல மேம், இது வந்து பொதுவா ஏதாச்சும் நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன வேலையா இருப்போம், அதை பாதிரியே விட்டுட்டு வேற வேலை பார்ப்போம். நிறைய நம்ம நம்ம லைஃப்ல நம்ம நடந்திருக்கோம், எறும்பு மாதிரி இப்படி நல்லா சுறுசுறுப்பா உழைச்சி அது எப்படி ஒரு வேலையை கரெக்டா வேலை முடிக்குதோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் இது.
0: நல்ல உங்களோட கதையை நல்ல உண்மையான ஒரு நல்ல எல்லோருக்கும் யதார்த்தமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று. ஒன்றில் ஈடுபட்டிருந்தால் ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்து வரும் போது அதை முழுமையாக முடித்து அந்த வேலையை முடித்து போட்டுதான் நாங்க மற்ற எந்த வேலையை இருந்தாலும் நாங்க செய்ய வேணும் இல்லையா? சரி, அடுத்து உங்களுடைய துணுக்கு என்ன, உங்களுடைய விடுகதையா என்ன துணுக்கு, என்ன கேள்வி ஒன்று கேட்க போறீங்க?
2: வெடிகதை வந்து என்னன்னா மேம், வந்து ஒரு ஒரு ஒரு ரூம் மேம், ஒரு அறை, ஒரு ரூம், அந்த அறையில பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாற்காலியோ ஒரு சேரோ ஒரு எந்த ஒரு மேஜையோ எதுவுமே கிடையாது. ஒருத்தர் வந்து தூக்கு போட்டிருக்காரு, இறந்துட்டாரு, கீழே ஃபுல்லா தண்ணியா இருக்குது, கதவெல்லாம் பூட்டி இருக்கு. இது வந்து மர்டரா இல்ல தற்கொலையா? இதுதான் வந்து அதோட வெடிகதை. நீங்க அதுக்கு
0: நானும் அப்படி இருக்க ட்ரை பண்ண பாத்தேன். இப்ப என்ன ஐஸ்ல நடக்கேன்னா எங்களுக்கு அதுதான் யோசனையா இருக்கு. உடனே எங்க நாங்க விழுந்துருமோ? உங்களுடைய இந்த குட்டி கதையும் இந்த விடுகதையும் ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்க பாட்டு என்ன?
2: எனக்கு வந்து எப்படின்னா விக்ரம் வேதால வந்து யாஞ்சி யாஞ்சின்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: என்ன படம் சொன்னீங்க? விக்ரம் வேதா. விக்ரம் வேதா?
2: ஆமா மேம், அதுல வந்து யாஞ்சின்னு ஒரு பாட்டு இருக்கும்.
0: எப்படி பாடி காட்டுங்க. எந்த ஒரு விடயமும் முயற்சி செய்து அடிமேல் அடி அடித்தால் அமையும் நகரம் என்று சொல்லுவாங்க.
2: புது பாட்டு மெமரியில இல்ல மேம் எனக்கு.
0: யாஞ்சி என்று தொடங்குறதா? அது
2: யாஞ்சின் இருக்கும்.
0: சரி,
2: இரண்டாவது சொல்லுங்க.
0: சொல்லுங்க இரண்டாவது சொல்லுங்க.
2: இரண்டாவது பாட்டு என்னன்னா வந்து தீரன் அதிகாரம் ஒன்று பல பேரு, அதுல வந்து வந்து செவத்தை புள்ளனு ஒரு பாடு இருக்கு மேம்.
0: தீரன் அதிகாரம் ஒன்று.
2: ஆமா, அதுல வந்து செவத்தை புள்ள.
0: யார் அந்த புள்ள?
2: என்ன
0: யார் அந்த புள்ள
2: மேம்?
0: இதுல ஏதோ நோக்கம் இருக்கு. யார் அந்த செவத்த புள்ள? அழகா இருக்காங்க. இப்படி ஏதோ ஒரு பிள்ளைய தேடுனா பரவாயில்ல, இது சிவத்த பிள்ளைதான் கொண்டு வான்னு சொன்னா இது எப்படி?
2: கலரை குடிக்கல மேம், அது எல்லாருக்கும் ரத்தம் வந்து சிறப்பா தான் இருக்கும். அதனால செவத்தை புள்ளனு பாடுறது மேம்.
0: அந்த ரத்தத்தை தான் நீங்க அப்படி சொன்னீங்களா? சரி சரி சரி, நீங்க நல்ல நல்ல கரெக்ட். இப்ப கரெக்ட், நீங்க கெட்டிக்காரன் நீங்க, எப்படி போட்டு மறைச்சிட்டீங்க. சரி, நல்லது, சந்தோஷம், சந்தோஷம் உங்களோட பேசின சந்தோஷம். மீண்டும் மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க, சரியா? நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். காற்றிலேயே வந்திருக்கும் மற்ற அன்பு உறவை சந்திக்கிறார், நீண்ட நேரமாக இருக்கிறார். வணக்கம், வணக்கம், வணக்கம். நீங்க காற்றிலையில் இருக்கிறீங்க. வணக்கம், வணக்கம், நீங்க காற்றிலையில் இருக்கிறீங்க. வணக்கம். அவர் சென்று விட்டார். சரி, எங்களுடைய மணிமேகலை கேட்ட பாடல், அவருக்குரிய பாடல் காற்றிலைக்கு வருகிறது.

0: சரி, பாடலை சற்று இடைநிறுத்தி காற்றிலே வந்திருக்கும் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சங்கர், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கும் சங்கர். உங்க மனைவி எப்படி இருக்காங்க? சரி சங்கர், நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: சொல்லுங்க.
0: அதாவது நீங்க ரோட்ல போகும்போது இந்த சுவர்ல எல்லாம் எழுதியிருப்பாங்க, இங்கே விளம்பரம் ஒட்ட வேண்டாம். அதை பார்த்துட்டு நீங்க என்ன செய்வீங்க?
1: அந்த இடத்துல ஒட்ட மாட்டேன் மேடம், அதான் உண்மை. அது
0: நீங்க அந்த இடத்துல அதை பார்த்துட்டு ஒட்டவே மாட்டீங்க, அப்படித்தானே?
1: கண்டிப்பா ஒட்ட மாட்டேன்.
0: அதுக்கு ஒரு கடிக்கும் கடியா ஒரு பதில் இருக்குது, அதை வாசிட்டு சரியான.
1: எனக்கு வந்து பொது வாழ்க்கை ஈடுபட ரொம்ப அதிகமான எனக்கு
0: உங்களுக்கு. நிச்சயமா
1: கண்டிப்பா. அதாவது அசுத்தம் செய்யாதுன்னா அசுத்தம் செய்ய மாட்டோம்,
0: செய்ய மாட்டீங்க. நீங்க இப்ப ரியலா பேசுறீங்க, அதாவது வந்து வாழ்க்கையின் யதார்த்தத்தை பேசுறீங்க. இது நாங்க இப்ப சிரிக்கிறதுக்காண்டி கடிக்கடியா கேட்டிருக்கோம், இப்ப அதை பாத்துட்டு. உண்மையாக எந்த விடயத்தை யாரோ ஒரு தேவைக்காகத்தான் அதில் எழுதியிருப்பார்கள், அதன் செய்ய வேண்டாம் அல்லது இப்படி நீங்க எடுத்து வர வேண்டாம், இதுல வாகனத்தை நிறுத்த வேண்டாம் என்னும் போது நிறுத்தவே கூடாது. அது இல்ல, நான் நிறுத்த வேணும். சந்தோஷம்.

0: வெறும் 6000 கிராம்ஸ் தான் சம்பளம் வாங்கணும். சரி சாரி, வெறும் 6000 நம்மளுக்கு. அப்ப வந்து 600 கிராம் சம்பளம் எனக்கு. நான் வந்து 2007 வந்துட்டு வெளில
1: இருந்தேன்.
0: அப்ப வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு பணத்துக்கு அது இந்தியன் மணிக்கு வந்து கிட்டத்தட்ட 70-75,000 சம்பளம். அதாவது 6000 இந்தியன் மணிக்கு வாங்கினாலும் 75,000 நான் வெளியில வந்தபோது
1: வாங்கினேன்.
0: இப்ப எதுக்கு சொல்லுறது, அங்க உள்ள டிராபிக் ரூல்ஸ் வந்து வேர்ல்டுல வந்து அந்த மாதிரி ஒரு
1: ஒன்றரை வருஷம் படிக்கணும்.
0: என்ன காரணம், அங்க உள்ள டிராபிக் ரூல்ஸுக்கும் இங்க உள்ள ரூல்ஸுக்கும் என்ன ஓட்ட முடியல. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல வந்து இங்க வந்து இங்க நம்ம இந்தியால வந்து தமிழ்நாட்டுல வந்து ஓட்டவே முடியாது மேடம்.
1: ஏன்னா அங்க ரூல்ஸ் இல்லையே, அங்க சைக்கிள் எல்லாம் இறங்கி போறாங்க கிரண்டு.
0: இங்க ரூல்ஸ் ஆமா, என்ன ஒரு விஷயம், அங்க வந்து 6 லட்சம் அரபிக்காரங்க வந்து அடித்தாங்க, நம்ம அடிச்சாங்க. அங்க உள்ள வந்து அவங்க பாட்டில போயிட்டே இருப்பாங்க, நம்ம பாட்டில போயிட்டு இருக்கோம். ஆனா இங்க வந்து இது ஹைவேல இருக்குல்ல, இப்ப சிதம்பரம், நான் சிதம்பரத்துல இருந்து போயிட்டு சென்னைக்கு போகும்போது திண்டிவனம் இந்த பாண்டிச்சேரிக்கு போகும்போது டபுள் ட்ராக் இருக்கு வச்சுங்களா, ரெண்டு வேலையும் வந்து ஸ்லோவா போயிட்டே இருப்பாங்க. அங்கே ஸ்பீட்ல வரவங்க எந்த வேலை போவாங்கன்னு அவங்களுக்கு
1: தெரியாது,
0: அவங்க நேரா கொண்டு கொடுத்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு வராங்க. இத பாத்துட்டு அந்த காரையில வித்துட்டோம் மேடம், உண்மையிலே காரை வித்துட்டோம்.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: இல்ல என்ன ஒரு காரணம், இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிராபிக் ரூல்ஸ் வந்து யாரும் ஃபாலோ பண்றதே கிடையாது. வந்து நான் எல்லாருக்கும் சொல்லுன்னு நினைச்சிருக்கேன், பட் இந்த எஃப்எம் எத்தனை பேர் கேக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது.
1: இங்க எதை கேக்குறாங்க, அங்க இந்தியாவில இருக்கிற கூடுதலான அன்பு உறவுகள் இதை கேக்குறாங்க. உண்மையா அந்த ரூல்ஸ் நாங்க பின்பற்றோம். அதாவது ஒரு பெருந்தெரு, அதாவது ஹைவேல இப்ப சிட்டிக்குள்ள ஓடுறதுக்கு எல்லாம் அவங்க வச்சிருக்கிற அந்த ரூல்ஸின் பிரகாரம் அவங்க அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த ரூல்ஸ் எடுத்து வராங்க. அதனால நான் அதை பின்பற்ற முயற்சிக்கிறேன்.
0: யாரும் முடிய வந்து பின்பற்ற மாட்டாங்க. ஏன்னா லைசன்ஸே வந்து ஒரு வண்டியை ஓட்டி லைசன்ஸ் வாங்கறதுக்கு வழியே இல்லாம இருக்காங்க.
1: நிச்சயமா இங்க எல்லாம் பார்த்தா இந்த பெருந்தெரு அதாவது ஹைவேல சில கர்வ்ஸ் அதாவது திரும்பி போற இடத்துல எல்லாம் இந்த ஸ்பீட் லிமிட் சரியா போட்டுப்பாங்க. இதுல இந்த லிமிட்ல தான் நீங்க திரும்பலாம். இந்த அதாவது ஹைவேல இருந்து நாங்க வெளியில சிட்டிக்கு என்ன பண்ண போது இந்த ஸ்பீட்ல தான் நீங்க என்ன பண்ணி வெளியில வரலாம். ஏன்னா அதையெல்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்பீட்ல போனாதான் இவங்க ஆக்சிடென்ட் பண்ணாம போகலாம், அது அப்பதான் எடுக்கலாம் எல்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணி தான் அதுல அப்படி போடுறாங்க. அதையெல்லாம் நாங்க செய்வதால் தான் இந்த விபத்துகள் ஏற்படுகிறது. உண்மையாக சந்தோஷம் உங்க கூட சொல்லுங்க. சந்தோஷம் ஏன்டா இப்படியான விடயத்தை நீங்க எடுத்து வந்து சொல்லி, இப்ப சின்ன பையங்க எல்லாம் இப்ப எப்படி எப்படி வந்து ஓடுறதோ தெரியாம ஏதோ லைசன்ஸ் இல்லாம மோட்டர் பைக் எடுத்துக்கொண்டு ஓடுறாங்க. அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. அத வந்து சட்டத்துக்கு மாறாக செய்ய போனால் எங்களுக்கு அது ஆபத்தான ஒரு நிலையை கொண்டு வரும். அப்படித்தானே சங்கர் இருக்கீங்களா? இப்ப நீங்களே சட்டத்துக்கு மாறா சொல்லாமலேயே இந்த டிராபிக்ல இருந்து போயிட்டீங்க போல இருக்குது. வந்ததும் பேசலாம். நேரம் சரியாக 11:19 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கீங்க. சங்கர் நீங்க உங்க பாடல்

0: சொல்லாமலே போயிட்டீங்க, அதான் வந்த உடனே உங்களை பாடல்களை கேட்டுருவாங்க. சொல்லுங்க
1: மேடம். அதாவது மேடம் வந்து இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து நீங்க யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது மேடம். அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.
0: சரி, அத இப்ப நீங்க சொல்லிட்டீங்க. அவங்க அவங்க இப்ப கேட்டுக்கொண்டு இருந்து போட்டு, அதாவது சங்கர் சொல்றாரு என்ன கேட்டுக்குங்க, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது உண்மையிலேயே உங்க உங்க என்னத்துக்காக அவங்க அந்த ரூல்ஸ வச்சிருக்கிறாங்களோ, அவங்க அது உங்களோட நன்மைக்கே வச்சிருக்காங்க, அதை நீங்க பின்பற்றுங்க அவர் சொல்ற. அவரை நீங்க துக்கப்படுத்தாம, அதாவது அவரு சோகத்துல ஆழ்த்தாம எல்லாரும் அந்த ரூல்ஸின் படி நீங்க போகணும். முதலாவது இதுதான் நாங்க சரியா நான் சொன்னது
1: என்ன பாட்டு கேக்க போறீங்க?
0: சூப்பர், நல்ல குரல் வளம், நல்லா பாடுறீங்க. நாளைய தினம் உங்களுக்கு காலையில இதுக்கு முன்பாகவே பாடுவோர் பாடினால் என்ற நிகழ்ச்சி இருக்குது. நீங்க ஒரு முழுமையான ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு கட்டாயமா நிச்சயமா நீங்க பாடணும். நாங்க விடைபெறுகிறோம். சரியா, நன்றி
1: மேடம். ஒரு ஒரு விஷயம் மேடம், நாளைக்கு வந்து மேடம்,
0: நாளைக்கு உங்களுடைய நேரம் 7:30 நினைக்கிறேன் இரவு. நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம் நன்றி. இப்பொழுது மேகலை, உங்களுடைய பாடல் தொடர்கிறது.

0: நிகழ்ச்சியில் வந்திருக்க அன்பு உறவை சந்திக்கிறேன். இந்த பாடலை முழுமையாக நான் எடுத்து வருகிறேன். நானும் ரசிக்க வேண்டும் இந்த பாடலை. வணக்கம் வணக்கம் ரமணி ராஜேஷ். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் மேடம். இந்த பாடலை நீங்க முழுமையா போடணும் மேடம். அருமையான பாடல்.
0: நிச்சயமா நிச்சயமா. நான் அதன் முழுமையா
1: இணையதளத்துல கேக்குறதுனால இந்த பாடல் ஒலிக்கிறது எங்களுக்கு சரியா கொஞ்சம் தாமதமா வரதுனால எனக்கு புரியல எனக்கு.
0: சரி,
1: நான் அந்த பாடலை முழுமையா கேட்டுட்டு நான் வந்திருப்பேன்.
0: பரவாயில்ல பரவாயில்ல, நான்
1: முழுமையான
0: இந்த இந்த நிலத்துக்கு குறையே இல்லையா ரமணி ராஜேஷ். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். என்னடா உங்களை மாதிரி அன்பான உறவுகள் என்னை சூழ்ந்து இருக்கிறார்கள். இப்ப எல்லாம் இப்ப ஒரு அன்பு உறவு வந்து சொல்லிட்டு போனார் எங்களுடைய முகமது. நீங்க யாருக்கோ யாருடையோ மேலேயோ ரொம்ப அன்பா இருக்கிறீங்கன்னு சொன்னார். அதான் நான் சொன்னேன், ஒருவர் மேல இல்ல, இங்க வர்ற எல்லார் மேலயும் எனக்கு அன்பு. முந்தித்தான் ஒருவர் மேல அந்த கண்ணன் மேல அன்பு வச்சிருந்தனா, இப்ப எல்லார் மேலையும் என்ன சிரிச்சிட்டீங்க?
1: கண்ணன் கண்ணன் மேல எனக்கு அன்புதான். கண்ணன் உயிர் தான் எங்களுக்கும்.
0: நாங்க அன்பு வைக்கிறோம், அவன் எங்களுக்கு அன்பு வச்சாதானே கடக்கல்
1: பார்த்தாதான்.
0: அவன் பாக்குறானா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாம இருக்கு.
1: ஆன்மீகம் என்பது வந்து மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அது மனதை தூய்மைப்படுத்துறதுக்கும் மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கும் பயன்படுற ஒரு விஷயம் ஆன்மீகம். அதையே நம்ம முழுமையா நம்ப கூடாது. ஓரளவுக்கு நம்ம வந்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டா நல்லா இருக்கும்.
0: நிச்சயம்,
1: ரொம்ப மனசும்.
0: நிச்சயம். சரி, இப்ப இன்றைக்கு மீனாட்சி என்ன செய்யறான்?
1: மீனாட்சி இருக்க கேட்டு
0: இன்னைக்கு மீனாட்சி உங்களுக்கு என்ன உணவு தயாரிக்கிறேன்? உப்புமா ஒட்டிப்பான யோசிச்சேன். உப்புமான்னு சொல்ல போறாரோ யோசிச்ச உப்புமாட்டீங்க. சரி, உங்கள்ட்ட அந்த
1: காலை உணவு
0: காலை உணவு பொய் சொல்லுவா? பொய் சொல்லுவா? உண்மையை சொல்லுவா? பொய் சொல்லுவா? தேநீர் ஒன்று கொண்டு வந்தேன் இங்க இதுக்குள்ள கலையத்துக்கு வரும்போது. அதுவும் சுகர் போடாம பால் மட்டும் விட்ட ஒரு தேநீர். அது அப்படியே என்ன பார்த்து கொண்டிருக்கு. அதை குடிக்கிறதுக்கு கூட என்ன கையில எடுக்கிறதுக்கு கூட நேரம் இல்ல. நிகழ்ச்சி முடிந்தது
1: தவிர்க்க கூடாது மேடம்.
0: நிச்சயம், அது எனக்கு தெரிந்த ஒன்று. ஆனா இந்த நிகழ்ச்சி எடுத்து வருவதற்கு முன்பாக நாங்கள் அந்த உணவை எடுத்து வர வேண்டும். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கூட தூங்குறேன்னா எடும்பு நோன்னு சாப்பிட முடியல. அப்ப அதனால உடனே அந்த பிரேக்ஃபாஸ்ட விட்டுறேன். அது தவறு என்பது எனக்கு தெரியும் உண்மையாக. சரி, இன்றைக்கு என்ன பாட்டு? இன்றைக்கு என்ன பாட்டு
1: கேட்கணும்? இன்னைக்கு வந்து ஏஆர் ரமானுடைய பிறந்த நாள்.
0: இன்னைக்கு
1: அவருக்கான பாடலை வந்து நான் நேற்று முன்பு கேட்டுட்டேன். அவருக்கு வாழ்த்து மட்டும் நான் சொல்லிடுறேன். அவர் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் என்னைக்கும் நம்முடைய மனசை வந்து சந்தோஷமா வச்சுக்கிறது அவருடைய இசை தேவைப்படுது.
0: நிச்சயமா,
1: அவர் என்னைக்கும் சந்தோஷமா மகிழ்ச்சியாவும் நிறைவாகவும் இருக்கணும்.
0: என்னுடைய
1: வாழ்த்துக்கள்.
0: சரி, அப்ப அடுத்த ஒரு கேள்வி
1: எனக்கு வந்து மேடம்,
0: உங்களுக்கு தரமுதல் ஒரு கேள்வி. அந்த சுவரொட்டி ஒட்ட வேணாமன்ற அந்த சுவர்கள் எழுதி இருக்கு. நீங்க அதை பார்த்தா என்ன செய்யணும்? ஒரு கொஞ்சம் நகைச்சுவை சொல்லுங்க பாக்க.
1: அசுத்தம் செய்யாதீர்கள், ஆவ எடுத்துட்டு செய்யாதீர்கள்.
0: இது மூளையா? ஆஹா, இது அபார மூளையா இருக்கிறது. அதை அதை அழைச்சிருவீங்க. அந்த ஆவ எடுத்துருவீங்க.
1: அசுத்தம்
0: செய்யாதேன்டா அசுத்தம் பண்ணிட்டு போறாங்க.
1: காமெடிக்காக வேணா நம்ம சொல்லிக்கலாம்.
0: உண்மையா?
1: உண்மையா.
0: என்ன பாடல் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து சித்ரா எஸ்பிபி பாடல், அண்ணா நகர் முதல் தெரு அப்படிங்கிற படம் மேடம். இந்த படம் வந்து 1988 ஜனவரி மாசம் 14 தேதி ரிலீஸ் ஆயிருக்கு மேடம். இந்த படத்தோட இசை அமைப்பாளர் வந்து சந்திர போஸ் அப்படிங்கிறவர் மேடம். இந்த பாடலை எழுதினவர் வந்து வாலி. இந்த பாடல வந்து மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு மலரும் மலரும் ஒரு காலம் போட்டு புதுசா புதுசா அப்படின்னு வரும் மேடம். இந்த பாடலை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இனிமையா இருக்கும் மேடம். மெலோடிஸ்
0: இது இனி இந்த பாட்டை எடுத்து வரணுமா ராமணி ராஜேஷ்?
1: என்ன மேடம்
0: இந்த பாட்டை இனி நான் இதுல ஒளிபரப்ப வேணுமான்னு கேக்குறேன் உங்கள்ட்ட ஒரு கேள்வி.
1: ஏன்னா
0: நீங்க தான் அழகா பாடிட்டீங்களே.
1: ஐயோ
0: இதுக்கு மேல இதுக்கு மேல
1: சொன்னாலே பாடாதீங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேரு.
0: அது யாரு அப்படி உங்களுக்கு சொன்னது? அங்க சொன்னவங்க எல்லாரும் எனக்கு முன்னால கூட்டிட்டு வாங்க, அவங்களோட நான் பேசணும். என்னடா அவங்க சொல்றவங்க நான் அவருக்கு பாட வச்சு பாக்கணும். உங்களை அப்படி சொல்றதுக்கு அப்படி என்னடா, உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்குது, நீங்க நன்றாக பாடுறீங்க, இதுக்கு மேல அவங்க தமாஷாக சும்மா ஒரு கிண்டலுக்காக அதாவது உங்களைய சீண்டுறதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க அழகாக இனிமையாக பாடுறீங்க, சூப்பர், நல்ல குரல் வளம், உங்களுடைய குரல் வளம் நல்ல அந்த பேஸ் சொல்லுவாங்களே அந்த அறிவிப்புக்கு கூட இந்த உங்களுடைய குரல் வளம் அந்த பேஸ் வாய்ஸ் இருக்குது உங்களுக்கு, அதனால நன்றாக இருக்கிறது.
1: நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மேடம் எனக்கு வந்து வாய்ப்பு கூட வந்தது, வாய்ப்பு வந்தது. ஆனா நான் வேற ஒரு வேலையில இருக்கிறதுனால என்னால முழுமையா ஈடுபடுத்த முடியல, வேலைக்கு போக முடியல, அறிவிப்பு பணிக்கு போக முடியல.
0: ஏன்னா
1: அது நான் வந்து சினிமா பார்த்து ஒரு ஒரு நடிகருக்கு ரசிகரமா இருக்கிறத விட இல்ல வேற எதுவும் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ரசிகனா இருக்க விட வானொலியை கேட்டு வானொலி கேட்டே வாழ்ந்ததுனால வானொலி அறிவிப்பாளர் இருக்கா அப்படிங்க உங்கள மாதிரி உள்ள இருக்காங்க அப்படிங்களா, அவங்கதான் வந்து எங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அவங்களெல்லாம் வந்து நாங்க வந்து தெய்வத்துக்கு நிகரா வச்சிருப்போம், அவங்களெல்லாம் வந்து உயர்ந்த இடத்துல வச்சிருக்கோம். அதனால பணிக்கு போகணும் எனக்கும் ஆசைதான், ஆனா அந்த வாய்ப்பு
0: போயிடுச்சு. உண்மையா தெரிகிறது நீங்க
1: வந்தது ஒரு ட்ரிப்
0: நல்ல தமிழ், நீங்க பேசுறது நல்ல தமிழ், மற்றது நல்ல வாய்ஸ் இருக்குது. நீங்க அந்த பணிக்கு நீங்க போறதுக்கு தடையே இல்ல. ஆனா என்ன பொறுத்த மட்டும் இப்ப வாய்ஸும் பேச்சும் இருக்கணும் இல்ல, எல்லாரும் அந்த பணியில ஈடுபடலாம். அவங்க பேசும்போது மற்றவர் மனதை துன்புறுத்தாம பேசினாலே அது அவங்களோட அறிவிப்புக்கு முதல் வழி, அதுதான் முக்கியம். மற்றது நீங்க ஒன்று
1: மட்டும் ஒரு கண்ணியம் இருக்கணும்,
0: கண்ணியம் இருக்கணும், மற்றது உண்மை இருக்கணும். வரைவு செய்யறாங்க தான். இப்ப காற்றறையில நான் ஒன்று உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க இப்ப நான் ஒன்றை ஒழித்துக் கொண்டு இருக்கும் போது நீங்க வந்து என்னட்டு ஒரு கேள்வி கேட்கறீங்க, ஒரு ஒரு விடயத்தை நான் ஒழிச்சு ஒழிச்சு நான் பொய்யாகவே நான் பேசுகிறேன். அதை நீங்க சொல்லும் போது அந்த பொய்க்கு நான் பொய்யாகவே சொன்னால் திரும்பி என்னுடைய வாழ்க்கையில அது நீங்க அதை பார்க்கும் போது யாரும் இப்படி சொல்லி இருக்கிறாவே இப்படி இருக்கிறாவே என்று சொல்லும் போது அது உண்மை இல்லை. உண்மையை நாங்க எப்பவும் பேசுவோமா இருந்தால் வெள்ள மனதோடு எங்களுக்கு நிறைய பேச்சு வரும், தாராளமாக பேசலாம். அதுதான் அறிவிப்புக்கு தேவை.
1: உடனே
0: சூடு பண்ணலாம் அங்க வெளியில போனா. ஆனா நான் வந்து இந்த காற்றலையில இந்த சேர்ல இருந்துட்டா நான் எழும்பி போறது குறைவு, எழும்புறதில்லை, அது ஒரு பழக்கமாகிவிட்டது. தண்ணீர் பக்கத்திலே வச்சிருக்கேன். மற்றது இன்னும் ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இனி யார் தான் உங்களுக்கு ரசிகரா இல்லையோ அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு நல்ல ஒரு கலைஞனுக்கு ஒரு ரசிகை இருந்தாலே போதும், ஒரு ரசிகன் அல்ல ஒரு ரசிகை இருந்தாலே போதும். அந்த வகையில உங்களுடைய குரலுக்கும் உங்களுடைய பாடலுக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் நான் ஒரு நல்ல ரசிகையாக இருக்கிறேன். நீங்க எப்ப வந்தாலும் பாடணும் பேசணும், சரியா? அப்படிங்க இல்ல, ஒருவருக்கு ஒருவர் இப்ப நீங்க இப்ப இந்த பக்கத்துல இருந்து அங்க பாக்கிக்கு நீங்க அறிவிப்பாளர், எனக்கு அங்கிருந்து நீங்க என்ன பாக்கிக்கு நான் அறிவிப்பாளர், அதுதான் வித்தியாசமே ஒழிய
1: என்னன்னா
0: நீங்க நீங்க பாட்டை வந்து நீங்க வீட்டுல கேட்கலாம், இப்பதான் செல்போன்ல வந்துட்டு உடனே யூடியூப் அடிச்சுட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு போலாம். இந்த வானிலைக்கு வாரதான் அவங்க பேசுறதுக்கு இவங்க மட்டும் இந்த வானொலி என்று இருக்கிறது. இப்ப இப்ப தேவைப்படுகிறது என்னென்றால், ஒரு ஒரு மனிதன் இப்ப தனியே நான் வீட்டுக்குள்ள மட்டும் உண்டை என்ன நினைச்சு வச்சுக்கொண்டிருந்தா மற்றவனுக்கு உபயோகமாகாது. நீங்க வந்து வானொலியில பேசும்போதுதான் மற்றவங்க அதை கேட்டு அவஞ்சு கொள்றாங்க. அப்ப அவங்கள பேச விடணும், அத அதுக்குத்தான் வானில. பாடல் வந்து நாங்க எப்பயும் கேட்டுக்கலாம், நாங்க நினைச்சோன்னு நீங்க எடுத்து வரலாம்.
1: பாடல் கூட இருக்கும்,
0: அதனால
1: நைட்டு 11:30 ஆனா கூட
0: போட்டாலும் கனவுல கூட கேக்குறாங்க. அப்படித்தான் அதுவும் இப்ப வந்துட்டு பாட்டை கேட்டுட்டு சொல்றாங்க, அக்கா நான் தூங்க போறேன்னக்கா நீங்க பாட்டு கொண்டு வாங்க என்னட்டு போய். ஆனா அவங்க படத்து நித்துருவாங்க, நான் பாட்டை குழந்தா கூட சரி பாட்டு கனவுல கூட கேட்கிறாங்களே இந்த சந்தோஷத்துல தான் நான் அந்த பாட்டு எடுத்து வர. அப்ப அதனால இந்த பாட்டுக்கு எங்களுக்கு இல்ல, பேசுறதுதான் முக்கியம். எல்லாரும் உங்கள்ட்ட இருக்கிற திறமையை வந்து பேசுங்க தாராளமா. அதுல நாங்க எவ்வளவு நன்மையை பெற்றுக் கொள்ள முடியுமோ நல்லவற்றை எடுத்து விட்டு கெட்டவற்றை விட்டு விடலாம். அது எங்களுக்கு பிரயோசனமா இருந்தா நாங்க அதை பின்பற்றி செல்லலாம். இதுதான் இந்த காற்றிலைக்கு உரிய உண்டு. இந்த காற்றில நீங்க வேற எந்த வானில போனாலும் நன்றி வணக்கம் இது உங்க பாட்டு வருது அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இதுதான் சரிங்களா? இப்ப சரி, இப்ப மீனாட்சிக்கு என்ன பாட்டு?
1: மீனாட்சி
0: வணக்கம் மீனாட்சி. உப்புமாவர் கிண்டி வையடி, உப்புமாவர் கிண்டி வையடி, என் அழகு பண்டாட்டி உப்புமாவர் கிண்டி வையடி. அவர் அப்படி பாடியிருப்பாரு என்ன இல்லையா? சரி, எப்படி இருக்கிறீங்க மீனாட்சி?
2: நல்லா இருக்கும். நல்லா
0: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க வேலையா இருக்கிறீங்க. சரி, உங்க பாடலை சொல்லுங்க முதல்ல.
2: முத்து படத்துல இருந்து மேடம்.
0: முத்து படத்துல மறக்க முடியாத ஒன்று இருக்குது, அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு வார்த்தை எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்று.
2: இறுக்கி
0: அணைச்சு ஒரு உமா தரும்.
2: மறந்துட்டீங்களா?
0: நீங்க மறந்துருக்கவே கூடாது. மீனா அடிக்கடிங்க, நல்லது. உங்களுடைய தில்லானா தில்லானா பாடலை எடுத்து வருகிறேன் மீனாட்சி, கேட்டுக்கொண்டிருங்க. சரியா? நன்றி.
2: நன்றி
0: நன்றி. வணக்கம். நேரம் நன்றி நன்றி. நேரம் சரியாக 11:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM நேர் நேர நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த பாடலை எடுத்து வருகிறேன். இந்த பாடலை முழுமையாக முடியும் போது நேர்கள் இணைந்து கொள்ளலாம். எங்களுடைய மேகலை உங்களுடைய பாடல்.

0: நேரம் சரியாக 11:39. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அடுத்து காற்றில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவு, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். காற்றிலேயில உங்களோட பேரு
1: தெரியும்.
0: வணக்கம். வணக்கம். சொல்லுங்க உங்க பேரு.
1: இளமங்கலம் முருகன் மேடம்.
0: இளமங்கலம் முருகன்.
1: ஆமா மேடம்.
0: முருகன் பாட்டு போடணும்.
1: மேடம்
0: முருகன் பாட்டு போட்ட உடனே முருகன் வந்துட்டாரு. அப்பா அப்பா முருகா, எனக்கு ஒரு காரியம் வாங்கணும், கேக்கலாம்.
1: நல்லது நடக்கும் மேடம்.
0: நல்லதே நடக்கும். முருகன் சொல்லிட்டாரு இன்றைக்கு. நான் நினைச்ச காரியம் நடக்குமா முருகன்? அப்பா
1: மேடம்,
0: முருகப்பா, நான் ஒரு காரியத்தை நினைச்சு கொண்டிருக்கேன், எனக்கு கிடைக்குமா? நீங்க சொன்ன முருகன் சொன்னா அது நடந்தே தீரும். இது பொய் இல்ல, முருகன் தான் அனுப்பி இருக்கிறார் இல்லையா? சரி முருகன், இன்னைக்குதான் முதல் தடவை அணைகிறீங்க, அப்படித்தானே?
1: மேடம்
0: சந்தோஷமா இருக்குது. வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த ஒன்றிய தமிழ் வானொலியில். இது இந்த காற்றலையில் இந்த குடும்பத்தில் நீங்களும் ஒருதனாக இன்றிலிருந்து எங்களோட குடும்பத்தோட சேர்ந்துடுறீங்க, அப்படியா? எப்பொழுதும் இணைந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். எங்கள் குடும்பத்துல நீங்க இன்ப துன்பங்கள்ல எல்லாம் நீங்க பங்கெடுத்துக்கணும், சரியா? அங்க காசு பணம் ஒன்றும் வேண்டாம், நீ இணைந்து சிறப்பிக்க வேண்டும், சரியா?
1: சரிங்க மேடம். சரிங்க மேடம். என்னென்ன மேடம் ப்ரோக்ராம் அது?
0: இல்ல, அதாவது 24 hours இருக்கிறது, 24 மணி நேரமும். மற்ற அறிவிப்பாளர்கள் அடுத்து வருவாங்க. நேரடி ஒளிபரப்பு உங்களுக்கு இரவும் காலையும் இரவிலையும் அடுத்து வருவோம். நீங்க வரலாம். அது காலையில 7:30 மணியிலிருந்து நேரடி ஒளிபரப்பு ஆகும். நான் சரியாக நான் உங்களுக்கு அறிய தருவேன். எந்த நேரத்தை பிந்தி பிந்தி வர்றவங்கள்ட்ட தான் கேட்கணும், நான் எப்படி கொண்டு வர்றேன்னு. சரி, இன்னைக்கு நீங்க நிலமா இருக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சி எவ்வளவு காலமா நீங்க கேக்குறீங்க? வானொலி எவ்வளவு காலமா கேக்குறீங்க?
1: வானொலி வந்து ஒரு 2 ஆண்டுகாலமா கேட்டு மேடம். இதுதான் வந்து இப்ப இது வந்து நம்ம வானொலி வந்து எங்கில இருந்தா மேடம்
0: கேக்குறேன். நல்லம் நல்லம்.
1: நேயர் எனக்கு சொன்னாரு மேடம்.
0: யார் அந்த சொல்லி உங்களுக்கு இத கேக்கு சொல்லி சொன்ன நேயரோட பேரு தெரிஞ்சு கொள்ளலாமா? அவருக்கு ஒரு தேங்க் பண்ணலாமே.
1: ராம் பக்கம் ராம்.
0: ஓ, ராம் சொல்லி இருக்காங்களா? நிச்சயம் நிச்சயம். அப்ப நீங்க இந்தியில இருந்து கேக்குறீங்க, கேட்டுட்டு இந்த வானொலி சேவையில இப்ப நிகழ்ச்சி எல்லாம் எப்படி இருக்குன்றது நீங்க 2-3 நாள்ல நாளைக்கு எல்லாம் வந்து சொல்லணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையான்னு, சரியா? சரி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி. இந்த சுவர்ல எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, நீங்க ரோட்ல போகும்போது தங்கட வீட்டு சுவர்ல, இங்கே அசுத்தம் செய்யாதீர்கள். அப்ப நீங்க அதை பார்த்துட்டு என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க அதை பார்த்துட்டு?
1: அசுத்தம்
0: செய்யும் போது போய் சொல்லுவேன்ட்டு காவல் நீங்க ஒரு நின்றா மட்டும் அசுத்தம் செய்ய மாட்டானே, அவன் ஒளிச்சு தானே. உங்களுக்கு முன்னால எப்படி அவங்களுக்கு அது கவலை இல்ல இல்லையா? அவங்க பக்கத்துலயே மச்சான கழிச்சு கொண்டு லைனாவே இருப்பாங்க,
1: அப்படித்தானே மேடம்?
0: அப்ப அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? போய் ஒரு அடி போடணும் முதுகுல, இல்லையா? அடி போட்டு, தம்பி தம்பி நீ இப்படி செய்ய கூடாது, நீ என்னட்டு அதுல இருந்து விரட்டிடணும். அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்கணும், இத இன்றைக்கு நான் உனக்கு சொன்னதை இனி இன்னொரு தடவை இன்னொரு தன் செய்வதா இருக்குதா, நீ அதை கண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பணும், அப்படித்தானே? சரி, நீங்க ஒரு நல்ல ஆளா இருக்கீங்க, தெரியுங்க. அவங்களுடைய என்னண்டா ஒருத்தர் அதுல பாத்துட்டு சரி தான் செய்யாம போனா பரவாயில்ல, இந்த மட்டும் உண்மையா வரவேற்கத்தக்க உண்டு. உங்களை மறக்கவே மாட்டேன் முருகன்னா. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. என்ன
1: நல்ல திறந்த கதவு மேடம், நல்ல திறந்த கதவு சிவலோகம் கண்ணனுக்கு,
0: கண்ணனுக்கு அந்த
1: வேலைக்காரன்ல இருந்து சுத்தி எடுத்தவாதா.
0: எங்களோட குரல் நல்லா இருக்குது, கொஞ்சம் பாடி காட்டுங்க பாக்கலாம்.
1: குழலோதும் கண்ணனுக்கு போராடும் காப்பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு.
0: அது சரி, கொஞ்சம் பாருங்க, உங்களுடைய அந்த கோவிய மேய்ச்சி திணிச்சு முடியல நான் இன்னும். சரி, நீங்க பெற்று எடுத்தவாதான் அதை பாடுங்க.
1: பெற்று எடுத்தவாதான் என்னையும் தத்து கொடுத்து புட்ட, சத்தக்காரனுக்குத்தான் என்ன விட்டு வட்டியும் கட்டி கூட்ட, பிள்ளையின் மனசு தாக்கி.
0: சரி, இப்ப நீங்க ரெண்டு பாட்டு பாடுனீங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன் எப்படி. இந்த ரெண்டு பாட்டுல நீங்க பெற்று எடுத்தவாதான் பாடும்போது அழகா பாடுனீங்க, நல்லா இருக்குது. இந்த குழலூதும் கண்ணனை மட்டும் எதுக்கு அப்படி, அதாவது பயமுறுத்தரமாய் பாடுனீங்க, குழலூதும்
1: கண்ணன்.
0: அதுதான் ஏன்டா, அது பெண் பாடுற பாடல், அதனால உங்களுக்கு அது வரையில. இந்த பெற்று எடுத்தவ நீங்க அழகா பாடுனீங்க, அது குழலூதும் கண்ணனை நீங்க அப்படி சொல்லும் போது இப்ப எனக்கு பயம் வந்துருச்சு. இது குழலூதும் கண்ணன் நினைக்கவே கூட அவ்வளவு பயமுறுத்தி பாடிட்டீங்க. குடலூரும் கண்ணன்
1: மேடம்,
0: சரி, சந்தோஷமா இருக்குது முருகன் உங்களோட பேசினது. நீங்க இந்த தளத்துல நீங்க உங்களோட மனதுல ஏற்படுகிற இருக்கிற உங்களுடைய உங்களிடம் இருக்கிற திறமைகளை நீங்கள் தளத்தில் இந்த காற்றலையில் நீங்கள் வந்து அழகாக பேசலாம், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லலாம். மற்றொரு மனதை புண்படுத்தாமல் அவர்கள் சிரித்து மகிழக்கூடியதாகவும் சில விடயங்களை அவர்கள் அறிந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாகவும் நீங்கள் தாராளமாக எடுத்து வரலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.
1: நன்றி மேடம்,
0: நன்றி நன்றி நன்றி, வணக்கம், நன்றி. இப்ப முருகன் வந்து இணைஞ்சு போயிட்டார், இந்த கண்ணன் அங்கே இருக்கார் என்று தெரியல. சரி, எங்களுடைய மீச முறுக்கு ரவி, உங்களுக்காக நான் தெரிவு செய்த பாடல் ஒன்று இருக்கிறது, இப்ப மேகலைக்கு கொடுத்து விட்டேன்னா உங்களுக்காக நான் ஒரு பாடலை தெரிவு செய்திருக்கிறேன். அது இந்த பாடல் எதற்காக நான் தெரிவு செய்தேன் என்றார், அன்பான அன்பான மனைவி என்று நீங்க சொல்லியிருந்தீங்க, அவரோட பேசியும் இருந்தேன். இந்த கணவன் மனைவி இடையே இருக்கிற அந்த அந்யோன்யமும் அந்த அன்பும் இந்த பாடலில் இருக்கிறது. அதனால உங்கள் ரெண்டு பேரையும் நான் பேசினதுல இருந்து இந்த பாடல் எடுத்து வர வேண்டும் என்று உடனே எனக்கு தோணிச்சு. இந்த பாடல் உங்கள் இருவருக்காகவும் வருகிறது.

0: இந்த பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக ஒரு அன்பு உறவை சந்தித்து விட்டு நான் பாடலை எடுத்து வருகிறேன். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். விடுமலை. வணக்கம் வரதராஜன் மேடம்.
0: வணக்கம் வரதராஜன், எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் அனைவரும் நலம் மேடம். நீங்களும் நலங்களா?
0: நான் நலமா இருக்கேன். ஒரு புடவையோட இருக்கேன். நீங்க போனீங்க
1: அப்படிங்களா?
0: நீங்க போனவர் போனதுதான். ஒரு புடவையோட இருக்கிறாங்க இவ, இந்த தீன புடவையோட.
1: இப்ப வந்து இது தறியில வந்து இப்ப பிளாக் மாறிடுச்சுங்க, கலர் கருப்பு கலர் ஆயிடுச்சு.
0: நிச்சயமா. என்னென்றால் வரதராஜன்,
1: சொல்லுங்க மேடம்.
0: ஆரம்ப காலத்திலிருந்து நீண்ட நாட்களாக எனக்கு பிடித்த நிறம் வந்து கருப்பு. அது என்னவென்று தெரியவில்லை எனக்கு, என்னன்னு தெரியவில்லை. எங்கு போனாலும் எந்த உடை அணிந்தாலும் நான் கருப்பையே தான் அணிவேன். அது இங்க இருப்பவர்கள் எல்லோருக்கும் தெரியும். எப்படியும் கருப்பு தான், புடவை என்றாலும் கருப்பு தான். அதை பார்ப்பவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, நீங்க இனி கலர் இப்படி நடுவே கருப்பு கொடுக்க வேண்டாம், நீங்க கலரை மாத்துங்க. இப்ப ஒரு அம்மா ஒரு ஆள் இப்ப அன்பாக இருந்து என்னோடு பழகிய தனம் பத்மநாதன் அம்மா கூட, அந்த நான் கருப்பு உடுப்பு உடுத்துக்கொண்டு போவதை பார்த்து விட்டு ஒரு உணவுக்கு வரும்போது ஒரு புடவை, நல்ல சுகத்த கலர்ல ஒரு புடவையையும் வாங்கிக்கொண்டு வந்து இந்த கருப்பு மாத்தம்மா என்று சொல்லி கையில் கொடுத்திருந்தார். அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை. அப்ப நான் சொல்லியிருந்தேன், அம்மா எனக்கு இது பிடித்திருக்கிறது, இந்த கருப்பு தான் என்று. இந்த கருப்பையே தான் கூடுதலாக, எந்த உடைய வாங்கினாலும் கருப்பு, எங்க போனாலும் கருப்பு தான் வாங்குவேன். புடவையா இருந்தா கூட கருப்பு தான். ஆனா இப்ப நான் இந்த நிறங்களை எல்லாம் மாற்ற தொடங்கி விட்டேன். பின்பு இந்த கருப்பும் நீலம், இவ இந்த நீலம் எல்லாம் எனக்கு பிடிக்கும். நீலத்தில் எல்லா நீளமும் பிடிக்கும். அந்த கருப்பு கூடுதலாக பிடிக்கும். அது இப்பொழுது எல்லாம் மாற்றம் செய்து கொண்டு வந்தேன். இப்ப என்னென்றால் அவர்கள் சொல்லி இருந்தார்கள், இந்த கருப்பு அடிக்கடி நீங்க உடுக்காதீங்க, இந்த கருப்பு உடுக்கிறதால வாழ்க்கையில சில எந்த நேரம் சோகமான நிலை உங்களுக்கு ஏற்படும் என்று சிலர் சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது நான் மாற்றி இருக்கிறேன். உண்மையிலேயே கலர் கலரா இப்ப நான் உடுக்க தொடங்கி இருக்கிறேன். பார்த்தா அது உண்மை போல இருக்கிறது. இப்பதான் எனக்கு சந்தோஷம் சூழ்ந்தே வருகிறது. நிச்சயமா உங்களை போல அன்பு உறவுகள் எல்லாரும் இணைந்து பேசி நல்ல, நான் கொஞ்சம் துன்பம் இருந்தாலும் கூட சிரித்து மகளும் தன்மை எனக்கு கிடைக்கிறது.
1: வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் ஒரு பழமொழியே இருக்கு மேடம்.
0: நிச்சயமா சொல்லிட்டு போயிருந்தார் பாத்தீங்களா, அவர் நின்று பார்த்து கண்டிச்சிட்டு போற அளவுக்கு தந்த வேலையை விட்டுட்டு மற்றவன் வந்து
1: செய்யறான்.
0: அப்படி நீங்க சொன்னது போல அந்த கருப்பு அதிகமா அழகானதுதான். கருப்பும் வெள்ளையும் அழகு உண்மையா. நீங்க எப்படி போட்டாலும் ஒரு ஹேண்ட்சம் இருக்கிறது, ஒரு மிடுக்கு ஒரு ஹேண்ட்சம் இருக்கிறது. வெள்ளையும் அப்படித்தான்.
1: ஆனா
0: ஒரு கருப்பு டிஷர்ட் போட்டால் அல்லது ஏதாவது கீழே வெள்ளை மேல கருப்பு ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறது. எங்க போனாலும் அது வெள்ளை வெள்ளை உடுத்திருந்தால், வெள்ளைக்கு வெள்ளையாவே உடுத்திருந்தால் அது ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறது. கருப்பு தனியா உடுத்திருந்தாலும் அட்ராக்ஷன், ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கிறது. அது என்னவோ தெரியாது. ஆனா அத போல இல்ல, மற்ற கலர் நாங்க கூடாது சொல்லி இல்ல, ஏன்டா நீங்க கோவிச்சிருவீங்க. அதனால இந்த கலர்லையும் ஒரு ஆக்களோட அழகு, இப்ப ஒருத்தருடைய தோற்றமும் ஒருவருடைய அழகையும் இந்த நிறங்கள்லையும் தான், நாங்கள் போடும் உடையின் நிறத்திலையும் தான் இருக்கிறது. அது உண்மை. சின்ன குழந்தையில உடுப்பு போடாம இருக்கே அழகுதான். அது வளர வளர வளர வளர நீங்க உடுப்பு போட்டா தான் அழகு. உடுப்பு போடாட்டி
1: அழகு
0: இல்ல, போடாட்டி அழகு இல்ல, போட்டா தான் அழகு. சின்ன குழந்தையில போடாம இருந்தா அது அழகுதான். எப்பவும்
1: குழந்தைய
0: நல்லது. இப்ப நீங்க அடுத்த முறை விலைக்கு என்னால இனி புடவைய கொண்டு வாங்க. இந்த ஒரு புடவையோட நான் கிடைச்சு போனேன். சரியா?
1: கண்டிப்பா.
0: அப்ப நீங்க கேட்ட கேள்வி, அதாவது அந்த அவருக்கு நாங்க கேட்டிருந்தோம் அந்த அசுத்தம் செய்யாதீங்க, அதுக்கு பாத்துட்டு என்ன சொல்லுவீங்க?
1: அதாவது அசுத்தம் செய்யறவங்க வந்து எப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க சொல்லி ஒரு அறிவுரையாட்டு சொல்லுவோம் மேடம்.
0: அப்படி ஒரு டோனோட அவர் சொல்லியிருந்த சரி, அது மற்றவங்களுக்கும் சொல்லவனும் நானும் செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க. இது ஒரு கடிக்கேள்வியாகத்தான் எங்களுடைய அறிவிப்பாளர் ஷாவு ஹமீத் எடுத்து வந்திருந்தார். அவருக்கு தான் தெரியும் அது என்ன அதுல செய்யக்கூடாது. அவர் வந்தாதான் தெரியும். அவர் போய் இந்த கடைசியில வந்து சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு?
1: நாளை நம்மளை ஒரு கரவி வந்தது, அவன் கோவதி வந்தது, பல கோவி நினைவு தந்தது. அந்த பாட்டு இல்லைங்க மேடம்.
0: அடுத்த பாட்டு, இரண்டாவது பாட்டு.
1: கிராமத்தை பேசுறீங்களே, ஊதக்காட்டு
0: வீசையிலே
1: இல்லையா?
0: நன்றா பாடுறீங்க. அந்த பாடல் முழுமையா நீங்க பாடுவீங்களா? நாளைக்கு பாடுறாமே வந்து தேசிப்பழம், எலுமிச்சம்பழமும் தேனும் நல்ல இளம் தேனீருக்குள்ள விட்டு குடிப்பாங்க. அது அடிக்கடி 4 hours
1: குடிச்சிட்டே இருக்கு மேடம். அது இருந்தால கொஞ்சம் கோல்ட் பனி ஜாஸ்தி இருக்கு.
0: இவற்றை எல்லாம் நீங்க எடுத்து வரணும். என்னடா எங்கட கிளினிக் மூடி அல்லாடி நீங்க ஊருக்கு வந்து அவங்க குளிச உருட்டுறதே விட்டுட்டாங்க. இப்ப கொஞ்ச நாளா அவங்க இனி துறந்தா இப்ப எல்லாம் உங்களுக்கு வருத்தம் போயிருக்கும். பாக்கலாம் எதுக்கும். உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். வரதராஜன் இணைந்து சிறப்பித்ததுக்கு நன்றி. நன்றி
1: நன்றி
0: நன்றி வணக்கம். நேரம் சரியாக 11:55. மிஸ் முறுக்கு ரவி உங்களுடைய பாடல் காட்சியலைக்கு வருகிறது. கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த பாட்டு.

0: நேரம் சரியாக 12:01 காற்றலை இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். அங்கே வணக்கம். வணக்கம்.
1: வணக்கமா?
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நாங்க தான் பேசுறோம், தமிழ்நாட்டில இருந்து பேசுறோம்.
0: தமிழ்நாட்டில இருந்து நீங்க யார் பேசுறீங்க
1: சொல்லுங்க.
0: தமிழ்நாட்டில
1: உங்க அழகான குரல்ல சொல்லுங்க.
0: அழகான குரல்ல சொல்லிட்டா நீங்க
1: சுப்பிரமணி. என்னக்கா?
0: சுப்பிரமணி. சரியா?
1: இல்லையா?
0: இல்லையா? பிழைச்சு போச்சா? சரி, தமிழ்நாட்டில
1: இருந்து.
0: தமிழ்நாட்டில இருந்து கொஞ்சம் பேசுங்க, அப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க கொஞ்சம் பேசினாதான் நான் கண்டுபிடிப்பேன் நீங்க யாருண்டு. தமிழ்நாட்டில இருந்து
1: பேசுறதுதானா இருக்கும்.
0: இப்ப எல்லாரும் வந்து பேசுறதால எனக்கு குழம்பி போச்சு.
1: குழம்பி போச்சு.
0: சரி, இன்றைக்கு மட்டும் சொல்லுங்க, நாளைக்கு நான் உங்களை சார் சனியா சொல்றேன். சொல்லுங்க.
1: நான் ஊர் பேர் சொல்லுறேன்மா. சிதம்பரம்.
0: சிதம்பரத்துல இருந்து பேசுறீங்க?
1: சிதம்பரம்.
0: சிதம்பரத்துல இருந்து பேசுறீங்க?
1: வண்டிகேட்.
0: வண்டிகேட் சிதம்பரத்துல இருந்து. ஓ, ராஜா. சரியா? ராஜா. இல்ல, உங்களுக்கு அழகா கூப்பிட்டா சரிதானே? ராஜா. சரியா? நல்ல சுகமா இருக்கேன் ராஜா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: இப்ப மூச்சு பாய்ச்சி என்ன இருக்கு உங்களுக்கு?
1: அது நல்லா சீரா போயிட்டு இருக்கு.
0: அதை சொல்லிக்க மட்டும் நீங்க அவரு சந்தோஷமா சொல்றீங்க. அன்றைக்கு மூச்சு பாய்ச்சி கொடுத்தவர் தான், அதுக்கப்புறம் கலையத்துக்கு வரவே இல்லை. அவர்
1: வரவே இல்ல. ஐயா ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க சொல்றீங்க. அந்த மாதிரி அவருக்கு மூச்சு பயிற்சி கொடுக்க போயிட்டாங்க நினைக்கிறேன்.
0: மூச்சு பயிற்சி கொடுக்க போயிட்டாரு அவரு. சரி, உங்களிடம் அந்த கேள்வியை கேட்கலாம். இப்ப அந்த சுவரொட்டி
1: கேள்விக்கா?
0: அதான், சுவர்ல வந்து அசுத்தம் செய்யாதீங்கன்னு எழுதி இருந்தா நீங்க என்ன செய்வீங்க பாத்துட்டு?
1: தெரிந்த கொண்டு எழுத மாட்டேன்னு சொல்லுவேன்.
0: என்ன என்ன சொல்லுவீங்க?
1: தெரிந்து கொண்டேன், இனி எழுத மாட்டேன் அப்படின்னு எழுதிட்டு.
0: தெரிந்து கொண்டேன், இனி எழுத மாட்டேன், இனி அசுத்தம் செய்ய மாட்டேன் எழுதி வச்சிட்டு போறீங்களா? சுவரில் எழுதி வச்சிருக்கீங்களா நீங்க?
1: சுவரில் அசுத்தம் செய்ய எழுதிருக்காங்கல்ல, அதுக்கு நம்ம தெரிந்து கொண்டே இனி செய்ய மாட்டேன்னு சொல்லி எழுதி
0: வந்துடா. நீங்க எல்லாம் ஒரு கட்சி போல இருக்குது இல்லையா? நீங்க ஷாவுல் ஹமீது எல்லாம் ஒரு கட்சி.
1: நீங்க செய்திருக்கீங்க
0: உண்மையா? அப்படிதானே?
1: ஆமாமா.
0: என்ன பாட்டு வேணும் ராஜாக்கு?
1: நான் பாட்டுக்கு முன்னாடி ஒரு கடிசு
0: கடிச்சுமா? சொல்லுங்க சொல்லுங்க.
1: மேல இருந்து கீழே இருந்தா அது அருவி, கீழே இருந்து மேல போனா குருவி, அப்புறம் முன்னால பார்த்தா கண்ணு போயிடும், பாக்கலன்னா முன்னால போயிடும்.
0: இருமல்
1: வந்தா இரும முடியும், ஆனா காய்ச்சல் வந்தா காய்ச்ச முடியுமா?
0: சரி, இதெல்லாம் எங்க இருந்து யோசிக்கிறீங்க? இன்னொண்டு,
1: வாழ்க்கையில வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லனா போர் அடிக்கும், ஆனா மண்டையில ஒண்ணுமே இல்லன்னா கார் அடிக்கும்.
0: அடடா, நீங்க இது எந்த ரூம் போட்டு நீங்க இதெல்லாம் யோசிச்சு எடுத்துட்டு வரீங்க?
1: இது நான் ஒருத்தர் எங்களுக்கு அனுப்புனா கடிச்சு வைக்காது அப்படின்னு உங்களுக்கு பார்வை பண்றேன்.
0: அப்படியே கொண்டு வரீங்க. அவரும் ரூம் போட்டு தான் யோசிச்சிருப்பார் அவரும்.
1: ஆமா ஆமா.
0: சரி, உங்க பாடல்
1: என்ன? எனக்கு வந்து பாடல் வந்து வெற்றி வெடிக்கட்டுல இருந்து.
0: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்.
1: எனக்கு பிடிச்ச கலர்
0: வெட்டி கொடி
1: பாட்டு.
0: சரி, அடுத்த பாட்டு.
1: ஒரு பாட்டு போதும் எனக்கு.
0: நல்ல சந்தோஷம். உங்க காலை காட்டுங்க இருக்க,
1: அதெல்லாம் கை கொடுக்க போதும் எனக்கு.
0: சந்தோஷம், நல்லது நல்லது ராஜா. மீண்டும்
1: மீண்டும் மதிய வணக்கமா இருக்கும்.
0: ஆமா நிச்சயமா, நன்றி நன்றி. தூங்காம கேட்கணும் கருப்பு, இந்த கருப்பு தான் வரை சரியா,
1: அதுக்குள்ள போட்டுருவேன், தூங்குற மாதிரி போட்டுருவேன்.
0: நல்லது, சந்தோஷம், நன்றி.
1: ஒரு பாட்டு கேட்டு,
0: நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: நேரம் சரியாக 12:06, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. அதில் அடுத்த பாடல் எங்களுடைய ராமு, நீங்க கேட்ட பாடல் காட்சியளிக்கு வருகிறது.

0: பாடலை சற்று இடைநிறுத்தி ராம உங்களுடைய பாடலை மீண்டும் எடுத்து வருகிறேன். காற்றிலே இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். அங்கே வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ அக்கா. வணக்கம்.
0: ஹலோ, எப்படி இருக்கிறீங்க ரதீஷ்?
1: நலமா இருக்கா? நீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். உங்களை நீண்ட நாளா காணையிலேயே, எங்க போனீங்க?
1: தொழில்நுட்ப
0: கோளாறுண்டா ஓடி வருவார். காற்று காற்றிலேயே எதுவுமே விளாட்டி ஓடி வருவாங்க. அவங்க இருந்து அதாவது அந்த பாதுகாப்பா இருக்கிறாங்க. சத்தம் வரையிலேயா தென்றல் ஓடி வருவார். வருதா? இப்ப என்ன செய்து செய்தான் எல்லாம் கேட்டு அதை சரி பண்ணிட்டு போவார். இப்ப சில நேரம் அவர் வாட்ஸ்அப்ல இப்ப வரலாம். இப்ப கேட்டு கொண்டிருந்து போட்டு உங்களோட குரல் கேட்டா வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன் நீங்க சொல்லி வச்சிட்டு வரையிலையா? நீங்க தானே ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. சொல்லி வச்சிட்டு வரையிலையா?
1: அவரு பிஸியில இருக்கு நினைக்கிறேன்.
0: ஓ, ஆனா அவர் சொன்னார், ரதீஷ் என்ன சாப்பாடு அன்றைக்கு சாப்பிடுறாரோ அதுதான் நானும் சாப்பிடுவேன் என்று சொன்னார். ரதீஷ் எப்ப தூங்க போறாரோ என்று சொன்னார். அது என்னன்னா நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் நாங்க என்று சொல்லி இருந்தார். அப்ப அதைத்தான் நான் ஷாவுல் செய்து கொண்டிருக்க. பாருங்க, மற்றது இன்னும் உண்டு. உங்களோட அவர் எப்ப தொலைபேசியில தொடர்பு கொண்டு நல்ல நட்பா நீங்க மாறினீங்களோ அன்றைக்கு 4ஆம் தேதி அவருடைய மனைவியோட பர்த்டே, அதை கூட மறந்துட்டாரா? அது முடிஞ்சு போச்சு. அவட பர்த்டே இவர் வாழ்த்தவும் இல்ல, ஒண்ணுமே சொல்லல. உங்களோட பேசினதுல அதை மறந்துட்டாரு. அன்றைக்கு உங்களோட நட்பு எந்த லெவல இருக்குன்னு பாருங்க. சிவகுமார விட்டு கொடுக்கல, அந்த ரவி அவர் வந்து விட்டு கொடுக்கல. என்ன சிவகுமார் சொன்னார், தான் திருமணம் செய்யறேன் எனக்கு சொல்லிருக்காரு. அப்ப அத அவர்கிட்ட கேட்க அவர் மற்ற எல்லாத்தையும் சொல்றார். ஆனா நான் தமாஷுக்கு தான் சொன்னேன் அவர் திருமணம் செய்யறேன் சொன்னாரு. ஆனா ரவி என்ன சொல்றாருண்டா, அதை பத்தி எனக்கு தெரியாதம்மா, அதை பத்தி எனக்கு தெரியாதம்மா. ஆனா பக்கத்துல அது அவர் காட்டி கொடுக்கவே இல்லை. கடத்தி வரையும் நான் தமாஷுக்கு கேட்டது, அவர் கடத்தி மட்டும் வந்து காட்டி கொடுக்கல. அந்த நட்பு இந்த வலிமை எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் ரதீஷ்? ஆமா, அந்த அந்த கேள்வி பதில், அந்த கேள்வி
1: மூவில இருந்து
0: கேளுங்க.
1: உன்னை இப்ப பாக்கணும், என்ன பாட்டு?
0: அடுத்த பாட்டு
1: நெக்ஸ்ட் பாடல. உன்னை கண்ட நாள் முதல் என் தூக்கம் போனது.
0: இதெல்லாம் இந்த பாட்டு தான் ஷாவுல் தான் சொல்லி கொடுக்கறாரு அவங்களுக்கு. இதெல்லாம் போய் கேளுங்க.
1: நேற்று பாட்டு கண்ணப்பன் படிக்க வந்தாளா பட்டணம் பாக்க வந்தாளா, அது பிளே பண்ணீங்களா?
0: அது பிளே பண்ணதானே. நீங்க தூங்கிட்டு நீங்க பிளே பண்ணான்னு கேட்டா
1: இல்ல, கேட்ட பாடல் அந்த பாடல் இல்லையா? மீனாட்சி மீனாட்சி கேட்ட, அப்புறம் ஆண்டாளு கேட்ட, அந்த பாடல் கேக்கலையே.
0: இல்ல இல்ல, கண்ணப்பன் படிக்க வந்தானா பட்டணத்துக்கு, அது வந்தது. நான் எடுத்து வந்தேன்.
1: கண்ணப்பன் வந்தானா?
0: கண்ணப்பன் வந்தான். கண்ணப்பன் வந்தான். வந்தவன் சும்மா இருந்ததே சுருட்டி கொண்டு போய். சரி, அப்ப இந்த பாட்டெல்லாம் ஷாவுல் தான், ஷாவுல் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறாரா இல்ல ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு?
1: அவரு சொல்லி கொடுக்கும்,
0: வேற பாடல. அவரும் அட்வைஸ் கொடுக்கறாரு உங்களுக்கு இல்லையா? முந்தியெல்லாம் நீங்க பயந்து பயந்து நீங்க பாருங்க. முந்தியெல்லாம் பயந்து,
1: அது மட்டும் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தமிழ் கத்து கொடுக்கறா இப்போ.
0: ஓ, அவர்கிட்ட தான் நீங்க, அதுதான் நீங்க நல்லா தமிழ் பேசுறீங்க இல்லையா?
1: அவர் என்னுடைய ஒரு மாஸ்டர் தான் தமிழ்.
0: அவர் ஹெட் மாஸ்டர் இல்லையா உங்களுக்கு, சிந்தனை செல்வன்? கோபம் வந்தா தூக்க மாத்திரை போட்டு தந்துடுவேன். ஆனா உங்களுக்கு போடவே எதாவது இருப்பாரு, கொஞ்ச நேரத்துல நீங்க தூக்க போய் இல்லையா?
1: சுண்ணாம்பு, சுண்ணாம்பு மாத்திரை
0: சுண்ணாம்பு அது நீங்க இல்லையா? நீங்க குடுக்கல. இப்ப எத்தனையோ பேர் திரும்பி போயிட்டாங்க, இங்க டாக்டரும் இல்ல நர்ஸும் இல்லையான்னு போயிட்டாங்க. கிளினிக்க மூடி வச்சிருக்கீங்க, பத்தாதுக்கு ஸ்டூடியோவை மூடிட்டீங்க. இதெல்லாம் கரனால வரல. சரி, உங்களுடைய இரண்டு பாட்டு மடுத்து வர்றேன். இந்த கேள்விக்கு பதில சொல்லிட்டு போங்க. இந்த சுவர்ல எழுதியிருப்பாங்க.

0: அசுத்தம் செய்ய மாட்டீங்க, பார்த்து கொண்டு சும்மா போவோம்.
1: ஆமா அது அப்படிதான் போவோம். ஆனா ஒவ்வொருத்தர் வந்து அப்படி இல்ல, அதுக்கு கீழே எழுதி வச்சிருவோம்,
0: கீழே எழுதி வச்சிருவோம், இனிமேல் நாங்க செய்ய மாட்டோம்.
1: ஆமா நான் அசுத்தம், நான் சுத்தம் பண்ண செய்ய மாட்டேன்.
0: சூரிய மனதாக்கிடுவாங்க அவங்க எழுதியாது இல்லையா? சரி, நாளைக்கு பாடுவோர் பாடினால் நிகழ்ச்சி நீங்க முழுமையான ஒரு பாடல் எடுத்து வர இருக்கிறீங்க, தமிழ் பாட்டா மலையாள பாட்டா?
1: எந்த பாடல் என்று இப்ப எனக்கு தெரியாது, அது அந்த டைம்ல எந்த பாடல் வரும் பாக்குறேன், அந்த டைம்ல வந்து பாடுறேன்.
0: சரி நல்லது, சந்தோஷம் நீங்க இணைஞ்சு சிறப்பித்ததுக்கு. கனவுல என்றாலும் உங்களோட பாட்டு காட்டிலைக்கு வரும், அதை கேட்டு ரசிங்க. ஆனா நாளைக்கு வந்து கேட்கப்படாது கண்ணப்பன் வந்தவரா என்றெல்லாம் கேட்க கூடாது. பாடல் நாங்க சொன்னா, நாங்க சொன்னா சொன்னதுதான் எடுத்து வருவோம். உங்களோட பாட்டு நாங்க ரசிக்கிறோம் சரியா, கேக்குறவங்க என்ன ரசிப்பாங்க.
1: கவலைப்படாதே சகோதரா,
0: அதே மாதிரி பாட்டு இருக்கிறது தானே, கவலைப்படாதே
1: சகோதரா,
0: அதுவும் தேவா பாடல். நல்லது, சந்தோஷம், மீண்டும் இணைந்து கொள்ளலாம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம், நன்றி. நேரம் சரியாக 12:16, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலி, நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. அடுத்த பாடல் எங்களுடைய ராம, உங்களுடைய அந்த பாடலை எடுத்து வருகிறேன்.

காற்றில் எழுந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். இப்படி இந்த இணைப்பு சற்று இடைஞ்சல் கொடுக்கிறது என்றால் அது இளையராஜா. இளையராஜா எப்படி இருக்கிறீங்க? மிகு, அதாவது இசைய நல்லா எடுத்து வந்துட்டு இணைப்புக்கு வந்தோன்னு மட்டும் உங்களுக்கு தடங்கலாகுது. இளையராஜா வணக்கம். இளையராஜா இருக்கிறீங்களா? இளையராஜா இருக்கிறீங்களா? வணக்கம் இளையராஜா. வணக்கம் இளையராஜா. ஹலோ, வணக்கம். வணக்கம் இளையராஜா. வணக்கம். நீங்க காற்றடையில் இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு கேட்கல. வணக்கம் இளையராஜா, இப்ப கேக்குதா? மற்ற சத்தம் எல்லாம் வருது, உங்களோட பேசுற சத்தம் மட்டும் வரையிலேயே. நேரம் சரியாக 12:19 நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. இளையராஜா நீங்க காற்றடையில இருக்கிறீங்க. சரி, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். பாடலை கேட்கலாம்.

0: சரியாக ஒரு 12:22 என்ன இவ்வளவு சோக பாடலை கேட்டு போயிட்டீங்க ராமு? ராமு தான் அந்த பாடலை கேட்டிருந்த. சரி, காற்றில் இருந்து உள்ள அன்புறோம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் இளையராஜா பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் இளையராஜா, எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். முதல்ல உங்களோட பாட்டு சொல்லிருங்க, அதுக்கப்புறம் உங்களோட அந்த இணைப்பு போய்விடும். உங்களுடைய பாடல் என்ன பாடல் என்று சொல்லுங்க இளையராஜா. வணக்கம் இளையராஜா.
1: உள்ளடி கண்மணி பாடவன் சந்தரி, நீயவை கேட்பதால் நெஞ்சிலோ நிம்மதி.
0: இத போய் கண்மணிட்டு சொன்னாங்க, இந்த இணைப்புக்கு சொல்லுங்க. முதல்ல கண்மணி அழகா கேட்டுட்டு இருக்கிறான், ஆனா இந்த இணைப்பு விடுது இல்லையே. கேட்க இணைப்பு வந்து நீங்க உங்களை பேச விடுது இல்லையே. இந்த இணைப்பு உங்களை பேச விடுது இல்லையே. கண்மணி கேளடி, கண்மணி இல்ல கேளடி இணைப்பு என்று சொல்லுங்க. அந்த இணைப்பு அதாவது அந்த இன்டர்நெட் சேவை இணைப்பு பாத்தீங்களா? சரி சொல்லுங்க. அழகா பேசுற இளையராஜா சொல்லுங்க. இளையராஜா
1: நீங்க வந்து சொல்லுங்க மேடம்.
0: சொல்லுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க.
1: சொல்லுங்க மேடம், சொல்றீங்களா?
0: அவருக்கும் இணைப்பு பலதான. நான் அவரையும் சம்மன ராஜா என்று கூப்பிடுவேனே, அது இணைப்பு கிளியரா இருக்கு. சரி, அவரே ராஜா
1: கூப்பிட்டேன்.
0: அவரும் வந்து கண்டுபிடிக்க முடியாம நிச்சயமா நிச்சயமா அவரும் வந்து
1: ரெண்டு டைம் சார் கேட்டதான் இருக்க.
0: மூச்சு பாச்சு குடுக்க சார்
1: கேக்குறாரு. நான் சிதம்பரம், என்ன கண்டுபிடிங்க கண்டுபிடிங்கிறாரு. இருந்தாலும் முடிய மாட்டேன்.
0: நல்லது. அப்ப நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க? ஒரு பாட்டு கேட்டுட்டீங்க, என்னோட பாட்டு கேக்குறீங்களா இளையராஜா? இருக்கீங்களா? அந்த பாட்டு எனக்கு எடுத்து வர முடியாம போயிடுச்சு. அது மச்சான் நெஞ்ச தொட்டு, அது என்ன படம்?
1: அதான் அது என்ன படம் தெரியல மேடம். அதான் மேடம் அவங்க சொன்ன, நான் அந்த பாட்டு மட்டும் கேட்டேன். ஆனால் வந்து அது வந்து என்ன படம் தெரியல.
0: அதுதான் அந்த பாட்டு எனக்கு எடுத்து வர முடியாம
1: நான் கேட்கறத நான் தூங்கிட்டேன்.
0: சரி, எதுக்கு நான் தேடி எடுத்து
1: வந்தேன்? அது
0: அந்த மச்சான்
1: அந்த பாட்டு எங்க வீட்டு கேட்டுருக்காங்க. அதிசய பிறவிய பாட்டு இல்ல மேடம்.
0: அதிசய பிறவியில
1: தென்மவீர வைகை பாட்டு மேடம். அது வந்து அதிசய பிறவி ரஜினிகாந்த் கமல பிரபு நடிச்ச படம்.
0: அது தர்மத்தின் தலைவன்
1: வைகை நதி.
0: சரி, எடுத்து வரேன் அந்த பாட்டு. சரியா, நன்றி நன்றி இளையராஜா. இந்திரா காந்திக்கும் சொல்லுங்க, நான் கேட்டேன்.
1: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம்.
1: சரி நன்றி
0: நன்றி நன்றி. நேரம் சரியா 12:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலி போடு இணைந்திருக்கிறீங்க. சரி, அடுத்த பாடல் நாங்கள் எங்களுடைய முகமது சுஹேல் கேட்ட பாடல் எடுத்து வருகிறேன். இது சரியான பாடலா பாருங்கள்.

முகமது ஷாகுல், சுஹேல், நீங்க இந்த 1-2-3 எப்ப இருந்து நீங்க இந்த ஸ்கூல்ல படிப்பிக்க ஆரம்பிச்சீங்க? நல்ல பாடலா இருக்கே. அடடா, எனக்கு அது தெரியாது, நீங்க இந்த பாட்டை கொண்டு வந்திருக்கீங்க. சரி, இந்தியில இருந்து இந்த 1-2-3 நான் மனப்பாடம் செய்து கொள்றேன். நல்ல ஒரு பாடல் கேட்கலாம்.

இது பாடல் மாறிட்டு போல இருக்குது. ஏனடா இது சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி டிவில இருந்து வர்ற பாடலோ? சரி, எதுக்கு இன்னொரு பாடலை எடுத்து வந்து விட்டு இந்த பாடலை தொடரலாம் என்று நிக்கிறேன். சரி, அது சரி, இதையும் நீங்க கேளுங்களே பாக்கலாம்.

இந்த பாடல் மாறி இருக்கிறது. சரி, எல்லாரும் படிச்சிட்டீங்களா? இப்ப என்ன டீச்சர் எப்ப ரபீஷ் சொன்னாரோ தானாவே இந்த பாட்டு வந்துருச்சு. இது பிள்ளையான பாடல், எங்களுடைய மூன்று சுவையல் கேட்ட பாடல் அல்ல. இருந்தாலும் அந்த பாடலை எடுத்து வரும் வரை இப்பொழுது நாங்கள் சங்கருடைய மனைவி கேட்ட காட்டில் இந்த கீதம் பாடலை கேட்கலாம்.

0: சமயம் சரியாக 12 மணி.
1: கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டு கேளு, உண்மைகள் சொன்ன.
0: நேரம் சரியாக 12:39. இந்த கல்யாண பாட்டு கேட்போம். அதுக்கு முன்பாக எங்களுடைய முகமது சுஹேல், நீங்க கேட்ட பாடல் ஒரு மாதிரி கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன்னா சரி, இது சரியான பாடல் தான். அந்த 1, 2, 3 படிக்க வச்சுங்க பாருங்க, அதுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு. அது ஒரு டிவி ப்ரோக்ராம்ல வந்த பாட்டு, எல்லாரும் இன்னைக்கு 100 வரையும் படிச்சிருப்பீங்க. சரி, பாடல் எடுத்து வரலாம்.

0: ஓகே, இது சரி விட்டாராது.
1: எனக்கும் போலீஸ்காரங்களை கண்டாலே பிடிக்காது.
2: நீ பார்த்து உன்னு சிக்க வைக்கிற
0: விஸ்கி லாஜ் விதாய்ஸ். தேங்க்யூ
1: விஸ்கி லாஜ் விதாய்ஸ் பிளீஸ்.

0: நேரம் சரியாக 12:43 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலி. விடுமுறை விருப்பத்தோடு நான் நேர் நேரம் மட்டும் பிள்ளையா சொல்லிக் கொண்டு வர்றேன். மன்னிச்சு கொள்ளுங்க, இன்று சனிக்கிழமை இல்லையா? இது சனி ஞாயிறு திங்கள் கூட எனக்கு தெரியல. சரி, சனிக்கிழமை விடுமுறை விருப்பம். அடுத்த பாடல் எங்களுடைய சங்கர் கேட்ட பாடலை எடுத்து வருகிறேன். மனைவி கேட்ட பாடல் கொடுத்து விட்டேன். இன்னொரு விடயத்தை சொல்லுகிறேன். ஒரு அன்பு உறவு வந்து இரண்டு பாடலை கேட்டால் அவருடைய ஒரு பாடல் முதலில் எடுத்து வரப்படும். பின்பு நேர்களின் பாடல்களை எல்லாம் எடுத்து வந்த பின்புதான் அந்த பாடலை எடுத்து வருவோம். மற்ற இரண்டாவது பாடல் மற்றது கணவன் மனைவியாக வந்து தங்களுக்கு தனித்தனியாக அவர்கள் பேசி எடுத்து வந்தால் காத்திலேயே அவர்களுடைய பாடலை நாங்கள் ஒளிபரப்புவோம். இப்பொழுது நாங்கள் சங்கர் கேட்ட பாடல், ஒரு ஹிந்தி பாடல் கேட்டிருந்தார் சங்கர். இனிமையான பாடல், அன்றெல்லாம் எல்லார் மனதிலையும் கொள்ளை கொண்ட இந்த பாடல் காற்றிலைக்கு வருகிறது. அதுக்கு முன்பாக காற்றலை இணைந்து கொள்ளும் முதல் அன்பு உறவை நாங்கள் சந்தித்துக் கொண்டு பாடலை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், நீங்க காற்றலையில் இருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம், உங்களதான் கூப்பிடுறீங்க, வாங்க. என்னங்க பேர் எப்படி சொல்றது? நீங்க வரும்போது நீங்க முகத்தை காட்டாம திரும்பி நிக்கிறீங்க டோரை தட்டிட்டு. அப்ப நான் எப்படி உங்களை யாருன்னு கண்டுபிடிக்கிறது? அங்க திரும்பி காட்டுங்க பாக்கலாம், யாருன்னு பாப்போம். சரி, நீங்க இல்ல இல்ல நீங்க நீங்க திரும்பாமலே நீங்க பேரை சொல்லுங்க பாக்கலாம். பேர் ஐடியில வருதா? நான் அதை பாக்குறவே இல்லையே. சரி, இப்பதான் சொல்லி நீங்க சொல்லிதான் தெரியுது ஐடியில வருதுன்னு. அது ஒருக்கா வந்தாலும் நாங்க அந்த நேரம் அதை அப்படி பார்த்து கொண்டே இருக்க மாட்டோம். சரி, சுப்பிரமணி அப்படிதானே? சரியா, எனக்கு எனக்கு உங்களை உங்களை அதாவது உங்களோட குரலை கேட்டோன்னு எனக்கு பாட்டிங்கள ஞாபகம் வந்துடும். அதுல அது சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீங்க தான் கெட்டிக்காரர். முறையா அது எல்லாம் எந்த ஆசீர்வாதம், நான் என்னட்ட வர்றவங்க எல்லாரும் தேர்ச்சி பெற்று போறாங்க. இப்ப அதுல நீங்க இப்ப முன்னுக்கு நிக்கிறீங்க பாருங்க. சொன்னீங்க ஒரு சொல்லு, பாட்டிக்கு பாட்டியத்தான். எவ்வளவு ஒரு கெட்டித்தனமான வார்த்தை இது. முதல் கண்டுபிடிச்ச முதல் நிச்சயமா உங்களை மாதிரி தான் இருக்கணும். வந்த நேர்கள் இப்படி எல்லா நேர்களும் சரிச்சவர்கள் இல்ல பாருங்க. எப்படி என்ன பேசுறாங்க வந்து ஒருவர் வந்து சொல்றாங்க சுத்தம் சுத்த. நீங்க வர பாட்டி என்று சொன்னீங்க, நீங்க வர பாட்டி என்றீங்க. ஆனா என்ன ஆக சந்தனராஜ் மட்டும் சொல்றதுதான் எனக்கு பிடிக்கும். குழந்தை மாதிரி 2 வயசு 3 வயசுன்னு சொல்றாரு, அது மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். சந்தனராஜ் எப்ப உருவன்னு தெரியாது இல்லையாது. அப்படியா சிச்சி, அவர் உள்ளன்போடு தான் சொல்றார். அவர் பாருங்க, அதாவது அந்த அந்த முட்டாயெல்லாம் வாங்கி வச்சிருக்கார், கட்டி வச்சிருக்கார் சின்ன பொண்ணுக்கு. ஆமா, என்ன வேற யாருக்கு அவர் சொல்றது? சின்ன பிள்ளை, அதாவது குழந்தை பிள்ளை என்று சொல்றது, குட்டி குட்டி குழந்தை என்று சொல்றது, 3 வயது என்று சொல்றது, அது என்னத்தானே? அப்ப யாருக்கு போய் அந்த முட்டாய கட்டி வைக்க? இதெல்லாம் பொறுக்கக்கூடிய பேச்சா? சரி, நல்லமா இருக்கிறீங்களா சுப்பிரமணி? நல்லமா இருக்கிறீங்களா? நல்ல சுகமா இருக்கு. உங்களை போல அன்பான உறவுகள் வந்து பேசி சிரிச்சு செல்லும் போது அதுக்கெல்லாம் இன்னும் உண்டு. உங்களோட பேரை நான் அடிக்கடி வேற யாரையோ எல்லாம் பாக்குறேன். சுப்பிரமணி அன்றைக்கு ஒரு சொல்லிட்டு போறேன், உங்களுக்கு அவர் பேர் மட்டும்தான் உனக்கு ஞாபகத்தில் இருக்கு. ஒரு அன்பு உறவு அவர் வந்து இணையும் போது சொல்லுங்க சுப்பிரமணி என்று சொன்னார். அடுத்தனர் என்ன, உங்களுக்கு சுப்பிரமணி மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, எங்கட பேர் ஞாபகம் இல்லையன்ட்டு. நான் சொல்லிட்டேன், அவருடைய பேர் மட்டும்தான் என்ன நினைச்சு நிக்கதுன்னு சொல்லிட்டேனே இல்லையா? அதான் அதுக்கு இருக்கிற அன்பு பாசம் யாருக்கும் இல்ல மூன்றாம் முறையில வர சுப்பிரமணிக்கு. அதெல்லாம் நிச்சயமா நிச்சயம். உங்களோட மனைவிக்கு சுப்பிரமணியம் பிடிக்குது இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. சரி, அப்ப இன்னைக்கு சொல்லுங்க. எனக்கா ஒரு பாட்டு கேட்க போறீங்களா? சந்தோஷமா இருக்கு. அது கண்ணன் பாட்டா இருக்குமோ? சரி சரி, இப்ப சொல்லுங்க பாக்கலாம் பாட்டு. தம்பி பொண்டாட்டி, அதுல கண்ணன் வந்ததாலே நன்மை வந்து அப்படி வருவோம் இல்லையா? அது பரவாயில்லைங்க, தம்பி பொண்டாட்டி தானே. தம்பி பொண்டாட்டி என்று தானே வச்சிருக்காரு. அப்படி சொல்லி இருந்தா நீங்க அத சொல்லக்கூடாது. ஓ, இது என்ன இப்படி ஒரு பேரை வச்சுட்டாங்க? இது தம்பி பொண்டாட்டி மேல அந்த டைரக்டருக்கு அவ்வளவு அன்பு. அதாவது என்னண்டா, பொள்ளாச்சியில இருந்து மீசர் ரவி பேசியிருந்தார். அவர் சிவகுமார் வரவே இல்லையே. எங்க வந்தாரு? அவரை தான் அழைச்சு கொண்டே இருக்கிறேன். அவர் வரையில அவர் கண்ணாடி போட்டதுமே இந்த பக்கம் வந்தார் சிவகுமார். ஆனா அவருடைய இணைப்பு எடுபட இல்ல. பேசினார் அவர் இல்லையே? அதான் நான் சொன்னது கேட்டது உங்களுக்கு. அடடா, அப்ப எனக்கு கேட்கலையே. அதானே நீங்க சொன்ன மாதிரி பாட்டி ஆயிட்டனோ? இப்பவும் நான் ஒரு பிள்ளைய விட்டுட்டேன். என்ன நீங்க பேசினது காட்சடைக்கு வரையல?
1: வரலையா?
0: இப்பதான் வருது. நீங்க பேசினது இவ்வளவு நேரம் வரல. சரி சுப்பிரமணி, முதலே இருந்து ஆரம்பி நல்ல காலம் பாட்டி என்று சொன்னதெல்லாம் வரையல. நான் தனியா பேசி கொண்டிருந்ததான் வந்திருக்கேன். நாங்கள் பயத்துல கீழே இறக்கி இறக்கி விடுவோம். ஆனால் அது சில நேரம் உயர்த்த மறந்துட்டு அந்த பேச்சு. இப்ப நான் தனியா பேசுறது என்ன? இப்ப தனியா ஒரு சுப்பிரமணியோட
1: பேசுறேன்.
0: இல்லங்க, தெரியாம நடந்துருச்சு. உண்மையா தவறுதெல்லாம் நடந்துட்டு. ஆனா உண்மையிலே நீங்க பேசின பேச்சு வந்திருக்காது, கரைச்சு மட்டும் வந்திருக்காது அந்த பேச்சு. இவ்வளவு நேரமும் நான் தனியா பேசி கொண்டிருந்திருக்கிறேன். அப்ப அவங்க எல்லாம் சரியா வேதனைப்பட்டிருப்பாங்க பாருங்க. எல்லாரும் அழைச்சி சொல்லுவாங்க, ஏங்க நீங்க தனியா பேசுனீங்க? இப்பதான் தெரியும் ஒரு சுப்பிரமணி ஒரு கரையில இருந்திருக்கார் இவர். சரி பரவாயில்ல. இப்ப நீங்க உங்களோட பாட்டு படத்தை சொல்லிருங்க. தம்பி பொண்டாட்டிய அது கூட பேசுறது எல்லாம் நீங்க பேசினாலும்
1: தெரியாது. கண்ணன் வந்து அந்த பாட்டை போடுங்க.
0: அந்த பாட்டை எடுத்து தான் கொண்டு வரேன். அந்த படத்தையே உங்க இப்படி வச்சாங்க என்று சலிச்சு கொண்டீங்க, அதையும் சொல்லுங்க. அப்பதான் நான் பேசினதுக்கு சரியா இருக்கும்.
1: இல்ல, படத்து பேரை இவ்வளவு ரூம் போட்டு யோசிச்சு வச்சிருக்காங்கல்ல, அதான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு.
0: இடைக்கால படம் இல்லையா? இது இடைக்கால படம்.
1: நடிகர் லட்சுமி நடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். வேற வந்து நிலகல் நிலகல்
0: நிலகல் ராமி நடிச்சது. சரி, ஆனா தேடி எடுத்துக்கொண்டு வந்திருக்கீங்க இந்த என்ன நீங்க பாத்துருக்கீங்க இவ்வளவு நாளா போடுற கண்ணன் பாட்டுல இந்த பாட்டு வரைய?
1: பாட்டு தான் கேட்டிருக்கேன், படம் எல்லாம் பாக்கல. ஒரு அருமையான கண்ணன் பாடல் உங்களுக்காக எடுத்து வந்த பாடல்.
0: சந்தோஷமா இருக்கு சுப்பிரமணி. இப்ப எனக்கு என்ன இந்த கவலை எல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் நான் ஒரு நீங்க பாருங்க இந்த மனிதன் எந்த காலத்திலயும் மனிதன் ஒரு பாத்து நீ ஒரு பைத்தியம் என்று சொல்றாங்க தானே ஒரு மனிதனை பார்த்து ஏதாவது செய்தால்.
1: ஆமா, என்னதான் சொல்லுவா மனைவி, நீ ஒரு ரேடியோ பைத்தியம் சொல்லுவா, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஆளுக்கு கேட்டு இந்த காலம் கேட்டு கேட்டு விட்டு போயிட்டே இருக்க
0: வேண்டிய இல்ல. அது உண்மைதான், நாங்க எல்லாம் பைத்தியம். இப்ப நான் தனியா பேசினேன் தானே, இது எழுந்து எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க ஒரு பைத்தியம். ஆமா, அது தப்பே இல்ல இல்லையா? பைத்தியம் பைத்தியம் தான் இல்லையா?
1: பைத்தியம் பைத்தியம் சொல்லி முதல்ல எனக்கு ஒரு சின்ன ஒரு சொல்லணும் மட்டும் ஞாபகம், அதை நீங்க மட்டும் சொல்லிட்டா போதும். நான் சொல்லணும்.
0: சரி,
1: ரெடியா?
0: ரெடி.
1: நான் சொல்லி முடிச்ச பிறகு நீங்க சொல்லணும்.
0: சரி.
1: பைத்தியகார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியகார டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சா இந்திய பைத்தியகார வைத்தியர் வைத்தியம் பாப்பாரு. இது மட்டும் சொல்லுங்க பாப்போம், ரெண்டு மட்டும்.
0: பைத்தியகார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியகார டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சா அவர் எந்த அங்கால தெரியாது. வரல வரல, என்னொருக்கா சொல்லுங்க, என்னொருக்கா சொல்லுங்க. எங்க
1: பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார டாக்டருக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சா எந்த பைத்தியக்கார டாக்டர் வைத்தியம் பாப்பாரு?
0: அது நீங்க ரெண்டு மூணு தடவை டாக்டர் கொண்டு வரீங்க, அதனால சொல்ற கஷ்டம். ஒரு முறை நீங்க அந்த டாக்டருக்கு, அதாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சா பைத்தியக்கார டாக்டருக்கு என்ன ஆகும் அண்டா? அப்படி நீங்க அந்த டாக்டர் ரெண்டு மூணு தடவை சொல்றீங்க இல்லையா?
1: சரி, அத வேண்டாம், அதை விடுங்க. சிம்பிளாட்டு ஒண்ணு சொல்லுங்கண்ணா.
0: சரி சொல்லுங்க.
1: தட்டு நிறைய புட்டு புட்டை தட்டிட்டு பெட்டியதா?
0: தட்டு நிறைய புட்டு புட்டை தட்டிட்டு பெட்டியதா?
1: இது ஸ்பீடா நாலு மட்டும் சொல்லணும் நீங்க.
0: நீங்க ஏதோ ஒரு
1: வாயில் நடத்தீங்க, நான் வாயில் எடுத்தேன்னு தெரியல.
0: இப்ப நீங்க ஏதோ ஒரு சோதனை வந்தீங்க. சரி, என்ன தட்டு என்ன தட்டு நிறைய புட்டு புட்டு எத்தனை என்ன கசிக்கிட்டாங்க?
1: தட்டு நிறைய புட்டு புட்டை தட்டிட்டு பெட்டியதா?
0: தட்டு நிறைய புட்டு புட்டை தட்டிட்டு பெட்டியதா? தட்டு நிறைய புட்டு புட்டை தட்டிட்டு தட்டிய பெட்டியதா? தட்டு நிறைய புட்டு புட்டை தட்டிட்டு பெட்டியதா? தட்டு நிறைய புட்டு புட்டை தட்டிட்டு தட்டி பெட்டியதா? சரியா சரியா
1: உங்களுக்கு ஒரு 45 மார்க் தரலாம் நினைக்கிறேன்.
0: 45 தானே கொடுத்தீங்க பாத்தீங்களா? ஒரு பாவம் அந்த புள்ள
1: மொத்தமே 50 தானே, 50 45 கிடைச்சிருக்கலாம், அது சந்தோஷப்படுங்களா?
0: மொத்தம் 50 குடுக்கறீங்க, நானே 100 நீங்க 45 கொடுத்தீங்க. அப்ப 50 45 பரவாயில்ல, அது அது நான் வரவேற்கிறேன். சரி, உங்களுடைய ஒரு பாட்டு தான் நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா தம்பி பொண்டாட்டியா?
1: இன்னொரு பாட்டு வந்து என் மனைவி பிடிச்ச ரொம்ப அருமையான பாட்டு, பருவராதன் திரையில இருந்து, காதல் இல்லை என்று சொன்னால் பூமி இங்கு இல்லையா அந்த பாட்டா?
0: காதல் இல்லை என்று சொன்னால்
1: பூமி இங்கு இல்லைன்னு வரமே,
0: பூமி இங்கு இல்லை அந்த பாடலை நான் உங்களுக்காக எடுத்து வருகிறேன். சுப்பிரமணி,
1: உடனே தருவீங்களா? நான் கேட்டுட்டே இருக்கேன்.
0: ஏன்னா எத்தனை பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல நிக்கிறாங்க பாவம். இந்த பால் பூத்துல நிப்பாங்க காலையில போய், அப்படி அவங்க மெல்ல மெல்ல அரைக்க கொண்டு வராங்க. அப்ப அவங்களையெல்லாம் தாண்டி நீங்க முன்னுக்கு போனா என்ன வகதி? எல்லாருமா சேர்ந்து
1: கும்பிட்டு அது நீங்க செய்ய தவறு தானே? ஒவ்வொரு பாட்டு நேர் கேட்ட உடனே ஒரு பாட்டு கொடுத்துட்டு அடுத்தடுத்த நேரம் இணைக்கணும்.
0: அது என்னண்டா, அது ஏன் அப்படி நாங்க செய்ய இல்லையா? அதுக்கு நான் அர்த்தத்தை சொல்றேன். இந்த இணைப்பு, அதாவது நீங்க ஒரு தொலைபேசி இலக்கத்துல நீங்க வர்றதா இருந்தா நாங்க அது ஒருதரா அப்படியே காவல் வச்சு வச்சு கொடுக்கலாம். இப்ப நீங்க வந்து இவங்க வாட்ஸ்அப் ஊடாகவும் இப்ப மெசஞ்சர் ஊடாக இப்படி இணைப்பு, அதாவது இன்டர்நெட் சர்வீஸ்ல இருக்கிற அந்த இணைப்பு ஊடாக இணைஞ்சு கொள்றாங்க. அப்ப அவங்களை காவல் வச்சுட்டு நாங்க காட்டிலைக்கு எடுக்கும் போது அது கண்டு கொண்டு நிக்கிறத ஒழிய அவர்கள் பேச மாட்டாங்க. அதனால அவங்க வந்த உடனே சுட சுட அவங்களோட வாய்ஸ் நாங்க யாருக்கு எடுத்துருவோம்.
1: நீங்க சொல்லுவது சந்தோஷமா இருக்கு, நல்லதா இருக்கு. மற்ற வானிலைகள்லாம் அப்படிலாம் இல்லையே, ஒரு எல்லாமே இணையத்துல நிறைய வானிலை நடத்துறாங்க. பாட்டு கேட்டுட்டு உடனே அடுத்த பாட்டுக்கு அடுத்த இனங்களை அடி இணைச்சு போயிட்டே இருக்காங்களே, அது எப்படி ரெண்டு ஆப் வச்சிருப்பாங்க?
0: சரி, இன்னொன்று இல்ல, அதை நான் இன்னொன்று சொல்றேன். மற்ற வானொலிய நீங்க ஒப்பிட்டு பாக்குறீங்க, எல்லாரும் ஒரு மாதிரி இல்ல. இப்ப நேர்களிட மனித நோகடிக்க கூடாது, துக்கப்படக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோட இந்த வானொலி நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அதனால தான் நேர்களை தாராளமா பேச விடுகிறோம், தாராளமாக அவர்களுடைய உள்ள கடைகளை எடுத்து வருகிறோம். மற்ற வானொலியில இது இல்ல. அதனால முக்கியத்துவம் நேர்களுக்கு தான். இப்ப பாடல் வந்து நீங்க இன்றைக்கு கேட்காமல பாட்டு நீங்க இணையத்துல உங்களோட ஹேண்ட் போன்லயே டிக் டிக் தட்டின உடனே வந்துருங்க யூடியூப்ல, அப்படி காட்சியோட வருது.
1: சரியா, பாட்டு வருது இங்க இந்தியா
0: தெரிஞ்சிருக்காது. அதனால
1: தான்
0: நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் சரியா, யாரையும் நோகடிக்க கூடாது. அவர்கள்
1: ரொம்ப இல்ல, நான் கேட்டதான் தப்பா இருக்குது, உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
0: நன்றி நன்றி நன்றி. மக்களுடைய மனங்கள்ல பல கவலைகள் இருக்குது, ஒளிஞ்சி இருக்குது, மற்றது வெளியில கொண்டு வர முடியாத விடயங்கள் இருக்குது, அவற்றை எல்லாம் பேசணும். நாங்க பாட்டு மட்டும் கேட்டுக்கொண்டு போகாம அதை பேசினா சந்தோஷமா இருக்கும், கேட்கறவங்களுக்கு ஜாலியா இருக்கும். சிலவற்றை அவங்க எடுத்துக்கொள்வாங்க, இப்படி நடந்துக்கலாம், இதெல்லாம் இருக்கு என்று தெரிஞ்சு.
1: நீங்க சொன்னே புரிஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷம். நான் இன்னும் ஒன்னே சொல்லிட்டு போறேன்.
0: சொல்லுங்க.
1: அந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு பணம் வருதுல, பணம் பணம் பணம் வருது இல்ல, சம்பாதிச்ச பணம் வருது இல்லம்மா?
0: ஆமா, சம்பாதிச்ச பணம்
1: ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குல்ல, அது வந்து ஒப்புத்து ஒரே வார்த்தையில சொல்லுவாங்களா? அது எப்படி சொல்லுவாங்க?
0: எனக்கு நீங்க கேக்குறது எனக்கு என்ன சொல்றது எனக்கு புரியல. ஞாயிற்றுக்கிழமை இல்ல, சம்பாதிச்ச பணம்.
1: ஞாயிற்றுக்கிழமையும் பணத்தையும் ஒரே அர்த்தத்துல சொல்லுவாங்களாம்.
0: ஞாயிற்றுக்கிழமையையும் பணத்தையும் ஒரே ஒரு அர்த்தத்துல சொல்லுவாங்க, அப்படியா?
1: ஆமா ஆமா. அது என்ன சொல்லுவாங்க?
0: எனக்கு மூளைக்கு எட்ட இல்ல, நீங்க எடுத்து வாங்க.
1: கடவுளே, வரவு தெரியும் போறது தெரியவே
0: செய்யாதான். வரது தெரியும் போறது தெரியல, ஞாயிற்றுக்கிழமை அப்படி போயிருது.
1: ஆமா, வரது தெரியுமா போறது தெரியாதுல்ல,
0: அப்படிதான்
1: இருக்குது.
0: அப்படித்தான் லீவு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி வர்றது எப்படி போறன்னு தெரியாது. நீங்க சரியான மூளையா இருக்கீங்க, அதாவது சூப்பர். அடிக்கடி இணைஞ்சு எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க, நானும் கொஞ்சம் வளரலாம்.
1: நான் உங்களுக்கு தனியாட்டு லைன்ல வரேன், உங்களோட நம்பர் எனக்கு அனுப்பிட்டாங்க.
0: இதுதான் நம்பர்,
1: நிறைய சொல்லி தரேன்.
0: இதுதான் நம்பர், நீங்க இதுல வந்து எல்லாம் சொல்லி
1: தந்தாங்க. பேசலாம்
0: இல்ல, லைவ்ல சொல்லி தந்தாலே போதும். என்ன நான் கேக்குறது மற்றவங்களுக்கு கேட்பாங்க இல்லையா?
1: இல்ல இல்ல, நான் சொல்லி தருவது நீங்க நேர்ச்சியா கேட்டு நீங்க பிரியாள ஆயிரலாம்ல.
0: அதான் நீங்க எனக்கு சொல்லி தந்து நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எவ்வளவு மூளை உண்மையிலேயே. நான் உங்களுக்கு ஹேட்ஸ்ஆஃப் தலை ஏன்னா, அட நான் உங்களுக்கு சொல்லித்தாரு, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க அவங்க
1: நிறைய டிப்ஸ் அனுப்பி தரேன், அதெல்லாம் நேர்ச்சல் பண்ணலாம்ல.
0: நிச்சயமா. ஆனா இன்னும் இல்லையா, நான் எடுத்து வர்றதை விட நீங்க எடுத்து வர்றதுல சுவாரஸ்யம் இருக்குது. இப்ப நீ உங்களுடைய கருத்துக்களை அப்ப நாங்க உங்களுக்கு அந்த டைம் குடுக்கறோம் இல்ல, குடுக்காம இருந்தா பரவாயில்ல. மற்றது நீங்க உங்களுடைய உழைப்புல நீங்க பெறுகிற சந்தோஷத்தையும் பாராட்டையும் நீங்க தான் பெறணும், அப்பதான் எனக்கு பார்க்க ஆசையா எனக்கு
1: பாக்கணும். மறக்க முடியாது, அழகா பேசினாரு, ரொம்ப நன்றி. அவருக்கு
0: நண்பரை விட்டு கொடுக்காம பேசினாரு பாத்தீங்களா, அவர் கல்யாணம் கலக்கிறதே
1: தெரியாது.
0: நன்றி, குட் நைட். நன்றி நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 1:02 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. சங்கர் உங்கள் பாடல் காட்சிலைக்கு வருகிறது, மன்னிச்சு கொள்ளுங்க, பாடலை கேளுங்க.

நேரம் சரியாக 1:08 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலி. அடுத்த பாடல் ரமணி ராஜேஷ் உங்கள் பாடல் காட்டளிக்கு வருகிறது.

நேரம் சரியாக 1:12. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பத்தில் காற்றிலையில் வர தவணை இருக்கிறது எங்களுடைய மீனாட்சி, உங்க பாடல்.

0: எட்டு நிமிடம் காற்றில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவு, வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் உரம்லேந்து விக்கி.
0: ஹலோ வணக்கம் விக்கி, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கோம், நீங்கள்?
0: நான் நல்ல நலமா இருக்கு. நான் ஒரு நாள் அழைத்திருந்தீங்கள், அது நான் தூக்கத்தில் இருக்கும் போது ஆனால் ஞாபகம் இருந்தது உங்களோட பெயர். நீங்கள் எந்த நேரம் அழைத்தாலும் அது எங்களுக்கு கண்ணில் படுமா இருந்தால் காதில் கேட்குமா இருந்தால் நாங்கள் அதுக்கு பதில் தருவோம். அது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் விடயம் என்றால் நேர்கள் இணையும் பட்சத்தில் எங்களுக்கு சந்தோஷம். எங்களுடைய குடும்பத்தில், அதாவது இந்த கலை குடும்பத்தில் நீங்களும் இன்று இணைஞ்சிருக்கிறீங்க முதல் தடவையாக இந்த காட்டிலையில் நினைக்கிறேன், அப்படித்தானே? வந்தால் எங்களை கலையத்துக்கு வாங்கோ, பார்க்கலாம், பேசலாம், சந்தோஷமாக இருக்கும். முதல் முதலாக நீங்க இவ்வளவு காலமா இந்த வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கீங்க விக்கி? மற்ற வானொலிகளை விட இது சற்று வித்தியாசமான நிகழ்ச்சி எங்களுடையது. நேர்களுக்கு முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்கிறோம்.

0: மத்திய நகர வேலை வேலை டைம் சரியாக இல்லாவிட்டால் கேட்க முடியாது.
1: கேட்க முடியாது நிச்சயமாக. மற்றது நாங்கள் நேர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதுதான் முக்கியம். அவர்களுடைய அன்பு பாசத்துக்கும் இந்த தளம் அது அவர்களுடைய தளம். இது நாங்கள் அறிவிச்சு விட்டு நான் பாட்டை தாரன் நீங்க கேளுங்க சொல்ற அளவில் இல்லை. நாங்க நீங்க சொல்லி நாங்க தர்ற அளவில் இருக்கிறோம், நீங்க பேசுறதை நாங்க கேட்கிற அளவில் இருக்கிறோம். அது சரியா?
0: நல்லொரு நல்ல விஷயம் தான்.
1: சரி, உங்களுக்கு பாட வரும் எனக்கு தெரியறது, நல்லா பாடுவீங்க தெரியும், என்னடா நீங்க பேசுறதுல தெரியாது. சரி, ரெண்டு வரி எனக்காக எங்களுக்காக இந்த கட்டில இப்ப எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. நாளைக்கு சரியாக எங்களுடைய நேரம் 9 மணிக்கு பாடுவோர் பாடினால் என்ற நிகழ்ச்சி இருக்கிறது, நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.
0: ஆனா
1: சரி, அப்ப இன்றைக்கு நீங்க எங்களுக்காக உங்களோட குரல்ல கேட்கலாமே நல்ல பாட்டு.
0: என்ன பாடல், என்ன
1: பாடலும்
0: சொல்லுங்க.
1: பாட்டே நீங்க பாடுங்க பாக்கலாம்.
0: ஏதோ ஒரு பாடல், சரி, அவர் நடித்த ஒரு பாடலே நானே பாடிடுவேன். அவர் படித்த வரை நடித்த பாடல் ஒன்றே பாடிடுவோம். சில வரிகள்
1: எடுத்து வாங்க.
0: எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே பாடுகிறேன் என்ன.

0: போதுமா?
1: சூப்ப. இதுக்கு மேல என்னத்த சொல்ல நான், அதாவது எனக்கு தெரிகிறது நீங்க பாடுவீங்க, ஆனா நிச்சயமாக அருமையாக, அருமையான குரல் வளம், அருமையாக பாடுவீங்க. பேந்தண்ண, எங்கட காற்றலையில ஒரு இன்னும் ஒரு நல்ல ஒரு பாடகர் இணைந்து கொண்டார் எங்களுக்கு. ஒரு
0: நான் இப்பொழுது சில பாடல்கள் பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன் MP3 இல், அதாவது கரோக்கி தெரியுந்தானே, கரோக்கி இசையில்.
1: ஆமா,
0: குரலில் சில பாடல் இருக்கிறது, அதை வந்தால் நிகழ்ச்சி அனுப்பி வைத்தால் உதவிப்பீர்களா?
1: ஆமா, நீங்கள் அதை பேசிவிட்டு அதை எடுத்து வர சொன்னால் நாங்கள் எடுத்து வருவோம். நீங்க பாடியது தானே கரோக்கி இசையோடு? நீங்கள் அதை எனக்கு மெயில் விட, அதாவது முகநூல் வழியாக எனக்கு அனுப்புங்க, நான் அதை எடுத்து வைத்துக் கொண்டு நீங்கள் வந்து பேச வேண்டும், பேசிவிட்டு அந்த பாடலை நாங்கள் எடுத்து வருவோம். நேரடியாக நீங்கள் பாட வேண்டும். பாருங்க, கேட்டுக்கொண்டிருக்க இனிமையாக இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி நான் யாரிடமும் கேட்பதில்லை, ஒரே ஒரு கேள்வி நான் இது யாரிடமும் கேட்பதில்லை. தாயகத்தில் எந்த பகுதியைச் சேர்ந்தவர் நீங்கள்?
0: நல்லூர்.
1: நல்லூர், அதானே தெரிகிறது. சரி, நல்லது.
0: நீங்கள் வேறும்படி
1: நாங்கள் அது எப்படி முதலாம் குறுக்கு இருக்கிறது, அதாவது யாழ்ப்பாணத்தில் டவுனுக்குள்ள வேம்படி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு முன்பாக எங்களுடைய வீடு.
0: நாங்கள் அதாவது
1: கல்லியங்காடு நல்லூர்.
0: தெரிஞ்சிருக்கும்,
1: நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். நல்லது, அது அதெல்லாம் நாங்கள் மறக்க முடியாத இடங்கள் இல்லையா? அங்கு நாங்கள் இருந்த வாழ்ந்த வாழ்க்கையால் சந்தோஷமா இருக்கிறது. வேம்படி ஒன்றே நான் எனக்கு தெரிஞ்சவரா இருப்பாரோட கேள்வி நீங்க கேட்டுக்கொண்டு நாங்க பாத்துருக்கோம். நல்லது விக்கி, நல்லது, சந்தோஷமா இருக்குது. இணைஞ்சு கொள்ளுங்க அடிக்கடி. உங்களுடைய பாடல் என்ன பாடல் உங்களுக்கு, என்ன உங்கள் விருப்ப பாடல்?
0: நான் அனுப்பியிருந்தேன் மதுரை படத்திலிருந்து, அன்பிலிருந்து. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே விட்கம், பொன் மாலை மயக்கம். அந்த பாடல்
1: ராஜாண்ட பக்கம், ராஜாண்ட கண்ணன் ராணியிட பக்கம் போயிட்டுதோ.
0: ராஜா என்ன ராணி தானே?
1: ராஜாண்ட ராணி தான் நான் கேக்குறேன். கன ராஜாக்கள் இருக்கிறாங்க, ராணி இல்லாம இருக்கிறாங்க, இன்னும் பக்கத்துக்கு அந்த கண் போகாம இருக்கிறாங்க. இப்ப இந்த ராஜாட கண் ராணியிட பக்கம் போயிட்டுதோ, அதை இனித்தான் போதும். அது போயிடுச்சு, எப்போ போயிடுச்சு. நல்லது, சந்தோஷம் விக்கி உங்களோட பேசினது. மீண்டும் மீண்டும்
0: என்ன
1: பேர்? மீரா. மீரா, மீரா. ஆமா, என் பேர் ஞாபகம் இருக்கிறது. நல்லது, சந்தோஷம். நீங்க மீண்டும் மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க, நல்லா பாடுறீங்க, அடிக்கடி வந்து பாடுங்க. நாளைக்கு நான் எதிர்பார்ப்போமா உங்களை?
0: நாளைக்கு முயற்சிகளை நான் இப்போது ஒரு இடத்துல நிற்கின்றேன்.
1: நல்லது,
0: வீட்டுக்கு போனால்
1: மற்றபடி எங்களுடைய முகநூலுக்கு நீங்கள் அதை அனுப்பி வைங்க உங்களோட பாடல்களை, நாங்கள் சொல்லி போட்டும் அடுத்து வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நீங்கள் பாடியதண்டு நீங்கள் பேர்ந்து வந்து நீங்க பேசலாம், சரியா?
0: ஸ்கைப்பால யூடியூப் லிங்க் அனுப்பினா நீங்க அதை அப்ளை பண்ணலாம்.
1: அப்ளை பண்ணலாமே, நீங்க அனுப்புங்க.
0: சோமான வழி.
1: நிச்சயமா பேர்ந்தண்ண, நீங்க வழிகளை என்ன சொல்லி கொடுக்குறீங்க? அது நிச்சயமா எல்லாருக்கும், அதுக்குதான் இந்த தளம். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க சொல்லி தரணும், எங்களுக்கு எல்லாம் தெரியாது. இந்த நீங்க பாருங்க, இங்க பாட்டு இந்த மற்ற வானிலையில இப்ப பாட்டை நீங்க போய் கேட்டு அவங்க எடுத்து கொடுப்பாங்க, எங்கள்ட்ட இல்லாத பாட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல, இங்க இங்க என்னட்டு பாட்டு இருக்காது, ஆனா என்னட்ட என்ன இல்ல, என்னட்ட வரும்போதே என்னட்ட நேர்கள் வரும்போதே பாட்டை முதல்ல அனுப்பிடுவாங்க. இந்த பாட்டு ரெண்டு அனுப்பிட்டு சொல்லித்தான் வருவாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க, இல்லாட்டி முகநூல்ல அனுப்புவாங்க, அனுப்பிட்டு தான் வருவாங்க. அது எங்களுக்கு உதவியா இருக்கிறது. ஏனென்றால் எல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாம் தெரியும் என்றல்ல, நான் எடுப்பேன் என்றல்ல, நீங்க கேட்ட பாட்டு என்னிடம் இருக்காது, சரி எனக்கு எடுக்க முடியாமல் இருக்கும். அதனால நிச்சயமா, அதனால
0: கேட்ட சில பாடல்கள் தாயகத்தில் மட்டுமே கேட்டுக்கிறேன், இங்கு வெளிநாட்டு கேட்டதில்லை.
1: கேட்கவில்லை. அப்ப நாங்க எடுத்து வந்துட்டோம்.
0: அப்படியா?
1: அப்ப நாங்க கெட்டிக்காரிகள் என்னையா? நல்லது நல்லது, சந்தோஷம் விக்கி. மீண்டும் மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. நன்றி
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 1:28. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM மோண்டிய தமிழ் வானொலியில். நீங்கள் இணையலாம், இணைந்து உங்கள் விருப்பப்பாடலை கேட்கலாம். புதிய உறவுகள் நீங்கள் இணைஞ்சு செல்வதை இட்டு மிகவும் சந்தோஷம். இணைந்தவர்கள் இந்த குடும்பத்தோடு நீங்களும் ஒன்றிவிட வேண்டும் என்பதுதான். அதாவது இந்த கலை குடும்பம், இந்த வானொலி MTR வானொலி, இது உங்களுடைய தளம், உங்களுடைய வானொலி. நீங்கள் இணைந்து உங்கள் விருப்பமான பாடலை நீங்கள் கேட்கலாம், உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். அது தெளிவாக இருக்கிறது. இவ பாடல் வரையிலேருந்து எத்தனை பேர் தூக்கத்துல, எப்படி தூக்க கழகத்தோட இவ என்ன பேசி கொண்டிருக்கிற, பாட்டை கொண்டு வரையிலேருந்து அப்படி நீங்க எண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்றாலும் மனசுல ஒரு கொஞ்சம் பயமா இருக்குது. இருந்தாலும் அடுத்த பாடல் யாருடையது? எங்களுடைய முருகன், இன்று இணைந்து சிறப்பித்த எங்கள் முருகன். முருகா, நீங்க தான் சொன்னீங்க இன்றைக்கு நான் நினைச்சதெல்லாம் நடக்கும் என்று. அதுக்காக உங்களோட பாட்டு காற்றலைக்கு வருகிறது. குழல் முருகன் வந்து குழந்தும் கண்ணனுக்கு பாடல் கேட்டு போற பாருங்க. மாமனுக்கு ஒரு மெல்ல ஐஸ் வைக்கிறார் போல இருக்குது.

சரியாக 1:34 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியில். விடுமுறை விருப்பத்தோடு இணைந்திருக்கிறீங்க. அடுத்த பாடல் நீல நயனங்களில் என்ற பாடலை கேட்டிருக்கிறார் வரதராஜன். உங்கள் பாடல் காட்டிலுக்கு வருகிறது.

0: பாடலை இடைநிறுத்தி காற்றலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை உறவுகளை சந்திக்கலாம். என்னண்டா ரெண்டு பேரும் அந்த சொல்லி வச்ச மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த டைமுக்கு நீ அழைக்கணும், அந்த டைமுக்கு தான் நானும் போவேன் என்று சொல்லிடுறேன் பொழுது. அங்கே வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: காற்றலையில் காற்று நேர்களுக்கு வணக்கம். இல்லங்களின் உள்ளங்களை இதமாய் தாராட்டிக் கொண்டிருக்கும் எம்டிஆரில் இணைவது காற்று 12:06
0: அடுத்த இனி தென்றல காணல
2: தென்றலு
0: என்ன நடந்தது உங்களோட கொஞ்சம் கூட்டணும் என்றா நீங்க
2: முடிச்சு போடுங்க
0: முடிச்சு போடுங்க எனக்கு இங்க பயந்து பயந்து பேசுற மாதிரி கிடக்கு அதனால உங்களுக்கு
1: ரெண்டு பேரும் பேசுறது நாங்களும் கேட்டோம், ஆனா குரல் தான் கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஆணிய வருத்தல ஆணிய வேகமா அடிக்க வேண்டியது.
2: நானும் கேட்டேன் போயிட்டோம் அப்படியே போயிட்டு இருக்கட்டும்
0: என்ன
1: பண்றது 1, 2, 3 வரைக்கும் எழுத சொல்லி இருக்காங்களே என்ன வீட்டு படமா?
2: சரி அந்த பாட்டு இருக்கு
1: கண்டா வீட்டு படத்தை செஞ்சுட்டு வந்துடணும். 1, 2, 3 வரைக்கும் இங்கிலீஷ் எழுதி வரணும். அதுவும்
0: தெரியுது எவ்வளவு கவனமா இந்த இந்த ஸ்கூல்ல நீங்க சேர்ந்து படிக்கிறீங்க.
1: தூங்கிட்டு
0: பேசினவரா அவர் இடையில இடையில தூங்கிட்டுதான் வந்த இடையில வந்து பேசுறார் அவர்
1: கொஞ்சம் 52 வயது சொல்றாரு
0: அன்பானவர் பாத்தீங்களா கட்டசி மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டாரு
2: காட்டுல பாப்பாரு அவரு அதனால தெரியல.
0: முதல் சொன்ன தன் வீட்டை எல்லாம் போய் வரணும்
1: எப்படி காட்டலு சொல்லிட்டு எப்படி காட்டுக்கு தானே போகணும் ஏதாவது
0: பாடலை எடுக்க முடியாம போயிட்டு
1: அதான்
0: சொல்லிட்டாங்களே எல்லாரும்
1: என்ன
0: யாரு எங்க ராமுவா
1: இல்ல இல்ல ராமு கேட்டார் இல்லையா அதாவது தூங்கிட்டே இருக்கும் விலங்கு
0: இருக்கு அது சொல்லுங்க கண்ண திறந்து கொண்டே
1: தூங்குறாரு விலங்கு சொன்னாரு அதே மாதிரி தூங்கிக்கிட்டே பறக்கும்
0: கேட்டாங்க
1: தெரியல சரியா என்னதான் முதலையா இருக்குமோ நான் நினைச்சேன்
0: கண்ண திறந்து கொண்டே உண்மையும் அதுதான் முதல தான் கண்ண திறந்துட்டே
1: இன்னொன்னு வந்து கடல் புறாக்கள் வந்து ஆனா அது நீந்தும் போது தூங்குமா
0: அவர் பறக்கும்
1: தெரியல
0: அவர் பறக்கும்
2: போது செவத்துல எழுதிருந்தா இவர்கிட்ட கேட்டீங்களா இல்லையா?
0: யார்கிட்ட? இவர்கிட்ட. அது நீங்க எல்லாம் ஒன்றாதான் சொல்ல போறீங்க சொல்லி வச்சு. அது சரியா? அதுதான் சொல்லிட்டாரு, கீழே எழுதிட்டு வேற வேற. நாங்க இனிமே சுத்தம் செய்ய
1: மாட்டேன்.
0: பாருங்க எப்படி எழுதுவீங்க சந்திரராஜ், எப்படி? சரி,
1: அவங்க வந்து இங்க விளம்பரம் செய்யாதீர்கள் எழுதிருக்கலையா? சரி, தெரிந்து கொண்டேன்,
0: தெரிந்து கொண்டேன்.
1: எழுதிட்டு வந்து வேண்டிதான்
0: அதுல. பாருங்க எவ்வளவு அந்த பொய்யெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க.
2: சந்தனராஜுக்கு சொல்லிட்டப்போ
0: அது உங்களுக்கு இவர் தானே சொல்லி கொடுத்தாரு பாத்தீங்களா?
1: சொல்லி
0: வச்சு வந்தீங்களா?
1: நாங்க அப்பதான் அவரும் அவரும் நானும் இருக்கும், ரெண்டு பேரும் காத்து இருக்கும்.
0: ரெண்டு பேருக்கும் ஒரு புயல் அடிச்சாதான்
1: அவர் இருந்திருக்கிறாரு. சரி, அவர் ஒருத்தரும் நான் இருந்திருக்கேன் பாத்தீங்களா. இதுல ஒரு அரை மணி நேரத்துக்கு போயிருக்காங்க ரெண்டு பேரும்.
0: ரெண்டு பேரும் நீங்க போக்கிட்டு ரெண்டு பேரும் வரைய ரெண்டு பேரும் ஒரேடியா வந்துட்டீங்க.
2: புதிய
1: இன்னொரு
0: மூன்றாவது இணைப்பு, மூன்றாவது இணைப்பு கொண்டு கொண்டு வரலாம்னு யோசிச்சு நான் இனி கொண்டு வர மாட்டேன் தெரியா. ஒன்றுல நீங்க இருக்க போறீங்க, ஒன்று ஷாவுல் இருக்க போற, இன்னொன்னுல ரதீஷ் வந்து இருந்துருவார். அதனால நான் ரெண்டு இணைப்போடு மட்டுமே இருக்கலாம் இருக்கேன். நீங்க சொல்லி வச்சு அதே நேரத்துல மூன்று பேரும் வர போறீங்க, அது மட்டும் தெரியுது.
1: ஒண்ணுக்கு நூறா கொண்டு வந்துருக்கேன், எல்லாரும் எல்லா நேரத்திலும் ஒன்னா வந்துட்டோம்.
0: அதனால கரெக்டரி என்ன சொல்லுங்க, அப்படியே லைன்ல வச்சுட்டு இந்த பந்தியில சோறு போட்ட மாதிரி அப்படி இருங்க. உங்க பாட்டு இதோ ரைட் கேட்டாச்சு போட்டாச்சு போயாச்சு. இல்லையா
1: பாட்டு நீங்க சொன்ன மாதிரி பாட்டு நாங்க எப்ப வேணாலும் கேட்டுக்கோம்.
0: நிச்சயமா,
1: அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல.
0: உண்மையா? உண்மையா.
1: ஆனா சில பாடல்கள் இங்கதான் கேட்க முடியுது இல்லையா?
0: அது உண்மை.
1: நான் வந்து வாத்தியார் அனுப்பியிருக்கேன், இந்தி வாத்தியார் வந்தாரு, நீங்க அவரை கேட்கவே இல்ல. அதை பத்தி
0: ராமுவா?
1: சங்கர்.
0: சங்கர் அதான்
1: பாட்டு கேட்டாரு இல்ல, ஹிந்தி பாட்டு
0: கேட்டாரு
1: சங்கர்.
0: அவர் கேட்டு சூப்பர் பாட்டு, அது நல்ல பாட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு.
1: ஹிந்தி வேணும் நீங்களா? ஹிந்தி தெரிஞ்சா தெரியணும் நீங்களே. அதனாலதான் அவர் ஹிந்தி டீச்சர் அனுப்பியிருக்கேங்க எம்டிஆருக்கு.
0: அது மட்டும் இல்ல,
1: மறந்துடக்கூடாது, மறக்காம அவர்கிட்ட கேட்கணும்.
2: இல்ல தெலுங்கு தெரிஞ்சதா யாராவது அனுப்ப சொல்லுங்க.
0: அது ஏற்கனவே உமர் பானு, உமர்
1: பானு
0: இல்ல இல்ல உமர் பானு
1: செப்பேண்டி வரட்டுமே.
0: இல்ல செப்பேண்டி, அதாவது உமர் பானு வந்து ஒரு தெலுங்கு பாடல் கேட்டிருந்தார் அன்றொன்னா கேட்டிருந்தார். மற்றது என்னென்றால் நீங்க பாருங்க, இந்த நேர்களுடைய சிறப்பு எப்படி என்றால், உண்மையாக சங்கர் கேட்டு அந்த ஹிந்தி பாடல் நான் சரி சரி எடுத்து வருகிறேன் சொல்லிட்டு பேருந்து மறந்துட்டேன். சரியா? ஆனா ரிதீஷ் இணைஞ்சு கொண்டார். இணைஞ்சு கொண்டபோது அவன் நான் பேசும்போது ரிதீஷ் சொன்னேன், இப்படி ஒரு பாடல் உண்டு ஹிந்தி பாட்டு கேட்டதான். அப்ப தானும் அதை கேட்கலையே அவர் கேட்கும் போது என்று சொல்லிட்டு அப்ப நான் சொன்னேன், இப்படி கமலஹாசன் ஃபேமஸ் சாங் அது ஒரு படத்துல அதுவா, நான் இப்ப அனுப்புறேன் உடனே அனுப்பிட்டேன். அப்ப நீங்க பாருங்க எவ்வளவு கெட்டிக்காது, அதை பாட்டு என்னன்னு தெரியாது ஆனா அனுப்பிட்டேன். அதாவது சேம் பாட்டு, பாட்டு சரி அவ்வளவு
1: கட்டிதான்
0: என்னீங்க. நீங்க
2: என்னையா இருக்காரு?
0: இருக்காரு அவர், என்னண்டா என்னையா இருக்காரு. ரெண்டு பாட்டு கேட்டுட்டு போயிருக்காரு, உன்னை இப்ப பாக்கணும் இல்ல அப்படி இல்ல இன்னைக்கு வித்தியாசமா இருக்கே கேப்பம்மா விடுவோம் நான் கேக்குறதால அவர் வராம விட்டுருவாரு யோசிச்சிட்டேன். ஆனா மனசுக்கு யோசிச்சேன் அந்த பாட்டு எடுத்து போ எடுத்து வரும்போது சொல்லணும் உன்னை இப்ப பாக்கணும் இந்த பாட்டு ரித்திஷ் வருது சரி
1: பாக்கணுமா நீங்க
0: இல்ல இல்ல ஷாவுலத்தான் இவர் பாக்க ஷாவுலத்தான் இவர் பாக்க நினைக்கிறார் போல இருக்கு. ஷாவுல் நீங்க படம் அனுப்பலையா அவருக்கு?
2: ஒரு
1: வாரமா அவருடைய பாடல் ஒரு
0: மார்க்கமா போகுது எதுக்கும். ஆனா இது உணவும் அவருக்கு கட்டி கொடுக்கறது யார் தெரியுமா சொந்தனராஜ்? நல்லா இருந்த நல்லா இருந்த புள்ள அழகா வந்து அக்கா என்னட்டு வந்து அக்கா நீங்க இந்த பாட்டை தாங்க நான் கேப்போம் நன்றி வணக்கம் உலகத்தோட போனவருக்கு இப்ப மரம் மகள் வேண்டாம் மாமிய குழு என்கிறார். இதெல்லாம் இவர் தான் கண்டு கொடுத்தது
2: அவர் சரியான ரூட்லதான் போயிட்டு இருக்காரு. நீங்க தப்பா கணக்கு
0: போட்டுட்டீங்க. மீனாட்சி எங்க மீனாட்சி? மீனாட்சி அது அது என்ன?
1: மீனாட்சி மதுரையில இருக்காங்க.
0: அப்ப அது வேற இன்னைக்கு வந்து என்னட்டு கேக்குறாரு யாருல சரியா கண்ணப்பன் வந்தவராக்கா? அந்த கண்ணப்பன்
1: சொல்லிட்டீங்களா நீங்க?
0: இல்ல நான் சொன்ன நான் எடுத்து வந்துட்டேன் கண்ணப்பன் என்று. இல்லையாக்கா நேற்று வந்து கண்ணப்பன் வந்தாரா கொண்டு வந்தீங்க எப்படி என்று பாருங்கறேன். சரி எதுக்கும் ஷாமுலோட நீங்களும் சேர்றீங்க நாளைக்கு நீங்களும் ஏதோ ஒரு மாமி பாட்டோட வரப்போறீங்க சொந்தனராஜ். அதுதான் எனக்கும் அது
1: இப்பவே முடிச்சு போட்டு பாக்குறேங்க. ஏற்கனவே போட்டு முடிச்சே இருக்கு.
0: சரி அப்ப சந்தனராஜ் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நான் காலையில கட்டுக்கிட்டுமா பாட்ட பேசாம இன்னும் நேர்களுக்கு வாய்ப்பு
0: இதயம்
1: பறக்கிறது.
0: இப்ப இப்ப நீங்க பாருங்க
1: எம்டிஆர் நிகழ்ச்சியில் கேட்டவுடனே வருது
0: பாட்டு கேக்குறது ஷாகுல். அது அவங்க கேக்குறதுக்கு இல்ல அவங்க நீங்க சொன்னீங்களே ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புறாங்கல்ல அப்ப நீங்க இப்ப பாருங்க இவரு கூட இந்த பாட்டு ஏதோ நடக்கிறது இதமா
1: இருக்கு கேப்பாங்கல்ல எம்டிஆர்ல இன்னமும் நடக்குது.
0: சரி இப்ப சாரா நீங்க உங்களோட மெசேஜ் கொடுங்க. இந்த பாட்டுல ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க தெளிவா வரையில நீங்க பேசுறது எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க.
2: ஏதோ நடக்கிறது அப்படின்ட்டு நான் சொல்லும் போது அவர் சொல்லிட்டாரு எம்டிஆர்ல ஏதோ நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு அது இதமா இருக்கிறது இறக்கி முளைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு
0: அவரு. சரி இப்ப நீங்க நீங்க யாருக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க பாட்டு சொல்லுங்க முதல்ல.
2: எனக்கு வந்து மனுநீதி படத்துல இருந்து ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குழந்தை நீ வந்ததாலா அந்த பாட்டு
1: அருமையான பாடல்.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக் கழித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு

பாடுவோர் பாடலாம் அங்கு இரவிலே கதம்பம் நிகழ்வு ஆரம்பித்து உங்களை பாடுவோர் பாடலாமுக்கு அழைக்கின்றது முன்னிகள் தமிழ் வானொலி 6478746415 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு உங்கள் சிறப்புகளை திறமைகளை காட்டிக்கொள்ளுங்கள். காற்றலை

நேரம் இப்பொழுது பாரத நாட்டிலும் ஈழத்தமிழ் நாட்டிலும் 9:32 இரவு நேரமாக காட்டும் வேளையிலே கனடாவில் நேரம் 11:03 என்று காட்டிக் கொள்கின்றது. வளைகுடா நாட்டில் இப்பொழுது 7:03 என்று காட்டும் வேளையிலே மலேசியாவில் நள்ளிரவு 12:03. உலகம் பல இடங்களிலும் நேரங்கள் மாறியிருந்தாலும் வானமும் பூமியும் ஒன்று என்று நான் அடிக்கடி கூறுவேன். முன்னிறுத்த வானொலியின் ஒரு குடையின் கீழ் இணைந்திருக்கும் நாங்கள் அன்பு உறவுகளாக குடும்பமாக குடும்ப உறவுகள் போன்று ஒருவரோடு ஒருவர் இணைந்து நகரியத்துடன் பழகிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வு உங்களுக்கான நிகழ்வு இலைமறை காயாக அப்படி யாரும் இருக்கக்கூடாது, எல்லாம் வெள்ளிடமலையாக வர வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட இந்த தளத்தை உபயோகித்து உங்கள் திறமையை காட்டிக் கொள்ளுங்கள். இங்கு பாடுவோர் பாடலாம் ஓடி வாருங்கள் பாடுவதற்கு.

பாடுவோர் பாடலாம் ஆரம்பித்திருக்கின்றது. அன்பு உறவுகளே, முன்னில் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே நிகழும் வாரம் ஒரு முறை வரும் பாடுவோர் பாடலாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் ஆண்டு முதலாம் மாதம் 17ஆம் திகதி வந்திருக்கின்றது. வர வேண்டும், நீங்கள் பாட வேண்டும். முதலில் வரும் அன்பு உறவு எப்பொழுதும் என்னுடைய கதம்பத்திலே வருவர் முதலாவது வரும் நேயருக்கான ஒரு விருப்ப பாடல் உடனே கொடுக்கப்படும். அதையும் மனதில் வைத்துக் கொண்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்வு வந்து அழகாக சிறப்பாக நீங்கள் பாடிச் செல்லலாம் என்று கூறிக்கொள்கின்றனர்.

பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வந்து அழைக்கலாம். ஏனென்றால் இது முன்னில் தமிழ் வானொலியில் இருந்து வரும் பாடல், இது நேயர்களுடைய பாடல் அல்ல. அதனால் பாடல் ஒலிக்கும் பொழுது நீங்கள் பாடலை ஊடறுத்து என்னோடு இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளை பாடுவோர் பாடலாம்.

0: இளைய தலைமுறைகளும் பங்கு பற்றிக் கொள்ளலாம். இது பாடுவோர் பாடலாம், அனைவருக்கும் உரியது. இலைமறை காயாக இருக்கும் திறமைசாரிகளை நீங்கள் வாருங்கள், உங்கள் குரல் மனத்தை காட்டுங்கள். இது ஒரு சங்கீத மேடை அல்ல, நீங்கள் விரும்பியபடி பாடலாம் என்று கூறிக்கொள்ளும் வேளையிலே அன்பு உறவு ஒருவர் வந்திருக்கிறார். முதலாவதாக மீன் சுருட்டியிருந்து ஆர் ராஜா அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ராஜா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றிகள் உங்களுக்கு. நலமாக இருக்கின்றீர்களா? அம்மாவும் நலமாக இருக்கின்றார். காற்றலையும் நலமாக இயங்குகின்றது, நானும் நலமாக இருக்கின்றேன். குளிரும் கடவுளே என்று நன்றாக இருக்கின்றது. பனியும் பொழிந்து அப்படியே இருக்கின்றது பனிமலையாக. நன்றி. இந்த வகையில நீங்கள் என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்? முதலில் ஒரு பாடலை கூறுங்கள், உங்கள் பாடல் தரப்படும், பிறகு உங்களுடைய பாடலை பாடி காட்டுங்கள். என்ன பாடல் விருப்பம் உங்களுக்கு?
1: குலுக்கு படத்திலிருந்து ஒரு பாடல்.
0: என்ன பாடல் வேண்டும்?
1: நீ எப்போ சொல்ல போற அந்த பாடல்.
0: அந்த பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல், நல்லது. அந்த பாடல் வரும். என்ன பாடலை பாடி காட்டப் போகின்றீர்கள்? வாருங்கள், பாட ஒரு பாடலை பாடுங்கள். ஒரு பாடலை
1: விவசாயி படத்தில் என்ன?
0: எந்த விவசாயியில? வா பாடுங்கள்.
1: பொன்னிலக்கம் எம்ஜிஆர் நடித்த படம்.
0: சோ பாடுங்கள்.
1: விவசாயி விவசாயி கடவுள் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையில மனசு வைத்து முழுமூச்சாய் அதற்காக முழுமுழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழுமூச்சாய் அதற்காக முழுமுழைத்து மண்ணிலே முத்தெடுத்து தீர்வாயே மண்ணிலே முத்தெடுத்து தீர்வாயே வயல்கள் குணமுடையோர் விவசாயி விவசாயி விவசாயி. என்ன பலம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளி நாட்டில் என்ன பலம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளி நாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உன்னதி பூவல் நாட்டில் விவசாயி விவசாயி. கருப்பெண்ணும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லாரும் ஒற்றுமையாய் கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லாரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியவர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியவர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி விவசாயி. இருந்திகளாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ பட்சிகளில் என்னபடி இருந்துகளாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ பட்சிகளில் என்னபடி பறக்க வேணும் எங்கும் ஒரு சின்ன கொடி அதில் பஞ்சம் இல்லை என்னும் அந்த கொடி பஞ்சம் இல்லை என்னும் கண்ண கொடி விவசாயி விவசாயி கடவுள் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி.
0: இனிமையான ஒரு பாடல், நல்ல கருத்தாளமுள்ள பாடல். விவசாயிகளை முன்னேற்றும் விவசாயிகளை மேம்படுத்தியது. விவசாயம் தான் இந்த நாட்டுக்கு முன்னேற்றம் தரும் என்றதை, இந்த நாட்டுக்கெல்லாம் உலகத்துக்கே தேவையானது விவசாயம் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறும் ஒரு பாடலை நன்றாக முழுமையாக பாடியிருக்கிற ராஜா, வாழ்த்துக்கள். பாடலை தந்தமைக்கு வாழ்த்துக்கள். காற்றலையில் வந்து முதலாவது பாடலை அலங்கரித்திருக்கு. நன்றியும் வாழ்த்துக்களும். உங்களோட வளர்ச்சி தெரிகின்றது. முழுமையாக இன்று பாட வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தி ஒரு பாடலை கொண்டு வந்து அந்த கருத்தை தர வேண்டும் என்று நீங்கள் கொடுத்ததுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். முழுமையாக பாடியிருக்கின்றீர்கள். மேலும் மேலும் சிறப்படைய என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் பயிற்சி பெற்று வந்தால் இன்னும் சிறப்பாக வரலாம். நன்று. நன்று ராஜா அவர்கள். நன்றி. நன்றி. உங்கள் பாடல் நீங்கள் கேட்ட பாடல் இப்பொழுது வர இருக்கின்றது. அதற்கிடையிலே ரேவதி அழைத்திருந்தார்கள். ரேவதி நீங்கள் வரலாம். வர வேண்டும். இந்த பாடலை கொடுக்கட்டுமா? தங்களுடைய முதலாவது இணைந்த ராஜா அவர்களுக்கும் கீ திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டார். அந்த பாடல் முடிவிலே வாருங்கள். வருகின்றது ராஜா உங்களுக்கான பாடல்.

இனிமேலும் ஒரு பாடல் யுக பாரதி அவர்களுடைய வரிகளுக்கு டி இம்மான் அவர்கள் இசை அமைத்துவிட அல்போன்ஸ் ஜோசப் அவர்கள் குரல் கொடுத்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இன்றைய பாடுவோர் பாடலான் நிகழ்வில் முதலாவது நேயராக இணைந்த ஆர் ராஜா கேட்ட பாடல் பொருட்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்னில் தமிழ் வானொலியின் கதம்பம் நேரத்திலே பாடுவோர் பாடலாம்.

மெயின்ஸ் ரொட்டியிலிருந்து வந்து ஆர் ராஜா அவர்கள் ஆரம்பித்து வைத்து விட்டார். பாடுவோர் பாடல் அம்மிகளை முதல் ஒரு பாடலையும் கேட்டு மகிழ்ந்து விட்டோம். அவருக்கு ஊடாக அவர் பாடிய பாடலையும் கேட்ட வேளையிலே, ரேவதி நீங்கள் அழைத்திருந்தீர்கள், நீங்கள் வர வேண்டும் காற்றலைக்கு. வருபவர்கள் நீங்கள் வெள்ளன வந்தால், அதாவது முன்கூட்டியே வந்தால், உங்களுக்கு போதிய அளவு நேரமும் கிடைக்கப்படும், முழுமையான பாடல்களை பாடவும் முடியும். உறுதி நேரத்தில் இடர்படாமல் முன்னுக்கே வந்துவிடுங்கள் என்று அன்போடு கூறிக்கொள்ளுகின்றேன். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் வாரம் ஒரு முறைதான் வருகின்றது இந்த நிகழ்வு, பாடுவோர் பாடலாம். இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்குரிய இசை ஒலித்துக் கொண்டு அந்த பாடல் இருக்கும் பொழுது நீங்கள் குறுக்கருத்து வரலாம். ஒரு நேயர்களுடைய பாடல் ஒலித்தாத்தான் வர முடியாது. இந்த பாடல் ஒலிக்கும் பொழுது நீங்கள் வரலாம். புதிய உறவுகள் தெரிந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-874-1-5. மீண்டும் கூறுகின்றேன், 647-874-1-5. புதிய உறவுகள் நீங்கள் பயப்பட தேவையில்லை, இது வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் நேரடியாக வரலாம். நேரடியாக இந்த தொலைபேசி இலக்கத்தை உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் அழைத்து கேட்டுக் கொள்ளுங்கள். கடந்த முறை திரு எல் கணபதி அவர்கள் கூறியிருந்தார், வேறு நபர்களுக்கு நம்பர் இலக்கம் கொடுக்கின்றேன் என்று கொடுத்திருந்தால் அவர்கள் அழகாக வந்து இணைந்து கொள்ளலாம். புதிதாக வருபவர்களும் இணைக்கப்படுவார்கள். வரும்போது விரைவாக வந்தால் உங்களுக்கு இடம் கிடைக்கும் என்ப உறவுகளை. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை வாரம் ஒரு முறை மலரும் பாடுவோர் பாடலாம்.

பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைக்கலாம் என்று கூறியிருந்தேன், சிந்திக்க வேண்டாம், அழைத்துக் கொண்டு வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி, உங்களுக்கு தெரியும். ரேவதி, நீங்கள் அழைத்து விட்டு இருக்கின்றீர்கள், ஓடி வர வேண்டும், உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.

0: கடந்த வாரம் 20க்கு மேற்பட்ட பாடல்களை தந்து சிறப்பித்தீர்கள். காற்றலை அதேபோன்று இன்றும் சிறப்பிப்பீர்கள் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றேன். வந்தவர்கள் ஏன் வரவில்லை, என்ன காரணமோ தெரியவில்லை. உங்களுக்கு வேலைப்பாடு இப்பொழுது இருக்காத நேரம் உங்களுக்கு 9:51 இரவு நேரம். இரவு உணவை கழித்துவிட்டு உல்லாசமாக ஓய்வாக இருக்கும் இந்த வேளையிலே இந்த நிகழ்வு நிகழ்வது வழக்கம். நீங்கள் வந்து பாடி மகிழ்ந்து செல்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று நான் கூறுகின்றேன், நன்றாக தெரிகின்றது. அல்லது நீங்கள் வேறு ஊடகங்களுடன் நீங்கள் ஈடுபாடு கொண்டிருந்தால் அதை நாங்கள் தடுக்க முடியாது. நீங்கள் சில நாடகங்களை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள், வேறு பாடல்களில் அதை கேட்டுக்கொண்டு அதை நாங்கள் தடுக்கவில்லை. ஆனால் இது வாரம் ஒருமுறைதான் மலர்கின்றது இந்த நிகழ்வு. நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களாக்கிக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தை. இது முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்பொழுது ரேவதி வந்துவிட்டார், அவரை அழைத்துவிடும். வணக்கம். வணக்கம் மகளே ரேவதி. நலமா இருக்கின்றீர்களா மகளே? நல்லம் நல்லம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா ரேவதி? ரேவதி என்ன நடந்தது தொலைபேசிக்கு? என்ன நடந்தது? கேட்கவில்லையா நான் பேசுவது? அதை முதல்ல குறைச்சிருக்க வேண்டும். நீங்கள் அங்கே ஓடி வாருங்கள். கேட்கவில்லையா நான் பேசுவது? வணக்கம் கூறினேன், நலமாக இருக்கின்றீர்களா என்றும் கேட்டுவிட்டேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்றும் மீண்டும் கேட்கின்றேன். இப்ப கேட்கின்றதா நான் பேசுவது? ரேவதி நான் பேசுவது உங்களுக்கு நான்
1: பேசுவது
0: நல்லது நல்லது. நீங்கள் பேசுவது நல்லாக கேட்கின்றது, துல்லியமாக இருக்கின்றது. நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நலமோடு வாழ வேண்டும். சரி, இப்ப பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள். இந்த நேரத்தை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நேரம் இது. பாடுங்கள் ரேவதி, உங்களுடைய நேரம். நீங்கள் காற்றலைக்கு வந்திருக்கின்றீர்கள், பாடுங்கள் பாடலாம். பாடுங்கள். டேக் யுவர் டைம்.

என்ன நடந்தது? மயக்க மாலையிலே வந்து நல்ல ஒரு பாடலை தந்தீர்கள். இப்போது கூக்கு என்று கூப்புகின்றது, என்ன காரணம்? ரேவதி ரீகனெக்ட் காட்டுகின்றது. ரேவதியின் நல்ல ஒரு பாடலை கொண்டு வந்திருந்தார் குலே பகாவலி என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாடலை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ஒலி வாங்கியோ ஒலி தாங்கியோ ஒலி பெருக்கியோ ஒலி அலையோ என்னவோ தடை ஏற்பட்டு அவருடைய தளம் சரியாக இல்லை போல் இருக்கின்றது. இங்கே வருவார் மீண்டும் என்று எண்ணுகின்றேன். ரேவதி மீண்டும் வர வேண்டும். நீங்கள் இந்த ராஜாராம் நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள், நீங்களும் வர வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். முதலில் அழைத்திருக்கிற நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே அழைத்து விட்டீர்கள். நீங்கள் நேர் நேரத்துக்கு வந்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு இணைப்பு கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. அங்கு ரேவதி உங்கள் பாடலை காணவில்லை, உங்கள் பாடல் மீண்டும் சரியாக கிடைக்கவில்லை எங்களுக்கு. உங்களுடைய ஒலி அங்கு அழைக்கின்றார், பார்ப்போம். இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது, எடுக்கலாம் என்றார். அவர் எடுக்கின்றார். ரேவதி வணக்கம், உங்களுடைய கோல்

0: வந்து விட்டார் ரேவதி என்று. வணக்கம் ரேவதி.
1: வணக்கம் அம்மா.
0: தடை சரி, எந்த தடை வந்தாலும் மன உறுதியோடு இருங்கள், தொடர்ந்து பாடுங்கள். எங்கே பாடுங்கள்? இப்பொழுது நல்லதொரு பாடல், குலே பகாவலி திரைப்படுத்த பாடல், இனிமையாக பாடினீர்கள், தொடர்ந்து பாடுங்கள். பாடுங்கள்.

பனி பெய்யுமே, பசுந்து துயில் படுக்க பாய் போடுமே, பன்னி தெளிக்க பனி பெய்யுமே, பசுந்து துயில் படுக்க பாய் போடுமே, உன்னை மலர்கள் அன்பினாலே போடும் போர்வையில் தன்னாலே, போடும் போர்வையில் தன்னாலே மயக்குமா.

0: மயக்கும்லை தொழுதும் மின்னலை
1: சிறப்பு சிறப்பு இனிமையாக பாடியிருக்கீங்க, சரியாக பாடியிருக்கின்றீர்கள். நல்ல சொற்சுத்தத்தோடு அழகாக அந்த சாயலோடு பாடியிருக்கின்றீர்கள். ஸ்ரீபதி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இதிலே நான் முன்பு கூறியதை ஒரு விடயம் கவனிக்கவில்லை நீங்கள். என்னவென்றால், நீங்கள் தொலைபேசியிலேதான் பாடுகின்றீர்கள். எந்த விதமான பக்கவாத்தியங்களும் இல்லாமல் முழுமையாக பாடியிருக்கின்றீர்கள், சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். பல்லவி சரணம், ஒவ்வொரு சரணத்துக்கு இடையிலே ஒரு இடைவெளி வருவது உண்டு. அந்த இடைவெளியை இசைதான் வாத்தியங்கள்லாம் வாசிப்பது. அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்காமல் தொடர்ந்து பாடுவதால் உங்களுக்கு சில முடை ஏற்படுது. ஆனா நீங்க சரியாக பாடிவிட்டு அதில் கொஞ்சம் ஒரு இடைநிறுத்தம் நிறுத்தி ஒரு மூச்சு எடுத்து அதுதான் நீங்க மூச்சு விட்டு பாடினால் இன்னும் சிறப்பாக அந்த சாரீரம் சரியாக வந்து கொண்டு. ஏனென்றால் பல்லவிக்கும் சரணத்துக்கும் சில பல உயர் ஸ்தாயில வர உச்ச ஸ்தாயிக்கு செல்ல வேண்டிய நிலை வருகின்றது. அந்த இடத்துலயும் களைப்படைந்து கொள்வீர்கள். நீங்கள் ஒரே அடியாக பாடி முடிக்க வேண்டாமல் பல்லவி ஒரு மூச்சு விட்டு, சரணம் ஒரு மூச்சு விட்டு, அப்படி போறது நல்ல அழகாக இருக்கும் இல்லையா? முன்பு அதை செய்தி அதை மறந்து விட்டீர்கள். உங்களோட தொலைபேசி தடை செய்து விடுமோ என்ற ஒரு தடமாற்றம் உங்களுக்கு இருந்தது. இடையிலே நின்றால் காரியம் இல்லை, திருப்பி நீங்கள் பாடலாம். இடையிலே நின்றாலும் காரியம் இல்லை, திருப்பி நீங்கள் பாடலாம். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பான ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். எம் ஜி ராமச்சந்திரன் ஐயாவுடைய நாளிலே இந்த பாடல் வந்திருக்கின்றது. அந்த பாடல் சிறப்பாக இருந்தது, உங்களுடைய பாடல். சரியா?
0: நிதானமாக ஒரு பாடல் பாடுறேன்.
1: நிச்சயமா நிச்சயமா, நீங்க மீண்டும் வரலாம், மீண்டும் வரலாம். இது முன்னேற்றம் சென்று பாருங்கள், இழைப்பாறை மீண்டும் வந்து பாடுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கேட்பதற்கு அன்பு உறவு ஓடி வந்தார். வர வேண்டும் காற்றலைக்கு, நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். வாருங்கள்.

அழைத்தவர் யார் என்று அவர் அழைத்தவருக்கு தெரியும், அடிக்கடி நான் பெயர் கூற மாட்டேன், அழைத்தவருக்கு தெரியும் யார் அழைத்தது என்று. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை, ஓடி வாருங்கள் பாடலுக்கு விரும்புகிறேன்.

நேரம் காலம் கிடைக்கும் பொழுது ஓடி வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு நெருக்கமான நேயர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் அழைத்துக் கொண்டே இருப்பீர்கள். உங்கள் இணைப்பு எனக்கு எடுப்பது கடினமாயிருக்கும். நல்ல நேரம், இந்த நேரம் வர வேண்டிய நேரம். அழைத்தவர்கள் மீண்டும் உடனடியாக அழைப்புக்கு வர வேண்டும். இது பாடுவோர் பாடலாம். முன்கூட்டியே வந்து பாடுபவர்கள் சரியாக பாடி சென்று விட்டால் மீண்டும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதனால் ஓடி வாருங்கள். இந்த இடைவெளியை நிரப்பிவிடுங்கள். வந்து பாடுங்கள்.

0: அன்பு உறவு வந்துவிட்டால் அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் நாகப்பட்டினம் பவுனம்மாள் அவர்களே,
1: வரவேற்புக்கு ரொம்ப நன்றி ஐயா.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு வரவேற்பு சிறப்பாக இருந்தால் பாடலும் சிறப்பாக இருக்கும். வாருங்கள், என்ன பாடலை கொண்டு ஓடி வந்திருக்கின்றீர்கள் காற்றலையில்? எல்லோரும் கேட்பதற்கு ஆயத்தமா இருக்கின்றார்கள். அங்கே பாடுங்கள், இது உங்கள் நேரம்.
1: அந்த நேரத்துலதான் இந்த குரல் எனக்கு இப்ப எல்லாம் சரியா வரலையே ஐயா, அதனால பயங்கரமா
0: இருக்கு. அப்ப நிறுத்தி விட்டு அடுத்த வாரம் வந்து பாடுங்கள், சரியா? முடியாது விட்டால் அப்போதும் அதைத்தானே கூறுகிறீர்கள். இதெல்லாம் கூறக்கூடாது, இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் கூறி காட்டக்கூடாது. பாடுங்கள், பாடலை பாடுங்கள். உங்களுடைய பாடலை
1: பாடுங்கள். கணவனை கண்டு தெய்வத்தில் ஐயா எந்த நூலும் துள்ளி விளையாடுவோம்.
0: நல்ல ஒரு பாடல், இங்கே பாடுங்கள். நல்ல பாடல் அந்த பாடல்.

0: நல்ல ஒரு பாடலை பாடியிருக்கீங்க. நீண்ட நாட்களுக்கு இந்த இடையிலே வந்து ஒரு சரணத்துக்கு பிறகு அப்படி ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஹம்பிங் பேரும் அல்லவா, அதை நீங்க செய்யவில்லை. நான் அடுத்த முறை மியூசிக்கை கொண்டு வருகிறேன் என் பிள்ளைகள் வந்து பாடல். நல்ல ஒரு பாடல், நீண்ட காலம் கேட்காத ஒரு பாடல், மிகவும் இனிமையான பாடலை இனிமையாக பாடியிருக்கின்றீர்கள், சரியாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன தடை வந்தாலும், படாது மழை பெய்தாலும் விடாது நாடகம் நடத்தியே ஆக வேண்டும் என்று ஒரு பழமொழி உண்டு. நாங்கள் ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் நினைத்து விட்டால் என்ன தடை வந்தாலும் தடைகளை எல்லாம் விலகி வந்து அதை செய்யும்போது தான் துணிவு உங்களை தூக்கி செல்லும். சரியா, இப்ப ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு கிட்ட உங்களை தொண்டைக்கு சில தடை இருக்குன்னு கூறுங்க, அதுக்கு வைத்தியங்கள் எல்லாம் கூறியிருந்தேன், நீங்கள் செய்தீர்களோ செய்யவில்லையோ தெரியவில்லை. சில பல காலநிலை சில பேருக்கு அதை கருத்தில் கொடுத்துக் கொண்டிருக்கோம். ஆனால் நீங்கள் தினமும் பாடிக்கொண்டும் இருக்கின்றீர்கள், குரல் பதப்பட்டு தான் வந்திருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, அந்த பாடலை தந்தீர்கள். மீண்டும் நீங்கள் வந்து பாடலை தரலாம். உடனடியாக அடுத்த பாடல் கேட்க உங்களுக்கு முடியாது என்ற தொண்டை ஒத்துழைக்காது. ஒரு பாடலை வந்து விட்டீர்கள், மீண்டும் மீண்டும் வந்து பாடலாம். இது உங்கள் உங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு, உங்கள் நிகழ்வு. இது நான் சொல்வதற்கு இடம் தராமல் நீங்கள் அடிக்கடி எல்லோரும் வந்து பாடிக்கொண்டிருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் பவனம்மா உங்களுக்கு, மீண்டும் மீண்டும்
1: நன்றி.
0: நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. அடுத்து இன்னும் ஒரு உடை பாட வேண்டும் என்று ராஜா வருகின்றார், அவருக்கு இடம் கொடுப்போம். ராஜா வணக்கம். ராஜா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். என்ன கூறுங்கள்.
2: இரண்டாவது பாருங்க, சரியா கிடைக்கல போல இருக்கு.
0: ரேவதியம்மா
2: இணைப்பு சரியா கிடைக்கல போல இருக்கு.
0: இரண்டாவது தடவை வந்து பாடியிருந்தார் தானே, நன்றாக பாடியிருந்தார். இரண்டாவது தடவை கேட்கவில்லையா நீங்கள்? இன்னும் ஒரு நேயர் வருவார், அவரை அழைத்து விட்டு பின்பு நீங்கள் வந்து பாடலாம். வணக்கம் வணக்கம். புதுதாக இணைகின்றார் லெனின். வணக்கம் லெனின். லெனின் வணக்கம். வணக்கம் லெனின். லெனின் எங்கே அழைத்துவிட்டு நின்று விட்டீர்கள், என்ன நடந்தது? இங்கே அழைப்பில் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. லெனின் எங்கே ஓடி வாருங்கள். ராஜா வந்தவர் வந்தவர் குறிப்பு ஒன்று கூறிவிட்டு சென்றார். அது ரேவதிக்கு முதல் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது எல்லோருக்கும் தெரியும். அவர் மீண்டும் வந்து பாடி நன்றாக பாடிவிட்டு சென்றார். அவர் அதை கூற வந்திருந்தார் ராஜா அவர்கள். வாழ்த்துக்கள். அதை நீங்கள் எழுத்திலே எழுதினால் போதும். வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: லெனின்.
0: காலை வணக்கம் லெனின். நான் நலமாக இருக்கின்றேன், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் மதியத்தை காணப்போகிறோம். நல்லது. காலம் நேரத்துக்கு பார்த்தேன் நீங்கள் வரவில்லை, இப்பொழுது வந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே உங்கள் பாடலை கொண்டு வாருங்க, உங்கள் நேரம் தரப்படுகின்றது உங்களுக்கு. பாடுங்கள்.
3: குரல் தெளிவா கேக்குறீங்களாப்பா?
0: ஆமா ஆமா, கிளீனா இருக்கு, நல்ல தெளிவாக இருக்கின்றது.
3: ரொம்ப நன்றிப்பா.
0: பாடுங்கள் ஐயா. தொலைபேசிய கவனமாக வைத்திருந்து பாடுங்கள்.
3: பாருங்கப்பா.
0: எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
3: வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்த கதையே, இல்லாதவின் கதைதா யாரும் சொல்லாதவின் நிலைதா. வண்ண நிலவே வைகை நதியே

சந்தோஷ ஊஞ்சலில் சேர்ந்தாட பாயும் சிங்கம் கூட பழைய வாழ்க்கை மாற ஆ

0: தந்தேவும் இந்து உண்டானது முல் மீது நான் தூங்கும் கோலம்தான் முன்னாலில் நான் செய்த பாவம்தான் மானுக்காக வாடும் மனதும் ஏங்கி பாடும் வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்த கது ஏட்டில் இல்லாதது என் கதைதான் யாரும் சொல்லாதது என் நிலைதான் வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா
1: அருத்தான பாடல், நல்ல பாடல், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு நல்லதோர் பாடகியை தாயாக பெற்ற நீங்கள், நல்லதோர் பாடகியை மகளாக பெற்ற நீங்கள், பாடாமல் விடுவது தனியா பாடாத தேனீக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து அற்புதமான பாடலை கொண்டு பாடி காட்டினீர்கள், சிறப்பாக பாடியிருக்கீர்கள், வாழ்த்துக்கள் லெனின். ஆரம்பத்திலே முடியாத முடியாத ஓடுவார் பாடுவார் பாடலாம் நிகழ்வுக்காக நான் பாட வேண்டும் என்று பாடலை தயார்படுத்தி அதை நன்றாக மனநம் செய்து அது தாரகம் செய்து வந்து நன்றாக பாடினீர்கள். இப்ப உங்களுக்கு தாளங்களும் இருந்திருந்தா இன்னும் சிறப்பாக பாடுவார். எப்படி இருக்கின்றார் அம்மா?
2: நன்றி.
1: தாயார் எப்படி
2: இருக்கின்றார்?
1: அம்மா வீட்டில இருக்கின்றீர்கள்?
2: எங்க வீட்டுல
1: இருக்காங்க. வாழ்த்து. நல்ல நதன் குரலில் நல்ல ஒரு பாடகியை தாயாக பெற்ற நீங்கள், நல்லதொரு பாடகியை மகளாக பெற்ற நீங்கள் பாடத்தானே வேண்டும். எங்க என் பேர் தி சிவானி இருக்கின்றாரா?
2: வீட்டுல பாடுறது
1: அவர் பாடுவாரா? கேட்டு பாருங்க.
2: இல்லங்கப்பா, நான் மட்டும் தான்
1: பாருங்க. நல்லது நல்லது. அவர் சிறுவன் நிகழ்வுக்கு வர வேண்டும், அவர் வளர வேண்டும். இந்த வாரம்
2: இந்த வாரத்துல வருவாங்க.
1: நீவெல்லாம் ஓய்ந்து விட்டது தானே, முடிவடைந்து விட்டது. நன்றாக
2: பாடுங்க. எல்லாரும்
1: நல்லது நல்லது. இந்த சத்தங்களுக்குள்ளே மூடி வந்து சரியாக ஒரு இடத்தை பிடித்து வைத்திருந்து அழகாக பாடி சிறப்பித்து காற்றலே சிறப்பித்தீர்கள். நீங்கள் மீண்டும் வரலாம் மானே, மீண்டும் வரலாம்.
2: நன்றிங்க.
1: சென்று சாவகப்படுத்திக் கொண்டு தனி உடனே காப்பி எல்லாம் சாப்பிட்டு சாராக மீண்டும் வந்து பாடலாம். நன்றியா? நன்றி
2: நன்றி.
1: சிறப்பாக பாடி இருக்கின்றீர்கள். சிவானிக்கு மழை பொழிகிறது, குடையோடு இருக்கின்றா இல்லையா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள், வந்து பாடுங்கள் என்று கூறிக்கொண்டு இது முன்னில் தமிழ் வானொலியில் பாடி சென்றவர் கும்பகோணம் லெனின் அவர்கள். ஆரம்ப காலத்திலே முடியாதென்று ஒழித்து திரிவார் பாடுவதற்கு. அவருடைய அன்னையார் ஒரு நல்ல மேடை பாடகி, அழகாக பாடுவார். இந்த வயதில் அவர் ஒரு சிறப்பாக பாடுவார் காற்றலையில் வந்து. அவருடைய மகள் அதை விட சிறப்பாக பாடக்கூடியவர். அதனால் இவர் தப்பவே முடியவர், பாடியே ஆக வேண்டும். நல்லது. வாழ்த்துக்கள் கும்பகோணம் லெனின் உங்களுக்கு. அடுத்த உறவு யார் வந்து பாடப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள், வந்து சிறப்பியுங்கள்.

0: இப்ப ராஜா மீண்டும் வருகிறார். வாழ்த்துக்கள் ராஜா, வணக்கம். வணக்கம் ராஜா. வணக்கம் மீன் சுருட்டி ராஜா, கூறுங்கள். பாடல் பாட வந்திருக்கின்றீர்களா? பாடுங்கள். புதிதாக வருபவர்களுக்கு முதலிடம், இரண்டாவதாக வருபவர்களுக்கு இரண்டாவது. கூறுங்கள், என்ன பாடல்?
1: சேரன் பாண்டியன்.
0: ஓ, சேரன் பாண்டியன் திரைப்பட பாடல் பாடப்போகிறேன். உண்மை பாடுங்கள். பாடி முடிந்து விட்டதா? நல்ல பாடல். எத்தனை தடவை இந்த பாடலை பாடி பார்த்திருக்கின்றீர்கள் முன்பு? எத்தனை தடவை? கேட்கவில்லை, நீங்கள் கூறுவது. 25 முறை பாடலை பாடமாக்கி. இப்பொழுது அந்த பாடலை பார்த்து பாடினீர்களா, மனதிலே வைத்து பாடினீர்களா? பார்த்துதான் பாடினீர். அதனால தான் சொற்கள், நீங்கள் 25 தடவைகள் திருப்பி திருப்பி பாடித்தபடியால் அந்த சொற்கள் எல்லாம் தெளிவாக உங்களுக்கு விளங்குகிறது. அப்படியே பார்த்து கொண்டு பாடக்கூடியதா இருந்தது. நன்றாக பாடியிருக்கீர்கள், முழுமையாக பாடியிருக்கீர்கள். மேலும் மேலும் அதை அப்படித்தான் பயிற்சி பண்ணி கொண்டு வரும் பொழுது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்ததை விட உங்களுக்கு மேலும் சிறப்பாக இருக்கு. இன்று உங்களுக்கு கடை அடைப்பா அல்லது பணி இல்லையா, லீவா?
1: பணி
0: நேரிடுங்களா? பணி இல்லை, ஓய்வு நாள். சிறப்பாக ஆறுதலாக இருந்து நல்ல பாடலை பாடி இரண்டாவது பாடலையும் தந்து அலங்கரித்தவங்களுக்கு. நன்றாக பாடியிருக்கீர்கள், முழுமையாக பாடியிருக்கீர்கள். சொற்பிழை இல்லாமல் அழகாக நிறுத்தி நிறுத்தி நீங்கள் அதை நிதானித்து பாடியமைக்கு வாழ்த்துக்கள் ராஜா. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி ராஜா. இனிமையான பாடலை பாடி சென்றிருந்தார் அவர். நல்ல ஒரு பாடலை பாடியிருந்தார். எங்கு அன்பு உறவுகள் வர வேண்டும், வந்து பாட வேண்டும். இங்கே பூனா பம்பாய் என் மஜித் அவர்கள், நானும் வருவேன் என்று எழுதி இருக்கின்றார், சேலஞ்ச் பண்ணி இருக்கின்றார், வந்து சபதம் பெற்றிருக்க நானும் வருவேன் பாடலுக்கு என்று வந்து பாடி அசத்த போகின்றார். ஓடி வாருங்கள் காற்றலைக்கு, வாருங்கள் என்று கூறிக்கொண்டு காற்றலையை தருகின்றேன். வாருங்கள்.

எங்கே அடுத்த பாடகரை காணவில்லை, சபதம் எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள், நானும் வருவேன் பாடுவதற்கு என்று கூறியவர்கள் ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும் என்பது இங்க புலனத்திலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டிருப்பது நாகரிகமாக இருக்கின்றது. கேட்பதற்கும் அதை படிப்பதற்கு அன்பாக இருக்கின்ற அன்பு உறவுகள் கால்புணர் இல்லாமல் ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்கதாகும் அன்பு உறவுகளை. இது முடிவில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை காற்றலையில் கலந்து உங்கள் நேரத்தை பதிந்து பாடலை தர வருகின்றீர்கள். இந்த நானும் வருகின்றேன் என்று சபதம் எல்லாம் பட்டு எழுதியிருக்கின்றார்கள், அங்கே ஓடி வாருங்கள் பாடலை தாருங்கள் என்று கேட்டுக் கொள்கின்றோம். வருகின்ற அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்?

பாடல் சொல்லி தந்தாரோன்னு கூட கேட்கப்படுகின்றது. உங்கள் பாடலை உங்களுக்கு தொலைபேசியிலே கேட்டிருக்கின்றீர்கள், அலை வரிசைகளிலே வந்து இணையதளத்திலே கேட்கலாம், உங்களோட வானொலியிலே கேட்கலாம், பல வகையிலும் உங்களை சுற்றி பாடல்கள் இசைதான் இருக்கின்றது. இசையின்றி உலகம் இல்லை. அந்த இசை என்று பேச கூறுவதே அதற்கு பெயர் வந்தது. எங்களை இசைக்கின்றபடி, எங்களை இசைத்துவிடும் தன் பக்கம் இசைந்து பாடும் வேளையிலே எங்களை இசைந்து அவர்களோடு இசைந்து கொள்ள விட்டுவிடும். பார்த்தீர்களா, அப்படியான பாடல்கள் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கின்றது, உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்திலே உங்களால் முடிகின்றது. இறைவன் தந்த கருணையினால் உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், ஓடி வாருங்கள்.

இனிமையான பாடல். அந்த பாடல் ஒழித்து ஒழிந்தது அன்பு உறவுகளையும் ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அங்கே ஓடி வந்து பாடுங்கள். ராஜா வந்து பாடிக்காட்டியிருந்த விவசாயி திரைப்படத்தில் இந்த முதல் ஒரு பாடலை பாடியிருந்தார். ரேவதி வந்து பாடியிருந்தார் மயக்கு மாலை பொழுதே நீ போன்ற ஒரு மயக்கம், நல்லொரு இனிமையான பாடல். அந்த நேரம் பவுனம்மா நீங்கள் ஓடி வந்து பாடியிருந்தீர்கள் எந்த உள்ளம் தொல்லி விளையாடுவது மேனோ என்ற கணவனை கண்கண்ட தெய்வம் திரைப்படுத்த பாடல். இதற்கிடையில் லெனின் தன்னுடைய திறமையை காட்டிச் சென்றார் வண்ண நிலவே வைகை நதியே என்ற பாடாத தேனீக்கள் திரைப்படுத்த பாடல். மீண்டும் இரண்டாவது பாடலாக ராஜா வந்து பாடியிருந்தார் சின்னத்தங்கம் என் செல்லத்தங்கம் என் சேரன் பாண்டியன் திரைப்படுத்த பாடலை. இங்கே அடுத்த பாடலை தர வருகின்றேன் என்று ஒருவர் எழுதியிருந்தார். அவரை எதிர்பார்க்கின்றோம், ஓடி வாருங்கள், ஓடி வந்து உங்களை பாடிச்சு பாடலை பாடி சென்று செல்லலாம். இரண்டாவது பாடல் கொண்டு வருபவர்களும் வருவதற்கு சந்தர்ப்பம். பின்னுக்கு ஆறுதலாக இருந்தீர்கள்னா மீண்டும் வர முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் உங்களுக்கு. இப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கிறது, வாருங்கள். இது மீண்டும் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாடலை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வுலே பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே வாருங்கள் வந்து

0: அன்பு நெஞ்சம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் வந்திருக்கின்றார். வணக்கம் மகாலிங்கம். மகாலிங்கம் நான் நலமாக இருக்கின்றேன், நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா? மகாலிங்கம்
1: நல்ல மகிழ்ச்சியா
0: இருக்கேன். நல்லது நல்லது. சண்டி ஹோமம் பார்த்தோம், நன்றி. சண்டி ஹோமம் பார்த்தோம், நன்றி. மாலிங்கம் நன்றி ஐயா. அந்த நீங்கள் மட்டும் வணங்கி அந்த அருள் பெற்றதோடு எங்களுக்கு அனுப்பி மகளை வைத்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய தொலைபேசி குழப்பம் பண்ணது, கவனமாக இருங்கள். என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள் என்று பாடுங்கள். தொலைபேசி சிறப்பு இல்லை, சற்று இடத்தை மாற்றி நின்று எடுங்கள். அந்த முதல் அந்த சரியான நிலையை எடுங்கள், மாற்றி நின்று பேசுங்கள் பார்ப்போம். இல்லை இல்லை இல்லை, பேசுங்கள். இல்லை இல்லை இல்லை.
1: டவர் நல்லா இருக்கியா?
0: இப்பொழுது உங்களுக்கு டவர் நல்லா இருந்த காட்டுது, ஆனா இங்க வர வேண்டும் ஒலி. இப்போ நான் போய் சொல்லுறேன், இல்லைத்தானே. எங்களை பேசுங்கள். இல்லை இல்லை இல்லை, விக்கி விக்கி வர வேண்டது ஐயா. உங்களோட குரல் விக்கி விக்கி வர வேண்டது, அசிங்கமாயிருக்கின்றது. ஆரோக்கியம் இல்லை உங்களோட வானொலி, உங்களுடைய ஒலி அலை, உங்களுடைய ஒலி ஆரோக்கியம் இல்லை. இல்லை மகாலிங்கம், நான் பேசுவது கேட்கின்றதா ஐயா? உங்களுடைய ஒளி சரியாக வரவில்லை. இல்லை, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், ஒரு கால உங்களுடைய வானொலி உங்களுடைய தொலைபேசியை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்ல இடம் எடுத்து மீண்டும் பாருங்கள். இப்ப 12 மணி மட்டும் பாடுவோர் பாடலாம் இருக்கின்றது, சரியா? மீண்டும் பாருங்கள். என்ன அங்கே பேசுங்கள், அந்த இடத்துல இருந்து. இல்லை கேட்கவில்லை. இல்லை இல்லை இல்லை, சரியான இடத்தை பிடித்து விட்டு லட்சுமி அவர்களையும் அழைத்து மதி எல்லோரும் வந்து பாடலாம். இன்றைக்கு வாருங்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். இது கேட்க இல்லையா? உங்களோட சொல்லு சரியா வருது இல்லையா? பெண்ணு பாடுறது அசிங்கமா இருக்கும் இல்லவா? கேட்பதற்கு அருவறுப்பாக இருக்கும் மற்றவர்களுக்கு. உங்களோட நல்லா பாடக்கூடிய நீங்கள் தானே, உங்களோட குரல் நல்ல குரல் தானே. சென்று பாருங்கள், ரீகனெக்டிங் காட்டுக்கு சென்று பாருங்கள். முன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் அடுத்த அழைப்பை எதிர்பார்க்கிறேன். அழைத்து விட்டு நின்று விட்டு ஓடி வாருங்கள். இதுதான் சந்தர்ப்பம், ஆட்கள் வர தொடங்கினால் உங்களுக்கு இடம் கிடைப்பதாக இருந்து ஓடி வாருங்கள். இரண்டாவது பாடலுக்கு அவர் அழைத்திருந்தார், அவர் வரலாம், வந்து பாடி காட்டலாம் என்று கூறுகின்றேன். அடுத்தது யார் இங்கே சேலஞ்ச் பண்ணியிருந்தார், நான் வருவேன் நானும் வருகிறேன் என்று எழுதி காட்டியிருந்தார், அவரை காணவில்லை, வர வேண்டும் காற்றலைக்கு என்று கூறிக்கொள்கிறேன். காற்றலைக்கு வரும்போது உங்களோட ஒலி அலை துல்லியமாக சிறப்பாக இல்லை என்றால் நீங்கள் பாட முடியும், பாடுவது கேட்காது. நேரம்தான் விரையப்படுமே தவிர அதை வேறு ஒரு நபர்களுக்கு உபயோகப்படுத்தலாம். நாங்கள் ஓடி வாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை, பாடுவோர் பாடலாம் நிகழ்வே வந்து பாடி காட்டுங்கள். இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10:30, 12 மணி வரை இந்த நிகழ்ச்சி நீடிக்கும். பாடுங்கள், ஓடி வந்து பாடுங்கள் என்று கூறுகின்றேன். எங்களுக்கு சரியாக நண்பகல் 12 மணி ஆகிவிட்டது. மலேசியாவில் இப்பொழுது நள்ளிரவு 1 மணி ஆகிவிட்டது. குவைத் நாட்டிலே 8 மணி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓடி வாருங்கள், கேட்டு மகளுங்கள், பாடி காட்டுங்கள் என்று கூறுகின்றேன்.

0: இரண்டாவது பாடலை கொண்டு வருகின்றார் பவுனம்மாள். பாருங்கள் பவுனம்மாள், பாடுங்கள் உங்கள் பாடலை. பாடுங்கள் இரண்டாவது பாடலை பாருங்க. என்ன திரைப்படம், என்ன பாடல் என்று கூறுங்கள்.
1: அலிபாபா 42 வந்து அழகான பொண்ணு.
0: அருமை அருமை, சிறப்பான ஒரு பாடல். பாடுங்கள் பாடுங்கள்.
1: அழகான பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான், அழகான பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான், எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்னு நம் ஒண்ணுதான். அழகான பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான், அழகான பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான்.

0: வீடு இல்ல காட்டு ரோஜா பாடிட்டீங்களா? புரிஞ்சுதா பாடல்? சரி, நல்லா தெரிந்த வகையில் பாடியது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பாக பாடியிருக்கீர்கள், சிறப்பாக தயாரித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த முறை வாருங்கள். இப்பொழுது அவரை நல்லா இருந்தது பாடல், நல்ல பாடல் அம்மா, நல்ல பாடல், வாழ்த்துக்கள். வணக்கம் மகாலயம், வணக்கம். இப்ப பேசுங்கள். சிறப்பாக என்ன நடந்தது? முதல் இடம் மாறி நின்று விட்டீர்களா?
1: இல்லையா, அதே இடத்துலதான் இருக்கேன். அந்த பிளேட் மோடு போட்டோன்னு நல்லா இருக்கு.
0: ஓ, பாத்தீங்களா? சரி, எங்க பாடுங்க, என்ன பாடுங்க, இங்க பாடுங்க, என்ன திரைப்படம்?
1: இல்லையா, முதல் லட்சுமி பாடுறாங்க, லைன்ல வர்றாங்க, கொஞ்சம் அவங்களை அழைச்சிடறாங்க.
0: கொடுங்கள் கொடுங்கள், உடனே அழையுங்கள். அவரை காவல்
1: ஒரு நிமிஷம்
0: வரிசையில் நிற்கின்றார்கள். விரைவாக அவர்களை அழைத்துக் கொண்டு வராங்க. அவர்களை அழைத்து வர வேண்டும். முதலே வணக்கம் வணக்கம் வணக்கம் அவர்களே. லட்சுமி லட்சுமி வணக்கம். லட்சுமி வணக்கம் அம்மா.
1: பேசுங்க லட்சுமி.
0: இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது போல் இருக்கிறது. அவர் நேரடியா வர முடியாதா? அவர்களுக்கு வாட்ஸ்அப் இல்லையோ?
1: இருக்காங்க,
0: நேரடியா வந்தால் இன்னும் ஒளி சிறப்பாக இருக்கும் அல்லவா? நீங்கள் அப்ப நீங்கள் பாருங்கள். அவர் வரட்டும், கட்டளை தாமதித்து ஒரு நபர்களும்.
1: சரியா, மன்னிச்சிங்கய்யா, நான் அவங்களை கட் பண்ணிட்டு அவங்களை கூட்டிட்டு வரும்போது நான் வந்துடுறேன் நேரடியா.
0: நீங்க பாருங்களே இப்ப
1: கட்டளை பாக்குறேன்.
0: அப்படியா? இப்ப வந்து நாங்கள் சுணக்க கூடாது, மற்றவர்களும் வருவார்கள் அல்லவா?
1: என்ன
0: நடந்த லட்சுமி? இன்னொரு படையை தேடி பாருங்கள். வருகின்ற அழைப்பு கிடைத்து விட்டதுதானே? இப்ப கிடைத்த அழைப்பை விட்டால் மீண்டும் பெறுவது கடினமாக இருக்கும் உங்களுக்கு. வணக்கம் வணக்கம் நீங்கள் மியூட் போடுங்கள். அவர் நீங்கள் மியூட் போட்டால் போட்டு விட்டால் அவருடைய தொழுகிறார். வணக்கம் லட்சுமி. லட்சுமி வணக்கம். வணக்கம் லட்சுமி. பாமிலையை நீங்கள் தாமதிக்க வைக்கின்றீர்கள் ஐயா. லட்சுமி வணக்கம். வணக்கம் லட்சுமி. வணக்கம் லட்சுமி வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுக்கு கூடுதலான நேரம் கொடுத்துவிட்டு யாரும் இணைப்பதில் வருவதா? நீங்கள் பாருங்க, நீங்கள் பாடுங்கள்.
2: வணக்கம் ஐயா.
1: லட்சுமி பாடுங்க.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வணக்கம்
2: கூறுகிறேன்.
0: அப்ப நீங்க பாடுங்கள். என்ன பாடலை பாட போன நலமா இருக்கின்றீர்களா? லட்சுமி நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வானொலியை லட்சுமி வானொலியை கேட்டுக்கொண்டிருக்க வானொலியை கேட்டு பேச முடியாது. வணக்கம். நீங்கள் என்னுடைய நான் நலமாக
2: இருக்கிறேன்.
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். உங்களுக்கு நீங்கள் வானொலி மாலையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர் வானொலி அவர் வானொலியை கேட்டு பேசாதீர்கள்,
2: பேசுங்கள்.
0: வானொலியை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், தொலைபேசியில் பேசுங்கள். என்னோடும் வானொலிக்கு வர தாமதமாகும். என்னுடைய ஒலி நேரடியாக
1: தொலைபேசி
0: ரேடியோ ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் பேசுங்கள். ரேடியோவில் என்னுடைய ஒலியை
2: இப்பொழுது கேட்கிறதா ஐயா?
0: மீண்டும் பாருங்கள். சோனி உங்களை இதுல வச்சு பழக்கி கொண்டிருக்கீங்களா? அதுதானே. வணக்கம் வணக்கம் வணக்கம் மஜீத், வணக்கம் மஜீத், வணக்கம். உங்களுடைய போனும் தெரியா உடனே வராது. மஜீத் வணக்கம், வணக்கம் மஜீத்,
3: வணக்கம்
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கிறேன்.
0: நாங்கள் இப்பொழுது நலமாக இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: மிக்க மகிழ்ச்சி.
0: நன்றி நன்றி. இன்று பொன்மன செம்மலினுடைய பிறந்த நாளுக்கும் உங்களுடைய பாட்டும் பதமும் சென்றது எல்லோரும் வாழ்த்துகிறார்கள்.
3: மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. என்ன பாடலோடு வந்திருக்கீங்கள் என்று பாடுவதற்கு சேலஞ்ச் பண்ணீர்கள். நானும் வருவேன் என்று. எங்கே பாடுங்கள்.
3: என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா, ஆரசிகன் நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன். ஆடலாம் பாடலாம் அனைவரும் ஓடலாம், வாழ்வை சோலை ஆக்கலாம். இந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள, அந்த உறவு கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம். இசையிலே மிதக்கலாம், எதையுமே மறக்கலாம், இசையலாம் எதையுமே மறக்கலாம். என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா, ஒரு சிலையை கண்டேனே அது சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. வானிலே ஒரு நிலா, நேரிலே இரு நிலா, காதல் அமுதை பொழியலாம். அவள் அருகில் வந்து பழக, நான் மெழுகை போல உருக, இதில் பிரிய பிரிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளே. கொடுத்ததை நினைக்கலாம், கொடுத்தவள் மறக்கலாம், கொடுத்ததை நினைக்கலாம், கொடுத்தவள் மறக்கலாம். என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா. நன்றி ஐயா.
0: வாழ்த்துக்கள். இப்பொழுது தெரிகிறது யார் என்று. என்னை தெரியுமா என்று எடுத்த உடனே பாடினீர்கள். இப்பொழுது தெரிகிறது பம்பாய் பூனா என் மஜித் ஐயா அவர்கள் என்று தெரிகின்றது.
3: நன்றி நன்றி.
0: நலமாக வளமாக காற்றலை சிறப்பாக ஒத்துழைத்தது உங்களோடு. நன்றாக பாடியிருந்தீர்கள், முழுமையாக பாடியிருந்தீர்கள், கணீர் என்ற கம்பீரமான குரலில் பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் வரலாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது மீண்டும் பாருங்கள். 12 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடக்கும். அடுத்து பிரபல்யமான பாடகர்கள் எல்லாம் வர இருக்கின்றார்கள். வருபவர்கள் விரைவாக சரியாக தெளிவாக வந்துவிட்டு சென்றால் நன்றி. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மஜித் ஐயா அவர்களே. வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி.
0: வாருங்கள் வாருங்கள், மீண்டும் வர வேண்டும் வாருங்கள். நன்றி நன்றி. அடுத்து மகாலிங்கம் வாருங்கள். நீங்கள் இப்பொழுது வரலாம். அந்த அம்மா அந்த பிள்ளைகளிடம் அவரிடம் கூட மகளிடம் கூட அவர்கள் என்ன வந்தாலும் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். வானொலியிலே என்னுடைய உரை என்னுடைய பேச்சு வந்ததன் பின்பு அதற்கு பதில் கூறுகின்றார்கள். அதனால்தான் அந்த வித்தியாசம் இருக்கின்றது. வானொலி ஒரு பக்கம் வைத்துவிட்டு நீங்கள் தொலைபேசியிலே தான் பேச வேண்டும். லட்சுமியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது தொலைபேசியிலே என்னோட பேசுங்கள், வானொலியை கேட்டுத்தான் பேச வேண்டும் என்று என்ன வேணும். வானொலிக்கு என்னுடைய உரை வர அல்லது பாடல் வர பிந்தும் நேரடியாக பேசுங்கள். நீங்கள் பேசும்பொழுது சரியாக அங்கே வந்து நின்று கொண்டு தயார் நிலையில் வந்து நாங்கள் நேரத்தை நாங்கள் சிரமமாயிருக்கின்றது மக்களே. எங்கள் அடுத்தவர்கள் அழைத்து அழைப்பிலே இருப்பார்கள், விட்டு சென்று விடுவார்கள் அவர்களும். ஓடிவாருங்கள் மகாலிங்கம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் நீண்ட நேரத்துக்கு எடுத்துவிட்டோம். இப்பொழுது அவர்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அவர்களுக்கு கூறிக்கொண்டு வாருங்கள். இரண்டாவது அளவை வர வேண்டியவர்கள் வந்து செல்கின்றார்கள், புதியவர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வாருங்கள். காற்றலையில் பாடல் சென்று கொண்டிருக்கும். அந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன வேண்டாம், பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அலையுங்கள். இன்னொருவர் வந்து பாடினால்தான் உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்காது. இந்த பாடல் கலையகத்து பாடல் ஒலிக்கும் போது நீங்கள் அழைக்கலாம், துல்லியமாக இணைக்க முடியும்.

0: சில தளங்களிலே நீங்கள் பாடலை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இங்கு ஒளிபரப்பாகிற பாடல் உங்களுக்கு ஒரு சில தளங்களில் ஒரு நிமிடம் பிந்தித்தான் வரும் உங்களுக்கு. அப்ப நான் இங்கே வணக்கம் என்று சொன்னால் உங்களுக்கு வானொலிக்கு அது வணக்கம் என்று வர கால தாமதமாகும். ஆனால் தொலைபேசி என்றால் உடனடியாக கிடைக்கும். அந்த தேவா வந்திருக்கின்றார். வணக்கம் தேவா. தேவா வணக்கம். தேவா வணக்கம்.
1: நன்றிகள். பயமே ஜெயம். ஐயாவும் அம்மாவும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக நாங்கள் இரண்டாவது தெய்வங்கள் இல்லை அம்மா.
0: நல்லது.
1: ஐயாவும் பயப்பட வேண்டாம், மீராமாவும் பயப்பட வேண்டாம். நன்றியோடு கலந்த நன்றியா.
0: நன்றி. அப்ப என்ன பாடல்? அங்கே பாடவில்லை. பாட வேண்டும். ரெண்டு பேரும் பாடத்தானே வேணும். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்குள்ளே வந்தால் பாடத்தான் வேண்டும். எங்கே பாடுங்கள்.
1: பாட்டு ஞாபகம் கட் பண்ணி வரையா.
0: ஏன் அப்படி? இப்ப பாடலாம் தானே. ஒரு பாடலை
1: பாடலையா?
0: உங்களுக்கு தானே நிறைய பாடல்கள் தெரியும்.
1: நிறைய தெரியா? எல்லாம் சந்தோஷமா கேட்டு விடணும். இப்ப பாடுறது கட் பண்ணி வரையா. ஒரே ஒரு நடி
0: இது பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. முந்தைய தமிழ் வானொலி உறவுகளை வாழ்த்த வந்திருந்தார் அவர். வாழ்த்து கூறுவதற்காகத்தான் அழைத்தார். அது இணைப்புகளை வந்துவிட்டார். அடுத்த பாடலை யார் பாடப்போகின்ற ஓடுவார்கள்? களம் காத்துக்கொண்டிருக்கிறது மகாலிங்கம். உங்களுடைய சந்தர்ப்பம், உங்களுடைய உறவு லட்சுமியை அழைத்து அவர்களை பாடவிடுங்கள் அல்லது நீங்கள் பாடுங்கள். ஏதாவது ஒன்று ஓடிவாருங்கள். ஆயத்தப்படுத்திக் கொண்டு வந்து அழைத்தால் அந்த அழைப்பினை ஏற்று உடனே அதை பயன்படுத்தினால் நல்லது. மற்றவர்களும் வந்து பார்த்துக் கொண்டிருப்பார்கள் தானே. நேரத்தை நாங்கள் கணக்கிட்டு செய்ய வேண்டும். அவள் மகளுக்கு லட்சுமிக்கு கூறுங்கள். எப்படி இந்த வானொலியை மட்டும் கேட்டு பேச வேண்டாம், தொலைபேசியிலேயே தொடர்ந்து பேசுங்கள் என்று சொல்லி. தொலைபேசியை காதலை வைத்து பேசினால்தான் என்னுடைய ஒலி அங்கே கேட்கும். வானொலியை கேட்டுக்கொண்டிருந்தால் காதுக்குள்ள வானொலியின் என்னுடைய ஓசையும் ஒரே நேரத்தில் வராது. அதனால்தான் அந்த சிக்கல் ஏற்படுது. நான் வணக்கம் நிலமா இருக்கின்ற அவர்கள் திருப்பி கொஞ்ச நேரத்தால் வணக்கம் வணக்கம் நிலமா இருக்கின்றீங்களா என்ன கேட்டுக்கொண்டிருப்பது அதுதான் அந்த காரணம். அதனால் இது கவனித்து வாருங்கள். வந்து விட்டார் அன்பு உறவு. வணக்கம் மகாலிங்கம், வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். யார் பாட போகின்றீர்கள்? லட்சுமி. வணக்கம்
1: லட்சுமி.
0: வணக்கம் லட்சுமி.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் நெய்வேலி.
2: வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள்?
2: நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க ஐயா. நலமா இருக்கிறவங்க ஆசீர்வாதத்துல.
0: வாழ்த்துக்கள் அம்மா. என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? பாடுங்கள் இப்பொழுது.

0: வாழ்த்துக்கள் மகளே, தெளிவாக பாடியிருந்தீர்கள், இப்பொழுது உங்களுக்கு பிடித்து விட்டீர்கள். எப்படி தொலைபேசியிலே வந்து பாடுவதற்கு மேஜர் சந்திரகாந்த் திரைப்படுத்த பாடல் மிகவும் அற்புதமாக சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மதி இருக்கின்றார், நன்றி மகளே. மதி இருக்கின்றாரா? அவரும் பேசட்டும் பாடட்டும். அவரும்
1: நலமாக இருக்கிறீர்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மக்கள். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கீங்க. ஆசீர்வாதம் உங்களை நினைச்சிட்டே இருப்போம். சண்டே வந்துருச்சுன்னா.
0: அப்படியா? அப்ப ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அந்நேரம் மகாலிங்கம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள். நீங்கள் அழகாக பாட வேண்டும், பேச வேண்டும். தைப்பொங்கல் பண்டிகை எல்லாம் நிறைவாக முடிந்து விட்டதா? நான் லட்சுமியிடம் கேட்கவில்லை, இருவருக்கும் சேர்த்து கேட்கின்றேன். தைப்பொங்கல் விழாவெல்லாம் சென்றதா? நன்றாது. அப்படியானால் இப்பொழுது என்ன பாடலை பாடி காட்டப் போகின்றீர்கள்? எல்லோரும்
2: கேட்கலாம்.
0: ஒரு பாடலை பாடலாம் தானே. கடந்த வாரம்
2: நோட்ஸ் எடுத்துட்டு வரீங்க, எனக்கு அவ்வளவா வராது.
0: சரி மகளே, உங்களோட விருப்பம். நாங்கள் நலமாக வளமாக இருக்கின்றோம். இது பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. நீங்கள் காற்றலைக்கு வந்தால் ஒரு பாடல் குறைந்த இரண்டு வரி
2: கண்டிப்பா பாடுவது,
0: இரண்டு வரி நான்கு வரி இருந்தாலும் பாடுறதுதான் நன்றாக இருக்கும். எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். அங்கே சார், இது சங்கீத மடை இல்லை தானே மகளே? சாதாரணமான ஒரு பாடலை முதல் சரணம் பல்லவரை பாடிவிடலாம். பாடங்கள் கேட்போம். இனிமையான குரல் உங்களுக்கு அங்கே கேட்போம்.

0: உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல என்ற பாடல், அந்த பாடல் அருமையான இதே கமலம் திரைப்படத்திலே வந்த பாடல், அந்த பாடல் நல்ல பாடல். உங்களால் முடியும் அந்த உங்களுக்கு ஒரு கூச்சம் இருக்கின்றது, அந்த கூச்சம் தெளிவு பண்ணி என்பதற்காக அந்த பல்லவியாவது பாடுங்கள் என்று கூறினேன். நன்றாக எடுத்தீர்கள், அந்த ராகத்தை எடுக்கின்றீர்கள், உங்களால் பாட முடியும். எதிர்பார்க்கேன் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு பாடல்கள் பாட வேண்டும். இரண்டு பாடல்கள் லட்சுமியும் இரண்டு பாடல் கொண்டு வர வேண்டும். சரியா?
1: லட்சுமி இப்ப பாடுறாங்க, லட்சுமி இன்னொரு பாடல் பாடுவாங்க.
0: ஏனென்றால் நெய்வேலி அல்லவா நீங்க, நெய்வேலி ஒரு சிறப்பான இடம் தான். எங்க லட்சுமி பாருங்களம்மா.
2: சக்தி

அண்ணன்ட்டு

0: சிறப்பு சிறப்பு சிறப்பான ஒரு பாடல் முருகனுடைய பாடலை நீங்கள் பஞ்சபரண கிளியிலிருந்து கிளிக்குஞ்சு போல பாடிச்சிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பாக
1: நன்றி.
0: மகாலிங்கத்துக்கு தான் கூறுவோம், சிரமத்தின் மத்தியிலே உங்களை இணைத்து இணைப்பை எங்களுடன் தொடுத்து எங்கள் உறவுகளை கேட்டு மகளை வைத்து வந்து நீங்கள் பஞ்சபரண கிளியை இரண்டாவது தடவை பாடி காட்டினு அழகாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அன்னை கலைவாணியின் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். மேலும் மேலும் நீங்கள் இசையிலே வளர்ந்து வர வேண்டும் என்று முன்னியல் தமிழ் வானொலியூடாக நாங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றோம் உங்களுக்கு. அதே நேரத்தில் மதியை விட்டு வைக்கவில்லை, மதிய அடுத்த வாரம் உங்களுக்கு இரண்டு பாடல் காட்டி பாடப்போம். பாருங்கள், அவர் உங்களை விட
1: கண்டிப்பாங்க
0: உங்களை விட சிறப்பாக பாடுவார் அவர் என்று வைக்கின்ற இருவருக்கும்
1: இருக்க முடியாது.
0: இருவருக்கும் தோழிகள் என்றால்
2: ரெண்டு பேரும் உயிர் தோழிங்க.
0: நீங்கள் இரண்டு பேரும் இணைந்தும் பாடலாம், இணைந்தும் பாடலாம்.
1: கண்டிப்பாக நாங்கள் முயற்சி செய்கிறோம்.
0: அடுத்த வாரம் என்ன பாடல் என்று இப்பொழுதே தீர்மானித்து நீங்கள் இரண்டு பேரும் ஒருவருக்கு ஒரு ஒத்தாசை கொடுத்து பழகி கொண்டு வந்து பாடுங்கள். பார்த்துக்கொள்ள எல்லோரும் கேட்டுக்கொண்டு இனிமையான குரலை கேட்க அவளோடு இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் மக்கள், அண்ணன் கலைவாணியர்கள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பாக சிறப்பாக. நன்றி நன்றி
1: நன்றி.
0: இப்பொழுது மகாலிங்கம் உங்களுடைய வாழ்த்துக்களம்மா. இப்பொழுது மகாலிங்கம் உங்களுடைய சந்தர்ப்பம்.
2: ஆமாயா, இன்னைக்கு எம்ஜிஆர் இது பிறந்த நாளுங்கிறதுனால எம்ஜிஆர் பாடல் பாடுறாங்க.
0: பாடுங்கள்.
2: ஆயிரம் நிலவேவாம் இதோரம் சுவை தேட புது பாட பாட பாட ஆயிரம் நிலவேவாம் ஓராயிரம் நிலவேவாம் இதோரம் சுவை தேட புது பாடல் வெளி பாட

நாடமென்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவ தனி இருக்க நாடமென்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன இல்லை உறக்கம் ஒரே மனம் என்னாசை பாராயோ இல்லை உறக்கம் ஒரே மனம் என்னாசை பாராயோ இன்னுயிரிலே உன்னை எழுத

மதம் வருவாங்களுக்கும் இந்த மயக்கம் முகம் முத்தாக நேர்க்காதோ, இந்த மயக்கம் முகம் முத்தாக நேர்க்காதோ அந்த

0: இழவேறும் சுவை தேட புது பாடல் வெகு பாட பாட ஆயிரம் நிலவே வா ஓர் ஆயிரம் நிலவே வா இரண்டாயிரம்
1: பாருங்கள்
0: என்ன

0: ஆதாயம்
1: 2000 நிலவேவா 3000 நிலவேவா. மாலையில் சிறப்பாக பாடுகிறீர்கள், மாலையில் நன்றாக பாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வர வர வாழ்த்துக்கள். வளர்ச்சி நன்றி. அமைதியாக நிதானமாக அவசரப்படாமல் பாட. இடையிலே நான் குறுக்கிட்டேன், 2000
0: பாடல் நானே புரிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன்.
1: இடைவெளி விடக்கூடாது என்பதுதான். 1000 இல்ல 2000 3000 நிலவு வந்தாலும் அழகாகத்தான் இருந்தது. மகாலிங்கம் நீங்கள் பாடியது சிறப்பாக பாடியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பொறுமையோடு இருந்து அவர்கள் இருவரையும் அழைத்து இடையூர் இருந்தும் அவர்களுக்கு விளங்க புரிய வைத்து அவர்களை அழைத்து மூவரும் வந்து சிறப்பாக பாடியிருந்தீர்கள். 2 பாடலை தந்த லட்சுமிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மாலிகம் இப்பொழுது நாங்கள் விடைபெற்று நீங்கள் மீண்டும் வந்து பாடலாம். 12 மணி வரைக்கும் உங்கள் இடைவெளி நேரங்கள் இருந்தால் நீங்கள் வந்து பாடலாம், சந்தர்ப்பம் கிடைக்கும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் மாலிங்கம். வாழ்த்துக்கள்.
0: தடங்கள் வந்தாலும் எங்களுக்கு மறுபடியும் அழைப்பு கொடுத்ததுக்கு உங்களை மிக மிக மிக மிக நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். லட்சுமி மதிய சார்பாவம் நன்றியா.
1: இது உங்கள் வானொலி, உங்கள் நேரம், உங்கள் நேரம். லட்சுமி மதி கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். நன்றிகள், நன்றிகள், நன்றியம்மா. மீண்டும் மீண்டும் பாருங்கள். இது உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கனடா கலைகத்திற்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலான் நிகழ்வுக்கு வந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல பாகங்களில் இருந்தும் சிரமத்தின் மத்தியிலும் தொலை தொடர்புகளில் இருந்த இடைகளை இடையூறுகளையும் விட்டு வந்து பாடுகின்றவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். இப்பொழுது வாழ்த்து கூறுவதற்கு தேவா வந்துவிட வாருங்கள். தேவா, எங்கே உங்கள் பாடல் கொண்டு ஓடுவாருங்கள். பாடுங்கள்,
0: பாடுங்கள். ஐயா ஆசீர்வாதமும் அம்மா ஆசீர்வாதமும் நம்பிதான் வாழ்வா.
1: அங்க பாருங்க.
0: 12 அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் சேர்த்து வச்ச குப்பையாக வந்த உடம்பு. இதில் சித்தன் என்ன பித்தன் என்ன சக்கையாக போகும் வரும்பு.
1: மீண்டும்
0: வந்த பாச சேற்றில் வந்து விழுந்த தேகம் எந்த கங்கையாற்றில் இந்த அழுக்கு போகும். அப்பனென்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் சேர்த்து வச்ச குப்பையாக வந்த உடம்பு. மனமே தெய்வம், ஐயா ஆசீர்வாதமும் அம்மா ஆசீர்வாதமும் இருக்கிற வரையும் எங்கள் நாங்கள் நீளோடு வாழ வாழ வாழ வாழ்த்துமையா.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பாடல். அப்பன் என்றும் அம்மை என்றும் சேர்த்து வந்த குணா என்ற திரைப்படத்திலேயே வந்தது இந்த திரைப்பாடல். இல்லை இல்லை இல்லை, குணா திரைப்படம் அல்ல, இது வேறு திரைப்படம். நல்லதொரு பாடலை தந்திருக்கின்றீர்கள் அன்புள்ள தேவா அவர்களே. நல்ல கருத்தான ஒரு வாழ்வியல் தத்துவத்தை செய்ய வந்த பாடல்.

0: நன்றி நன்றி நன்றி. நைட்டு முழுக்க உங்க குரலையும் ஐயா குரல கேட்காம
1: தூக்கம் வரலையா?
0: எப்படியா இருந்தாலும் எல்லாரையும் வாழ்த்திக்கிட்டு ஐயா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணும். அம்மாவும் பயமே.
1: நன்றி நன்றி தேவா, இணைந்து பாடலை தந்து சிறப்பித்து நன்றியை கூறிக்கொண்டு வந்தேன். வாழ்த்துக்கள்
0: கிடையாது, அம்மாவுக்கும் வயசே கிடையாது.
1: வாழ்த்துக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னிறு தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் உறவுகளும் இவரும் ஒருவர் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பார். ஒரு ஒலி வரவில்லை என்றால் கூட உடனே தட்டி எழுப்பி நேரம் காலம் தெரியாமல் கூட எங்களை அழைத்து சத்தம் வரவில்லை என்று நடந்தது என்றெல்லாம் கூறிக்கொள்வார். அருமையான ஒரு அற்புதமான நேர் எங்களோடு இணைந்து தன்னால் முடிந்தவரை அந்த ஒரு பாடவர் நிறைய பாடல்களை தெரிந்தவர். எங்களை வந்து பழைய பாடல்கள் தத்துவ பாடல்கள்லாம் கேட்பார். இப்பொழுது இந்த பாடலை கேட்டிருங்க, நல்லது ஒரு தத்துவ பாடல். அந்த பாடல் அவர் தன்னால் முடிந்தவரை பாடி காட்டியிருந்தது கேட்டு மகிழ்ந்தோம் என்ற உறவில் மேலும் அவர் வந்து முழுமையாக பாடும் சந்தர்ப்பம் ஒன்று இருக்கின்றது. வருவார் என்று கொண்டிருக்கும் பொழுது அடுத்த உறவுகளை எதிர்பார்க்கின்றோம். வர வேண்டும் காற்றலைக்கு இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. எங்கே அடுத்த உறவை எதிர்பார்க்கணும்? ஓடி வாருங்கள்.

0: இனிமையான பாடல்களை காற்றலையில் வந்து தங்களுக்கு ஏற்ற வகையிலே பாடிச் செல்கின்றார்கள். இது ஒரு சங்கீத மேடை அல்ல, இருப்பினும் சங்கீதம் தெரிந்தவர்கள்தான் வந்து பாட வேண்டும் என்றும் அல்ல. எல்லோரும் பாடக்கூடிய வகையிலே தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தது. எல்லோரும் முதல் பாடகர்கள், பழைய பாடகர்கள், பண்பட்ட பாடகர்கள், கச்சேரி செய்த பாடகர்கள், எல்லா பாடகர்களும் வந்து எங்களோடு இணைந்து பாடிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருவார்கள். அந்த வேளையிலே இலை மறை காயாக சந்தர்ப்பம் கிடைக்காமல் எத்தனையோ உறவுகள் உலகளாக இருக்கின்றீர்கள் எங்கள் தமிழ் நேய நெஞ்சங்கள், அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இயக்குநர் மீரா அவர்கள் இன்று 24 வருட காலமாக இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார். எல்லா நிகழ்வோடையும் வாரம் ஒரு முறை ஒரு 3 மணி நேரம் அவர்களுக்காக கொடுத்து ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யார் வந்தாலும் வறுப்பில்லாமல் வந்து 4 வரியோ 2 வரியோ தங்களால் முடிந்த வகையில் பாட வேண்டும். 2 வரினால் பாட முடியாது என்பவர்கள் இன்று சிறப்பாக பாடுகின்றார்கள். நீங்களே காதார கேட்டு மகிழ்ந்து கொள்ளலாம். இந்த வானொலியிலே வந்து தங்களை கால் பதித்து வைத்தவர்கள் இன்று உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள். சங்கீதத்துறையிலே அவர்களை உங்களுக்கு எங்களால் நிரூபிக்க முடியும். நீங்கள் அறிந்தும் இருக்கின்றீர்கள் என்ப உறவுளே. அதனால் வெக்கம் என்பது வேண்டாம். சபை கோளை கூச்சம் எதுவும் இருக்க வேண்டாம். இது யாரும் உங்களை பார்க்க போவதில்லை. இது ஒலி மட்டும்தான், உங்களோட சத்தத்தை தான் கேட்கின்றார்கள். உலகளாக இருக்கும் அன்பு உறவுகள் இங்கே யாராவது குறை சொல்லி எழுதுவது கிடையாது. ஒருவராவது ஒரு குறையாக எதையும் இங்கே கூறுவது, எல்லோரையும் நிறைவாகத்தான் பார்க்கின்றார்கள். முழு மனத்தோடு, நல்ல பூரண மனத்தோடு, ஆசி வழங்கும் மனத்தோடு, வாழ்த்தும் மனத்தோடு தான் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு இங்கே புலனத்திலும் எல்லா செய்தி பகுதிகளையும் பதிவு விடுவார்கள் தங்களுடைய கருத்துக்களை. நீங்கள் வந்த பாடும் இந்த ஒலி உலகளாவ கேட்கின்றது. 5 கண்டத்திலும் இருக்கின்ற எங்கள் தமிழ் நெஞ்சங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி என்பதை மறந்து விடாதீர்கள். உலகளாவ பிறந்து 24 வருடமாக சாதனை புரிந்து கொண்டிருக்கும் தமிழ் வானொலி நேயர்களுக்கு முதலிடம். நேயர்களை உறவுகளாக்கி சொந்தங்களாக்கி இது உங்கள் வானொலி என்று உங்கள் கருத்திலே ஒப்படைத்து இந்த நிகழ்வை சிறப்பியுங்கள் என்று கேட்ட வகையிலே ஒவ்வொருவரும் வந்து பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். கடந்த வாரம் வந்து இதே போன்றுதான் ஒருவர் இருவர் என்று வந்து அவர்கள் சந்தர்ப்பம் 2 பாடல்களும் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுதும் அப்படி கொடுக்கப்படுகின்றது. நேரத்தை பொறுத்து வந்து பாடிக்கொண்டு செல்லுங்கள். இப்பொழுது காற்றலையில் வந்து அலங்கரிக்கும் அடுத்த உறவை எதிர்பார்த்துக் கொண்டு ஒரு பாடலை வரப்புகின்றேன். ஓடி வாருங்கள், வந்து கேட்டுக்கொள்ளுங்கள். பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைக்கலாம். 6 4 7 8 7 4 6 4 1 5 மீண்டும் கூறுகின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 கட்டணம் இல்லாத அழைப்பு இந்த அழைப்பு. உங்களுக்கு கட்டணங்கள் வராது. நீங்கள் இதிலே அழைத்து இந்த இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் இணைப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு கட்டணங்கள் எல்லாம் வரவிடப்பட மாட்டாது. அடுத்து வருகின்றார் குவைத் நாட்டிலிருந்து அன்பு உறவு ஜோஜ் அவர்கள். வாழ்த்துக்கள், வணக்கங்கள். வணக்கம் ஜோஜ், வாருங்கள், வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமாவும் வளமாவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள் மகனே, எங்கள் ஆசீர்வாதம் ஒன்றும் கிடைக்கும், அன்பும் கிடைக்கும். நீங்கள் தான் மொன்றியல் தமிழ் வானொலியை வாசிப்பது, சுவாசிப்பது, நேசிப்பது அல்லவா? இங்கே அது மட்டும்
1: இல்லாமல்
0: யாரு
1: தேவா? தேவா
0: தேவா இல்ல, நல்ல பாடல் அந்த பாடல் இல்லையா? அவர்
1: பாடிய
0: முழுமையாக பாட முடியவில்லை. அவரும் ஒரு நேரத்தில் நீங்களும் அப்படித்தான் விட்டுட்டு ஓடி
1: விடுவீர்கள்.
0: நீங்கள் எல்லோருக்கும் உற்சாகம் அளித்துக் கொண்டிருக்க அதுதான் முக்கியமான. ஒரு ஒரு உறவு வந்துவிட்டால் அவருடைய நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் எழுதிக் கொண்டிருப்பது அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள், கேட்போம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பாடுவோர் பாடலாம் நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பு நேய நெஞ்சங்கள் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அடுத்த பாடலை ஜோஜ் அவர்கள் குவைத் நாட்டிலிருந்து வந்து பாட இருக்கின்றார்கள். எங்கே பாடுங்கள்? பாடுங்கள்.
2: தேனீ தென் தாண்டி நீலமானி

யுவநீலமானி மாலை வெயில் வேளையில் மதுரை வரும் தென்றலே ஆடி மாத வைகையில் ஆடி வரும் வெள்ளமே நஞ்சை புஞ்சை நான் நஞ்சை புஞ்சை நாளும் செந்தாமரை பால் கொடுத்து

0: சிந்தாமரை ஆங்கீகாரோ.
1: வாழ்த்துக்கள் ஜோர்ஜ், நீங்கள் இப்படி பாடுவீர்கள் என்று எதிர்பார்த்தீர்களா முன்பு? பாடியிருந்தீர்கள் தேனிய தென்பாண்டிமான. உங்களுக்கு குரலுக்கு ஏற்ப, உங்களை வசதிக்கு ஏற்ப சுலபமாக அதை எடுத்து நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்கள் தனியே இருப்பீர்கள். ஒரு தமிழ் சொல் கதை பேசுவதற்கு யாரும் இல்லாத இடத்திலிருந்து இந்த ஒன்றியல் தமிழ் வானொலியே நேசித்துக் கொண்டு இதிலேயே தமிழை படித்து நீங்கள் எழுதக்கூடிய வகையில் கூட வந்துவிட்டீர்கள். பாடலை இப்படி நீங்கள் மனநம் செய்து பாடுவதற்கு படி வாசிக்கக்கூடிய வகையிலும் வந்துவிட்டீர்கள். வாழ்த்துக்கள் ஜோஜ், நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். இது ஜோஜ் தானா? ஆரம்பத்தில் உங்களை அறிந்தவர்கள் இது ஜோஜ் தானா பாடுவது என்று கேட்பார். தேவா உங்களுக்கு வாழ்த்து எழுதியிருக்கீங்க? வாழ்த்து அவர் எழுத மாட்டார். இங்கே எனக்கு தொலைபேசி சிக்னல் வருவார். அவர் சிறப்பு நன்றா இருந்த பாடல் ஜோஜ். எப்படி போகும்? பணியெல்லாம் முடிஞ்சு விட்டதா?
0: முடிஞ்சு விட்டதா? போய் உணவு அறிந்துகிட்டு வரேன்.
1: சரி, சென்று பாருங்கள், மீண்டும் பாடலாம், பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றாக பாடுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வளர்ச்சியை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களோட மகிழ்ச்சியை நினைத்து
0: உங்கள் ஆசீர்வாதம்.
1: சென்று பாருங்கள், சென்று பாருங்கள். ஜோஜ் அவர்கள் ஆரம்ப காலத்திலே வருவார். எழுத்திலே ஒரு பாடலை கேட்பார், ஆனால் பேச மாட்டார் நீண்ட நேரம். கேட்டால், எனக்கு பேச அதிகம் வராது ஐயா, தமிழ் அதிகம் பேச வராது, நான் பேச மாட்டேன். பின்பு பேசுங்கள், பேசுங்கள் என்று தொடர்ந்து பேச வைத்துக் கொண்டிருந்தோம். தொடர்ந்து நன்றாக பேச துவங்கினார். அதன் பின்பு தானாக தனது முயற்சியினாலே எழுத்துக்களை எல்லாம் தமிழிலே எழுத பழகிவிட்டார். ஆங்கிலத்திலே முதல் போடுவார், பின்பு எழுத்துக்களை தமிழிலே எழுதி கொண்டிருந்தார். அவர் பணிபுரியும் இடத்தில் ஒரு தமிழ் வார்த்தைக்கு அங்கு இடமில்லை. மொன்றியல் தமிழ் வானொலியின் ஒலியை தவிர அங்கு தமிழ் இல்லை. அவர் ஊருக்கு கதைத்தால் சரி, பணியில் என்னென்ன பேச முடியாது. இந்த காதொலியிலே வைத்து வானொலியை தான் கேட்டுக் கொண்டிருப்பார். அதன் பாடுங்கள் என்று சொன்னால் போதும், உடனே அதெல்லாம் எனக்கு சரிவிடாத ஐயா என்று ஓடி விடுவார். என்னோட மகள் மீராவும் அவரை அரவணைத்து அரவணைத்து பாடல்களை பாடுங்கள் பாடுங்கள் என்று தட்டி கொடுத்து அடித்து என்று முழுமையாக பாடுகின்றது. சிறப்பு ஆச்சரியமாக இருக்கின்றது. எங்களுடைய நீண்ட நாள் அன்பு உறவு அவர், எல்லோருடைய பாராட்டையும் பெற்று எல்லோருடைய நண்பாகவும் மகிழ்வாகவும் இருக்கக்கூடிய ஒரு நேய நெஞ்சம். ஜோஜ் அவர்கள் பாடி காற்றலையை அலங்கரித்து வானொலியை சிறப்பித்து சென்ற வேலையில் வருகின்றார். அடுத்த அன்பு உறவு வருகின்றார். வணக்கம் மோகனா.
2: வணக்கம்
1: வணக்கம். சொல்ல நான் நேற்று மோகனா வந்திருக்கின்ற அவன் வழக்கமா அவதானே முதல்
2: மோகனா ஊருக்கு
1: போயிருக்கோம். ஓ, அப்ப நீங்க ஊருக்கு போய்விட்டது உங்களுக்கு வசதியா போய்விட்டது. ஆனால் அவன் சில சமயம் அங்கிருந்தும் பாடுவா, அங்கிருந்தும் பாடுவாதானே
2: பாடுவாங்க. ஆனா அந்த உள்ள சூழ்நிலைகள் வந்து
1: அது நீங்களும் அங்க இருந்தா காரியம்
2: இல்லை,
1: நீங்களும் பிள்ளைகளும் அங்கே இருந்திருந்தா காரியம் இல்லை. நலமா
2: இருக்கின்ற
1: அப்ப பேராண்டிகள் வீட்டுல இருக்கின்றார்களா?
2: நலமா
1: தூங்கிட்டாங்களா?
2: பிள்ளைகள் இங்க இருக்குது,
1: தூங்கிட்டாங்களா?
2: போனாம
1: அவன் நீங்க கூறினீர்கள், கூறினீர்கள் நல்லது, சுகமாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும் என்று உங்கள் பாடலை அவங்க ஒரு சொல்லுச்சு பாட மாட்டேன், எனக்கு இந்த பாட்டெல்லாம் சரிவராது என்றவர். அங்கே பாடுங்கள் கேட்டோம்.
2: இந்த படம் கடவுள் ஏறி
1: என்ன
2: கல்லான
1: கடவுள் பாடுங்கள்.
2: கடவுள் என்ன கேக்குது?
1: கேக்குது விட்டு
2: கல்யாணம் கடவுள் மானம் கல்லாய் மனிதர்கள்
1: செல்வகுமார்
2: உங்களோட
1: பாடல் வந்து சொற்கள் விட்டு விட்டு வருகின்றது. சற்று திரும்பி சரியான நிலையத்தை எடுங்கள். வானொலி சரியாக சிறப்பாக இல்லை. உங்களுடைய காற்றல ஒலியும் சரியாக இல்லை. சற்று டவர் சரியாக இப்ப பேசுங்கள், பேசுங்கள். இப்ப பாடுங்கள்.
2: இப்ப
1: ஆமா இப்ப பாடுங்கள், நன்றாக இருக்கு.
0: கடவுள் கல்லான மனம் கல்லா போன மனிதர்களாலே, கடவுள் கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கொடுமையை கண்டவன் தன்னை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொண்ணை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொண்ணை இழந்தான், இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான், எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான், கடவுளே கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவன்பா நீதி தேவனின் அரசாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, கடவுள்கே கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களா.

0: செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டு இருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்றவன் சதிகாரன், அது உலகத்தின் ஆண்டவன் அதிகாரம், அதில் உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே.
1: சிறப்பு சிறப்பாக பாடியிருக்கீங்க மாதிரி, முழுமையாக பாடியிருக்கீங்க பாட்டு. உங்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு இலவமாக இருக்கின்றதெல்லாம் பாடுவதன் முன்புதான், ஐயோ என்னால் முடியாது, நான் பேச மாட்டேன், பாட மாட்டேன் என்று இருந்தீர்கள். இப்பொழுது பாடுகிறீர்கள் தானே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது சங்கீத மேடை அல்ல, பாட்டு போட்டி
2: மேடையல்ல.
1: சிறப்பாக கொண்டு வருகின்றீர்கள் பாடல்களை, அதை கவனித்து நிதானித்து பாடமாக்கி இன்று பாட வேண்டும் என்று அந்த உணர்வு இருக்கின்றது. இன்று பாட வேண்டும், நாம் ஒரு பாடல் பாட வேண்டும் என்று தயாரித்து வந்து பாடும். இதை விட நாங்கள் சிறப்பாக உங்களுடைய எண்ணத்தை எதிர்பார்க்க முடியும். சிறப்பாக உங்களுக்கு பக்க பார்த்தியமும் கொடுத்திருந்தால் இன்னும் சிறப்பாக பாடுவீர்கள் இல்லையா? பாடலாம், சிறப்பு. வாழ்த்துக்கள், நல்ல ஒரு பாடலை பாடி காட்டியிருக்கேன். வாழ்த்து, உங்களுக்கு மன மகிழ்ச்சியா இருக்க. நீங்கள் எல்லோரும் ஒரு எடுத்து காட்டாங்க. நீங்கள் தமிழ் வானொலியும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு, இந்த ஒரு சொல்லு சொல்லாத நீங்கள் எல்லாம் பாடுகின்றீர்கள் என்றால் அதை இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் எங்கள் இயக்குநருடைய திறமை என்றுதான் கூற வேண்டும். உங்களை செதுக்கி எடுத்து இப்ப ஒரு
2: விழாவில்
1: முழுமையாக பாடுகின்ற. இப்ப நீங்கள் ஒரு நண்பர்களுடைய விழாவுக்கு, உறவினருடைய விழாவிலே போய் நின்று ஒரு பாட்டு பாடு நிகழ்ச்சி நடந்தால் நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து பாடலாம் ஐயா. தாளத்தை கவனித்தால் சரியாக பாடலாம். நீங்கள் தாளத்தை இனிமேல் தாளம் போட்டு பாருங்க, நன்றாக இருக்கும். பாடுகிறீர்கள், கட்டிக்காரன் கட்டிக்காரன். ஒலிபரப்பாகும் பாடுபோர் பாடலாம் கேட்டுக்கொண்டிருக்கும். உங்களுக்கு பாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாட்டுகள் வரும்பொழுது

0: வணக்கம் வணக்கம்
1: ஹலோ ஐயா
0: வணக்கம்
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா
1: இருக்கேன். நமஸ்காரம்
0: நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். நீங்க நலமா இருக்கின்றீங்களா?
1: நல்லா இருக்கேன், சௌகரியமா இருக்கேன்.
0: நல்லதம்மா.
1: உங்கள் குரலை கேட்டு ரொம்ப நாளாயிடுச்சு.
0: ஏனம்மா?
1: இப்ப தினமும் கேட்டுக்கிட்டே இருக்கேன்.
0: இப்ப தினமும் கேட்கிறீங்களா? நல்லது நல்லது. உடல் நலங்கள் எப்படி இருக்கின்றது? நல்லாக இருக்க வேண்டும், மகள்வாக இருக்க வேண்டும், மகனோட இருக்கீங்க. மகன் எப்பொழுதும் என் மகனிடம் கேட்பேன், அம்மா நலமாக இருக்கின்றார்களா என்று. நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனிடம் கேட்பேன். நீங்கள் நலமாக பலமாக நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: நல்லா இருக்கிறேன், சௌகரியமா இருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கிழமா வாழ்த்து.
1: சரி,
0: அப்ப என்ன பாடப்போகின்றீர்களா? தேவாரம் கூட போகின்ற பாடப்போகின்றீர்களா? என்ன பாடப்போகின்றீர்கள்?
1: ஏதோ ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு பாடலாம்.
0: பாடுங்கள் பாடுங்கள் பாடுங்கள்.
1: மீராம்மா
0: மீராம்மா நலமாக இருக்கா சுகமாக எப்பொழுதும் உங்களை பற்றி பேசுவோம் நாங்கள். நீங்கள் நலமாக இருக்க வேண்டும். அங்கே ஒரு பாடல் இங்கே கொண்டு பாருங்கள். உங்களுடைய பாடலை தேவாரமோ திருவாசகமோ சுலோகமோ நீங்கள் உங்களுக்கு எது முடியும் இது விருப்பம் அதை கொண்டு பாருங்கள்.
1: அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் சொற்பந்தம் பொற்பந்தம் தீரே சீரந்தது சிற்றது இந்த தீர்நாள் பிறந்தது கற்பக நெஞ்சற்கர சுற்றி பிறந்த

0: தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம்.
1: சரி.

0: கடவுள் பெயரால் விளக்கிடுவோம் இலக்கிய குழந்தை நாம் சேர்த்து இறைவன் பெயரை விளக்கிடுவோம்.
1: நன்றி அம்மா, நன்றி அம்மா, வாழ்த்துக்கள் அம்மா. இவ்வளவு ஞாபக சக்தியோடு வைத்து இசையோடு பாடுகின்ற வல்லமை எங்களுக்கும் இறைவன் தர வேண்டும். உங்களுடைய வயசுக்கு உங்களுடைய நிலைக்கு இவ்வளவு தூரம் ஞாபகத்தோடு வச்சு அற்புதமான அறிவோடு சம்பந்தப்பட்ட ஒரு அருள் பாவை தந்திருக்கின்றீர்கள். காற்றலை உலகில் உள்ள எல்லோரும் அம்மாவின் குரலை கேட்கின்றார்கள், எல்லோரும் கேட்கின்றார்கள், உங்களுடைய குரலை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது வாழ்த்துக்கள், உங்களுக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த பலமும் தர வேண்டும் இறைவன் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளுவோம். நல்ல ஒரு அன்பு மகனை பெற்றிருக்கின்றீர்கள், மகனோடு வாழும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தது. நாங்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றோம். இறைவனுடைய அருள் என்றும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள் அம்மா.
0: நன்றி, நன்றி, நன்றி.
1: நன்றி தாயே, நன்றி தாயே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இது முன்னில் தமிழ்
0: பொங்கல் வாழ்த்துகள்,
1: பொங்கல்
0: வாழ்த்துக்கள், பொங்கல் அன்பு, குடும்பம், உடல்நிலை, நீலாயில் நிறை செல்வம், உயிர் புகழ் ஓங்கி வாழ.
1: நன்றி அம்மா,
0: நாள் வையகம்
1: தாயே, உங்களுடைய
0: வையகம்,
1: உங்களுடைய ஆசீர்வாதம்
0: வையுங்க.
1: வாழ்த்துக்கள் அம்மா,
0: வல்லாண்டு
1: நன்றி தாயே, நன்றி தாயே, நன்றி தாயே. இழைப்பாருங்க, இழைப்பாருங்க. நன்றி, நன்றி, நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களைக்கு பெற நாங்கள் என்ன பாக்கியம் பெற்றோமோ முந்தையல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். அடுத்த உறவிடம் செல்கின்றேன். வணக்கம், வணக்கம் அன்பு உறவே, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நலமாக இருக்கிறீர்களா?
1: நான் நலமாக, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? கார்த்திகேயன் ஆசான்,
2: நன்றாக இருக்கிறேன், நன்றாக இருக்கிறேன் ஐயா.
1: அங்கே சிதம்பரம் எப்படி இருக்கின்றது?
2: குளிர் காலத்தில் நாங்கள் இருக்கிறோம்.
1: குளிர், மழை குளிரா பனி குளிரா?
2: பனி குளிர்.
1: அது
2: இன்னும்
1: ஒரு சொற்ப காலத்துக்கு தானே கார்த்திகேயன், தாங்கிக் கொள்ளலாம்
2: ஐயா.
1: உங்களை இங்கே பாருங்கள், கொட்டிய பனி அகற்றாமல் வாகனம் பணியை எடுக்க முடியாமல் என்னுடைய வாகனத்தை எடுக்கிற பாதைக்கு வீதியில இந்த பனி கும்பலை அப்படியே அதை எடுத்துக்கொண்டு போவார்கள். அப்படியே வடித்து கொண்டு போகும்பொழுது அது அப்படியே வந்து வரம்பு மாதிரி என்னுடைய பாதையை மறைத்து விட்டு அதுக்கு மேலாலே என்னுடைய வாகனம் செல்ல முடியாது. இப்ப யாராவது ஒருவர் வந்து அதை வெட்டி எறியவனும் எனக்கு முடியாது அதை செய்வதற்கு. இப்பொழுது இருக்க நிலையில நான் அதை செய்ய மாட்டேன், செய்ய முடியாது. அப்ப
2: அரசாங்கம் செய்வோம்
1: இல்ல இல்ல, அரசாங்கம் வீதியை கிளீன் பண்ணி எங்கட பாதையை கிளீன் பண்ணும். அரசாங்கம் செய்து விடும், அரசாங்கம் தான் பழித்துவிடும். எங்கட வீட்டிலிருந்து வெளியே கொண்டு செல்வோம், எங்கள் காணிக்குள்ளே எங்களுடைய இதுக்குள்ளே இருக்கிற பாதையை நாங்கள் தான் கிளீன் பண்ண வேண்டும். அது இல்லாத விட்டாலும் வெயில் வந்தால் கரைந்து விடும், வெயில் எப்படியும் மார்ச் மாதம் இப்படியே விட்டால் கார்த்திகேயன் இப்படியே கும்பியாக மலையாக வந்து ஆனி அதாவது ஜூன் மாதம் மட்டும் இருக்கும் ஐயா. ஜூனுமே எங்களுக்கு சரியான சமர் காலம், 30-35 டிகிரியில வெயில் அடித்தாலும் அப்படியே கும்பல மலை மாதிரி இருக்கும் அந்த பனி, பனி கும்பி. ஓ, அதுக்குள்ள முடியாது. சரி, இன்றைய பாடுபோல் பாடலாம் நிகழ்வு எப்படி நீங்கள் அலங்கரிக்க போகின்றீர்கள்?
2: எல்லாரும் மாதிரி நானும் பாடிட்டு போறேன்.
1: எல்லோரும் மாதிரி நீங்கள் பாடுங்க, நீங்கள் உங்கள் பாடலை பாடுங்கள்.
2: நாங்கள் எதுவும் பாடுகிறோம், பாடல்கள் அல்ல. அனைவரையும் நீங்கள் பகிர்ந்து அனைவரையும் நன்றாக பாடுங்கள். இந்த
1: உற்சாகம் பாடலுக்கு மேல் பாடிய மன்னவன் அல்லவா, பாடுங்கள். எத்தனை மக்கள் கேட்டிருக்கின்றார்கள் உங்கள் பாடல்களை, பாருங்க. பாருங்க.
2: ஏ பல்லேல கபல்லேல கசேரத்துக்கா மதுரை கவர்தாசுக்கா திருச்சிக்கா திருத்தவிக்கா, ஏ பல்லேல கபல்லேல க ஒத்து மத்த மக்களுக்கு அண்ணன் வந்த தமிழ்நாடு அமெரிக்கா. காவிரி யாரும் கை குத்தலரிசியும் மறந்து போகுமா? தாவணி பெண்களும் தூது வீடு கண்களும் தொலைந்து போகுமா? நம்ம கலத்து மேடு கம்மங்கர கருத்த காடு செம்மண்ணி கேலிக்கோடு
3: தருவுடு தருவுடு தருவுடு தருவுடு தருவுடு தருவுடு ஆடிய மரத்தடி பதுபடுவாங்க பொத்திய புல்வெளி தொட தொடர்ந்து உடைகிறவன் கிடைக்கிற இட்லி தடதளவு அது கடை கடகடகளவு கடற்கரை காமிரி விறுவிறுவெல்லாம் மடிக்கிற வெற்றிலை குருகுருவெல்லாம் முடிக்க மீசைகள்
2: மகளிருக்கு மெய் மெய் மெய் மெய் மெய் மெய் மெய் மெய் பல்லேலக்கா பல்லேலக்கா சேலத்துக்கா மதுரைக்கா மெட்ராஸுக்கா திருச்சிக்கா திருத்தவைக்கா எவல்லேலக்கா பல்லேலக்கா ஒட்டு மொத்த மக்களுக்கா அண்ணன் வந்த தமிழ்நாடு அமெரிக்கா கிராமத்து கூடி செய்யல கொஞ்சம் கால தங்கி பாருல்லே கூரையில் ஓட்டை விரிசல் வழி நட்சத்திர எண்ணி பாருல்லே கூசல் போன நச்சரி பழத்து கொஞ்சம் சீல் வண்டி உச்சரிப்பை கேட்போ வெறும் காலில் செது பிண்டி நடந்து மண்ணோடு பேசிக்கொண்டு போவோம் மதலைகளாகும் ஆழ மரத்துக்கு ஜாடை பின்னித்தார் பூக்கள் வைக்கலாமே ஊரோரோ ஐயனாரிடம் கத்தி வாங்கினார் பென்சில் செய்வலாமே ஏ பல்லேலக்கா பல்லேலக்கா சேலத்துக்கா மதுரைக்கா மெட்ராஸுக்கா திருச்சிக்கா திருத்தணிக்கா ஏ பல்லேலக்கா பல்லேலக்கா ஒட்டு மொத்த மக்களுக்கா அண்ணன் வந்த தமிழ்நாடு அமெரிக்கா ஏழு அஞ்சல பெட்டு ஏழு அக்காவோட ருசி இருக்கும் அம்மையில் அரைச்சி ஆக்கி வச்ச நாட்டு கோழி பட்டைய கிளப்போ ஆடு மாடு மேல உள்ள பாசம் வீட்டு ரேஷன் கார்டு சேர்த்து சொல்லி கேட்டோம் வெறும் தண்ணி கேட்டா மோறு தரும் வெள்ளந்தி மனிதர் வாசம் மண்ணுக்கு எங்கு வீசும் பாம்பாட்ட கிழவையின் பச்சிலை மருந்துக்கு பேயும் ஓடி போகும் பங்காளி பக்கத்து வீட்டு தோசை சமைக்கிற அன்பு இங்கு வாழும் ஏ பல்லேலக்கா பல்லேலக்கா திருச்சிக்கா மட்ராசுக்கா திருச்சிக்கா ஏ பல்லேலக்கா பல்லேலக்கா சேலத்துக்கா மதுரைக்கா மெட்ராசுக்கா திருச்சிக்கா திருத்தணிக்கா வல்லேலக்கா வல்லேலக்கா ஒத்து மொத்த மக்களுக்கா அண்ணன் வந்த தமிழ்நாடு அமெரிக்கா காவிரி யாரும் கை குத்தலறி செய்யும் மறந்து போகுமா அதையா
1: சிறப்பான ஒரு பாடலை பாடுறது பல்லேலக்கா என்னய்யா
2: பல்லேலக்கா என்றால் தெரியாதய்யா
1: இது சிவாஜி திரைப்படத்திலயா
2: சிவாஜி
1: சிவாஜி திரைப்படம் நல்ல ஒரு பாடல் நல்லா விரைவு விரைவு இலக்க விரைவு இலக்க பாடல்களை நல்லா பாடுகிறோம் ஃபாஸ்ட் நம்பர் சாங் இது ஒரு ஃபாஸ்ட் நம்பர் சாங் தான் நன்றாக பாடுகிறோம் உச்சரிப்பை சிறப்பாக இருக்கு ஆசான அல்லவா உச்சரிப்பு திறமா இருக்கு அந்த பல்லேலக்கா பல்லேலக்கா என்பது இன்னும் வந்து தெரியவில்லை ஆனால் அவர் சிவாயம் ஏதோ ஒரு கருத்தோடு தான் எழுதியிருப்பார்கள் பல்லே லக்கா அது என்ன ஒன்று தெரியவில்லை இப்ப கேட்டு பார்க்க வேண்டும் நல்ல பாடல் சிறப்பாக பாடியிருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு இணைந்து வாழ்த்தி அமைக்க இருந்து பாடுங்கள் பாடுங்கள் பாடுங்கள் உடனே பாடிவிட்டால் நல்லதுதான் பாடுங்கள் இன்னொரு பாடல்
2: தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று இவன் தோளில் தொங்கியதோ தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று இவன் தோளில் தொங்கியதோ மலர் மாலைத்த வேவையாய் சுகமே மெதுவாய் ஒருவாயும் பொருவாய் பருகியபடி தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கில் தானே பொங்கியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவர் தோளில் சூஞ்சியதோ காவல் நூறு மீறி காதல் செய்யும் தேவி உன் சேலையில் பூவேலையில் முன்மேனியில் பூஞ்சோலையில் அந்தி பூவிரியும் அதன் ரகசியம் சந்தித்தால் தெரியும் அவளின் கனவு தனியும் வரையில் பிரியாது திருமகள் இரவுகள் தங்கச் சங்கிலி நின்னும் பைங்கில் தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவன் தோளில் தூங்கியதோ மலர் மாலை தவையாய் சுகமாய் மெதுவாய் வாழ்வாய் அமுதம் மெதுவாய் பருகியபடி தங்கள் தங்கிரி நின்னும் பயங்கிரி தானே கொஞ்சியதும் இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் குஞ்சிவன் தோலில் குஞ்சியதோ. நன்றி ஐயா.
1: நன்றி நன்றி. இனிப்பான ஒரு பாடல் இது வந்து தூரம் நின்று போச்சு திரைப்படத்தில் இல்லையா?
2: ஆமா, நீ தூரல் அல்ல தூரம் நின்று போச்சு எழுதியவர் வைரமுத்து.
1: நல்ல பாடல், நல்ல பாடல் ஒன்று தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். ரெண்டு பாடலை தந்து சிறப்பித்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஆசா.
2: நன்றி ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு அடுத்த ஒரு உடம்பு தருகின்றேன். வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். காற்றலையில் வணக்கம் வணக்கம். நீங்கள் காற்றலையில் இருக்கின்றீர்கள், அழைத்திருக்கின்றீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் இணைப்பு அழைப்பு வருகின்றது, இணைத்து விட்டேன். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களோட உங்கள் இணைப்பு இங்கே வரவில்லை, மீண்டும் அழைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம். இது மடிவர் தமிழ் வானொலி. அன்பு உறவு ஒருவர் அழைக்கின்றார், அவர் அழைப்பின் ஓசை வருகின்றது, இணைத்தால் இணைப்பு வருவதில்லை என்று தெரியவில்லை. வணக்கம் கூறிக்கொள்ளுகின்றனர். இது மடிவர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம், பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். கேட்டுக் கொண்டிருக்கும் பாடல்களும் இந்த அன்புமே நெஞ்சங்கள் தங்கள் சொந்த குரலிலே வந்து பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு சங்கீத மேடை அல்ல, இருப்பினும் சங்கீதம் போன்றுதான் இருக்கின்ற எல்லோரும் வந்து பாடும்பொழுது பல்முக பலவிதமான சுவையான பல்சுவை பாடல்களை பல குரல்களில் கேட்டுக் கொண்டிருப்பது ஒரு ஆச்சரியமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்ற வேளையிலே பாடல் தொடர வேண்டும், நினைத்தவர்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு

0: மீண்டும் அழைக்கின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் மீண்டும் அழைக்கின்றீர்கள். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் யார் பேசுகிறீர்கள்? வணக்கம்
1: அப்பா, நான் மதுரமல்லி பேசுறேங்க.
0: ஓ மதுரமல்லி, வணக்கம். வந்து என்னென்ன நாள் காணவில்லை? எல்லாம் தைப்பொங்கல் எல்லாம் விழாக்கள் நிறைவாக நடந்ததா? நீங்கள் இப்பொழுது பிஸியாக இருந்திருப்பீர்கள். நல்லது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீண்ட நாள் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா?
1: எல்லாரும் நல்லா இருப்பாங்க.
0: நல்லது. எங்கே இங்க பாடுவோர் பாடலுக்கு என்ன பாடலை கொண்டு வந்திருக்கீர்கள்? கொண்டு வாருங்கள் பார்ப்போம். பாடுவோர் பாடலாம்.
1: உண்மை

வந்தேனா.

0: நன்றிங்கப்பா.
1: வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். நீண்ட நாட்களாக உங்கள் குரலை கேட்கலாம், இன்று வந்த பாட்டு பாடியிருக்கல, அந்த உறவுகளே இந்த பாடலை தந்தவர் வேறு யாரும் இல்ல, நாட்டுப்புற பாடகி டாக்டர் கலைச்செல்வி என்ற பெயரை பெற்ற மதுரமல்லி அவர்கள் சென்னையிலிருந்து பாடியிருந்தார்கள். அற்புதமான பாடல் ஒன்றைக்கு தந்து உங்கள் குரல் வன்மையை காட்டியிருக்கீர்கள். உங்கள் காற்றலை சிறப்பித்த உங்களுக்கு எங்கள் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒரு பாடல் தானா?
0: நன்றிங்கப்பா.
1: ஒரு பாடல் தானா?
0: பாடலாம்பா.
1: சரி, அடுத்த பாடல் என்ன? நேரம் சென்று கொண்டு போகின்றது. அடுத்த உறவுகளும் வர இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு பாடலை தாருங்கள்.
0: சரிங்கப்பா.
1: என்ன பாடல் இருந்தாலும் உங்கள் பாடல் இருந்தாலும் என்ன பாடல் இருந்தாலும் தாருங்கள்.

காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சம் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல.

0: காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல. எம்ஜிஆர் இல்லாமல் நானும் நானல்ல, எம்ஜிஆர் இல்லாமல் நானும் நானல்ல. நன்றிங்கப்பா.
1: வாழ்த்துக்கள் மேலே வாழ்த்துக்கள். நன்றாக பாடியிருந்தீர்கள். எம்ஜிஆரையும் இணைந்து பாடிய உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நீண்ட நாட்களுக்கு முன் உங்களோட எல்லா அலுவலகம் முடித்துக் கொண்டு வந்திருப்பீர்கள். மீண்டும் வருவீர்கள் என்று நம்பிக்கொண்டு அடுத்த உறவுக்கு இடம் கொடுக்கும் வகையில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் மேலே. வாழ்த்துக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களும் பழங்களாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்த உறவு அணைக்கு முன்பு இரண்டு பாடலை தந்தவருக்கு நன்றி கூறிக்கொண்டு, இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. மஜித் ஐயா நீங்கள் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு கேட்டிருந்தீர்கள், வர வேண்டும். பவுனம்மாள், ரேவதி வந்து பாடியவர்கள் மீண்டும் சந்தர்ப்பம் கேட்டீர்கள். வர வேண்டியவர்கள் வரலாம், விரைவில் வர வேண்டும் வரவர்கள். ஏனென்றால் இன்னும் இரண்டு பாடகருடைய அழைப்பு இருக்கின்றது. அவர்கள் வருவது அவருடைய தொலைபேசி இணைப்பு கடந்த வாரம் வந்தவர்கள் பிரபஞ்சமான பாடகர்கள் காணவில்லை. வருபவர்கள் விரைவில் வாருங்கள். இன்னும் உங்களுக்கு 15 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. வருபவர்கள் ஓடி வர வேண்டும்.

இனிமையான பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்புகளை இன்னும் சில வினாடிகளில் நிமிடத்தில் எங்கள் காற்றலை. வணக்கம் வணக்கம் வணக்கம், நீங்கள் அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம், துல்லியமாக வரவில்லை. வணக்கம், மீண்டும் பாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம், அழைக்கின்றீர்கள் உங்களோட அழைப்பு. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் மகாலிங்கம்.
1: லட்சுமி அம்மா இன்னொரு பாட்டு பாடுறாங்க, லட்சுமி அம்மா வராங்க.
0: வணக்கம் வணக்கம் லட்சுமி.
1: இங்க வராங்க, இருங்க ஒரு நிமிஷம்.
0: நீங்கள் எப்படி நிலமா இருக்கிறீங்களா? சில நிமிடங்கள் வணக்கம் மகளே லட்சுமி.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகளே, வணக்கம். இங்கே என்ன பாடல் கொண்டு வாருங்கள், கேட்போம். இனிய குரலிலே

0: நன்றிங்கய்யா.
1: அருமை அருமை அருமை அருமை.
2: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகளே லட்சுமி. இனிமையான குரலே இதமாக பாடியிருக்கின்றீர்கள். இந்த பாடலை கச்சேரிகளில் மேடை பாடகர்கள் கூட பாடுவதற்கு அச்சப்படும் ஒரு பாடல். அருமையாக அந்த சாயலோடு அந்த சாரீரத்தோடு இனிமையாக பாடியிருக்கின்றீர்கள். நீண்ட நாள் பயிற்சி இல்லாது விட்டாலும் மீண்டும் நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே வந்து விட்டீர்கள். இனி எங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் சிறந்த பாடகர்களாக இருப்பதை நீங்கள் அதை நிரூபித்துக் கொண்டு வருகின்றீர்கள். வாழ்த்துக்களம்மா. அன்னை கலைவாணி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நல்லருள் பொழிய வேண்டும். என்னுடைய ஆசீர்வாதம்.
0: நன்றி ஐயா, நன்றி. நீங்க கொடுக்கிற ஊக்கம் தாயா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உங்க ஆசீர்வாதம்
2: நிறைவாக இருக்கு. உங்களுடைய சிறப்பு இருக்கின்ற உங்களுடைய திறமை இருக்கின்றதம்மா, வல்லமை இருக்கின்றதா. ஏன் அதை விடுகிறீர்கள்? விடாமல் பயிற்சி பெய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அன்னை கலை தாய் கை கொடுத்து இதிலே உங்களுக்கு ஒரு சுபட்சம் கிடைக்க வேண்டும், கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த புது வருடத்திலே காலடி எடுத்து வைத்து முன்றியல் தமிழ் வானொலியில் இணைந்து விட்டீர்கள் தானே. இனிமேல் உங்களுக்கு நீங்கள் இலைமறை காயாக இருக்க வேண்டிய அவசியம். நெய்வேலியிலிருந்து வந்த லட்சுமி அவர்களே, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த நன்றிகள் இந்த பாராட்டுகளுக்கு உரியவர் மகாலிங்கம் தான். அவர் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இந்த தளத்தை தந்திருக்கின்றார். விடாப்படியாக இந்த தளத்தை படுத்தி இந்த களத்திலே நீங்கள் களமாடி முன்னுக்கு வர வேண்டும் என்று மீண்டும் தந்தை ஸ்தானத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி மகளே.
0: ரொம்ப நன்றிங்கய்யா.
1: நன்றி நன்றியா. லட்சுமி அம்மா இத்தினி பாட்டு பாடினாலும் இந்த பாடல் வந்து அருமையா இனிமையா அவங்களுக்கு ஒத்த குரலா இருந்தது. வாணிஜராம குரல் மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கியா.
2: ஆச்சரிய மகிழ்ச்சி அடைய வேண்டும். உங்கள் குழந்தைகள் தானே, உங்களோட சிறப்பாக அவர் நெய்வேலியிலிருந்து வந்து பாடுகின்றார் என்றால் எங்களோடு இணைந்து அந்த இசையிலே அவர் எவ்வளவு தூரம் ஈடுபாடு உள்ளார் என்பதை கூற எங்களுக்கு விருப்பமாக இருக்கின்றது. நல்ல ஒரு பாடகி. வாழ்த்துக்கள் ஐயா. இப்படித்தான் இது முன்னில் தமிழ் வானொலி எத்தனை, இது ஒரு துறைமுகம். இந்த துறைமுகத்தில் எத்தனையோ சரக்கு கப்பல்கள், விதையான கப்பல்கள் வந்து நின்று தங்களுடைய கடமையை செய்து சென்ற தளம் இந்த தளம். 24 வருடம் அல்லவா, எத்தனை பாடகர்களை கண்டிருக்கின்றோம், எத்தனை பாடகிகளை கண்டிருக்கின்றோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு தான் நன்றி கூற வேண்டும். நன்றி அம்மா. மீண்டும் பாருங்கள். நீங்கள் கதை பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்குத்தான் வர வேண்டும் என்றல்ல, ஒவ்வொரு நாளும் கதம்பம் இருக்கின்றது. நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் மகளே. சரியா?
1: தினசரி வரணும்னா கொஞ்சம்
2: நேரம் கிடைக்கும் பொழுது, கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை இவர்களுடைய இசை பயணத்தில் உபயோகிக்கலாம் எங்களுடைய வானொலியில். சரியா? வானொலியை கேளுங்கள். இத்தொழில் எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. காட்டலையில் இன்னும் 2 நிமிடங்கள். அவர் அழைக்கவில்லை, அழைத்தால் தான் கொடுப்பேன். முடிவதற்குள் வந்தால் கொடுப்பேன் அழைப்பை. அல்லது அடுத்த நிகழ்வுகளுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் இல்லவா, அடுத்த நிகழ்வுகளையும் நாங்கள் கொடுக்க வேண்டும். நன்றி மகாலிங்கம். நீங்கள் பாட வேண்டும், நீங்கள் பாட போகின்றீர்கள்.

0: அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இறுதியாக விடைபெறும் நேரத்திலே உங்களுக்கு மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இன்றைய இரவு நல்ல இரவாகவும் மலரும் பொழுது நல்ல பொழுதாக முடிந்து நல்ல சிறப்பாக எல்லோரும் வாழவனும் இந்த புது வருடத்திலிருந்து நோயற்ற வாழ்வும் குறைவேற்ற செல்லத்தோடு நீண்டு வாழ வேண்டும் என்று எல்லோருக்கும் வாழ்த்துக்கொண்டு விசேஷமாக அன்பு தாயார் தேவா நண்பருடைய அன்பருடைய அம்மா வந்து எங்கள் எல்லோருக்கும் வாசி வழங்கி சென்றது முதல் இந்த தைபிறந்தால் வழிபிறக்கும் நேரத்திலே இந்த புண்ணிய காலத்தில் அந்த அன்னையின் ஆசி எங்களுக்கு கிடைத்தது ஆசீர்வாதம் கிடைத்தது நாங்கள் பெரும் மகிழ்ச்சியாக அது ஒரு பெரும் புகழாக எண்ணிக்கொண்டு அவவுக்கு மீண்டும் மீண்டும் நீண்ட ஆயுளும் நிறைவான வாழ்க்கையும் கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு செல்லும் வேளையிலே ஒரு அன்பு மகன் மறந்துவிட்டான் விடவும் முடியாது. வணக்கம் கண்ணா. வணக்கம். வணக்கம் கண்ணா. கடைசி நேரத்தில் ஓடி வந்து கதவு பூட்டுற நேரம் விழுத்து கொண்டு ஓடி வந்துவிட்டீங்க பூட்ட விடாம.
1: நம்ம எப்போ நம்ம செல்ல பிள்ளை எப்பவுமே போய் பாடலாம். கடைசியா வந்து நிறைவே செஞ்சிருப்பாங்க.
0: வாங்க வாருங்க. நலமா இருக்கின்றீர்கள். உங்க நண்பர் வந்து
1: பாடுவாங்க.
0: கடவுளேன் கல்யாணம்
1: பார்த்து போனது
0: நண்பர் நெஞ்சங்கள் வந்து பாடி சிறப்பித்தார்கள். இங்க உங்கள் பாடலையும் கொண்டு வாருங்கள் மகனே. அது மகாலிங்க கேட்டார். மகாலிங்கம் ஒரு கேள்வி கேட்டார், வேற யாரும் வந்தாலும் எடுப்பீர்களா என்று முடிவெடுத்து வந்தார். வாருங்களே பாடுங்கள் மகனே. பாடுங்க
1: பாருங்கப்பா. கண்ணை நம்

உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேற்றுருவில் கண்ணுமே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்து கல்வருக்கு கைவிழந்து பூட்டிவிடு கண்ணுக்கு தோணாது சத்தியமே. போடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாதே ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகள் ருத்ராட்ச பூனைகளால் வாழறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமான்யமா

0: ஏமாற்றும் உண்மை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மையில்லாதது.
1: சிறப்பு சிறப்பான ஒரு விழிப்புணர்வான அருமையான பாடல் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் பாடியிருக்கின்றீர்கள் ஐயா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி கூறி கொள்கின்றேன். வந்து சிறப்பித்தமைக்கு
0: நன்றிங்கப்பா.
1: பாதுகாப்பாக வளமாக நல்ல நலமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடை கொடுக்கின்றேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
0: நன்றிங்கப்பா.
1: மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இறுதியிலே வந்த அழைப்புகள் வந்து நிறைந்து விட்டன. எல்லோருக்கும் பாடல்கள் கிடைத்து எல்லோரும் கேட்டிருப்பார்கள். இத்தோடு நான் பாடல் காற்றலை நிறைவேறி வருகின்றது. அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். நிகழ்ச்சிகள் நிறைவாக இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கீர்கள். இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே வந்து பாடிய அனைத்து நெஞ்சங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் கொடுத்து காற்றலையிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மீண்டும் அடுத்த பாடுவோர் பாடலாமல் சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பாடுவோர் பாடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஜிஆர் எஃப்எம்.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். என் அன்பு உறவுக்கு நலம் தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணனவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டலையில் உங்களோடு மீரா. நலம்தானே என் அன்பு உறவுகளே, எல்லோரும் நலம்தானே? நலமா இருக்கிறீர்கள் தானே? நலமாக இருக்கிறீர்கள் தானே? சரி, இப்பொழுது புதையல் நிகழ்ச்சி. இன்று கதம்பம் நிகழ்ச்சியில் புதையல் நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சற்று கொஞ்சம் தடுமாற்றம் வந்தால் வார்த்தைகள் எல்லாம் தடுமாறிவிடும். எல்லோருக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ வேண்டும். நலமாக இருக்க வேண்டும். நலமாக இருக்கிறீர்களா? எத்தனை பேர் இப்ப வகுப்புக்கு வந்திருக்கிறீர்கள் தெரியாது. இருந்தாலும் ஒரு பாடல், கண்ணன் பாடலை எடுத்து வருகிறேன். அந்த கண்ணன் பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் காட்டலைக்கு வரலாம். சரியா? ஒரே போட்ட கண்ணன் பாடல் தான் எடுத்து வந்திருக்கிறேன். இருந்தாலும் பார்ப்போம், எத்தனை தடவை கண்ணன் பாடலை எடுத்து வந்தாலும் அழுக்காது கண்ணனுடைய பாடல். அதுக்கு முன்பாக இங்கே வகுப்பறைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? முதல்ல நான் வடலூர் ஆனந்தன் வணக்கம் போட்டுட்டார். அவர் அந்த மாணவன் மட்டும் பங்க்சுவாலிட்டியா இருக்கிறார், அதாவது நேரத்துக்கு டைமுக்கு வர என்பது தெரிகிறது. மற்றது இன்றைய நாள் 10ஆம் மாதம் 20ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு. இதை சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். இது நேரடி ஒளிபரப்பு. நேரம் சரியாக 9:59 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:29. மீண்டும் சொல்லுகிறேன், இது மறுபொழிப்பர் அல்ல. எனக்கு அதுவும் வருதில்லை, மறுபொழிப்பு அல்ல. அதனால இன்றைய தேதி வந்து 10ஆம் மாதம் 20ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு. சரியா? இங்கே பார்க்கலாம், முதல்ல ஒரு கண்ணன் பாடல் கேட்போம்.

இங்கே முதல் சொல்லுக்குள் போகலாம். முதல் சொல்லுக்குள் போகலாம். இது பெண்களின் ஒரு பருவத்தை குறிப்பது. பெண்களின் ஒரு பருவத்தை குறிப்பது மூன்றெழுத்து சொல். மூன்றெழுத்து சொல், மூன்றெழுத்து சொல். எங்கே பார்க்கலாம்? காட்டலைக்கு வரலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5 1 4 5 1 9 2 3 7 9 6 4 7 8 7 4 6 4 1 5. புதிய நிகழ்ச்சி இது பெண்களின் ஒரு பருவத்தை குறிப்பது. ஒரு பருவத்தை குறிப்பது எங்கே பார்க்கலாம்?

சீதனங்கள். இன்னும் ஒரு சொல், மனிதர்களிடையே மரியாதை ஏற்பட்டால் இதை நாங்கள் செய்வோம், கடவுளுக்கும் செய்வோம், அன்பு கொண்டாலும் செய்வோம். இது ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல். சின்ன பிள்ளைகளுக்கும் செய்யலாம், எல்லாருக்கும் செய்யலாம். மனிதர்களிடையே அன்பு, பாசம், மரியாதை இருந்தால் இவற்றை நாங்கள் செய்வோம், கடவுளுக்கும் செய்வோம். எங்கே ஐந்தெழுத்து சொல், இரண்டு சொற்கள் கொடுத்திருக்கிறேன். எங்கே காட்டிலிக்கு வந்து நீங்க என்னட்ட கேள்வி கேட்கலாம். நான் ஒன்றுமே உங்களை பேச மாட்டேன், பாட்டேன். அதாவது நான் நல்ல ஒரு டீச்சர் உங்களுக்கு.

0: சந்தனராஜ் மாமாக்கு வணக்கம். நீங்களும் ஒரு நல்ல அச்சா பிள்ளைன்னு சொல்லுவார்கள் அல்ல, நல்ல பிள்ளை நீங்கள். நீங்களும் சரியா வந்துட்டீங்க. வடலூர் ஆனந்தன் சரியா சொல்லி இருக்கிறீங்கள். 10/10/2021 கலம்பத்தில் புதையல் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு வைத்து சூப்பர். இல்லாட்டி ஒருத்தருக்குமே தெரியவும் மாட்டேதுல்ல, இப்படி போட்டாதான் பிள்ளைகளுக்கு விளங்குது. எங்க பாக்கலாம், யார் வாரீங்கன்னு பாப்போம். பெண்களின் ஒரு பருவத்தை குறிப்பது மூன்றெழுத்து சொல் இது. சில நேரங்களில் அது இப்ப அந்த விளக்கத்தை கொடுக்க விரும்பவில்லை, இன்னும் விளக்கங்கள் கொடுக்கலாம் அதுக்கு. எங்கே பெண்களின் ஒரு பருவத்தை குறிப்பது மூன்றெழுத்து சொல். அடுத்தது வந்து மனிதர்களிடையே மரியாதை அன்பு பாசம் இது இருக்கும் போது இப்படி நாங்கள் செய்வோம், இப்படி செய்வோம், கடவுளிடமும் செய்வோம். எங்கே
1: எனது சொப்பனம்
0: ஐந்தெழுத்து சொல்.
1: போக போக காண வேண்டும் தரிசனம்
0: வந்து நீங்க கேட்கணும். வந்து உங்களோட பாட்டு நாளே அந்த பாட்டு தரலாம், நீங்க கேட்டுட்டு போகலாம். அழைத்து சொன்னா தான் லேட் ஆயிட்டு தான், 10 மணி என்ன செய்யற, ஒரு ஒரு மணித்தையாலும் கொஞ்சம் கட கடன்னு வந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஒவ்வொரு தரையும் எடுத்து எடுத்து பேசி சொல்லி போட்டு பேர்ந்து நாங்க தூங்குறவங்க தூங்கலாம், பேசுறவங்க பேசலாம். ஓகே.
1: என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம்

0: எங்கே எங்கே கட்டிக்காரங்க ஓடி வாங்க பாக்கலாம். என்ன நடக்குது எல்லாரும்? என்ன எல்லாரும் தூங்கிட்டீங்களா? அடாடி அழைப்பு வரைய இல்லையா? எங்க பாக்கலாம், அமைதியா இருக்கிறீங்க? புதைய இல்லைன்ற நான் சாக்லேட் தாரணா ஓடி வருவீங்க பாக்கலாம். எங்க ஓடி வாங்க வந்து சரி சொல்லாட்டியும் பரவாயில்ல. எங்க என்னோட நான் சொன்னேன் மஞ்சுளாமா கெட்டிக்காரி. அம்மா வாங்க, மஞ்சுளாமா எப்படி இருக்கிறீங்க? மஞ்சு
1: வணக்கம். அம்மா நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம் மேடா. என்ன எப்படி இருக்கிறீங்க நீங்க?
1: ஓவரா தூக்கம் வருதுமா, அப்படியே கண்ண மூடினு பேசுங்க.
0: ஏன் அப்படி இப்ப என்ன தூக்கம் வருது? உங்களுக்கு வேலை அசதி இல்ல?
1: மழை வர வந்துச்சு இன்னைக்கு, ரொம்ப ஆளுங்க வர வந்துட்டாங்க. ஒரு அஞ்சாறு பேர் எப்படி ஒரு முக்காவாசி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு மூணு நாளைக்கு
0: நினைக்கிறேன். சரி சரி சரி. உங்களுக்கு உடல்ல தென்பும் பலமும் நல்ல சௌபாக்கியமும் கொடுக்கட்டும் கண்ணன். எங்க எங்க உங்களோட நாளையான் பாடலை சொல்லுங்க.
1: பாட்டு யோசிக்கலமா, அந்த பதில் சொல்றேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
1: பதில். கண்ணி பருவம்
0: கண்ணட்டும். கண்ணி கெட்டிக்காரன், கெட்டிக்காரி. நீங்க சரியா
1: வணக்கம்.
0: மற்றது நீங்க வணக்கம். அது போல கன்னி என்பது சரி. முதலாவதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க கட்டிக்காரி. பாட்டை வந்து சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: கட் பண்ணிடுங்க.
0: சரி கட் பண்ணிடுங்க. அம்மா மற்ற இரண்டு பேர் அழைக்கிறார்கள், நீங்க கட் பண்ணிடுங்க. சரி, எங்கே ரேவதி அம்மா ஃபாரூக் வாரீங்க, ஓடி வாங்க பாக்கலாம். எங்க அடுத்த இணைப்புக்கும் வரலாம், வந்தீங்கன்னா சுலபமா இருக்கும். இந்த இணைப்பு மட்டுமல்ல, அடுத்த 5, 1, 4 வரலாம். வணக்கம் ரேவதி அம்மா, வணக்கம். எங்கே ஓடி வாங்க.

0: என்னை பார்த்தால் பெரியவர்களிடம் அன்பு பாசம் எல்லாம் இருந்தாலும் இங்க பாக்கலாம். எங்க பாருக்கு வாங்க, எங்க மன்னர் வாங்க, வாங்க சிங்கக்குட்டி, சிங்கக்குட்டி அங்க வணக்கம். மைனர் சிங்கம் சொன்னா
1: தான்
0: பேசுவார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி இருக்கு, நீங்களும் தூங்கிட்டீங்களா ஐயா? இல்ல தானே பாரோ, பாரோ கேக்குதா?
1: கேக்குதாமா?
0: ஓ, முந்தியமா கொஞ்சம் தெளிவா இல்லையா? முதலாவது தெரியும் தானே, சொன்னது
1: கேட்டீங்க.
0: பாட்டு வந்து சொல்லுங்க. எங்க ரேவதி அம்மா வணக்கம். அம்மா வணக்கம்.
2: மீரம்மா வணக்கம். மீரம்மா
0: வணக்கம்.
2: வணக்கம் மீரம்மா.
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மீரம்மா. இன்னைக்கு உங்கள் குரலை கேட்டவொடனே ஓடி வந்தேன்.
0: ஓடி வந்துட்டீங்க? எங்க நீங்க எதை கண்டுபிடிச்சீங்க? அதுல ரெண்டு சொல்லு.
2: நான் இப்பதான் கேட்க ஆரம்பிச்சேன், இப்பதான் கேட்க ஆரம்பிச்சேன். மஞ்சுளா அம்மா வந்து ஏதோ பதில் சொன்னாங்க.
0: பதில் சொல்லி
2: கண்ணி சொன்னாங்க. ஆனா என்ன தெரியாது கேள்வி.
0: கண்ணி அதாவது பெண்களின் ஒரு பருவம் என்று சொல்லியிருந்தேன். அத மூன்றெழுத்து அவ சொல்லியா. இரண்டாவது சொல்ல, பெரியவர்களை பார்த்தால் அல்லாட்டி மனிதர்களை மனிதர்கள் பார்த்தா பார்க்கும்போது அன்பு பாசம் பரிவு இவையெல்லாம் இருக்கும்போது நாங்கள் இப்படி செய்வோம். அது ஐந்தெழுத்து சொல். கடவுளுக்கும் நாங்கள் இப்படி செய்வோம். ஐந்தெழுத்து சொல்.
2: கடவுளுக்கும் இப்படி செய்வோம்.
0: இப்படி செய்வோம். கடவுளுக்கும் செய்வோம், மனிதனுடைய அன்பு பாசம் பரிவு இவை எல்லாம் இருந்தால் நாங்கள் இப்படி செய்வோம். ஐந்தெழுத்து சொல். சரியா? இன்னும் ஒரு மூன்றெழுத்து சொல் உங்களிடமே சொல்லுங்க.
2: சொல்லுங்க, சொல்லுங்க.
0: உயிரினத்துக்கு இது இருந்தால்தான் வாழலாம். உயிர் இனங்களுக்கு இது இருந்தால்தான் வாழலாம். மூன்றெழுத்து சொல்.
2: மூச்சு, மூச்சு, மூச்சு.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல அம்மா, மீண்டும் நினைஞ்சு கொள்ளுங்க. பாட்டு சொல்லுங்கம்மா. நாளையான் பாட்டு, நாளையான் பாட்டு சிந்திச்சு கொண்டு
2: மறுபடியும் சொல்லிட்டு உங்ககிட்ட பாட்டு சொல்ல.
0: சரி சரி அம்மா, சரி அம்மா. நன்றி, நன்றி, நன்றி. எங்கே அன்பு உறவுகள் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. எங்க வடலூர் ஆனந்தெல்லாம் ஜோதிச்சு கொண்டு இருக்கீங்களா? ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. நான் இப்ப ரெண்டு சொற்கள் என்ன இருக்கிறது சொல்லாமல் அங்கே பாப்போம்.

நான் சொல்லி இருக்கிறேன், அதாவது கன்னி என்ற சொல்லு வந்து விட்டது. அது பெண்களின் ஒரு பருவம் என்று சொல்லி கன்னி, அது எங்களுடைய மஞ்சுளாமா சொல்லிட்டா ஒன்று. இரண்டாவது வந்து மனிதர்களிடையே அன்பு பாசம் பரிவு இவை எல்லாம் இருக்கும் போது, இல்லாவிட்டாலும் கூட ஒரு கண்துடைப்புக்காக கூட இதை செய்வார்கள். ஐந்து எழுத்து சொல், கடவுளிடமும் இதை செய்வோம், ஐந்து எழுத்து சொல். இன்னும் ஒன்று, உயிரினங்களிடையே இது இருந்தால்தான் வாழலாம். எங்கே சரி, இன்னும் ஒரு சொல், இரண்டு எழுத்து சொல், மனிதர்களிடையே எல்லோரும் கூடக்கூடிய ஒரு இடம், கூடக்கூடிய ஒரு விடயம், அதை இப்படி சொல்லுவார். எல்லோரும் கூடுகிற இடத்தை இப்படி சொல்லுவார். இரண்டு எழுத்து சொல் எங்கே?

இன்றைக்கு நான் இந்த பாட்டு, இந்த நிகழ்ச்சி முடியும் வரையும் இந்த பாட்டு மாத்த மாட்டேன். அது ஏனென்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நிகழ்ச்சி முடியாதான் இந்த பாட்டு மாத்துவேன், சரியா? அது திரும்பவும் சொல்லி இருக்கிறேன். ஓகே.

0: சரி, இப்ப அதாவது நாங்கள் ஒன்று இரண்டு மூன்று சொற்கள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், நாலாவது சொல்லையும் கொடுக்கிறேன். நாலு சொற்களிடையே நீங்கள் கண்டுபிடிச்சோண்டு வாங்க. இப்படி கொடுத்தா கொண்டு வரலாம் தான் நினைக்கிறேன். எங்க பாப்பா வடலூர் ஆனந்தன் வரார். வணக்கம். வணக்கம் ஆனந்தமான ஆனந்தன், வாங்க.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சிக்கு கடைசி வரை இருக்க போது, அதன் காரணம் கடைசியில தான் சொல்லுவேன். நான் இப்ப சொல்ல மாட்டேன், நான் திரும்ப திரும்ப அதை சொல்றேன். நல்லா அதை மனசுல ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த பாடல் தான்
2: கல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம்.
0: இந்த நிகழ்ச்சிக்கு கடைசி வரை இருக்க போகிறது, அதுக்கு காரணம் இருக்கு.

0: பாட்டுல காத்து வச்சிருக்காங்க பாருங்க.
1: நானும் அப்படித்தான் நினைச்சு கொண்டு வந்தீங்க. சரி, அப்ப
2: என் பாடல் சொல்றேன்
1: சொல்லுங்கம்மா. எங்க
2: ஆனா படம் தெரியல, படம் தெரியல. விழிகளின் அருகினில் வானம் வெகு தொகுல், தொலைவனில் தொலைவனில் தூக்கம், இது அதிசயமோ. அந்த படம் படத்துல வந்து சத்தம் சொல்றேன். விழிகளின் அருகினில் வானம்
1: வானம்
2: வெகு தொலைவனில் தொலைவனில் தூக்கம்
1: தூக்கம் பாக்கலாம். வர்றவங்க
2: அவள் நட்பேன்.
1: சரி, வர்றவங்க அத சொல்லட்டும். அம்மா மீண்டும் இணைந்து கொள்ளலாமா? நன்றி நன்றி நன்றி. எங்கே ஆனந்தன்? நான் அம்மா ரெண்டு சொல்லு போய்விட்டது, அடுத்த சொல்லு. உயிர்களிடையே இது இருந்தால் தான் வாழலாம். இது இருக்க வேணும் உயிரினங்களுக்கு, சரியா? மற்றது எல்லா மக்களும் அது, இது வந்து மூன்று எழுத்து சொல், சரியா? மூன்று எழுத்து சொல். மற்றது எல்லா மக்களும் கூடியிருக்கும் இடத்தை இப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார். ரெண்டு எழுத்து சொல்,
0: எல்லோரும் கூட வந்து சபைங்களா? சபை
1: இல்ல இல்ல இல்ல. சந்தோஷமாக இருக்கிற இடங்களை, சந்தோஷமாக கூடும் இடங்களை இப்படி சொல்லுவார். கட்டிக்காரன், கட்டிக்காரன் இருக்கிறது. நீங்க நான் சொல்றேன் கேட்டுக்கொண்டு வாங்க, சரியா?
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. சரி, இன்னும் ஒரு சொல்லு சொல்லி இருந்தேன். உயிர்களிடையே இது இருந்தால்தான் வாழலாம். அது மூன்று எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல், சரியா? மூன்று எழுத்து சொல் எங்க, அதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். மன்னிக்கணும், ஜெகபர் சாதிக்கண்ணா. அண்ணா
3: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். எந்த அண்ணாவுக்கு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க அண்ணா?
3: நலமா இருக்கோம், நலமா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்பா நல்லா இருக்கலாமா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் அண்ணா. நானும் அப்பாவும் நல்ல சுகமா இருக்கிறோம். நாங்கள்
3: உங்களுடைய
1: அன்பால் நல்லா இருக்கிறோம் நாங்க.
3: அனைத்து உறவுகளும் அன்பு இருக்குமா? அனைத்து உறவுகளும் அன்பு இருக்குமா?
1: நிச்சயமா நிச்சயமா. சரி, மூன்று சிங்க குட்டிகள் படம் பார்க்கும் போது, எப்ப பார்க்கும் போது அது சந்தோஷமா இருக்கும் உங்களுடைய அந்த படம். அதுல
3: பேரக்குட்டிய
1: எங்க, நாளைக்கு பாட்டு சொல்லுங்கண்ணா. என்ன பாட்டு
3: நாளைக்கம்மா? எனக்கு வந்து செல்வ மகள் அப்படிங்கிற படத்துல வந்து குயிலாக நான் இருந்தேன்னா குரலாக நீ வர வேண்டும் அப்படிங்கிற பாட்டுமா.
1: நல்ல பாட்டு. இது இது அண்ணா நட்டுதான் கேப்பீங்க நீங்க விருப்பம்?
3: எனக்கு இப்படி மிகவும் பிடித்தமான பல்ல இருக்குமா?
1: அதான் நட்டுதா கேப்பீங்க?
3: ஆமா ஆமாமா.
1: குயிலாக நான் இருந்தேன்னா, சரி அண்ணா நீங்க என்ன சொல்ல கண்டுபிடிச்சீங்க அண்ணா நீங்க?
3: அதாவது அனைத்து மக்களும் ஒன்று சேரும் சொன்னீங்கன்னா, அது வந்து அதுக்கு வந்து விலை வீடு நினைக்கிறேன்.
1: இல்ல, அது விடை வந்து விட்டது அண்ணா. விழா
3: என்ன?
1: விழா விழா என்று வந்து விட்டது விடை.
3: விழா விழா.
1: சரி, எல்லா உயிரினங்களுக்கும் இது தேவை. மூன்று எழுத்து சொல், எல்லா உயிரினங்களுக்கும் இது தேவை. மூன்று எழுத்து சொல், அப்பதான் உயிர்
3: வாழும்.
1: இல்ல இல்ல, இது முக்கியமா தேவை. இப்ப நீ ஒருவரிடம் ஒருவர் அன்பு அன்பு காண்டாட்டியும் வாழலாம். ஒரு மூலையில இருந்து அழுது வந்து. சிவசேவை. எங்கே
3: எல்லா உயிரிகளுக்கும் இது தேவை.
1: இது தேவை.
3: உணவு. உணவு
1: இல்லை. இல்லை இல்லை அண்ணா, யோசிச்சு கொண்டு வாங்க. நன்றி அண்ணா. நன்றி
3: நன்றிமா. நன்றிமா.
1: எங்கே காட்டிலையில எங்களுடைய மஞ்சுளா அம்மா ஃபாருக் வந்தீங்க. ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க.

0: நூதனம். எங்க மஞ்சுளா அம்மா, வணக்கம் சொல்லுங்க.
1: நமஸ்காரம்மா.
0: நமஸ்காரம். எது எதுக்கு சொல்றீங்க நீங்க? அஞ்சலித்து சொல்லா, அது அம்மா அம்மா சொல்லி அம்மா சொல்லிட்டா. வந்தனம் வந்தனம். அம்மா சொல்லுங்க.
1: மூண்டெழுத்து சொல். உணவு உணவு
0: உணவு. இல்ல இல்ல, உணவு இல்லாட்டியும் கொஞ்சம் தண்ணிய குடிச்சு கொண்டு இருக்கலாம் இல்ல, ஏதாவது கொஞ்சம் கொஞ்ச காலத்துக்கு. இது இல்லையா உடனே வாழ்வே இல்ல, மனிதர்களும் இல்ல, உயிரினங்கள் எதுவுமே இல்ல. எங்கே ஓடி ஓடி வாங்க. நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் ஜெகவர் சாதிக்கண்ணா அண்ணா.
2: அனைத்து உயிரினங்களுக்கும் இது தேவைன்னு
0: சொன்னீங்களா?
2: அது காற்றாமா? காற்று
0: இல்லை இல்லை, அது இல்லை அது இல்லை.
2: மூச்சு
0: மூச்சு ஒரு விதமா சிந்திச்சு பாருங்க. மூச்சு
2: நிச்சயமா அது இல்லைன்னா உயிரினங்கள் வாழ முடியாதம்மா.
0: மூச்சு இல்லாட்டி வாழ முடியாது. இது
2: உயிர் சொல்லீங்களா? உயிர்
0: உயிரும் இல்ல. இன்னொரு விடயம் என்ன, இந்த பாட்டு நான் இந்த நிகழ்ச்சியில இருந்து மாற்ற மாட்டேன். நிகழ்ச்சி முடியும்
2: வரையும்
0: ஏதோ ஒரு விவகாரத்துக்கு சொல்றேன், கடத்தில சொல்றேன். அதனால நீ எல்லாரும் மனசுல எங்க. வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம்.
3: காதல் அம்மா, காதல் அம்மா.
0: காதல் இல்ல, காதல் இல்ல இல்ல இல்ல, காதல் இல்லாம இருக்கலாம் தானே. நல்லா இருக்கு நீங்க உங்களுக்கு. யாராவது இவரை பாருங்க, என்னன்னு பாருங்க. காதல் இல்லாமல் உயிர் வாழவன், உயிரே இருக்காதன்றன். அதாவது ஜீவன்கள் உயிரோடு இருக்காது இது இல்லாட்டி. ஐயோ ஐயோ சரி
3: சொன்ன.
0: வணக்கம் செல்வகுமார். வணக்கம் வணக்கம் செல்வம்
4: அம்மா. வணக்கம்.
0: வாங்க, எப்படி இருக்கிறீங்க செல்வம்?
4: நலமா இருக்கம்மா.
0: நல்ல சுகமா இருக்கணும்.
4: சுகமா இருக்கம்மா.
0: கம்பீரமா இருக்கணும்.
4: அந்த இது உயிர் உயிர் மூன்று எழுத்து சொல் வந்து உயிர்
0: உயிர் உயிர். நீ உனக்கு ஒரு உடல் நான் உயிர் சொல்லி அது பிள்ளையாண்டு
4: சொன்னி
0: பிள்ளையாண்டு சொல்லி
4: சரிம்மா.
0: சரி பாட்டு சொன்னாங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம்.
3: அம்மா தண்ணி தண்ணிமா தண்ணி
0: தண்ணி தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ண குட்டி நான் இந்த பாருக்கு வலிக்கு ஏனோ ஏனோ ஏனோ சாராயத்தை. நன்றி ஐயா நன்றி. எங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. எங்க

ஒரு சொல் ஆறெழுத்து, இன்னொரு சொல் அதாவது கன்னி வந்து விட்டது, வந்தனம் வந்து விட்டது, விழா வந்து விட்டது. இன்னும் ஒரு சொல் இருக்கிறது, அதுதான் சொன்னேன், உயிர் உயிர் உள்ள எல்லாத்துக்கும் உயிர் இது தேவை. இது இல்லாவிட்டால் உயிர் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. சரி, அது மூன்று எழுத்து சொல். இன்னும் ஒன்று ஆறு எழுத்து சொல், தனக்கும் இல்லாமல் கொடுப்பதை இப்படி சொல்வர். தனக்கும் இல்லாமல் தன்னையே கொடுப்பதையும் இப்படி சொல்லுவர். எல்லாவற்றையும் கொடுப்பதை இப்படி சொல்லுவர். ஆறு எழுத்து சொல் எங்கே?

அம்மா அம்மா அர்ப்பணிப்புமா அர்ப்பணிப்பு

0: கொள்ளும்.
1: உயிரினங்களுக்கு இருந்தால்தான் அது உயிர் உள்ளது என்று சொல்லுவோம். அப்ப உடல் தேவைதான் உயிர் இல்லையா, உயிரை வச்சு கொண்டிருக்கிறதுக்கு. அது நீங்க அப்படி திங்க் பண்ணது சரிதான், இருந்தாலும் உடல் இருந்து இது இல்லாமல் வாழ முடியாது. கெட்டி காரணம் என்ன கண்டுபிடிச்சீங்க, யாரோ ஒரு அன்பு உறவு சொல்லி
2: கொடுக்கிறார். சும்மா சொல்லி பார்த்தேன், ஜீவன் தமிழ் வார்த்தையா?
1: ஜீவன், ஜீவன் தமிழ் வார்த்தை. ஜீவன்
2: ஜீவன் சும்மா சொல்லி
1: பார்த்தேன்.
2: வேற மொழி இல்லை
1: இல்லை இல்லை இல்லை ஜீவன் எனது ஜீவன் ஜீவன் ஜீவனை உன்னிடம் கொடுக்க. அந்த பாட்டிலே வருதே, பாட்டுல பாட்டுல வருதே இந்த பாட்டிலேயே. அம்மா வணக்கம். ரேவதி அம்மா
3: என்ன அம்மா? ஜீவனா?
1: ஜீவன் ஜீவன் ஜீவன் கண்டுபிடிச்சு வந்துட்டோம்.
3: அவருக்கு அவர் காதல் அர்ப்பணம் இல்லையே, அவர் காதல் காதல்
1: அவர் காதல்
3: என்றார். காதல் அர்ப்பணம் அல்ல,
1: காதல்
3: வந்தனம்
1: வந்தன,
3: அதனால அவர் காதல் காதல்
1: காதல் என்றார். அம்மா தண்ணி தொட்டி தருவார் எத்தனை இடத்துக்கு. நன்றி அம்மா, நன்றி. வணக்கம் உமையாளம்மா. உமையாளம்மா வணக்கம்.
2: மா வணக்கம்மா. ராஜராஜன்,
1: ராஜராஜன், ராஜராஜன்
2: நல்லா
1: இருக்கேன். ராஜராஜ சோழன் இனியாலும் ஜீவனா,
2: இனியாலும் காதல் தேசம் நீதான்.
1: நீ
2: காதல் நீவே கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, நீட்டுமோடு பாயும் மின்சாரமே, உல்லாசமேடு மேலே உறங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் தாயகம். கட்டதமலைனே
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். ராஜராஜன்
2: கட்டிக்கான
1: பேசுறாங்க, கொஞ்சம் இங்கால விலகி வாங்க. ஏன்னா அவங்க பேச்சு
2: டிவியை
1: நிப்பாட்டிட்டு வரேன், டிவியை நிப்பாட்டி வரேன். உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு.
2: என்ன சீரியல் பூவே உனக்காக அருமையான ஒரு சீரியல் போய்கிட்டு இருக்குமா?
1: நீங்க பாப்பீங்களா
2: சீரியல்? அம்மாவும் அம்மாவும் அம்மாவும் பாத்துட்டு இருக்காங்க.
1: அம்மாவும் பாத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க.
2: ஆமா
1: நீங்க என்ன
2: உனக்காகவோ பூவிலி வாசல் இல்லாமல் தெரியல.
1: பூவே உனக்காக பாருங்க பாருங்க.
2: சன் டிவி,
1: சன் டிவி, இந்த சன் டிவி எல்லாம் இந்த நேரத்துக்கு ஒரு கண்ணி பாட்டி வைக்கணும் கொஞ்ச நேரம்.
2: கண்டிப்பா
1: பாட்டு சொல்லுங்க. நாளையான் பாட்டு உண்டு, நல்ல பாட்டு உண்டு உங்களுக்கு.
2: இதே பாட்டு பாடின பாட்டை போட்டு
1: ராஜன் அல்ல
2: எனக்கு
1: ரெட்டை வாழ்க்கையில. சரி சரி ராஜராஜ
2: மோகன் படம் நினைக்கிறோமா இது.
1: ராஜ சோழன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சரி எங்க நான் சொல்ல சொல்ல எது கண்டுபிடிச்சீங்க நீங்க?
2: காற்று
1: கையில அதுல வந்துட்டு ஐயா, அந்த விட சொல்லிட்டாங்க ஜீவன் என்று.
2: ஜீவன், ஜீவன். சரிங்கம்மா, அப்பதான் நானே உள்ள வந்த வீட்டுக்கு. இன்னைக்கு ஒரு பெயில் அப்ளிகேஷன் ஒண்ணு இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு பர்த் சர்டிபிகேட் ஒண்ணு இருந்தது, எல்லாம் முடிச்சிட்டு லேட்
1: ஆயிடுச்சு. வந்தீங்க வந்தீங்க, இன்னைக்குதான் இந்த குரல் திரும்பவும் உங்களுடைய குரல் கேக்குற. அப்பாட்ட வந்திருந்தீங்க அப்ப இந்த
2: என்னட்ட வந்து வேலை இல்ல மாட்டேன் மிளாடி நம்புவீங்க அதனால.
1: சரி நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு எழுத்து சொல்லு கொடுக்கறேன். சரியா சரியா
2: சொல்லுங்கம்மா.
1: தற்பாதுகாப்புக்கும் இதை பாவிக்கலாம். சரியா? இது ரெண்டு எழுத்து சொல். தற்பாதுகாப்புக்கும் இதை பாவிக்கலாம், எங்கும் இருக்கும். எல்லா இடமும் நாங்க நினைச்ச நேரம் இதை எடுக்கலாம் எங்கேயும். சரியா?
2: சரிங்கம்மா.
1: தற்பாதுகாப்புக்கு திடீரென்று எங்களுக்கு தேவைப்படும், எங்கேயாவது இப்ப எங்களை காப்பாற்றிக் கொள்றதுக்கு இந்த இதை எங்களுக்கு எடுக்கலாம், எங்க எந்த இடத்திலையும் எடுக்கலாம்.
2: சரிங்கம்மா.
1: மற்றது இது ரெண்டு எழுத்து சொல்.
2: சரிங்கம்மா.
1: என்னவா இருக்கும்?
2: தற்பாதுகாப்பு உடல் இருப்பாமா? அது
1: இல்ல இல்ல இல்ல. இப்ப இப்ப பாருங்க, தற்பாதுகாப்பு நாங்க துப்பாக்கி வச்சிருக்கிறோம், சரியா? அன்பு அம்பு வச்சிருப்போம், அல்லது கத்தி எடுப்போம் தற்பாதுகாப்புக்கு. எங்களுக்கு
2: எங்கேயாவது எங்க
1: வேணாலும் நீங்க, உங்களுக்கு எந்த இடத்திலையும் இப்ப நான் எங்கேயும் போய்கொண்டிருக்கேன், என்ன யாரும் பார்க்க வராங்கன்ட்டு தற்பாதுகாப்புக்கு எனக்கு இதை நாங்க பாவிச்சு கொள்ளலாம். ரெண்டு எழுத்து சொல்லு.
2: முதலுக்கா ரெண்டாவது எழுத்து இல்லாமா?
1: என்னங்க
2: கல் கல் கல் தற்பாதுகாப்பு யார வேணாலும் எடுக்கலாம். டக்கு எனக்கு நாய்தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நம்ம நாய்தான் மிரட்டும், மனுஷங்க கூட அவ்வளவு மிரட்ட
1: மாட்டாங்க. இந்த காலத்துல நாய் கல்லுக்கும் ஓடாதுங்க. நீங்க ஒரு பக்கத்தால, நான் இங்க ஒரு நாள் இப்படித்தான் அப்பாவும் நானும் வந்து ஒரு ஈவினிங் போல ஒரு 5 o'clock 6 o'clock கொஞ்சம் மம்மலா இருட்டுது. எங்கட முன் வீட்டுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு வீடு தள்ளி இப்படி பாக்க நேர தெரியும், அவங்க ஒரு புல்டாக் மாதிரி ஒரு நாய் வளர்க்கறாங்க அவங்க.
2: அப்ப
1: ஆனா அது இங்க இருக்கிற நாயெல்லாம் கடிக்காது, ஆனா அவங்க கட்டித்தான் வச்சிருப்பாங்க. கொண்டு போய் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் கொண்டு போய் வர, அந்த வெளியில கொண்டு போய் வர்றது. ஆனா எங்களுக்கு அவ்வளவு பழக்கமும் இல்ல, அவங்களையும் பழக்கம் இல்ல. காரால நானும் அப்பாவும் இறங்கிட்டோம். இறங்கி அப்பா போய் டோரை திறந்து டோருக்கு போயிட்டார். நான் காரால இறங்கி பின்பக்கத்தால இப்படி ட்ரங்க் பக்கம் அப்படி சுத்தி கொண்டு வீட்டுக்கு போக மாட்டு வர்றதுக்கு எல்லாம் அந்த முன் வீட்டுல அவங்க அவுட்டு விட்டுட்டு நின்று இருக்காங்க போல. ஓடி வந்தது அந்த இடத்துல, அது பெரிய பெரிய நாய் எனக்கு ஓடும். இது இப்ப ஒரு 4-5 ஒரு 6-7 மாதத்துக்கு போது நடந்தது. அப்பா வீட்டுக்குள்ள போயிட்டேன், அப்பா ஓடி வாமா ஓடி
2: வாமா. அவங்க வளர்க்கறவங்க சூன்னு சொன்ன தக்கு நின்னுடுமா?
1: ஓ, அவங்க அவங்க கூப்பிடுறாங்க, அப்படி இருந்தும் அத நிக்கல.
2: ஆமா
1: நிக்கல, அது ஓடி வேண்டியும். நான் காலை சுத்துறேன், வீட்டுக்குள்ள போறதுங்க மனம் சொல்லல எனக்கு. எனக்கு பயத்துல அது எனக்கு பின்னால இதுதான் போயிட்டுக்குள்ள ஓடினா அவங்க ஓடி வந்து பிடிச்சிட்டு.
0: அந்த காலத்துல அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.
2: அது தற்பாதுகாப்பு தான்
1: இல்ல, பயம் என்ன செய்யறன்னு தெரியாது அந்த நேரத்துல. எங்களுக்கு எங்க மனம் வந்து அந்த கதவுக்குள்ள ஓடணும். அப்பா கதவு திறந்து வச்சு வாங்க, அது அங்க ஓட முடியா போச்சு எனக்கு. நான் கார சுத்தத்தான் கத்திக்கொண்டு அப்பா அப்பா, அது அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க. சரி, நன்றி நன்றி ஐயா, நீங்க மீண்டும் நினைச்சு கொள்ளுங்க. கல்லோட ஒரு கதையும் வந்துருச்சு பாத்தீங்களா, கல்லோட எங்க பாக்கலாம். நான் எல்லா சொற்களும் வந்துட்டு இன்னொரு சொல்லு கொடுக்கறேன்.

நான்கெழுத்து சொல், நான்கெழுத்து சொல். இது நாள்தோறும் வந்தால்தான், ஒரு மனிதனிடையே வந்தால்தான் அவருக்கு விமோச்சனம். இப்ப அதே போல காலங்களில் வந்தா, அதாவது ஒவ்வொரு நாளும் வர்ற ஒரு விடயம், ஒவ்வொரு நாளும் வர்ற விடயம் காலங்களில். இப்ப உங்களுக்கு மாலை இரவு அப்படி வருகிறது அல்லவா, அப்படி ஒவ்வொரு நாளும் வருகிற ஒன்று. இது வந்தால்தான் சுவாரஸ்யமாயிருக்கு, வராத நாளே இல்லை, வருகிறது. அதே போல மனித வாழ்க்கையிலும் இந்த சொல்லை பாவிப்பர். இது வந்தால் உனக்கு நல்லது, உனக்கு இப்படி ஒன்று வரும் என்று சொல்லுவார்கள். நான்கெழுத்து சொல் எங்கே பார்க்கலாம், நான்கெழுத்து சொல்.

0: இன்னொரு சொல், நாலெழுத்து சொல், எங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விடயம், நாங்கள் பார்க்காத ஒரு விடயம், ஆச்சரியமான ஒரு பொருள். இதை பார்த்தால் இப்படி சொல்லுவோம், இப்படி சொல்லுவோம், இப்படி சொல்லுவோம். வணக்கம், எங்களுடைய நாகப்பன் வாங்க, நாகப்பன் வாங்க. வணக்கம் நாகப்பன், நாகப்பன்
1: அம்மா நல்லா இருக்கீங்களா?
0: இவ்வளவு தூரம் கத்தி கத்தி பேசுறேன், என்ன பார்த்து நல்லா இருக்கு நாகப்பன்.
1: அம்மா சொல்லுங்கம்மா.
0: அதாவது நான் இவ்வளவு தூரம் சிரிச்சு கத்தி பேசுறேன், நீங்க என்ன பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேக்குறீங்க. சில உடனே நீங்க இப்படி நீங்க நீங்க கேக்குறதுலயே நியாயம் இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க பாப்போம்.
1: அதாவது சம்பிரதாய முறைப்படி முதல்ல பேசும்போது கேட்கணும், நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும்.
0: அது சரி. இப்ப நான் என்ன சொன்னேன், நான் கத்தி கத்தி சிரிச்சு சிரிச்சு பேசுறேன்னு என்ன போய் நல்லா இருக்கிறீங்களான்னு கேக்குறீங்கன்னு நான் உங்களை திருப்பி கேட்டேன். ஆனா நீங்க ஒரு விடயத்த கேட்கலாம் இல்ல, சிரிச்சு கத்தி பேசு, நான் சிறுவன எனக்கு மூளை தடு மாறி அப்படி செய்யறனோ தெரியாது, அதுதான் நல்லா இருக்கு. உங்களோட பேசும் போது எனக்கு என்ன குறை, நோய் இருந்து நாங்க டாக்டர்கிட்ட போனா எனக்கெல்லாம் அப்படித்தான், சரியான இயலாம இருப்பேன். டாக்டர்கிட்ட போய் அவரோட பாத்து எப்படி இருக்கு அண்டெல்லாம் அப்படியே கண்ணு மூக்க வாய எல்லாத்தையும் பாத்து மூச்ச பாத்துட்டு விட்டுட்டாருண்டா சில ஸ்டெடி ஆயிருவேன். அது என்னன்னு தெரியா, கைராசி. அது எங்களுடைய மனநிலை அப்படி சொல்லுது, நான் டாக்டர்கிட்ட வந்துட்டேன் சுகமாயிரன். அத மாதிரி உங்களோட எல்லாம் பேச தொடங்குனா ஒரு நாளைக்கு ஒருக்கா பேசினாலே சுகம்தான். என்ன யோசிக்கிறீங்க, கலகலான் இருக்கானே? எங்க என்ன புதையல்ல எந்த சொல்ல கண்டுபிடிச்சீங்க நீங்க நாகப்பன்?
1: இப்ப நாலு எழுத்து சொல்ல சொன்னீங்கல்லம்மா,
0: அது என்னன்னு சொல்லுங்க.
1: நான்கு எழுத்து சொல்.
0: என்ன? ஒவ்வொரு நாளும் வரும். இல்ல நான் சொன்னேன் இல்ல, இரவு பகல் வரும், இரவு வரும், மாலை வரும், காலை வரும், அப்படி ஒரு சொல்லு. இது மக்களிடையே கூட இதை சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையோட ஒன்றி சொல்லுவோம் நாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு நிலை வரும் என்று சொல்லுவோம் நான்கு எழுத்து சொல். இது வரவே வேண்டும், ஒவ்வொரு நாளும் வருகிறது, வராமல் இல்லை. நான்கழுத்து சொல் நான்கு. மற்ற இன்னொரு சொல்லு சொன்ன, இன்னும் ஒரு சொல்லு நான்கழுத்து சொல்லு. அதுவும் ஒரு அதிசயமான ஒரு பொருள், அதிசயமான ஒரு விடயம் நாங்க பார்த்தோன்னு இது என்ன இப்படி இருக்கு என்று கேட்போம். இந்த சொல்லை சொல்லி நாங்கள் காணாததுண்டை, காணாததுண்டை இல்லை, அது சொல்லோடு வரக்கூடும். அதாவது இது என்ன இப்படி இருக்கு என்ற சொல்லுக்கு ஒத்து வர வேணும், வியப்பாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. என்ன இப்படி இருக்கு, ஒரு விதமாக இருக்கிறது அப்படி, அந்த அதை அப்படி சொல்லுவார். நான்கழுத்து சொல்,
1: இரண்டுமே
0: நான்கழுத்து சொல். உங்களோட சொல், உங்களோட என்ன பேசல ஐயா, உங்களோட குரல் வரல. நான்கு, ரெண்டுமே நான்கழுத்து சொல்.
1: சரி, யோசனை செய்துட்டு வர்றீங்களா?
0: இன்னொருக்கா சொல்றேன், இந்த பாடல் கடைசி வரை இந்த பாடல் தான் ஓடும் இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த நிகழ்ச்சி இருக்கும் வரை. அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த பாடல் தான் இருக்கும், கவனமா கேட்டுக்கோங்க. சரியா? நன்றி ஐயா,
1: நன்றி நன்றி.
0: எங்கே வணக்கம் ராஜராஜன், ராஜராஜன்
1: அம்மா, இந்த நான்கழுத்து சொல்லு சொல்லிட்டாங்களா?
0: இல்ல இல்ல, சொல்லுங்க.
1: விடியல்,
0: விடியல் கட்டிக்காரன், கட்டிக்காரன் விடியல். இன்னொரு சொல்லு சொல்லி இருந்தேன், அது ஒரு அதிசயம்.
1: சொல்லுங்க,
0: அதிசயமான ஒன்றை நாங்கள் காணாத ஒன்றை காணும் போது அப்படி சொல்லுவோம். எங்களுக்கு தெரியாத ஒரு காணாத இப்படி ஒன்று நாங்க கண்டிருக்க மாட்டோம், அப்படி ஒரு

0: கண்டுபிடிச்சு
1: அந்த மாதிரி வர சொல்லுகிறோம். நீங்க சொல்றீங்க
0: அந்த அப்படி அந்த
1: ஆச்சரியமான
0: சொல்லுதான்
1: கண்டிப்பா சொல்றேங்க.
0: எங்கே இந்த ஒரு சொல்லுதான் இருக்கிறது, மற்றது நாங்கள் கண்டுபிடித்தது கன்னி வந்தனம் அர்ப்பணம் இல்ல எங்க ஜீவன் விழா சீதன் விடியல்

0: திடீரெண்டு பார்க்க போக முதல் அல்லாட்டி விருப்பமானவர்களை பார்ப்பதற்கு நாங்கள் முயலும் போது இது கிடைக்காதா என்று கேட்போம். கடவுளையும் பார்த்து இப்படி கேட்போம், இது கிடைக்காதா என்று ஆசையாக. இப்ப நான் தூரத்தில் இருக்கிறேன், இப்ப எனக்கு ரேவதி அம்மாவை பார்க்கணும். ரேவதி அம்மா, எனக்கு உங்களோட இது கிடைக்காதா என்ற ஒரு எண்ணத்தோடு இருப்போம். எங்கே பார்க்கலாம். வணக்கம், எங்களுடைய காதல் தலைவன், காதல் தலைவன், வாணிப சங்க தலைவன் இளங்குமரன்.
1: வணக்கம்
0: வணக்கம் ராஜ்குமார், எப்படி இருக்கிறீங்க ராஜ்குமார்?
1: நலமா இருக்கிறேன். ரொம்ப நாளா சுகம் கிட்ட பேசி ஐயா கிட்ட நேற்று பேசினேன். சுகம் தானே?
0: சுகம் சுகம், நல்ல சுகமா இருக்கிறோம் நாங்க, நல்ல சுகம்.
1: நன்றி நன்றி.
0: நீங்க ரெண்டு மூணு நாள் வராதால இது கிடைக்காதா என்று ஏங்கினேன் நான். அத எங்க அஞ்சு எழுத்து சொல், அஞ்சு எழுத்து சொல், அதை கண்டுபிடிங்க. அஞ்சு எழுத்து சொல், நீங்க
1: வரப்பு தானே சொன்னீங்க.
0: இல்ல ஒன்று
1: நீங்க ஏதோ ஒண்ணு
0: இல்ல, அது வந்து நாலெழுத்து சொல். காணாதது உண்டை எங்களுக்கு. இப்ப நான் இப்ப ஒரு வித்தியாசமான உண்டை பார்த்தால் இப்படி சொல்லுவோம், இது என்ன இப்படி இருக்கிறது என்று இந்த சொல்லை சொல்லி சொல்லுவோம். இந்த சொல்லை சொல்லி நாங்க சொல்லுவோம்.
1: அதிசய அதிசய அதிசய
0: இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை
1: ரொம்ப அதிசய பிரிவியா இருக்கிறானே.
0: இல்லை. நன்றி நன்றி நன்றி நன்றிங்க. மீண்டும் வாங்க, பாட்டு வந்து சொல்லுங்க. பாட்டு என்ன
1: பாட்டு? பாட்டு பாட்டு வந்து கேக்குறாருங்கம்மா. திருப்பி அடிக்கிறேன்.
0: வணக்கம் நாகப்பன். வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. ஐந்து எழுத்து சொல்லுங்களா?
0: இல்ல சொல்லுங்க. அஞ்சு எழுத்து

0: எங்க சொல்லுங்க தேவத்தாலிக்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க?
1: கணேச கேட்டீங்கன்னா ஒரு ஐந்து எழுத்து சொல்.
0: அது என்ன?
1: அது பாக்கியம்மா.
0: பாக்கியம் இல்ல, பாக்கியம் இல்ல, சொல்லிட்ட. தரிசனம்,
1: தரிசனம்,
0: தரிசனம் சொல்லிட்ட.
1: நான் ஐந்து எழுத்து சொல்லுமா? நான் குறிச்சு சொல்லுவது
0: இது ஐந்து எழுத்து சொல்லுதான் தரிசனம். வரும்போது நெத்தியில ஒரு கண்ணி இருந்தா நீங்க அப்படி சொல்லுவீங்க, என்ன இப்படி இருக்குது என்று சொன்ன. பயந்துடா எங்க நெத்திக்கு. சரி, நன்றி நன்றி நன்றி அண்ணா. எங்க இன்னொரு அன்பு உறவு நினைக்கிறான். வணக்கம் வணக்கம். எங்களுடைய உமையால்
2: நாலு எழுத்து சொல்லு. நம்ம வியப்புமா?
0: இல்ல வியப்பு இல்ல, வியப்பு இல்ல.
2: அதே வேற மாதிரி சாப்பிடுறது அதிசயம் ஒரு மாதிரியா பாப்போம் நீங்களே.
0: இல்லை, அதான் அதாவது நீங்க காணாத உண்டு. இப்ப நான் உங்கள்ட்ட வரைக்க என் நெத்தியில ஒரு கண்ணு இருந்தா நீங்க அதை அப்படி சொல்லுவீங்க, இது என்னப்பா என்கிட்ட அந்த சொல்ல சொல்லி சொல்லுவீங்க. எடுத்து சொல். சரியா, நன்றி நன்றி நன்றி நன்றி. நாகப்பன் என்ன யோசிச்சீங்களா?
3: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வியப்பு தாங்கமா வருது. நீங்க வேற யோசனை செஞ்சுட்டு
0: என்ன? இப்ப இப்ப ஒரு பிள்ளை தவழுகிறது, தவழுது சரியா, தவழும் போதும் அது இப்ப சில பிள்ளைகள் வந்து பின்னால போகும். இப்ப பார்த்தா நீங்க தவளைக்கு
3: முன்னால
0: தவள மாட்டார்கள்.
3: ஆச்சரியம் ஆச்சரியம் நாலு எழுத்து சொல்லல
0: இல்ல. அப்ப அது வித்தியாசமா இருக்கிறத நீங்க இப்படி சொல்லுவீங்க, இது என்னடா ரெண்டு மூன்று காலோட ஒரு நாய்க்குட்டி பிறந்தீங்க இப்படி எல்லாம் சொல்ல.
3: அதுக்கு சரியான தமிழ் சொல் டக்குன்னு வரமாட்டேங்குது.
0: எங்க பாக்கலாம் கேட்டிக்காரு நினைச்சு கொண்டு ஓடியாங்க. சரியா,
3: யோசனை செய்ய.
0: நன்றி நன்றி நன்றி. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த பாட்டு தான் கடைசி வரை வரும் என்று பாக்கலாம். யார் அந்த கட்டிக்காரன்? எங்க அம்மா வணக்கம். அம்மா ரேவதி அம்மா, ரேவதி அம்மா, அம்மா
2: மீரம்மா. வினோதம், வினோதம் வினோதம்
0: இல்லை, வினோதம் இல்லை, வினோதம் இல்லை.
2: சரி மீரா, சரி மீரம்மா.
0: எங்கே எங்கே எங்கே எங்கே அம்மா நெருங்குகிறார் இருந்தாலும் பாக்கலாம்.

லட்சம் காதலுக்கு மறு பெயர். இதை பாருங்க, பாருங்க தான் ஓடி வந்து சொல்ல போறேன், அங்க பாக்கலாம். 3 லட்சம் காதல் காதலுக்கு மறு பெயராத, நான் அதையே சொல்லி சொல்லிட்டேன், நான் இல்ல அந்த சொல்ல விட்டுறலாங்க. பாருக்கிட்ட கதை கண்டுத்தோன்னே சொல்லு சொல்லு வந்துருது.

0: அங்கே வணக்கம் உமையாள். உமையாள் திகைப்பு இல்லை இல்லை அம்மா இல்லை இல்லை இல்லை
1: சரிங்கம்மா சரி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம் வணக்கம் ராஜராஜா.
1: அம்மா மலைப்பு மலைப்பு
0: மலைத்தல் இல்ல இல்ல இல்ல மலை. நீங்க ஆச்சரியப்படுறீங்க, நீங்க ஆச்சரியப்படுறீங்க, இது ஆச்சரியம் இல்ல. இப்ப உண்ட கண்ட உடனே அது ஒரு வித்தியாசமா
1: வினோதம்
0: வினோதமும்
1: வினோதமா
0: வினோதமும் அல்ல
1: வினோதமும்
0: அல்ல.
1: அதே
0: மாதிரி ஒரு சொல்லணும் நீங்க உண்ட ஒரு வித்தியாசமா. இப்ப நீங்க நீங்க வந்து இப்ப நீங்க போடுற ஷர்ட்ட எல்லாத்தையும் சின்ன சின்ன ஓட்ட ஓட்டையா வெட்டி போட்டு போட்டீங்களா, அதை பார்த்துட்டு நான் இப்படித்தான் சொல்லுவேன். என்ன ராஜராஜன் இப்படி ஒரு இதா போட்டிருக்காரு, அந்த சொல்ல சொல்லி சொல்லுவேன்.
1: வித்தியாசமா, அதான் வித்தியாசமா தான் நீங்க கேக்குறீங்க.
0: இல்ல வித்தியாசமா அது ஒரு ஒரு அந்த சொல்ல அப்படியும் வரும், சொற்கள்ல வரும் நீங்க பேசும் போதும்.
1: பேசும்போது சொல்றீங்களா?
0: சரி சரி சரி சரி எங்கே

0: ரேவதி அம்மா வணக்கம். ரேவதி அம்மா வணக்கம்.
1: வியப்பு வியப்பு
0: வியப்பு
2: அம்மா வணக்கம்.
0: இல்லை ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக் வணக்கம்.
2: அம்மா அந்த நாலு எழுத்து சொல்ல அந்த ஆச்சரியப்பட்ட

0: கூடுதலாக கிணத்தில தான் நான் பார்த்திருக்கிறேன். குளத்துல கடல்ல எல்லாம் இல்ல, கிணத்தில் மனித உடலும் ஒரு இடத்தில் இது ஏற்படும். மூன்று எழுதி சொல், மூன்று எழுத்து சொல் பாடல் என்ன?
1: பாடல்
0: கிணத்துக்குள்ள மனித உடலிலும் இது ஏற்படும். மற்றது கடற்கரை பக்கங்கள்ல சில இடங்கள்ல ஏற்படும், இல்ல நிலத்தில ஏற்படும், நிலங்கள்ல நிலத்துல ஊற்று கட்டிக்காரன் ஊற்று மனிதனுக்கு எங்க ஏற்படும் சொல்லுங்க. மனிதனுக்கு இந்த பாட்டு
1: வியர்வை
0: இல்லை, அது வந்து வியர்வை. ஊற்று ஊற்று எங்க வரும்? ஊறும். எங்க ஊறும்?
1: மனிதனுக்கு எங்க ஊறும்?
0: ஊறும். எங்க ஊறும்? மாங்காய். மாங்காய கண்ண
1: கால கால
0: ஊர்ந்து திரிகிறத அதல்ல, ஊறும் என்றது எச்சி ஊர்ற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கால ஊறு மட்டும் என்ன, கால சின்ன பூச்சி ஊறும். நீங்க என்னங்க? ஐயோ பாருங்க நீங்க அடங்க.
1: பூவே கொஞ்சம் சற்று, பூவே சற்று ஓய்வெடுங்கள்,
0: பூவே
1: சற்று இல்ல பூக்களே,
0: பூக்களே ஓய்வெடுங்கள்,
1: ஓய்வெடுங்கள். அதில் வந்து
0: யாருமே சொல்ல, நான் கழுத்து சொல்.
1: ஐயோ தப்பாமா?
0: ஐயோ தப்பு, ஐயோ தப்பு, அது தப்பு தப்பு தப்பு. நீங்க இனி எல்லாத்தையும் தான் சொல்லுங்க.
1: நன்றி
0: நன்றி.

0: வாங்க தாத்தா, நீண்ட நேரத்துக்கு அப்புறம் வாடிங்க தாத்தா. வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க.
1: வணக்கம் வணக்கம்மா. வணக்கம்மா வணக்கம்.
0: எங்க தாத்தா போயிட்டீங்க? மகாலிங்க எங்க போயிட்டீங்க?
1: இன்னைக்கு அண்ணா அபிஷேகம் ஐபிசில சிவங்கோயில்ல.
0: அதனால அங்க போயிட்டு வந்தீங்க?
1: அண்ணா அபிஷேகம் வருஷத்துல ஒரு நாள். மூட்டை மூட்டையா சாதம் அடிச்சு லிங்கம் சிவலிங்கத்து மேல சாத்தி அத வந்து எல்லாருக்கும் தீபாரதனை காட்டி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஐப்பசி பௌர்ணமி.
0: பௌர்ணமி அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. வணக்கம் உமையா.
2: அந்த காலத்துல அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

0: நீங்க பாருங்க, சில பொருட்களை சரிக்கட்டி எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப இப்படியான சொல்ல பாவி பாருங்க, இத பாவிச்சு செய்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். தேங்க் யூ, நான் எழுத்து சொல்றேன். சரியா? வணக்கம் மகாலிங்கம். மகாலிங்கம்
1: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
0: சரி, எங்க என்ன நீங்க நல்லா சாப்பிட்டீங்களோ அண்ணம்?
1: சாத்திட்டு அதை மட்டும் தான் குடுப்பாங்க.
0: அதுக்கு ஏதாவது
1: நம்ம வீட்டுல வேணா வந்து குழம்பு வச்சிருந்தா ஊத்தி சாப்பிடலாம், இல்ல அப்படியே வெறுசா கூட சாப்பிடலாம். பெருசுமா ஒரு கைப்பிடி அளவுக்குன்னா வாயில போட்டுக்கலாம், கொஞ்சம் ஒரு கைய அளவுக்கு பெரிய கைய அளவுக்கு சாப்பிடுற மாதிரி இருந்தா அது குழம்பு ஊத்தி சாப்பிட்டேன்.
0: சாப்பிட்டீங்க, அதுதான் மாமியா இருக்குது.
1: ஆமா, வந்துருங்க, இங்க வந்துருங்க.
0: அந்த அந்த எண்ணத்துக்கு தயிர் போட்டு சாப்பிட்டா நல்லா
1: கிடைக்கும். தயிர் போட்டு சாப்பிட்டா அது பச்சரிசி சாதம் தான், அது கொஞ்சம் குழைவா அதை வடிப்பாங்க, ஏன்னா அது கிரிப்பா பிடிக்கணுங்கிறதுக்காண்டி. இத விடமா தஞ்சை பெரிய கோவில்ல வந்து 108 மூட்டை அது. அதே மாரி அவரு பையன் செஞ்ச இது வந்து கங்கை கண்ட சோழபுரம்னு சொல்லிட்டு மீன் சுருட்டி எங்க முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு தாத்தா பாட்டி வாழ்ந்த ஊர்ல இருக்கு அந்த கங்கை கண்ட சோழபுரம். நம்ம சின்ன வளையம் பிரகாஷ் ஊரு, கலைவாணன் மெர்சி இருக்கிற ஊரு, அந்த ஜெயங்கொண்டம் பகுதியில இருக்கு கங்கை கண்ட சோழபுரம்னு. அங்கேயும் வந்து அந்த தஞ்சையை விட ஒரு அடி கூட உள்ளது. அங்க வந்து 12 அடினா இது 13 அடி, 1.5 அடி கூட உள்ள அகலம் நீளம். அந்த இதுலயும் அந்த அன்னப்படையில் செஞ்சு அதை வந்து மக்களுக்கு விநியோகப்படுவாங்க. ஐப்பசி பௌர்ணமிக்கு வருஷ வருடம் செய்வாங்க.
0: நாளைக்கு என்ன பாடல் சொல்லுங்க?
1: நாளைக்கியா
0: நினைச்சு கொண்டு வாங்க. இது புதிய
1: கனவுகளே கனவுகளே கனவுகளே கனவுகளே காலமில்லாம் ஆராயும். கனவுகளே கனவுகளே காலமில்லாம் பாராயோ. கனவு கனவு காண்றதுங்கிறது எல்லாமே ஒரு முடியாத இயலாத காரியத்திலாம் கனவு காண்டு அதை ரசிச்சுக்கலாம். நிகழக்கூட இப்படி நிகழணும் அப்படின்னு நினைக்கிறத கனவு காணலாம். அப்துல் கலாமே கனவு காணுங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்ன கதை முன்னேற்றத்துக்கு சொன்னாரு. நானும் வந்து முன்னேற்றத்துக்கு தான் இந்த கனவு காணணும்ங்கிறது சொன்னேன்.
0: சரி, உங்களுக்கு ஒரு சொல்லு கொடுக்கறேன் நான். சரியா
1: சொல்லுங்கம்மா.
0: ஆரணத்தி சொல், ஆரணத்தி சொல். மனிதனுக்கு மனிதனுடைய மனிதனுக்கு வந்து செல்லும் இது இது அப்படியும் வரும். அது விழித்திருந்தாலும் வரும், தூங்கும் போதும் வரும். மனிதருக்கு மட்டுமில்ல, மிருகங்கள் எல்லாத்துக்கும் வரும். ஆனா அது மிருகங்களுக்கு வருதா இல்லையான் அதுதான் சொல்லணும் எங்களுக்கு. ஆனா எங்களுக்கு வாரதா நாங்க சொல்லலாம். அது விழித்திருக்கையும் வரும், தூங்கும் போதும் வரும். இத ஆறெழுத்து சொல், ஆறெழுத்து சொல் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நன்றி, நன்றி மகாலிங்கம்.
1: நீங்க அண்ணன் தின்னு கைய கழுவிட்டீங்க
0: அது கழுவுனா அப்புறம் கண் செருகும், அதனால கண்ணை கழுவுங்க.
1: இன்னைக்கு பத்தேமுக்கால் ஆகுதுன்னு நினைக்கிறேன், 11 மணி ஆயிடுச்சுமா.
0: நீங்க 3 மணி மட்டும் இருந்த காலம் இருக்குல்ல, நிகழ்ச்சிகள் கேக்குறீங்கல்ல, ஒரு நாள் மறுபடி வரப்ப கேட்டு பாருங்க எப்படி எல்லாம் பேசிருக்கீங்க. ஒரு நாள் பகல்ல போன 3-4 மணி 6 மணிக்கு அளவும் இருந்த நிகழ்ச்சி இருக்குது, அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி இருந்தீங்க. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றிமா.
0: எங்க அன்பு உறவுகளே, எங்கே ஒளித்திருந்தாலும் வரும், தூங்கினாலும் வரும், மனிதருக்கு மட்டுமல்ல உயிரினங்கள் எல்லாத்துக்கும் வரும். ஆனா அதுகளுக்கு வருதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆறழுத்து சொல், அதையும் கண்டுபிடிச்சு வாங்க. ஒரு வித்தியாசமான விடயத்தை இப்படி ஒன்றை நீங்கள் கண்டுட்டீங்கன்னா இந்த சொல்ல பாவிப்பீங்க. அது நாலெழுத்து சொல், எங்கே பார்க்கலாம்?

0: வணக்கம், அங்க ஃபாரூக்
1: அம்மா சிந்தனைகள்.
0: எதுக்கு சொல்றீங்க? எதுக்கு சொல்றீங்க? கற்பனை என்ற ஒரு சொல்லல ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம்.
1: கற்பனை
0: கந்தண்ட பாட்ட விட
1: நெல்மரவே
0: அதை விட அதை விட அது பக்தி பாட்டு. எங்க அத கற்பனை கற்பனை இன்னொரு பாட்டு மற்றவர்கிட்ட விட்டுடலாம். கற்பனை என்று தொடங்குற ஒரு பாட்டு கொண்டு வாங்க பாக்கலாம். யாராவது கட்டிக்காரன் எங்க பாரு குட்டி பாரங்கு தெரியல அவருக்கு காதல் மற்றது வேற என்ன அந்த வித்தியாசம் எல்லாம் தெரியும் அவருக்கு. மற்ற இது மட்டும் தெரியும். நன்றி ஐயா. தரவு கொடுக்கறேன். இது விழித்திருக்கும் போதும் வரும், தூங்கும் போதும் வரும், உயிரினங்கள் எல்லாத்துக்கும் வரும். ஆனா எங்களுக்கு தெரியாது, மனிதர்களுக்கு வர்றது எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க பேசிக்கொள்றோம். இப்ப இது மிருகங்களுக்கும் வரும், மிருகங்கள் பறவைகள் எல்லாத்துக்கும் வரும். பாப்போம் ஆரழுத்துச்சோம். சரியா சரியா?
1: நன்றி.
0: எங்கேயே பாக்கலாம்.

0: சேர்ந்து என்னத்துக்கும் வருவீங்க, ஒன்று மட்டும் எடுத்துட்டு போயிட்டீங்க போல இருக்கு. எங்க பாப்பா நாகப்பன் எத்தனை எடுத்துருக்காண்டு, ஒன்றே ஒன்று மட்டும் நாகப்பன் எடுத்துட்டு போயிருக்கீங்க வர்றீங்க இல்ல. ஜெயசாதிக்கண்ணா வணக்கம் சொல்லுங்கன்னா அண்ணா சொல்லுங்க.
1: அம்மா அந்த பாட்டு கட்டிக்கிறமா, அந்த பாட்டுமா
0: என்ன பாட்டு பாத்துங்க. சூப்பர் அண்ணா கட்டிக்காரு, நான் நினைச்சேன் நீங்க எல்லாம் வந்து சொல்ல போறீங்க. நன்றி நன்றி நன்றி அண்ணா, நன்றி
1: நன்றி.
0: கற்பனையில பாத்தீங்களா அந்த பாட்டு, கற்பனையோ கை வந்ததோ காணாத சுகமோ சுகம், அந்த சொல்லுண்டு தெரியல எனக்கு. எங்க பாக்கலாம், எங்க நான் சொன்ன சொல்லு ஆறெழுத்து சொல்லுண்டு நாலெழுத்து சொல்லு அப்படியே இருக்கிறது. எங்கே

0: செல்லும் அம்மா எனது சொப்பனம் போக.
1: இந்த பாட்டிலேயே வருகிறது எங்கே?

0: வணக்கம் அண்ணா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதாவது ஒரு வியக்கத்தக்க ஒரு விடயத்தை செய்தால், ஒரு வியக்கத்தக்கதை பார்த்தால் நாங்கள் இந்த சொல்ல சொல்லி சொல்லுவோம்.
1: நூதனம், நூதனம்,
0: அத பாட்டுல வருது நூதனம். இது கண்டுபிடிக்கல அடிக்கடி சொல்றேன், இந்த பாட்டு கடத்தி வரையும் வரும், நெடுக வரும். அதுல எல்லாமா ஒரு அதுல இருந்து எடுத்தது 2, 4, 6, 8, 10, 12, 13 சொற்கள் நான் எடுத்திருக்கேன் அதுல, அந்த பாட்டுல. அப்ப சரி, இந்த மற்ற இன்னொன்றும் அதுல இருக்கு. நான் சொன்னேன், விழித்து விழித்து கொண்டிருக்கும் போதும் வரும், தூங்கும் போதும் வரும் என்று அந்த சொல்லும் இருக்கும். பாப்போம் யார் கண்டுபிடிக்கிறாங்க. வணக்கம் மகாலிங்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி அண்ணா. மகாலிங்கம் தாத்தா வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கற்பனைகள், கற்பனைகள்,
0: கற்பனைகள் இல்ல. நீங்க பேசும் போதே தான் நீங்க சொன்ன ஒரு சொல்ல மாட்டி நான் இதை சொல்லி இருந்தேன். ஆரம்பித்து சொல், அது பாடல்ல வருது அந்த சொல்.
1: தனவுகளா?
0: நீங்க பேசும் போது என்னோட சொன்ன ஒரு வார்த்தை மாட்டு இன்னொரு விதமாக அதை சொல்லப்படுகிறது. அது அந்த பாடல்லையும் வருது. அதை சொன்ன, அதை கண்டுபிடிக்கல நீங்க. அப்ப பேசும்போது நீங்க சொன்னீங்க, நீங்க அத கண்டுபிடிக்கல. கிட்டிக்காரன்டா கண்டுபிடிச்சிக்கலாம். என்னோட பாட்டை கேட்டா உங்களுக்கு தெரியும். பாருங்க என்னத்தை பற்றி. ஃபாரூக் கண்டுபிடிச்சிட்டார் பாருங்க. வணக்கம் ஃபாரூக்.
1: என்ன?
0: வணக்கம் ஃபாரூக். சொற்பணம் இருவரவணம், இருவரவணம், சொற்பணம்
1: வர வேணும். அப்போ
0: சொற்பணம், சொற்பணம் இவருக்கு பாருங்க. இப்படி சொல்லி என்னமா நீங்க கண்டுபிடிச்சார்? சொப்பன சுந்தரி நானே.
1: இல்லம்மா, நான் சொற்பணம்னு, காதல் சொற்பணம்னு பாடுனது வந்து நான் 5 எழுத்தா நினைச்சிட்டேன்.
0: இல்ல,
1: அதனாலதான் சொல்ல
0: சொற்பணம். செல்வகுமார் ஒரு முகத்துடைப்புக்கு ஒருக்கா வந்தார், அம்மாண்ட போயிட்டார். பாட்டும் சொல்ல இல்லையாக்கா? பாட்டும் சொல்ல இல்ல. மற்றது நாகப்பன் என்ன டயர்டா வந்தார். ஒருக்கா வந்து ஒரு எத்தனை புள்ளி எடுத்துட்டான் பாப்போம். நாகப்பன் ஒரே ஒரு புள்ளி எடுத்துட்டு போயிட்டார். இந்த பாட்டிலேயே தான், பாட்டு தான், அதான் இந்த பாட்டு தான் வரும், இந்த பாட்டு தான் வரும் சொன்னேன். இனி அந்த பாட்டுல எடுக்க முடியாது உங்களுக்கு. நான் சொல்லு, அதான் இனி உங்களுக்கு சொல்லு கொடுக்கறதுலயும் பிரயோசனம் இல்ல. புதிய புதையில இப்ப முடிச்சு கொண்டு உங்களோட பேசலாம். ஆனந்தனை எல்லாரையும் காணவே இல்லை. ஒரு தரையும் இங்க கற்பனைக்கு ஒரு பாட்டு சொல்லுங்கன்னு பாத்தீங்களா? ஜெகபா சாதிக்கண்ணவன் சொல்லிட்டு போறேன். கற்பனை, கற்பனை, கற்பனையில இன்னொரு பாட்டு தெரிஞ்சா இன்னொரு ஆள் சொன்னா கட்டிக்காரர் யாராவது வந்து கற்பனை. கற்பனையில இன்னொரு பாட்டு
1: சொன்னும் கற்பனை
0: இல்ல, கற்பனை என்று தொடங்கணும். கற்பனையில அதுக்கு தொகையாறு கொஞ்சம் வரும் அந்த பாட்டுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டுக்கு தொகையாறு வரும். அதை விட பாடல் தொடங்குறது கற்பனை என்று தொடங்கும். எங்க பாப்போம் யார் கட்டிக்காரன்னு பாப்போம். ஒரு நல்ல பழைய பாடல் அல்ல, அதுவும் ஜெயபர் சாதி கண்ணா சில நேரம் பிடிக்கலாம், எடுத்து வருவார், கண்டுபிடிச்சிருவார். கற்பனை, கட்டிக்காரன் யாருன்னு பாப்போம். எங்கே
1: கற்பனையோ கை வந்து
0: அதுதான் அண்ணா தந்துட்டு போற, அதுதான் அண்ணா தந்துட்டு போற. எங்கே இன்னொரு கற்பனை, நல்ல ஒரு பாடல் அது. அந்த பாடல் டிஎம்எஸ் பாடிய ஒரு பாடல், தேவர் சாதிகண்ணா மட்டும்தான் அதை கண்டுபிடிப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு மகாலிங்கத்துக்கும் தெரியும்,
3: மகாலிங்கம்.
0: அப்படி ஒரு பாட்டும் இருக்கு, கற்பனையில் மிதந்தபடி கனவுகள் நடி கண்ணு. அது அது கற்பனையில் மிதந்தபடி என்றா வருது, அது அது புள்ளையா நீங்க சொல்றீங்க போல.
3: ஆமா,
0: கற்பனை என்று மகாலிங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு. இத கேட்டா இப்ப எங்கிட்ட நாகப்பன் சொல்லுவாரு, இதெல்லாம் பழைய பாட்டை கொண்டு வரீங்க அம்மாண்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, நல்ல ஒரு பாட்டு, செல்வகுமாருக்கு பிடிச்ச பாட்டா இருக்கும் சில நேரம். எங்க பாக்கலாம் இல்லங்க உங்களை திருப்பி இணைக்கிறேன். வணக்கம் உமையாள். உமையாள்
4: அம்மா, கனவு கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும்
0: அது அவர் சொல்லிட்டார். அது முருகன் பாட்டு, கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் கந்தனே
4: கந்தன்
0: உன்னை மறவேன். அது இல்லையா அந்த பாட்டு?
4: அது இல்லைங்க,
0: அது இல்ல, அது இல்ல,
4: கற்பனை இல்ல.
0: இது சினிமா பாடல் ஒன்று, சினிமா பாடல், டிஎம்எஸ் பாடிய பாடல். நாங்க பாப்போம், மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க அம்மா. எங்கே வணக்கம் ஜெகபர் சாதிக்கண்ணா அண்ணா.
5: அம்மா, கற்பனைகள் பிறந்த படி கனவுகள் வளர்ந்த படி அன்று நான் குற்றாலத்தில் அந்த பாடலம்மா
0: கற்பனை
5: என்றாலும் என்றாலும்
0: அது பக்தி பாட்டு. மற்றது நீங்க சொன்ன கற்பனை, இன்னும் ஒரு டிஎம்எஸ் பாடின பாட்டு. முன்னுக்கு தொகையாறு ஒன்று வரும், அதை நான் சொல்லிட்டேன், அது வேறு. பாடல் வந்து டிஎம்எஸ் பாடின பாட்டு, நல்ல ஒரு பாடல்.
5: ஜெயிச்சுக்கொண்டு
0: வாங்கண்ணா. நன்றி. என்ன மகாலிங்க உங்களோட காலத்து பாட்டு உங்களுக்கு தெரியலையு சொல்லிட்டீங்களே, இத எப்படி என்ன சொல்றது? இத மாலுங்க மீட் போட்டு இருந்தா சரி வராது, நீங்க வந்து சொல்லணும். இப்ப எங்களுக்கு ராஜ்குமார் நீங்க பாட்டு சொல்லல, நாகப்பன் நீங்க பாட்டு சொல்லல, உமையாள் அம்மா பாட்டு சொல்லல, மற்றது ஆனந்தன் பாட்டு சொல்லல, மஞ்சுளா அம்மா பாட்டு சொல்லல. மஞ்சுளா அம்மாக்கே இந்த கற்பனையில வர அந்த பாட்டு தெரியலையா உங்களுக்கு? எங்கே கட்டிக்காரர் ஓடி வாங்க பாக்கலாம். யார் அந்த கற்பனையில நான் ஒரு பாட்டு கேட்டிருக்கிறேன், கற்பனை என்று தொடங்குற பாட்டு.
1: கற்பனையில் கலந்தபடி அப்படின்னு வர்றது,
0: அதான் அம்மா முதல் சொல்லியாச்சு. அது ஒரு ஆள்
1: சொல்லியாச்சா
0: கண்ணு
1: போய் கேட்டு
0: கற்பனை வந்து ஆப்பிட்டுங்க சொல்லுங்க. கற்பனை
1: கற்பனையோ
0: கை வந்ததோ சொல்லியாச்சு, அது சொல்லியாச்சு. நான் தானே சொல்றேனே, அது வந்து ஒரு பழைய பாடல், டிஎம்எஸ் பாடின நல்ல பழைய பாடல் இல்ல, டிஎம்எஸ் பாடிய பாடல் அது. எங்கே டிஎம்எஸ் பாடிய பாடல் கட்டிக்கா என்ன சொல்லுங்க? நாகப்பன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கற்பனையில பழைய பாடல்.
3: எனக்கு வந்து இந்த 6 to 60 வரை படம் தான் தெரியுமா, கண்மணியே காப்பது கற்பனையோ
0: கற்பனை. அது இடையில வருது, இடையில வருது,
3: அதுவும் முதல் வரியில தான்மா வருது.
0: ரேவதி அம்மாக்கு தெரியும் ஆனா
3: கற்பனையில தொடங்கல.
0: முதல் வரையில வருது அது, அதில் இது முதல் சொல்லா வர வேணும். ஒரு தொகையாறு வரும் இந்த நான் சொல்ற பாட்டு, ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு. அது
3: நீங்க பழைய கால பாடுகள் பார்த்தாங்களா சார்?
0: இது ரேவதி அம்மா. வணக்கம் ரேவதி அம்மா.
4: மீரம்மா வணக்கம். மீரம்மா
0: கற்பனையில ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு
4: வரம் மீரம்மா.
0: டிஎம்எஸ் பாடின பாட்டு எங்க கெட்டிக்காரன்டா சொல்லுங்க பாக்கலாம்.
3: அம்மா
4: டிஎம்எஸ் பண்ணது.
0: டிஎம்எஸ் பண்ணது
4: அப்படின்னு நீங்க சொன்னதுல இருந்து யோஜனை பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன தொகையரா வரும்? அது
0: தொகையாறு. அது சொன்னதான் நீங்க சொல்லிடுவீங்கல்ல.
4: அப்புறம் ரெண்டு கண்டுபிடிக்கணுமா? ஒன்னு கண்டுபிடிக்கணுமா?
0: எல்லாம் கண்டுபிடிக்கிட்டாங்க. பாட்டுல வந்ததம்மா அந்த பாட்டு எடுத்து
3: வரும்போது சொற்பணம்னு சொல்றீங்கல்ல.
4: சொற்பணம்
3: நாங்க சுகரணம்னு சொல்ல மாட்டோம்மா. சொற்பணம்னு
4: தான்
0: சொற்பணம். அப்ப அஞ்சு எழுத்தாது
3: உடனே சொல்லிருப்பாங்க.
4: அதனாலதான் நிச்சயமா அதேதான்.
0: அப்ப சார்
4: நிச்சயமா அதான்.
0: அப்ப சொற்பணம் இல்ல சொப்பனம் தான்.
3: நிறைய அந்த தரவு குடுக்கறதுலயும் வித்தியாசம் வருதுமா? அதனாலதான் நம்ம யோசனை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு வேற ஒண்ணு இல்ல.
0: சொல்லாதுக்கு ஒரு சாட்டு சொல்லிட்டே போங்க. இந்த
4: சொப்பனை
3: பொதுவான பழக்கத்தை தான், பொதுவான வார்த்தை சொன்னீங்கன்னா டக்குன்னு
0: வந்துருவான்.
3: இப்ப சொப்பனம்னு சரி அஞ்சு எழுத்து வருது, இது என்ன ஆறு எழுத்து வருமானு யோசனை.
4: நான் கூட அதான் நிறைய கேட்டேன், அதனாலதான்
3: நான் வரல.
1: அந்த பாடல் போட்டா கூட நாங்க சொல்ல முடியல.
3: ஆர்வத்தவே தேடிட்டு இருக்கோம். அஞ்சலுத்து வராது. அஞ்சலுத்து
4: ஒரு ஒரு வரி வரும்போது எது ஆறு வரி வருதுன்னே ஆறு எழுத்து வருதுன்னே பாத்து.
1: அப்படின்னு பார்த்தா கற்பனைன்னு வந்துருமே. கற்பனைகள்
0: இல்ல
3: வராதுக்கு காரணம் அதுதானே தவிர வேற ஒண்ணும் இல்ல.
1: அதுக்கு தண்டனை. அப்ப இந்த கற்பனை பாடல நீங்க சொல்லி
0: அதை சொல்ல மாட்டேன். நீங்க கண்டுபிடிக்கண்ண கற்பனை
1: இல்ல உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்ல.
3: இல்ல இல்ல மகாலஜியா நீங்க யூடியூப்ல
1: அடிச்சேன் பாடல வந்துருச்சு. சொற்பன சுந்தரி நீதான் பாட்டே வந்துருச்சு
3: இல்லீங்க.
1: வணக்கம்.
3: நம்ம வழக்கத்துல என்ன சொல்லுவோம்?
1: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்
1: ஐயா. வணக்கம் வணக்கம். நல்ல மழையா மகாலங்கையா குரலை கேட்டு ரொம்ப நாளாச்சு. நான் பேசி அவர்கிட்ட நீங்க நேரலைக்கு வரீங்க. நான் இருந்தாலும் நீங்கள் நான் பேசி ரொம்ப நாளாச்சு. அம்மா ரேவதி அம்மா நலமாமா?
4: வணக்கம். நலமா இருக்கேன். வருத்தப்படாத வாலிப சங்க தலைவரே நலமா இருக்கேன்.
1: ரொம்ப நாளாச்சு மூணு பேருக்கிட்டையும் பேசி சந்தோஷம்.
0: நாங்க கற்பனைக்கு கேட்க நீங்க சொப்பன சுந்தரிய கொண்டு வர பாருங்க. அவர் அதுலயே
1: சொப்பனம்
0: சொப்பனம் என்பது சரி. இது வந்து டிஎம்எஸ் பாடிய பாடல் சரியா? இது பாட்டம் பாட்டம்
4: சொல்லுங்க சொல்லுங்க.
0: படம் படம் எனக்கு தெரியாது. படம் எனக்கு தெரியாது.
4: எதுல ஆரம்பிச்சு எதுல முடியும்?
3: கற்பனையில ஆரம்பிக்கும்.
0: கற்பனையில ஆரம்பிக்கும்.
4: கால ஆரம்பிச்சு நயில முடியுமா?
3: அது அந்த வார்த்தை
6: டிஎம்எஸ் போட்டா இந்த பாட்டு தான் வருது, கற்பனை என்றாலும் பக்தி பாடல் தான் வருது.
1: அந்த அது இல்ல, அந்த இத போட்டாலே அந்த யூடியூப்ல போட்டாலே அதுதான் வருது.
6: பாருங்க வேற பாடல், ஓர் ஆயிரம் கற்பனை, அது அது வந்து பாடல்
4: ஓர் ஆயிரம் பார்வையிலேவா,
6: அது வந்து
4: அதுல இல்ல
6: ஓர் ஆயிரம் கற்பனை ஏதோ ஒரு பாடல் வருது.
4: நான் அந்த பாட்டாயிரம் கற்பனை ஓர் ஆயிரம் சிந்தனை கற்பனை கேட்டு இந்த பாட்டு அந்த சிவாஜி கணேசன் ஜெயலலிதா கற்பனை கேட்டு காதலி தெய்வத்தின் பேரெடுப்பு தேவிக்கு தூது, தேவிக்கு தூது சொல்ல தன்றலே ஓடு.
0: அது வந்து முதல்ல
4: கற்பனை பேருங்கள். ஆமா கற்பனை பேரெடி மரம் ஆமா மீரம் கற்பனை.

0: அப்படியே வரேன் இல்ல அது
1: கவி காளிதாசினவன் சகுந்தலை என்பான் அப்படின்னு வரும்.
0: அது என்ன படம் வந்து ஜெகபர் சாதி கண்ணாண்ட கேட்டாதான் தெரியும்.
1: நான் சொல்றேன் மீராம்மா, அந்த இந்த படம் மீராம்மா உங்களுக்கு பிடிக்குமே, நடனம் ஆடுவாங்களே,
0: பாட்டும்
2: பரதம், பாட்டும் பரதம்,
1: ஜெயலலிதா
0: அதுல அதுல அந்த படத்துல கற்பனைக்கு மேனி தந்து அது எப்படியோ
1: கற்பனை பாட்டும் பரதம்
3: அது கலர் படமா, ஒரு மாதிரி கலரா இருக்கும். இப்போ
1: கலர்லையும் பாட்டும் பரதமும் தான் மீராம்மா படம். தெய்வத்தின் பேரெடுத்து தேவிக்கு தூது, தேவிக்கு தூது சொல்ல தென்றலே ஓடு வரும்.
0: பாட்டும்
3: மகளையா பாட்டும் பரதமும் அடிங்க படத்தை
0: பாருங்க. பாட்டும் பரதமும், பாட்டும் பரதமும் இவங்க மகளிங்கம் அவருக்கு தெரியல
2: பாத்தீங்களா, போட்டு
1: விட்டேன்
2: ஆரம்பித்து தெய்வத்தின் தேரெடுத்து தேவியை தேடு, தேவிக்கு தூது செல்ல தென்றலே ஓடு
1: திரைப்படம்
2: 1975 பாடியவர் டி எம் சவுந்தரராஜன்.
0: அதான் பாட்டாண்டு பாப்போம்
3: இருக்காங்க
0: பாப்போம்.
2: அப்ப நான் பிறக்கவே இல்லீங்க அந்த படம் வரும்போது.
0: நீங்க பிறக்க இல்லையா?
2: 1947 வந்த படம் தான்.
0: என்ன மாளிங்க அமைதியா இருக்கிற, தான் புறக்கையில இந்த மாதிரி இருக்காரு மாளிங்க. மகாலிங்கம் அண்ணம் சாப்பிட்டு வந்தாரு.

0: கணபதி அண்ணா சொல்லி இருப்பாரம்மா உண்மையாக. நீங்க சொன்னீங்க கணபதி அண்ணா சொன்ன உடனே சொல்லி
1: இருப்பார். ஒரு நிமிஷம், புதுசா வந்தவங்க எல்லாம் வணக்கம்.
0: ஆனந்தமயம்
1: வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் கண்ணன். வணக்கம் கண்ணன்.
1: வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம். இந்த பாட்டுல ஒரு வரி மகாலிங்கத்துக்கு மட்டும் பொருந்தோம்னு நினைக்கிறேன். இதுல யாருக்கும் அது இல்ல. நிறை விழுந்தாலும் நெஞ்சில் திரை விழவி.
1: உங்கள்ட்ட ஒரு கேள்வி. இந்த பாட்டை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க?
0: இதுக்கா கேள்வியா கண்ணா நீங்க?
2: அம்மா இது ஆனா ரசிச்சு பார்த்த படம்மா இது. இது
0: வந்து
2: பாட்டும் பரதமும் ஒண்ணு. ரொம்ப ரொம்ப ரசிச்சு பல வாட்டி பார்த்த படம் தான். அது அதோட மறந்து போச்சு.
0: ஆனந்தனுக்கு தெரியுதல்ல இந்த பாட்டு?
3: தெரியுதுமா, தெரியுது.
2: இதெல்லாம் 75க்கு அப்புறம் வந்த, 75க்கு அப்புறம் வந்த, 76க்கு அப்புறம் வந்த படம்.
0: இத கேளுங்க, இந்த பாட்டு எல்லாம் தெரியும் சொல்ல கூட பயப்படுறாங்க. எங்க தங்கட வயசு தெரியும்? எங்க பாட்டு எந்த வயதையும் கேட்கலாம் இல்ல. கேக்கலையா? ஒரு கொஞ்சம் போடுறேன் முன்னுக்கு. ஒரு கொஞ்சம் போடுறேன்.

0: கண்ணன்,
1: இந்த பாட்டு வந்து எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தெரியுது. இந்த பாட்டை பொறுத்த அளவுக்கு கேட்டோம்னா சொல்லுங்க. ஒன்னு இந்த பாட்டு டி எம் சவுந்தரராஜன் குரல், இன்னொன்னு இது ஒரு சோக பாட்டு மாதிரி அந்த மியூசிக் கேட்டு
2: புதிய பாடல் தான் இது. இளமையா பாடி கட்டுறது பாருங்க, கொஞ்சம்
0: இந்த பாட்டாவது தெரியும். இந்த பாட்டு தெரியுதான்னு பாப்போம் இவங்களுக்கு முதல்ல. இது தெரிஞ்சா பாப்போம், அங்க பாப்போம். போட கேளுங்க இந்த
1: பாட்டு,
0: இந்த பாட்டை கேளுங்க. இந்த பாட்டு யாரும் தெரியுதான்னு பாப்போம். உங்களை நீங்க சின்ன பிள்ளைங்க, இப்ப இன்றைக்கு நேற்று பிறந்தவங்க தானே பாப்போம். சரியா
3: இந்த
0: பாருங்க, இத கேளுங்க.
4: கண்ணன் பாடல்.

0: இது படத்துல வந்த பாட்டு, ஜெமினி கணேசன் நடிச்ச படத்துல வந்த பாட்டு.
1: நமக்கு சினிமா பாட்டு தெரியாது,
2: சினிமா பாட்டு தெரியாது.
0: இல்ல கொஞ்சம்
2: எனக்கே தெரியாதுன்னு பாத்துங்களேன்.
0: ஐயோடா கடவுளே, அம்மா இத எங்கேயம்மா சொல்லிருந்தீங்க? அத யோசிச்சு பாருங்க அம்மா.
3: படம் பாடல், படம் பாடல் தான்
0: அம்மா. மகாலிங்கத்துக்கே தெரியாதாம் அம்மா. அம்மா நான் நேர்த்தி முடிக்கிறேன்.
2: அம்மாவுக்கு தெரியுதுன்னா என்னோட பெரியவங்கிறது தெரியுது பாருங்க.
4: நாட்டாமை கூட்டு போய் ஆனா போடுவான். இது ஆனா தெரியுதா? தெரியல. பெருசா இன்னும் பெருசா போடுவான். தெரியல இன்னும் போட பக்கத்தை ஒண்ணு காட்டுவான். தெரியல தெரியல
2: தெரியல
4: தெரியவே இல்ல. தெரியவே இல்ல. அது மாதிரி தெரியல
2: தெரியல.
1: அவரை சிரிச்சுட்டா சொல்லல அவரு.
2: தெரியல
4: நாங்க இந்த பாத்து பாருங்க. இது எந்த வருஷம் தெரியாது. அந்த படம் கேட்டுக்கிறோம், தெரியும் சொல்றோம்ல நாங்க.
0: பாட்டு பாட்டு தான் தேடுறேன் அம்மா. அதை நான் இந்த படத்தை
2: தேடுறேன். நந்தனார் தான்
0: அந்த படம். இது ஜெமினி கணேசன் நடிச்சிருக்காரம்மா. ஆமா
3: நீ தெரியல தெரியல மேடமா. நான் நினைக்கிற படம் நந்தனார்.
0: பட்டுக்கோட்டையார் எழுதிய பாடல் ரெண்டு போட்டிருக்கிறது. மற்றது தில்லியம் படம், படத்தை மட்டும்
1: பாக்குறீங்க
0: அம்மா? சௌபாக்கியவதி அம்மா.
3: ஓஹோ
0: சௌபாக்கியவதி.
3: சாவித்ரி ஜெமினி கணேஷ் போல
2: கருப்பு. எனக்கு முன்னாடி வந்த படங்க
0: சௌபாக்கியவதி.
3: நாங்களே மட்டும் எப்படி பாத்துப்போம்? எங்க அம்மா அப்பா காலத்துல
0: யாரு?
3: நாங்களே
0: யாரு? எங்களுடைய ராஜ்குமார். ராஜ்குமார்
4: மேடம், மேடம் மோகனம்னு போட்டிருக்கு இதுல யூடியூப்ல.
0: மோகனம் வந்து ராகம்.
3: சௌபாக்கியவதி, சௌபாக்கியவதி
2: ராகமா? சொல்லுங்க சொல்லுங்க.
0: இந்த இத எங்கட உமையாளன் இருக்காங்க எங்க ஐயா உங்களோட பக்கம். அவ நான் அந்த உமையாளன் பெயர் எழுதி வச்சிருந்த, அதனால எனக்கு அது தெரியுது இல்ல. அதாவது உங்களை எங்க நினைச்சிட்டு உமையாளன் கேட்டா நான்
2: பாடல் வரி வந்து மஞ்சள் பூசும் ஆரம்பிக்க வரி பாருங்க.
0: மஞ்சள் பூசும்,
2: மஞ்சள் பூசும். அதான் மன்னிக்கணும். தென்றல் ஒரு வழியை பூக்கள் அறியாதா?
0: தென்றல் வரும் வழியை பூக்கள் அறியாதா?
2: மஞ்சள்
0: கண்ணன் உங்கட பக்கத்துல இணைங்க. அவர் சொன்னது வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் படத்துல தென்றல் சொன்னார். அதுக்கு வெளிவர் மஞ்சள்
1: வரும் வழியை பூக்கள் அறியாதோ?
3: தென்றல் வரும் நேரத்தில் லாலா லாலாவா?
2: பூக்கள்
3: அறியாத
2: அள்ளி கொடுத்தே.
3: அந்த பாடல் தான்
0: எங்கே
4: செல்வம் இல்லையா? இல்ல
0: செல்வத்தேனைங்க, செல்வத்தேனைங்க.
2: யாரும்
0: வருவோம், ஆனா நாங்க தூங்குவோம்.
2: யார் அணைச்சாலும் வருவீங்களா? இன்னைக்கு யார் அழைச்சாலும் வருவீங்களா? யார் அணைச்சாலும் வருவீங்களா?
4: புத்தி போகுது பாருங்க.
2: யாரும் வருவாங்க
0: உமையாள்
3: இந்த பாட்டு வந்து இன்னும் சொன்னீங்களா பிள்ளை நாடராஜர் அதே போட்டுடுங்க. அதை ஆட கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லிட்டாங்க சௌபாகியவதி.
0: நீங்க அந்த பாட்டு விருப்பமா?
2: அம்மா சொன்னதுதான், அம்மா சொன்னது
1: பாடல் வந்து
0: நீங்க இப்பவே பாட்டு சொல்லி போட்டு நீங்க குரட்ட விடவானா அப்படி நீங்க கடைசியில பாட்டு சொல்லலாம். சரியா? உங்களை இல்லையம்மா, நீங்க சாப்பிடல, நான் செல்வகுமார் வருகிறேன்.
2: என்ன இல்லையாமா? சரி,
0: உங்களை
1: செல்வகுமார் உங்க பாட்டு சொல்லுங்க, பாட்டு சொல்லுங்க
0: ஒரு விடுதலை சொல்லுங்க இவங்களுக்கு.
2: வணக்கம்மா, நன்றி.
0: ஒரு விடுதலை சொல்லுங்கம்மா.
2: இனி வணக்கம்.
0: மணாலின்
2: மங்கையின் பாக்கியம் படத்துல இந்த பாடல்.
0: சரி, அடுத்து
1: அடுத்து
0: ஒரு சொல்லு அழைக்காதே. அடுத்தது செல்வம்
1: சொல்லுங்கம்மா.
0: நீங்க அழைக்காதே மட்டும் சொல்லுங்க, அடுத்து சொல்லு என்ன.
2: அழைக்காதே ஊராஜா.
0: அடுத்தது எல்லாரும் சொல்லுங்க.
2: அழைக்காதே நினைக்காதே
1: நினைக்காதே. அடுத்த லைன்ல
2: சொல்லுங்க
1: ராஜா.
0: என்ன
1: அவை தான் நீலே ராஜா அவை.

0: ராஜ்குமார் சொல்லுங்க நீங்க.
1: அழைக்காதே ஒரு தடவை தான் வரும்.
0: சரி, அடுத்தது கண்ணன் சொல்லுங்க.
2: நான் சொல்றேன், அதாவது ஃபர்ஸ்ட் என்ன வரும், அழைக்காதே நினைக்காதே அவைத நிலே என்னையே ராஜா
0: மறவே. அடுத்தது யார் சரியா சொல்றாங்கன்னு பாப்போம். அடுத்தது எங்களுடைய வடலூர் ஆனந்தன்.
3: அழைக்காதே நினைக்காதே அவைத நிலே என்னையே ராஜா ஆருயிரே மறவே.
0: அடுத்தது செல்வகுமார்.
4: அழைக்காதே நினைக்காதே அவைத நிலே எந்தங்கே ராஜா ஆருயிரே.
0: ஒரு பாட்டு கேட்க வர இவரான எவ்வளவு குழப்பம், ஒரு சொல்லோட போறேன். சரி, அடுத்தது எங்களுடைய நாகப்பன்.
2: அவரு கண்ணன் வந்து யூடியூப்ல ஏற்கனவே கேட்டுட்டாருல்ல, அவர் சொன்ன
0: அதேதான் கண்ணன் ஒரு அழைக்காத சொன்னீங்க நீங்க. என்ன யூடியூப்ல கேட்டாலும் அண்ணனும் பிள்ளையன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி உமையா, நீங்க சொல்லுங்க. உமையா உங்களுக்கு அந்த பாட்டு தெரியுமா, அழைக்காதே?
5: என்ன தெரியாதுமா, விடுகதை சொல்லி.
0: சரி ஒரு நிமிஷம் தாங்கம்மா, விடுகதை ஒரு நிமிஷம். ராஜ்குமாருக்கு என்ன, நீங்க ஒரு அழைக்காத தான் சொன்னீங்க.
1: ஆமாமா, ஒரு அழைக்காத நான் ரெண்டு சொன்னமா.
0: அடுத்த வரிய சொல்லுங்க. ரெண்டு அழைக்காது, அதுக்கப்புறம் என்ன
1: நினைக்காதே ஓராஜா அதுதான் வரும்.
0: அப்ப அழைக்காதே அழைக்காதே நினைக்காதே ஓராஜா உங்களுக்கு, நீங்க அப்படித்தான் சொல்றீங்க.
1: ஆமா
0: சரி, ஒரு உமையாளம்மா
2: அமைதியாதே
0: எனக்கு
1: வைக்காதே.
0: உமையாளம்மா ஒரு நிமிஷம் எனக்கு தாங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இந்த பாட்டை ஒரு ரெண்டு வரி கேட்டுட்டு நான் ரெண்டே ரெண்டு வரி அந்த பாடலை எடுத்து வந்துட்டு ஏன்டா இந்த புத்திசாலிகள் எல்லாம் பாட்டு கேட்க வந்தவருக்கு ரெண்டு கூட்டு போடணும் நான் இப்ப. சரியா கண்ணன் சரி அழைக்காதே நினைக்காதே என்று சொல்லி இருந்தார் கண்ணன்.
1: சமயதான் சொல்லுவாரு,
2: கிடையாது நான் பாட்டை எடுத்து பாடுறேன் அதுல இருக்கலாம் வரும்.
1: சரி, சரணத்துக்கு அப்புறம் எழில் ராஜான்னு வரும் பாருங்க.
0: இல்ல வர பாப்போம்.

0: வந்தது செல்வா சும்மா எல்லாரையும் குழப்ப கூடாது சொல்லிட்டேன் சரியா.
1: ஏ ராஜா,
0: ஏ ராஜா,
1: என்னையே ராஜா,
0: என்னையே ராஜா என்று சொல்றாங்க. சரி இப்ப எங்க விடுகதை சொல்லுங்க. உமையால் நீங்க உங்களோட விடுகதையை கொடுத்து வாங்க. அதுக்கு செல்வம் ஏதும் பிள்ளையா சொல்லுங்க.

0: உலகம் முழுதும் சுற்றும், ஆனால் ஒரே இடத்தில் இருக்கும். உலகம் முழுதும்
1: சுற்றும்,
0: என்னமா
2: சூரியன் என்று சொல்றான்,
0: உலகம் முழுதும் சுற்றும் ஆனால் ஒரே இடத்தில் இருக்கும்.
2: உலகம் முழுதும் சுத்தம் ஆனா ஒரே இடத்தில் இருக்கும். ஒரே இடத்துல இருக்குமாமா, அது அந்த இடத்துல இருந்து போகாது, போகாது. ஆனா உலகம் முழுக்க சுத்தம்
0: அப்படித்தானே?
2: டெலிபோன் ஆமா
0: இல்லம்மா, இல்ல பேப்பர்ல தான் இருக்கும்.
2: தபாலா?
1: வானொலி, வானொலி.
2: அம்மா அம்மா தபாலா?
0: காகிதத்துல தான் இருக்கும்.
2: காகிதத்துல இருக்கும்
1: தம்பி.
2: உலகம் முழுக்க சுத்தம், அதான் தபால் என்று சொன்னே. கடிதம்,
0: தபால், கடிதம் சுத்துது. அது வந்து
2: என்ன சுத்துதா? என்னது
0: ஸ்டாம்ப்?
2: முத்திரை.
0: எல்லாருமே
2: முத்திரை.
0: தபால சீல் குத்துனா கடமா எல்லாம் போகும், வேல்டு புற போகும்.
2: முத்திரை யார் சொன்னது? இந்த ஸ்டாம்ப் சொன்னது, ஸ்டாம்ப் சொன்னது யார்? முத்திரை நான் சொன்னது, ஸ்டாம்ப் சொன்னது.
3: அம்மா நான் தான் சொன்னேன் ஸ்டாம்ப்.
2: சரி, கட்டிக்காரன், கட்டிக்காரன் கேட்டு செல்வத்து கொண்டு, செல்வத்து கொண்டு நான் எங்கேயா முத்திரை என்றுதான் சரி. ஆனா என்னன்னு செல்வ ஸ்டாம்ப் சொன்னா? சரி அம்மா, அடுத்தது சொல்லுங்க அம்மா. அடுத்தது
0: போறேம்மா.
1: ஒருத்தனுக்கு வந்து உடம்பே இல்ல, அவனுக்கு 10 சட்டை. யார்?
2: வெங்காயம்.
1: வெங்காயம், வெங்காயம். நான் எப்படி சொல்லி போட்டீங்க மரியாதை?
2: இப்ப யார் சொன்னது? நான் தானே சொன்னேன்,
1: நான் தானே சொன்னேன். சொல்லிட்டீங்க,
2: நான் வெங்காயம் சொன்ன அப்புறம் அது வெங்காயம் சொல்றேன் பாருங்க. நீங்க சரியில்லை, நீங்க இப்படி நீங்க இல்ல என்று சொல்றது சரியில்லை.
1: சரி
2: சொல்லுங்க.
1: ஆயிரம் ஆயிரம் அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான மலை கடல், அது என்ன?
3: அது என்ன? தேன்கூடு, தேன்கூடு,
2: தேன்கூடு.
3: மகாலிங்கம் சொன்ன தேன்கூடு.
1: செல்வகுமார் சொன்னாரு, மகாலிங்கம்
3: சொன்னாரு. மகாலிங்கம் தான் முதல் இருந்தாரு.
1: மகாலிங்கம்
3: சொன்ன. சரி விடுங்க, மகாலிங்கத்துக்கு ஒன்ன போட்டுக்கு வந்த அவருக்கு ஒன்னு
2: போடுவோம்.
1: வெங்காயம்.
2: சரி வெங்காயத்தை விட்டு மாமா வந்துருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க மாமா. சந்திரராஜ்
1: மாமா விட்டுட்டு மாமா வந்திருக்காரு.
4: தலைவர் ஒரு உரிக்கிறதுல ஒரு ஆள் இல்ல தலைவர் விட்டுட்டு வந்துட்டாரு.
2: மாமா வித்துட்டு வந்துட்டாருங்க. வெங்காயம் வித்துட்டு வந்துட்டாரு மாமா. அவ்வளவுதான். மாமா உங்களோட பாட்டு சொல்லுங்க மாமா. நாளையான் பாட்டு
4: எல்லாம் திருப்பதிலிருந்து போடுங்க. இது வந்து காதல் சொல்லியது.
2: என்ன பாட்டு மாமா? என்ன மாமா?
1: இது
4: எனக்கு தான் கண்டாச்சு.
2: சரி, என்ன பாட்டு? என்ன பாட்டு? கண்ணோடு காண்பதெல்லாம்.
4: திரைப்படத்திலிருந்து காட்சி முகால் வந்து வந்து காதல் சொல்லி
2: காதல் சொல்லியது.
3: ராஜ்குமார் ஐயா வேற நெட் இல்லாம.
4: ஐயா வணக்கங்க ஐயா. செல்வ
1: வணக்கம். ராஜ்குமார் ஐயா வணக்கம். வணக்கம் மாமா.
4: வணக்கம். வணக்கம். வாங்க
3: வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
1: கேளுங்க சொல்லுவாரு.
3: உங்களுக்கு கேக்கலன்னாலும் அம்மா சொல்றாங்களே மாமா வாங்கன்னு
1: சொன்னாங்களே அவங்க
3: பேசுறதுக்கு எல்லாருக்கும்
2: கண்ணன்
3: குரல் கேக்குதா இல்லையா டெஸ்ட் பண்றாங்க?
2: இல்ல இல்ல இல்ல இல்ல நீங்க
1: கேக்குதா?
4: மாட்டேங்குது.
2: ராஜ்குமார்
1: போட்டுட்டு
2: இப்ப வேற யாரும் இடம் இருக்கா அங்கால? இடம்
1: நாலு அஞ்சு ஆறு ஏழு பேர் அவ்வளவுதான்.
2: இனி
1: போடலாங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பேரும் தட்டா போச்சுங்க.
2: நான் நிக்கிறேன்.
3: அவரு
1: தனியில பக்கத்துல இருக்கிறார்.
2: இனி யாரும் யாரும் நல்ல பண்ட் வந்தா நான் இங்கால பக்கம் சேர்க்கிறேன் மகாலிங்கத்தோட. அது மட்டும்
3: சொல்லிட்டேன்.
1: சரிங்க சரிங்க.
5: நான் தடவுனாலும் தப்பு இல்ல.
6: அதாவது மூன்று பெண்கள், மூன்று பெண்களுக்கு ஒரே முகம், மூன்று பெண்களுக்கு
5: சுண்ணாம்பு கண்ணா வெத்தலை பார்க்க
6: சுண்ணாம்பு இல்ல. அது அல்ல,
7: முதல போன
5: பள்ளி பள்ளி
6: தப்பு
5: முதல போன
6: முதல் பெண் ஆற்றிலே, நடுப்பெண் காட்டிலே, கடைசி பெண் வீட்டிலே.
7: அதாங்க பள்ளிங்க ஓனான் முதல
6: ஓனான் ஓனான் தப்பு
5: முதல
7: பள்ளி ரைட்டா
6: பள்ளி முதல ரைட்டு ரெண்டு ரைட்டு ஓனான் தப்பு
5: உடம்பு உடம்பு
6: உடம்பு
5: உடம்பு உடம்பு
7: அவருக்கு வருமா இருக்கு
8: உடம்பு கண்டுபிடிச்சா முதல்ல சொல்லணும்.
6: மாலு இறங்காத கிணற்றிலே இந்த ஆட்டத்துக்கு நான் மாலு இறங்காத உங்களுக்கு தான் மாலிங் ஐயாவுக்கு
2: தான்
6: ஆளு இறங்காத கிணற்றிலே மரம் இறங்கி கூத்தாடுது அது என்ன?
7: பத்து
6: இல்ல அம்மா சொன்னது
2: துலாண்டு சொல்லுவாங்க. அதாவது கிணத்துல கிணத்துல தண்ணி எழுறதுக்கு அந்த பனைமரத்துல அந்த மரத்தை நீட்டா அப்படியே வெட்டி அத நல்லா செதுக்கி அதுல ஒரு கப்பமா அந்த ரெண்டு தூண் மாதிரி எழுப்பி அந்த வச்சு அதுல
7: ஊற்றுவோம்.
2: என்ன
6: நல்லா மாத்தி சொல்லுங்க. அத மோரும்போது தயிரா சொல்லு,
7: தயிர் மத்து. சரி ஓகே, தயிர் மத்து எல்லாம் மத்து தானே.
2: செல்லுங்க
6: அடுத்து. பாத்தா கல்லு பல் பட்டா நீர் அது என்ன?
7: ஐஸ் கட்டி
6: ஐஸ் கட்டி
7: பனி கட்டி பனி கட்டி
6: பனி கட்டி.
2: அப்ப யாருக்கு
6: சொல்றது
2: ஐஸ் கட்டி? ஆனா தமிழ்ல நானே பனி கட்டி.
6: சரி, ஒரு குருவிக்கு ஒரே கால் நாலு இறக்கை அது என்ன? நாலு ரெக்க உள்ள ஃபேன். நாலு ரெக்க உள்ள
2: ஃபேன்
6: இல்ல இல்ல விடைய சொல்லாம
2: உங்களுக்கு
6: மறுபடியும் சொல்றேன். ஒரு குருவிக்கு ஒரே கால் நாலு இறக்கை. குருவியை விட்டுட்டீங்களே, ரெக்கை மட்டும் சொல்றீங்க. ஒரே கால் வேணும், அது வந்து இயற்கை. இயற்கை
2: ஓ இயற்கை இயற்கை
6: நாலு என்ன சொல்றாரு? இல்ல இல்ல இல்ல தாவர வகையா? பால் சொல்லுங்க. பால்ல இருந்து மோர், தயிர், வெண்ணெய், நெய். இல்ல இல்ல இல்ல
9: நாட்டுக்கோழி
6: தாவர வகை தாவரத்துல
10: தாவர
6: இருக்கும் அரைக்கிறே அரைக்கிறே அரைக்கிறே ஓகே
9: அரைக்கிறே பாருக்கு இத்தனை முழுக்கிறே சொல்றேன் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்றீங்க அரைக்கிறதுக்கு ஒத்துக்கிறீங்க என்ன அர்த்தம்
6: அரைக்கிறே எப்படிங்க நாலு இருக்கும்
9: ஆராய்ச்சி
6: பண்ணுவீங்க
9: கிடைப்பது இரவில் கிடைக்காது அது என்ன இரவில் கிடைக்காது இரவில் கிடைப்பது
6: இரவில்
9: கிடைக்கிறதா இரவில்
6: கிடைக்காது
9: அதாவது இரவில் கிடைக்காதது இரவில் கிடைப்பது அது என்ன
10: தூக்கம் அப்படி பொய் சொல்லக்கூடாது
9: பாருக்கு ஒரு விடுகதா பாருக்கு ஒரு
6: விடுகதா சொல்லுங்க
9: அதாவது அடியில அடியில பூக்கு நுனியில பூக்காது
6: அடியில பூக்கு நுனியில பூக்காது
9: அது என்ன
6: அது
10: என்ன சொல்லிட்டு போறாரு அடியில பூக்க நுனியில பூக்கா அது என்ன
9: ஆமா
6: மஞ்சள் மஞ்சள் மஞ்சள்
9: அல்ல தவறு தவறு
7: எதுக்கடியில எங்க பூக்கும் விளக்கம் அடியில
10: பூக்கும் இனி இவருக்கு என்ன
9: அடியில பூக்கும் அது என்ன
7: தேங்காயா
10: உள்ளி அதாவது வெள்ளப்பூண்டு வெள்ளப்பூண்டு
9: அல்ல அல்ல தவறு தவறு
10: அடியில பூக்கும் நுனியில
9: பூக்காது
10: தாவரமா
9: சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்ல நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம்
10: வெங்காயம் வெங்காயம்
9: வெங்காயத்துல பொரியல் செய்ய மாட்டோம்
10: பொரியல் செய்ய கிழங்கு உருளைக்கிழங்கு
9: கிழங்கு அல்ல தவறு தவறு
7: வாழைப்பழம்
9: அதாவது இது நிலத்துக்கு மேலதான் வளரும் நிலத்துக்கு அடியிலேயே சொல்றீங்க நீங்க
7: வாழைப்பூ வாழைப்பூ வெள்ளக்காரன்
10: வாழைப்பூ வந்தோன்னு கீழதான் நீங்க பூ வருது
9: அடியில போக்கு நுனில போக்காதுன்னு சொன்ன. நுனில எங்க போகுது உங்களுக்கு?
10: நீங்க எதுக்கு நீங்க ஆயில அடிங்க, நீங்க ஒரு அளவு
7: அடிங்க, வாழைக்கு அடியில போறீங்க.
10: குளம்
7: கலங்கி விடும் அது
10: என்ன
6: கண்ணு கண்ணு
10: விடைய
9: சொல்றவங்க யாரு முதல்ல சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு ஒரு ஆள் போடணும் மாட்டேங்குது.
6: வெளியில வரல போல சவுண்ட் வைங்க,
7: நீங்க
6: அது நல்லா இருக்கும், அது நல்லா கொஞ்சம் காமெடி
9: இருக்கும். நீங்க விடை வந்து தலைமுடினு வந்து எப்படி சொல்லுவீங்க?
6: பாருக்கு
7: தலைமுடி சொல்லுவோம்.
9: கேசம் சொல்லி பாருக்குங்களா? கேசம் பாருக்குடா சொல்லு.
10: இல்ல கேசம் சொல்ல முடியாது, சொல்லத்தானே சொல்லணும், நீங்க மாத்தி
9: சொல்லலாமா?
6: தலைமுடி தானே சொல்ல போறோம்,
9: தலைமுடிதா?
6: சரி நான் சொல்றேன், விடையோட சொல்றேன், கரெக்டா விடையோட சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும் பேரு. உச்சி கிளையிலே ஒரு முளை குச்சி ஊஞ்சல ஊசலாடுது. உச்சிக்கிளையிலே ஒரு முளை குச்சி ஊசலாடுது.
9: பழங்காலத்து கடிகாரம், பழங்கால கடிகாரம் அடியில போய் ஆடி இருக்குமா? டிங்க டிங்க டிங்க.
6: ஒரு முளை குச்சி ஊசலாடு.
7: முருங்கைக்காய், முருங்கைக்காய்
9: ராஜ்குமார்
6: முருங்கைக்காய் ராஜ்குமார்
10: சொல்லுங்க.
6: பேர் சொல்லாரு கேட்டா
10: சொல்றாரு
6: சொல்ல ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி முருங்கைக்கால் என்ன முருங்கைக்காய்
7: சொல்லுங்க.
10: ராஜ்குமார் அந்த செல்வகுமார் இந்த முருங்கைக்காய் சொன்னா என்ன, அதுல என்ன விக்கம் இருக்குது? அது இங்க கிடைக்கும்
7: அது சொன்ன பிரச்சனை இல்லாமா? ராஜ்குமார் முருங்கைக்காய் அப்படின்னா அப்படி ஒரு முருங்கைக்காய் எங்க இருக்குது?
9: கரெக்டா
6: வருமெல்லாம் குச்சி
9: இல்ல அவங்க வீட்டு, அவங்க வீட்டு முருங்கை தோட்டத்துல
7: முருங்கைக்காய் கேட்டுப்பா மூன்று மூன்று எழுத்து பெயர் முற்றிலும் வெள்ளை நிறம் அது என்ன?
9: வெள்ளை
6: பஞ்சு பஞ்சு பஞ்சு பாருக் பஞ்சு
10: இந்த பயத்திலேயே மாமா பதில் சொல்லாம நிக்கிறாருங்க, இந்த பயத்திலேயே மாமா பதில் சொல்லாம என்ன மாமா என்ன
9: சொன்னீங்க?
6: அடுத்த விடுகதை. பட்டுப்பை நிறைய பவுன் காசு, அது என்ன நிறைய
9: மிளகாய்
6: இல்ல மாமா காய்ந்த மிளகாய் மாமா காய்ந்த மிளகாய்
10: மாமா
6: காய்ந்த மிளகாய் சந்தன்ராஜ் காய்ந்த மிளகாய்
9: மாமா காய்ந்த
10: மாமா முட்டை முன்னுக்கு வந்தா மாமா முன்னால முட்டை வந்தா என்னண்டு மாமா என்றது நீங்க என்ன மாமா
9: அதுக்கு மேல அதுக்கு மேல
10: அதுக்கு முன்னுக்கு
9: வேணும்
6: அதுக்கு மேல ஒன்னா போட்டுருங்க
9: சரி அடுத்து
6: முள்ளுக்குள்ளே முள்ளுக்குள்ளே முத்து குவளம் அது என்ன முள்ளுக்குள்ளே முத்து குவளம் அது
9: பழுதுவளக்கீரை தூதுவளக்கீரை
10: பழம்
6: பேரோட சேர்த்து சொல்லுங்க
10: மாமா பழம்
6: பழம்
10: மாமா பழம் மாமாக்கு ரெண்டு
9: மாமா பழம்
10: பழம் முள்ளு முள்ளு மாமா மாமா
6: சரி
10: இப்படி சொன்னாலும் மழிந்து கொண்டு போறாங்க பாருங்க நீங்க
6: சொல்லுங்க அதான் விழுந்தால் விழுந்தால் படுக்காது எழுந்தால் நிற்காது அது என்ன
10: விழுந்தால் படுக்காது
6: விளையாட்டு போக்கும் தலையாட்டி பொம்மை செல்வ செல்வகுமார் தலையாட்டி பொம்மை பேரோட சொன்னா சரிதான் பேரோட சொன்னா
10: சரிதான்
6: கோணலாக இருந்தாலும் குணமும் சுமையும் குன்றாது அது என்ன கோணலாக இருந்தாலும் குணமும் குணமும் சுவையும் குன்றாது அது என்ன
9: கொடுக்காப்புலை கண்ணன்
6: ராஜ்குமாரி இல்ல கரும்பு
10: கரும்பு செல்வம்
6: இல்ல இல்ல கரும்பு செல்வகுமார் ஓகே கரும்பு செல்வம்
9: கரும்பு செல்வகுமார்
10: நீங்க செல்வகுமாருக்கு நீங்க சொல்லி வச்சிட்டு வாரீங்க அது மட்டும் நல்லா தெரியுது இல்லாட்டி இவ்வளவு இவ்வளவு என்ன நாளை செல்வகுமார் அங்க
6: குடியிருக்கும்
10: ராஜ்குமார் ஏதோ சொல்றாரு பாருங்க ராஜ்குமார்
6: சுவையிட்டு கொள்ளாது அதான் கோணலாக சொல்றேன் பாருங்க கோணலாக குணமும் சுவை குன்றாது ஆமா ஆமா சரி ஒன்னு சொல்லுனே குடியிருக்கும் குருவியும் அல்ல அழைந்து செல்லும் புலியும் அல்ல எதிரியை கொள்ளும் வீரனும் அல்ல அது என்ன
9: உள்ள அம்பு உள்ள அம்பு
6: உள்ள அம்பு
10: எடுக்கிறீங்க நீங்க
9: ஆனந்தம் மகாபாரத சொல்றேன் ஆமா
10: கண்ணன் உண்டு ஆனந்தன் என்ன சத்தம் போட நினைக்கிறீங்க ஏதாவது உண்டு சொல்லுங்க
6: அழகான பெண்ணுக்கு அதிசயமான அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி பாதி நாள் குறைவாள் பாதி நாள் வளர்வாள்
9: வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலா கண்ணன்
6: கண்ணன் கண்ணன் வெண்ணிலா இல்ல நிலா நாகப்பட்டன்
9: நாலாவது பாயிண்ட் எடுத்துருக்கேன்
10: கடவுளே போட்டுக்கொண்டே போய் சொல்ல
6: ஒருவனுக்கு உறவழித்தால் ஊரையே கூட்டுவான் அவன் யார் காக்கா மாமா
10: மாமா
6: காக்கா மாமா காக்கா
10: மாமா
6: நல்லா இருக்கு வண்ணப்பட்டு சோலைக்காரி நீலப்பட்டு ரவுக்கைக்காரி அது யார்
9: வானம் வானம் வானம் ராஜ்குமார்
6: வான ராஜ்குமார் இல்ல பொன் வண்டு நாகப்பனும் இல்லை
10: வண்ணப்பட்டு என்ன மாமா
9: வண்ணப்பட்டு பட்டாம்பூர்
6: பட்டாமச்சி கண்ணனும் இல்ல
10: மாமா என்ன சொல்றேன் மாமா எதை சொல்றேன்
11: வண்ணப்பட்டு
6: வண்ணப்பட்டு சேலைக்காரி நீலப்பட்டு ரவுக்கை காரி.
10: கடல் கடல் மீரா
6: இல்ல, கடல் மீரா இல்ல,
11: சாந்தகம் மீரா.
6: பறவை
10: ஒரு பறவை மீரா.
6: மயில் மயில் மீரா மயில் மீரா ஓகே மயில் மீரா ஓகே.
9: ஒரே வயிற்றுல பிறந்தாலும் ஒருத்த ஓடுவோம் ஒருத்த நடப்போம் ஆயாரு.
10: பெரிய முள்ளு சின்ன முள்ளு
11: அதேதான்.
10: அம்மை போய் வர இதுக்கு கேள்வி கேட்கணும் செல்வகுமார்ட்ட. இல்லங்க இந்த அம்மை குழவே ஓடும் அம்மி நடக்குமா கேக்குறேன். அப்ப பேருந்து அம்மை குழவி ஏண்டிங்க நீங்க எதுக்கு நீங்க
6: சொல்லி சொல்லு சொல்லி பாத்திருக்காரு
11: சொல்லி பார்த்தேன்
6: சொல்லுங்க சொல்லுங்க இதை சொல்லுங்க. விடிய விடிய விடிய வேலை செய்பவனுக்கு ஒரு கை சின்னதான். கடிகார நாகப்பன் வெரி குட்.
9: நாகப்பன் அதாவது தொடாம அழுவா தொட்டா
10: பேசுவான்.
6: சேற்றுக்குள்ளேயே வாழ்பவனுக்கு ஆகாசத்தில் அன்பனாம். மாமா தாமரை மாமா தாமரை ஓகே.
9: அதாவது இவனோட வாழ்க்கை வையகமே நடுவும் அவன் யார்
6: மேல் மாமா தே கிண்ணம் போல் பூ பூக்கும் பானை போல் காய் காய்க்கும். ஈஷா நான் சொல்றேன் யாரு சொன்னாலும் நான் சொல்றேன். பூசணிக்கா
11: கண்ணிக்கா கண்ணா கண்ணா
6: பூசணிக்கா கண்ணன் பூசணிக்கா
10: கண்ணன் நிகழ்ச்சியை முடிக்கிறேன்.
6: சரி அம்மா அம்மாவுக்கு அம்மாவுக்கு
11: அம்மாவுக்கு
6: அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மாவுக்கு சொல்றேன். தொட்டு விட்டால் ஏதும் இல்லை, அரைத்து விட்டால் சிவந்து விடுவாள்.
10: மிளகாய் காஞ்ச மிளகாய் மருதாணி
6: அவர்தான் தொட்டு விட்டால் ஏதும் இல்லை, அரைத்து விட்டால் சிவந்து விடுவான். அதான் மருதாணி.
10: ஐயோ அந்த ஆனந்தனை கொண்டு கொடுங்கப்பா அவர் உண்டு எடுக்கட்டு.
6: அவருக்கு
9: எல்லாரும்
6: மங்களவரமானது
11: குரலையில இருக்கு மஞ்ச கலர்ல இருக்கும் பாருங்க. ஆமா
10: நிக்கிறாரு
6: ஆனந்தன் தூங்கி அரை மணி நேரம்
11: வீட்டு போற வளர்த்து
10: வீட்டு
6: சிலர் தூங்குவாங்க. மஞ்சள் மஞ்சள்
10: அப்ப செல்வத்துக்கு உண்டு.
6: அதுக்கு முன்னாடி கண்ணன் பதில் வந்துருச்சு.
10: மஞ்சள் மஞ்சள்
11: மஞ்சள்
10: சொல்லிட்டீங்க
11: கண்ணனுக்கு
9: இருங்க இருங்க கண்டுபிடிச்சவனும் வச்சுக்கல, வாங்கினவனும் உபயோகிக்கல, ஆனா உபயோகிச்சவனுக்கு அத பத்தி தெரியல. அது என்ன
4: பணமா?
9: இல்ல பணத்துல உபயோகிக்கவங்க தெரியும் தானே அதை பத்தி?
12: இல்ல என்ன சொல்றீங்க, கண்டுபிடிச்சவனுக்கு?
9: அத கண்டுபிடிச்சவனும் அதை வச்சுக்கல, வாங்கினவனும் அதை உபயோகப்படுத்தல, அதை உபயோகப்படுத்தினவன் அத பத்தி தெரியல.
4: ஒரே விடுதான இருக்கு?
9: ஒரே விடுதான் மாமா. ஆனா எல்லாத்துக்குமே அது உபயோகப்படுத்துறதுதான். அதாவது எல்லாரும் எப்படி அதுல ஒரு கடைசி அது என்ன சொல்ற, எல்லாத்துக்கும் அது தேவைப்படும். கண்டுபிடிச்சவன் வச்சுக்கல, வாங்கினவனும் உபயோகப்படுத்தல, உபயோகப்படுத்தினா எனக்கு அதை பத்தி தெரியாது. யோசிக்கிறீங்களா? ஒருத்தர் லெவல் இல்லையா?
10: இல்ல
4: வானொலி பத்தியா? அதுதான் பயன்படுத்துறோம்.
9: இல்ல வானொலி பத்தி இல்ல.
12: வாகனம், வாகனம்
9: மாமா வந்து சொன்னதுல பாதி விடை இருக்குது. அதாவது என்னன்னா ஒரு பாதி விடையில வரும், ஒரு பாதி வராது.
10: என்ன
12: என்ன வாகனமா?
9: ஆஹா, வாகனம் அல்ல.
12: அவரு வானொலி பெட்டினாரு, அது பெட்டி வரும்னு நினைக்கிறேன்.
9: அதுல ஒரு பாதி இடையில வரும், ஒரு பாதி வராது.
4: வானொலி, வானொலி
9: ஒரு பாதி அது வரும். ஆமா, என்ன ஒரு பாதி வரும்?
10: பெட்டி,
9: பெட்டி சரி, பெட்டி சரி. அதுக்கு சவப்பட்டி கரெக்ட்.
10: சரியா?
9: அதை கண்டுபிடிச்சு சரி, அதை கண்டுபிடிச்சு வச்சுக்க மாட்டான். வாங்கினவனா அதை உபயோகப்படுத்த மாட்டான். வேற ஒருத்தனுக்கு வாங்கிட்டு போட்டுவான். ஆனா அதுல உபயோகப்படுத்தவனுக்கு தெரியாது. சவப்பட்டியில் இருக்கிறது
12: சண்டை
4: இல்ல இல்ல அம்மாவுதான்.
10: எனக்கு
9: சவப்பட்டி,
10: மீரா சவப்பட்டி.
12: கண்ணன் யாரு சொன்னாங்க?
9: மீராமா சொல்லிட்டாங்க. மீரா சொல்லிட்டாங்க.
12: மீராமா
4: சொல்லிட்டாங்க.
9: செய்ய முயற்சித்தால் தண்டனை உண்டு, ஆனால் குற்றத்தை செய்தால் தண்டிக்க முடியாது. அந்த குற்றம் என்ன குற்றம்?
12: என்ன சொல்றீங்க முதல்ல?
9: ஒரு குற்றத்தை செய்ய முயற்சித்தால் தண்டனை உண்டு, ஆனால் அந்த குற்றத்தை செய்தால் தண்டிக்க முடியாது.
12: பாருங்க, பொருந்துமா
10: இல்லையா?
9: பொருந்து
10: பொருந்து
9: ஒரு குற்றத்தை செய்ய முயற்சித்தால் தண்டனை உண்டு, ஆனால் அந்த குற்றத்தை செய்தால் தண்டிக்க முடியாது. குற்றம் என்ன குற்றம்?
10: தற்கொலை.
9: சாப்பிடுறதுக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான், ஆனா தண்ணியை கொடுத்தவன செத்து
4: போயிடுவான்.
10: மாமா நெருப்பு,
9: மாமா நெருப்பு.
10: நாகப்பட தாண்ட போறோம் நாங்க.
12: என்ன தாண்டது பேர் செல்வகுமார்ல?
10: சமமா
12: இருக்கும்.
10: சொல்லுங்க. மாமா
4: தாண்டிட்டாரு. போடுங்க
12: அப்ப எனக்கு ஒண்ணு போட்டு ரெண்டு சைபர் போடுங்க.
13: உங்களுக்கு
14: எந்த பக்கம் போடுறாங்களோ அந்த பக்கம் எனக்கு.
13: சரி, பேசாத வரைக்கும் நான் இருப்பேன், பேசினால் நான் ஒழிந்து விடுவேன். நான் யார்?
15: பேசாத வரைக்கும்
13: நான் இருப்பேன், பேசினால் நான் உடைந்து விடுவேன். நான் யார்?
10: பேசினால் உடைந்து விடுவேன்.
14: பேசினால் உடைஞ்சிருமா?
13: உடஞ்சேன்னா வெடிவா உடஞ்சா உண்மையில உடையாது.
14: அதான் உடைந்து விடுவேன் சொல்றேன்.
13: உடைந்து விடுவேன் சொல்றேன்.
15: உருண்டா?
13: இல்ல.
15: கண்ணாடி?
10: இல்ல. அது என்ன பேசினா? பேசாம
13: பேசினா உடஞ்சிருமா?
10: அதாங்க,
13: பேசாத வரைக்கும் நான் இருப்பேன், பேசினால் நான் உடைந்து விடுவேன். நான் யார்?
15: நேருக்கு முடியாது.
14: பொய் பண்ண பொய்.
13: பொய் இல்ல. பொய் அல்ல. ஆனா அது மாதிரிதான் வரும்.
10: விடை?
13: அதே மாதிரி வராது.
10: விடை?
13: விடை இல்ல.
15: அங்கதான் நிக்கிறோம். அதுதானே
14: எனக்கு தெரிஞ்சு பொய் தான்.
13: பொய்யல்ல, பொய்யல்ல.

0: திருட்டான் வரடி சொல்லுங்க
1: பேசாத வரையும் நான் இருப்பேன், பேசினால் நான் உடைந்து விடுவேன், நான் யார். ஆனா பேசாத வரைக்கும் தான் அவர் பேசாம இருந்தாருனா அவர் நம்ம ஒண்ணு சொல்லுவோம், ஆனா பேசிட்டாருனா அவர் சொல்ல மாட்டோம் தானே.
2: சாட்சி
1: நான் சொல்லுவான், பேசிட்டாருன்னா சொல்லுவோம். அது மாதிரி
2: சாட்சி
0: ரகசியம்
1: இல்ல,
2: ரகசியம்
1: அல்ல, அல்ல
2: இது. தெரியுமா கண்ணுக்கு?
1: தெரியாதுமா? தெரியாது. இது உணரலாம், உணர்றது உணரலாம்,
2: உணரலாம்,
1: உணரலாம், சொல்லலாம், கேட்கலாம். அது மாதிரி அதுதான் போய் மாறி நாமினல்.
2: எத்தனை எழுத்து?
1: மூன்று எழுத்து.
2: மூன்று எழுத்தா?
0: உண்மை
1: மூன்று. உண்மைக்கு ரெண்டு எழுத்து தானே வரும்.
0: இல்ல உண்மை,
1: உண்மைக்கு அல்ல,
0: பொய்ய உண்மையும் இல்ல,
1: ரெண்டு இல்ல.
2: இப்ப நாங்க பேசும்போதெல்லாம் தெரியுதா? இப்ப நாங்க பேசிக்கொண்டு இருக்கோம்ல,
1: நீ பேசாத வரைக்கும் இருக்கும், பேசினா அது உடஞ்சிடும்.
2: மௌனம்.
1: தவறு. மௌனம் ஒத்து வந்துட்டீங்க.
2: மௌனம் அமைதி. அமைதி
1: அமைதி
2: அமைதி. மீரா குட்டிக்கு அமைதி.
1: அமைதி
0: அம்மா. அமைதி அமைதி புயல் அம்மா.
2: ஐயோ,
0: அடுத்து நான் அடுத்து வரேன், அடுத்து அடுத்து வரேன். முதுகெல்லாம் முதுகெல்லாம் கூணல், வயிறெல்லாம் பல், உள்ளு வேலியும் தாண்டி மூங்கில் வேலியும் தாண்டி உள்ளே சென்று பார்த்தால் ஒளிந்திருப்பான் சின்ன பயல்.
1: மத்தை.
0: மத்தை
2: இல்ல இல்ல இல்ல இல்ல
0: இல்ல.
2: எங்க என்ன இருக்கா சொல்லுங்க.
0: மறுபடியும் சொல்றேன். முதுகெல்லாம் முதுகெல்லாம் கூணல், வயிறெல்லாம் பல், முள்ளு வேலியும் தாண்டி மூங்கில் வேலியும் தாண்டி உள்ளே சென்று பார்த்தால் ஒளிந்திருப்பான் சின்ன பயல்.
1: வயிற்றுல பல்றது என்னங்க?
0: முத்தான்.
2: முத்தான்
1: குடமுளக மாதிரி வரும் நினைக்கிறேன்.
2: சாப்பிடுறதா ஃபாரூக்?
1: செல்லகுமார் பெரியா? செல்லகுமார் பெரியா
0: இல்ல, சாப்பிடுற பொருள்
2: தான்.
0: இல்ல சாப்பிடுற பொருள் இல்ல.
1: சாப்பிடுற பொருள் இல்லையா?
3: நானே மார்பாய் இருந்தேன் அப்படின்ட்டு அமைதியா
2: இருக்கேன். உள்ளுக்குள்ள ஒழிஞ்சிருப்பான் என்ன பையன்?
0: சின்ன பையன்.
1: சின்ன பையன்
0: ஃபாரூக் மாதிரி சின்ன பையன்.
1: சிறுநாக்கா?
3: எனக்கு வயிறு வயிறுல பந்தில்ல.
1: சிறுநாக்கா? சிறுநாக்கா
3: கூணலும் இல்ல.
0: இல்ல அது மனித உடல் இல்ல, அது ஒரு ஆயுதம்.
1: ஆயுதமா?
0: ஆயுதம். துப்பாக்கியா? இல்ல துப்பாக்கி குண்டு
1: இல்ல. இல்ல ரவா? இல்ல துப்பாக்கி ரவா.
2: உள்ளுக்குள்ள ஒரு பையன் ஒடிஞ்சிருப்பானப்பா, அத பாருங்க.
0: உள்ளே சென்று பார்த்தா ஒழிஞ்சிருப்பான் சின்ன பயல்.
2: இவர் இந்த சின்ன பயல இந்த துப்பாக்கி குண்ட நேச்சுதான் இவங்க சொல்றாங்க.
1: துப்பாக்கியா
3: வீணை? வீணாக்கிலாம் இல்ல, வீணாக்கிலாம் இல்ல.
0: அது வந்து
2: வீணை
0: என்ன உங்களுக்கு தகவல் தரேன்.
2: கொஞ்சம்
0: இரும்புலையும் இரும்புலையும் சொல்லுங்க.
2: இரும்புலையும் இருக்கும்
0: சொல்ல வேணாம்.
1: தரவு தரவு கொடுங்க.
2: இரும்பும் மரமும் சேர்த்து
1: அருவாள். அருவாள்
0: அருவாள் தான். ஆனா அதுக்கு இது இல்லையே, பல்லு இல்லையே.
3: கருத்தருவாள்
0: ரொம்ப ஆராய்ச்சி பண்ண
2: கூடாது.
3: ஒருங்கிருப்பா அந்த நெல்லதான் கொடுத்தாங்க
0: நினைக்கிறேன். ஆமா,
3: ஒருங்க
2: இல்ல இல்ல. செல்வகுமார், செல்வகுமார்ட்ட ஒரு கேள்வி. செல்வகுமார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் ஆயுதம் என்று சொல்ற, நீங்க வீணைய சொல்றீங்க, அது ஆயுதமா? அது
1: அதாவது அதாவது இசை கத்துக்கிட்டவங்களுக்கு அது
3: இதனால் சரி
2: கருவி
0: ஆயுதம் ஆயுதம்
2: பாருங்க.
0: சரி, அடுத்து வரேன், அடுத்து அடுத்து வரேன். பாய் பாய் வட்ட வட்ட பாய், வாழ்வு தரும் பாய், ஊரெல்லாம் சுற்றும் பாய், ஒவ்வொருவரும் விரும்பும் பாய், அது எந்த பாய்?
2: வீதி வீதி ரோடு
0: இல்ல அதுல
3: பறக்கும் பாய், பறக்கும் பாய்.
0: என்னது
2: உண்மையா பாயா? உண்மையா
0: பாயா? மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், மறுபடியும்
3: பாருங்க ஐயா,
1: பாரு பாய் இருங்க, சொல்லுங்க சொல்லுங்க பாரு.
0: வட்ட வட்ட பாய், ஒவ்வொருவரும் விரும்பும் பாய், அது என்ன பாய்? மறுபடிக்கு சொல்ற, வட்ட வட்ட பாய் அதுலயே கண்டுபிடிச்சு.
3: வட்ட பாயா?
0: வா, வாழ்வு தரும் பாய் அதுலயும் கண்டுபிடிச்சு.
3: வட்ட
0: பாய், வாழ்வு தரும் பாய். ஆமா, ஊரெல்லாம் சுற்றும் பாய்,
2: சூரியன்
0: ஊர்வரும் விரும்பும் பாய், எல்லாருக்கும் விருப்பம்
2: சூரியன்.
0: இல்ல பாயின்னு வரணும், பாயின்னு வரணும்.
3: பாரு பாரு பாய்
0: சூரியன் பயன்படுத்தி இல்ல அது இல்ல.
1: சித்தாயா? சித்தாயா? வட்ட
3: வட்டமா
0: பாய்க்கு பக்கத்துல ஒரே ஒரு எழுத்து தான் பாவனாக்கு மேல, மூணு எழுத்து சொல்லுதான்.
3: துபாயா?
1: துபாயா?
0: ஆமா, பக்கத்துல அதுக்கு எழுதி அதுக்கு ஒரே ஒரு எழுத்துதான். நீங்க தூக்கு போட்டது போல வேலை போட்டுக்கலாம்.
3: துப்பாயா?
2: சிப்பாய்
0: என்ன?
1: இல்ல ஒரே எழுத்துதான் வந்து சிப்பாய்.
0: ஒரே எழுத்து, ஒரே
2: எழுத்துதான்.
1: ஒரே எழுத்து இப்ப இல்ல, பாயோட
0: சேர்க்கணுமா? பாவுக்கு முன்னால அந்த துபாய் கிணறுல தூ எடுத்துட்டு வேற போட்டுக்கோங்க.
1: துபாய்
0: இல்ல,
3: பாய்
0: பொருள் வரணும். பொருள் வரணும் இல்ல இல்ல, அவர்கள் தபாங்கிறாங்கல்ல, பொருள் வருவதாச்சும் ஒரு அர்த்தம் வரல.
2: என்னத்தை குறைக்குது? என்னத்தை?
0: அந்த மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், வட்ட வட்ட பாய் அதுல கண்டுபிடிச்சிருக்கலாம், வட்டமா இருக்கும். வாழ்வு தரும் பாய், ஊரெல்லாம் சுற்றும் பாய். நமக்கு வாழ்வு தரவே அதான், ஊரெல்லாம் சுற்றுது, உலகம்புறம் சுற்றுது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒவ்வொருவரும் விரும்பும், எல்லாருக்கும் இருப்பாது, சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளை வரைக்கும் இருக்கும்.
2: எந்த வீட்டுல இருக்கா?
3: அப்புறம் அப்பளம் பாயா?
0: அதான் சொல்லுங்க, உலகமே விரும்பி
2: அப்பளம் பாயா?
0: அப்பளம் பாயா? ஒரே ஒரு எழுத்துவா, ஒரே ஒரு எழுத்துவா. இவ்வளவு தடவை நானு சொல்லிடுவா,
2: என்ன
0: தடவை தர?
2: இல்ல இல்ல, என்ன செய்யறது? என்ன செய்திருக்காங்க?
1: அபாய் சிபாய் கபாய் புபாய் கபாய் மபாய் சிபாய் அபாய் ஆபாய் அபாய் ஏபாய் ஏபாய் ஏபாய் ஏபாய் ஏபாய்
0: இல்ல இல்ல இதுல குடுத்தா சாப்பிட பொருள் கிடைக்கும்.
2: சரி அடுத்த
0: வெள்ள குதிரையும் கருப்பு குதிரையும் மாறி மாறி ஓடும், பிடிக்க முடியாது. யாரு அது? வெள்ள குதிரையும் கருப்பு குதிரையும் மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கும், யாரும் பிடிக்க முடியாது. அது யாரும் சொல்லுங்க.
2: உளுந்தா
0: இல்லீங்க
4: நாளுக்கு இரவு பகலுக்கு சம்மந்தம் வராது. இது கருப்பு குதிரை வெள்ள குதிரையில எப்படி நாள்ல சொல்லுவீங்க
0: சரியான பதில? யோசிச்சு சொல்லிடணும்,
2: அவ்வளவுதான்.
0: எனக்கு ரெண்டு மார்க் போடுங்க.
2: சரி, நீங்க எப்படித்தான் சொன்னாலும் மார்க் போடுறது நான்
0: தான். ஏழு இல்லாட்டி ஏழு, நாலு சொன்னதுக்கு அஞ்சு சொல்லியிருந்தாரு தப்பு.
2: அடுத்த அடுத்த விடுகிற
0: அடுத்த வாயை பிள்ளை பிடித்தால் இல்ல மறுபடியும் சொல்றேன், சாரி. வாளை பிடித்தால் வாயை பிளப்பான், நெருப்பை விழுங்குவான், விழுங்கி கக்குவான், அவன் யார்? வாழை
4: பிளப்பான்,
0: வாழை பிடிக்க வாழை பிளப்பா, வாழை பிடிக்கணும், நெருப்பை ஒழுங்கி கக்குவான்.
2: லைட்டர்.
4: கேஸ் சிலிண்டர்.
2: லைட்டர்.
0: இல்ல இல்ல, அதுல எங்க இருக்கு வாழு? வாழை பிடிச்சா வாழை பிளப்பான், அதான் மெயின். அதுல வாழை பிடிச்சா வாழை பிளக்கறவன் யாரு? வாழை பிடிச்சா வாழை பிளப்பான் யாரு? மாமா. மாமா மாமா. சரி,
2: என்ன மாமா?
3: குரல்.
0: குரல்.

0: அவ்வளவுதான். நீங்க எல்லாமே
1: ரெண்டாவது வார்த்தையும் சொல்லக்கூடாது. அல்ல ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சொன்னா சொன்னா குழப்பம் வந்துடும். அதுக்குதான் சொல்றது, அதான் விடிய குழப்பணும். சரி அடுத்தது, வண்ணன் வெளுக்காத வெள்ளை, குயவன் பண்ணாத பாண்டம், மழை பெய்யாத தண்ணீர், அது என்ன? வண்ணான் வெளுக்காத வெள்ளை, குயவன் பண்ணாத பாண்டம், இல்ல அதான் சொல்லிட்டேன், மழை பெய்யாத தண்ணீர் சொல்லியாச்சு. வண்ணான் வெளுக்காத வெள்ளை, குயவன் பண்ணாத பாண்டம்,
2: பாண்டம்
1: மழை பெய்யாத தண்ணீர், என்னது
3: தண்ணீரா?
1: தேங்காய், தேங்காய் தேங்காய் சரியான செல்வகுமார்
2: ஓகே.
1: அடுத்து, முன்னும் பின்னும் போவான் ஆனால் ஒற்றை காலில் நிற்பான்,
2: கதவு கதவு மாமா
1: கதவு கண்ணா இல்ல கதவு கண்ணன் கதவு
0: கண்ணன்
1: நான் சொல்றேன் எனக்கு முதல்ல கேட்டது கண்ணன் தான், ரெண்டாவது பார்க்க முடியல.
0: என்னமாமா
2: அந்த நிகழ்ச்சி போட்ட உடனே போன் ஏதும் அடிக்கலையா? என்ன
0: இல்ல, இந்த பகல் நேரம் போடுறேன் இல்ல மாமா, அதனால அவங்க அடிக்கல.
2: இல்லமா எங்களுக்கு திடீர்னு நிகழ்ச்சி ஓடிட்டு நினைச்சு போட்ட போறாங்க, உங்க தூக்கத்தை கெடுத்துறாங்க.
0: இண்டியா நிகழ்ச்சி இன்னைக்கு நான் உங்கள் பகல் நேரம் எடுத்த நிகழ்ச்சி முதல் முதல் கலைச்செல்வி அம்மா வந்து பாடுன அந்த நிகழ்ச்சி வந்து முதல் முதல் மாமா கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு அதை எடுத்து போடும் போது அந்த நிகழ்ச்சி வந்தது. நாங்க முதல் கேட்கல, சும்மா எடுத்து போடுறது தானே, அது அந்த தூக்கத்துல எனக்கு அந்த எல்லாம் கேட்டது. அப்ப கேட்டு கொண்டிருந்தேன். சொல்லுங்க
1: சார். தொட்டு பாக்கல, எட்டி பார்க்க முடியாது, அது என்னது?
0: என்ன
1: புனிய வச்சோம் சின்ன பையனும் சின்ன பொண்ணு சேர்ந்து கட்டின மாலை அது சிக்கில்லாம ஆழ்த்தவருக்கு தென்னப்பட்டினம் பாதி.
3: குருவி கூடு
1: சூப்பாரு சூப்பாரு காணா கூடாது.
0: வாயில வச்சிருக்கிற ஸ்ட்ரோ, கிளாஸ்ல வச்சிருப்போம்,
1: அது இல்ல
3: வரும் கல்லு
1: வெங்கத்தாங்கல்லாம் கொக்கு நிக்க நிக்க குளம் வற்ற வட்ட, கொக்கு நிக்க நிக்க குளம் வத்தி பேர்
0: சாப்பிடறதா?
1: இல்ல
0: இல்ல,
1: ரெண்டு பதில் சேர்ந்து வரணும். அதுல
0: ரெண்டு பதில்,
1: கொக்கு நிக்கிறதுக்கும் ஒரு பதில் வருது, குளம் வற்றதுக்கும் ஒரு பதில் வருது, ரெண்டு சேர்ந்துதான் அது வினை தெரியும். ரெண்டு இருந்தாதான் அது வினை நடக்கும். வினை பிடிக்கும்.
0: சரி, இதான்
1: குளம் வற்றது.
0: கொக்கு நிக்க நிக்க குளம் வத்த.

0: இல்ல
1: அடிச்சு
2: யாரும்
3: நம்ம யாரும் வச்சுக்கிற மாட்டோம். அதனால சரி, நன்றிமா, நன்றி,
1: நன்றி. சரி, இப்ப நாங்க இப்ப என்னலாம் சரியா? அது கிடையாது, நீங்க ஒவ்வொரு தர பாட்டுகளை சொல்லுங்க, எந்த பாட்டை தேர்வு பண்றேன்னு பாக்குறேன். சொல்லுங்க பாப்பா.
3: இல்ல, எங்க பாட்டுல எழுதல, செல்வகுமார் பாட்டு பாட்டுல
1: எழுதல. அங்க கண்ணன் சொல்லுங்க,
3: என் பாட்டு எழுதுங்க.
1: எங்க என்ன ஆனந்தன் பாட்டு சொல்லாமலே போயிட்டான். நான் சொல்லல, மஞ்சுளா அம்மா
3: சொல்லுங்க. சொல்லுன்னா
1: ராவன்களுக்கு ஒரு பாட்டு சொல்ல
3: சொல்லப்போ. இந்த படத்துல கதை சொல்ல போறேன், விடுகதை சொல்ல போறேன் பாட்டு போடணும்.
1: கதை சொல்ல போறேன்,
3: விடுகதை சொல்ல
1: போறேன்.
3: கண்மணியே காதல் என்பது கற்பனையா?
1: ஆமா,
3: அதையே பார்த்தேன்.
1: காதல்.
3: இப்ப நான் படத்தை சொன்னே ஒரு பாட்டு சொல்லிட்டு வருவாருங்க மாட்டேன்.
1: அரைச்ச முழமாய வச்சு அரைண்ட அரைச்ச பாட்டு அது,
3: அதனாலதான். ஒரு பாட்டு கேட்டீங்க,
1: இல்ல இல்ல, கண்மணியே காதல் என்பது அந்த பாட்டு, மற்றது என் கண்மணி இந்த காதலி, அதுவும் ஆனந்தனுக்கு ஒரு பாட்டு
3: ஆனந்தனுக்கு
1: ஒரு பழைய பாட்டு, பழைய நல்ல பாட்டு
3: பழைய பாட்டு. அவருக்கு வந்து செந்தமிழ் தேன்மொழியா,
1: செந்தமிழ் தேன்மொழியா.
3: மாலையிட்ட மங்கைமா, அவருக்கெல்லாம் பழைய பாட்டே போடலாம் கேட்பாரு. என் மீது வந்து
1: இத மாமாட எழுதிட்டேன். மஞ்சுளா அம்மாவை சொல்லுங்க, நல்ல ஒரு பழைய பாட்டு.
3: என்ன
1: பாட்டு?
3: இல்ல இல்ல, அவங்களுக்கு வந்து நமக்கு தெரியாத பாட்டா கேப்பாங்க. நம்ம மிஸ்யம்மா, மிஸ்யம்மா படத்துல போடுங்க.
1: என்ன பாட்டு?
3: மஞ்சுளம்மா,
1: நெஞ்சினில
3: வந்த அம்மா கேக்குற பாட்டு. நான் அவனு சொல்றேன்
2: இல்ல, அந்த அம்மா
3: இல்ல, அந்த அம்மா கேக்குற பாட்டு நானே சொல்றேன் இருங்க. என்ன பாட்டு? இல்ல இல்ல, நான் இல்ல, அந்த அம்மா அடிக்கடி பாட்டு, இந்த பாட்டு வேணும்னு அனுப்பிருப்பாங்கல்ல, போட சொல்லு.
1: இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்க சொல்லுங்க?
3: அம்மா வந்தம் வந்து 13வது ஆளா வந்திருக்காரு.
1: நானும் இப்ப சொன்ன
3: சாமத்தில் பூத்தமல்லி, அதை போடுங்க. சாமத்தில் பூத்தமல்லி
1: அது பழைய பாட்டு இல்லையா? நீங்க ஒரு பக்கம் தர
3: உங்களில் ஒருத்தீங்க படத்துல
1: சாமத்தில் பூத்தம்.
3: அவங்க நேர் நேரத்துல கேட்ட பாட்டு சொல்றீங்க கண்ணா? இது கேட்டாங்களா? கேட்டிருக்கிறாங்க.
1: இது என்ன, இது சொல்லுங்க. இங்க எத்தனை பேர் அன்னைக்கு பிடித்த மாமா விட்டுட்டு என்ன 15 16 மாமா பேர எழுத இல்ல, அவற்ற பாட்டுக்கு விளக்கம் சொல்றதுல அந்த ரசனையில அத மாதிரி போயிரும். இப்ப 13 பேர் இணைஞ்சிருக்கிறாங்க அன்னைக்கு.
3: சந்தனராஜ் அன்னைக்கு இப்ப சொன்னீங்கல்ல சரணாலயம் படம்,
0: ஆமா
3: அன்னைக்கு உங்க பேரையே விட்டுட்டாங்க. நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம் இளமை கோலம் அந்த பாட்டு போடுங்க.
1: இளமை கோலம்,
3: இளமை கோலங்கள், கோலம் தான் இருக்குது இளமை கோலம் இல்ல, இளமை கோலங்கள் படத்து பேரு
1: இல்லாத
3: இளமை கோலம் தான் இருக்குது. பொது இயங்கும் நெஞ்சம் அது சொல்லாத கதை நூறு, இல்லாத போது இயங்கும் நெஞ்சம் அப்படின்னு சொல்லாத கதை நூறு.
1: அந்த பாட்டே தெரியுது பாருங்க, பழைய பாட்டு முழுக்க தெரியுது பாருங்க இவருக்கு.
3: அம்மா இது பழைய பாட்டு கிடையாது, இப்ப வந்து புது பாட்டு, அதாவது இடைக்கால பாட்டு. மோகன் படம் வேணா சுமனா மோகன், மோகன் அந்த ஈரமான ரோஜாவின்னு ஒரு பாட்டு வருங்களா, என்னை பாட்டு அந்த படம்.
1: அடே அப்பா
3: யாரு கரெக்டாது
1: செல்வம், உங்களோட மரியாதை போகுது செல்வம், கர்றீங்க செல்வம், ஏன் இப்படி
3: செய்யறீங்க? ஆனந்தது கண்ணே உங்கள்கிட்ட ஒப்படைச்சோம், இப்படி நீங்க பண்ணிட்டீங்களா? செல்வகுமார் மியூட் போட்டிருக்காரு
1: விருப்ப பாட்டையும் சொல்லுங்க, அப்பதான் நான் உங்களுக்கு சரி மார்க்க சொல்ல போறேன். சரியா, ஆனந்தனுக்கு பூஜ்யம்
3: பரவாயில்லையா, நல்ல மார்க்
1: ராஜ்குமாருக்கு உண்டு
3: மாராத்துக்கள். ராஜ்குமார் போயிட்டாரா? ராஜ்குமார் அப்பவே போயிட்டாரு.
1: நல்லா அவர்கள் யோசிச்சு பாருங்க, ரெண்டு இடத்துல எழுதி வச்சிருக்கேன் இது எப்படி இருக்கு. ரெண்டு சரி கொஞ்சம் பாருங்க, ராஜ்குமார் உண்டு, ஃபாரூக் ரெண்டு, மகாலிங்க உண்டு, செல்வம் எட்டு, செல்வகுமார் எட்டு, மாமா ஒன்பது, கண்ணன் ஆறு, நாகப்பன் பத்து. சரியா, மீரா குட்டி
3: சொல்லுங்க, சொல்லுங்க
1: மீரா குட்டி எங்க தெலுங்கு பாபா யாராவது மீனா குட்டி
3: பன்னெண்டு
1: சரியா சொன்னா கட்டிக்காரன் மீனா குட்டி எத்தனை?
3: நீங்க போட்டது கொஞ்சம் வந்து வேற யாரும் சொல்ல முடியாது, சரியா சொல்றது நாங்க சொல்றதுக்கு எப்படி வேற அதுல.
1: மீனா குட்டி பதினஞ்சு,
3: அதுல அதுல பத்த கழிச்சிருங்க,
1: இல்ல அதுல ஆற கழிங்க
3: அப்ப மாமாவும் நீங்களும் ஒன்னு,
1: நானும் மாமாவும் ஒன்பது, நீங்க தான் பத்து, ரெண்டு கூட நீங்க மற்ற அவர் எட்டு, செல்வகுமார் எட்டு, கண்ணன் ஆறு, ஃபாரூக் ரெண்டு.
3: தூங்கிட்டு எட்டு வாங்கிட்டாங்க அவரு, ஆரம்பத்துல கூட செல்வகுமார்
1: நீங்க யார சொல்லி கொடுக்குறீங்க சொன்னேன்ல,
3: அவரு முடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவரு தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. அவர் தான் சொல்லிட்டாரு போக நானே மார்க் ஆயிருந்த எப்படி இருந்தா உங்களை வாங்க விட்டுட்டாரு.
1: போயிருந்தா அவர்கிட்ட போய் நீங்களே கேக்குறீங்க. சரி எல்லாரும் பாட்டு சொல்லுங்க, என்ன என்ன பாட்டு?
3: எல்லாம் சொல்லுவா என்கிட்ட கேக்கல என்ன
1: இல்ல, இப்ப போடுற பாட்டு நீங்க சொல்லுங்க, நான் அதுல ஒன்று நான் சூஸ் பண்ண.
3: அம்மா எனக்கு காவல்காரன் திரைப்படத்துல நினைத்தேன் வந்தாய் நூறு, சரி அதே போட்டுங்க எல்லாத்துக்கும் ஒரே
1: சொல்லுங்க சொல்லுங்க.
3: ஆமா நான் வந்து கதை போமா ஓமை கடவுள்
1: கடவுளை
3: கதை
1: போட மாட்டேன் உங்களை விட்டு
2: என்ன
1: பாட்டு மாமா?
4: மல்லிகைப்பூ போடுதே மாறாக்கும் அப்படின்னு ஒரு
2: பாட்டு
4: ரஞ்சனி
2: நடிச்ச உடம்பு தானே ரஞ்சனி நடிச்சத தாய்மேலான
1: சொல்றது
2: போடுதே
4: மாறாப்பு
2: இது
1: பாப்பா மல்லிகைப்பூ போடுதே மாறாப்பூ அது படம் வந்து அது மல்லிகைப்பூ போடுதே ரேகா நடிச்சிருக்கா அதுல
2: அதான் ரேகா நடிச்சது நம்ம ஊரு நல்ல ஊரா
1: அது நம்ம ஊரு நல்ல ஊரு கட்டிக்காரன் நீங்க
2: எப்படி வந்தாலும்
1: சரியா மாமா வாங்க
2: அப்ப நீங்க எந்த பாட்டு போட்டாலும் ஓகேமா
1: ஓகே
2: பாருங்க
1: சரி அப்ப என்ன விட பாருங்க விட பாருங்க நான் பாட்டை போட்டு முடிக்கிறேனுங்க என்ன அங்க குறைச்சிருந்த பாவம்
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் வேப்பம் ஒன்றியல் தமிழ் வானொலி கனடா கழகத்திலிருந்து 24 மணி நேர தமிழ் சேவையில் இதுவரையும் தாங்கள் கேட்டு மகிழ்ந்தது கலம்பும் நேர நிகழ்ச்சியில் பொக்கிசம் மற்றும் விடுகதைகள் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இந்நிலை சிறப்பித்த அனைத்து அன்புறவுகளுக்கும் உலகம் முழுவதும் இருந்து கேட்டு பேசிக் கொண்டிருக்கும் நேர நெஞ்சங்களுக்கும் என்னோடு இதுவரை இருந்து இயல்வினை சிறப்பித்த மீரா அம்மா அவர்களுக்கும் இயல்வினை கேட்டு கொண்டிருக்கும் அப்பா சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது பாரூக் சௌதி அரபியிலிருந்து. நன்றி வணக்கம்.
4: வணக்கம் நேர்களே, இதுவரை நிறுவம் உங்கள் கேட்டு மகிழ்ந்தது கதம்பம் நேரலையில் சொக்கிசத்தோடு விடுதலைகளும் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதுவரை நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பர்களுக்கும் செவிமடுத்த அத்தனை அன்பர்களுக்கும் நிகழ்ச்சியை சுவைப்பட நிறைவுபடுத்திய இயக்குநர் மீரா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை இடையிலே வந்து கலகலப்பட்டு தெரியாத விடுதலைகளுக்கு விடையளித்து சென்ற எங்கள் ஐயா சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்திரராஜ். நன்றி வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பொக்கிசமான விடுகதைகளை கேட்டு மகிழ்ந்தீர்கள். கதமம் மேரலையில் நிகழ்ச்சி நேர்பட நெறிப்பட நிகழ்த்திய மீரா அம்மா அவர்களுக்கும் சிந்தனை செல்வன் அப்பா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் விடுகதையில் பங்கேற்று விடுகதைகளை கூறிய மாமா மற்றும் கோயம்புத்தூர் ஏ நாகப்பன், ஃபாரூக், ஆனந்த் மற்றும் நண்பர் செல்வகுமார், மல்லிய மகாலிங்கம் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று பண்புடன் உங்கள் எம் கண்ணன். நன்றி வணக்கம்.
5: பொக்கிசம் மற்றும் விடுவதை இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய வீராம்மா அவர்களுக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கும் சிந்தனை செல்வம் ஐயா அவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூரிலிருந்து ஏஆர் நாகர். நன்றி அம்மா.
1: கட்டிக்காரங்கள் எல்லாரும் கட்டிக்காரர் நல்லது என் அன்புறவுகளே, இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பது என் அன்புறவுகளுக்கு நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு என்னோடு கூட இருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வணங்கி நிகழ்ச்சி சிறப்பித்த இதுவரை நேரமும் இருந்த என் அன்புறவுகளுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் எல்லா உறவுகளுக்கும் கண்ணன் அருள் வேண்டுகிறேன் கிடைக்க வேண்டும் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். எல்லாரிடமும் நீங்க கேட்ட பாட்டு மல்லிகைப்பூ போடுதே மாறாப்பூ அந்த பாட்டு காற்றிலைக்கு வருகிறது. நான் இன்றைக்குதான் அந்த பாட்டு கேட்க போறேன். இதுல வாரக்கு உங்களுக்கும் வாரத்துக்கும் ஒரு விடுதலை சொல்லி அனுப்புறோம், அதை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. சரியா சரியா கட்டிப்பிடிப்பான், கலட்டி விட்டால் சின்னனாவான். அர்த்தமோட வரைக்கு என்ன கண்டுபிடிச்சேன்னு
5: வரானே,
1: கட்டிப்பிடிப்பான் கலட்டி விட்டால் சின்னனாவான்.
2: யாருண்ட
1: கட்டிக்கா
2: நன்றி
1: மாமா, நன்றி கண்ணன், நன்றி நாகப்பன், ஃபாரூக்,
5: நன்றி
2: அனைவருக்கும் தூங்குல
1: இல்ல அவர் முடிச்சு எல்லாரும் கட்டாயிருங்கப்பா, பாவம் அவர் மீன் போட்டு தூங்குறாரு, உங்களோட இருந்துருவேன். நன்றி நன்றி நல்லது. அன்பு உறவுகளே, இது பொழுது சந்திரராஜ் மாமா கேட்ட பாடல், எல்லோருடைய எல்லோருக்கும் விருப்பமான பாடல் இந்த காற்றிலே வருகிறது. இந்த பாடலை தொடர்ந்து நீங்க மறு ஒளிபரப்பு மற்ற நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்கலாம். உங்கள் விடைபெறுவது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம்.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம்தானே எல்லோரும். முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இன்று இது நேர் விருப்பம், அதாவது கதம்பம் என்று தான் எடுத்து வர வேண்டும். இருந்தாலும் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். கதம்பம் போல கதை, கட்டுரை, கவிதை இவற்றையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம், பாடலாம். எங்கே நீங்கள் கவிதைகளும் கொண்டு வரலாம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமையில் கவிதை தான் வர்றது வழக்கம், என்றாலும் பரவாயில்லை. குட்டி கவிதை, கவிதைக்குரிய பாடலோடும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் தானே? இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:32, கனடிய நேரம் சரியாக 2:02. இன்றைய நாள் 28 10 மாதம் 2022. அப்போ இது லைவாக போகிறதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அல்லாவிட்டால் மறு ஒழிப்பு தானே போகிறது என்று விட்டு நீங்கள் வராமல் விட்டு விடுவீர்கள். அதனால தான் இதை சிறப்பாக சொல்ல வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தில் அதை நான் முழுமையாக சொல்லுகிறேன். இணைந்து கொள்ளலாம் நீங்கள். உங்களோடு பேசுவதில் எனக்கு இருக்கிற இன்பம் உங்களுக்கும் இருக்குமென்று நினைக்கிறேன். இன்றைய தினம் எங்களுடைய காற்று, அதாவது எங்களை காற்றலைக்கு வந்து சிறப்பித்து போகும் மிகவும் அன்பான ஒரு உறவு எங்களுடைய தில்லை ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பிறந்தநாள். அவருக்கு மொன்றியல் தமிழ் வானொலி சார்பாகவும் நேர்கள் உறவுகள் சார்பாகவும் நான் எங்கள் வாழ்த்துக்களை வாழ்த்தி விடுகிறோம் என்ற வாழ்த்துக்களை சொல்கிறோம். அவர் எல்லா, அதாவது அவர் ஒரு ஆசிரியர், அதனால் அவர் எல்லா செல்வங்களும் பெற்று சிறப்போடு வாழ வாழ்த்துகிறோம். முதல்ல ஒரு கண்ணன் பாடல் கேட்போமா?

அழகான பாடல் இல்லையா? எப்பொழுதும் கண்ணன் நின்று விட்டால் கனவுதான் என்றால் அவனை கனவு காணுவதில்லை பலர் இருக்கிறார்கள். அதில் முழுமையாக பெண்கள் தான் கூடுதலாக இருக்கிறார். ஏனென்றால் அவனை பற்றி கனவு காண்பதில் ஒரு சுகம். அதனால் எந்த பாடலை எடுத்தாலும் கனவும் அவனோடு சேர்ந்து வருகிறதே. இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். கேட்கலாம். அருமையான வரிகள் பொருந்திய பாடல். கேட்போம். ஒரு பெண்ணின் ஏக்கம் அதில் கண்ணனை நினைத்து வரும் அந்த வரிகளை கேட்கலாம். நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எங்கே

0: அவனை தேடுவதில் எத்தனை பேர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கிறது. கங்கை கரை காட்டை கேளு, நதியை கேளு, பூவை கேளு என்றெல்லாம் சொல்லி தேட வேண்டி இருக்கிறது. சரி, எப்படி தேடினாலும் வர முடிந்தால் தானே அவனால் வர முடியும். சரி, காற்றலை இணைந்து கொள்ள முதல் அன்பு உறவை நான் சந்தித்துக் கொள்ளப் போகிறேன். பார்க்கலாம். எங்கே எங்கே வணக்கம் வணக்கம். இன்னொரு தடவை சொல்லிருங்க, நான் ஆளி உயர்த்தவே இல்லை. உங்களோட குரல் கம்பீரமான குரல்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா. நாகை மாவட்டம் தேவூர் புகைப்பட கலைஞர் கே எஸ் ராஜா.
0: கே எஸ் ராஜா, எப்படி?
1: கொஞ்சம் சப்தம் கம்மியா இருக்கிற மாதிரி தோணுது. காலையில ஒரு கவிதையோட வரலான்னு இருக்கேன்.
0: நிச்சயமா நிச்சயமா, இன்றைக்கு கவிதை நிகழ்ச்சி தான். எனக்கு ஒரு இரண்டு நிமிஷங்கள் கொடுங்கள், அப்படி இணைப்புல இருந்து கொள்ளுங்க. ஒரு நிமிஷம்.
1: சரிம்மா சரிம்மா, லைன்ல இருக்கேன்.

0: எங்கே கே எஸ் ராஜா, எனக்கு சந்தர்ப்பம் 2 நிமிடங்கள் தந்ததுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி. சரியா? எங்கே?
1: பரவாயில்லமா, பரவாயில்ல.
0: எங்கே வீதி?
1: உங்கள் குரல் கேட்பதற்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டுமா?
0: எங்கேயோ
1: அதாவது நான் சொந்தமா ஒரு கவிதை எழுதுனது, நானாவே எழுதின கவிதை தான் அது. அதாவது டாக்டர் அப்துல் கலாமை பற்றி, டாக்டர் அப்துல் கலாம் இருந்தாங்கல்ல, அவர்களை பற்றி நான் எழுதினேன். அதாவது அந்த கவிதை வரிகளை தொடங்கலாமா?
0: எங்கே உங்களுடைய
1: சொல்லலாமா?
0: எடுத்து வாருங்கள், உங்கள் கவிதை வரியை எடுத்து வாருங்கள், பார்க்கலாம்.
1: பொன் பொருள் தேடி பயணம் செய்யும் மனிதர்களுக்கு இடையில், பொன்பொருள் தேடி பயணம் செய்யும் மனிதர்களுக்கு இடையில், பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்து, பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்து, அறப்பணியே என் வாழ்வு என அர்ப்பணித்த அப்துல் கலாமே. வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, கல்விகற்கா பாமரனுக்கும் கவியின் ருசி தெரிய வைத்தவர். வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, கல்விகற்கா பாமரனுக்கும் கவியின் ருசி தெரிய வைத்தவர். காற்றினிலே உயிர் பிரிந்தும், காற்றினிலே உயிர் பிரிந்தும் கலங்கரை விளக்காய் கவிஞர்களுக்கெல்லாம் நிற்பவர். காற்றினிலே உயிர் பிரிந்தும் கவிஞர்களுக்கெல்லாம் கலங்கரை விளக்காய் நிற்பவர். காகித பூக்கள் கூட உன் கவிதை காற்றுப்பட்டால் உயிர் பெற்று மனமீசும். காகித பூக்கள் கூட உமது ஒரு நிமிஷம், காகித பூக்கள் கூட உமது கவிதை காற்றுப்பட்டால் உயிர் பெற்று மனமீசும். நான் பிறந்த தேவூர் மண்ணுக்கு, நான் பிறந்த தேவூர் மண்ணுக்கு தேவபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்பு. நான் பிறந்த தேவூர் மண்ணுக்கு தேவபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்பு. நீரோ, நீரோ கவியோடு பிறந்த திருராமேஸ்வரத்திற்கு நீரே சிறப்பு. நீரோ கவியோடு பிறந்த திருராமேஸ்வரத்திற்கு நீரே சிறப்பு. கவியனும் அருவியாய் ஆர்ப்பரித்து பசிப்போர்க்கு உன் கவிதை பசியை பகிர்ந்தளித்தவர். பசியனும் கவியனும் ஒரு நிமிஷம் தடு, நான் பார்க்காம படிக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றம். கவியனும் அருவியாய் பசிப்போர்க்கு உன் கவிதை பசியை பகிர்ந்தளிப்பவரை. விண்ணும் மண்ணும் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கும் நாள் வரை உன் புகழ் பாடும் கவிஞர் கூட்டம். விண்ணும் மண்ணும் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கும் நாள் வரை உன் புகழ் பாடும் கவிஞர் கூட்டம் உனையே என்றும் தேனீக்களாய் சுற்றும். நல்லா இருக்காமா?
0: அருமை, அருமை.
1: தடுமாற்றம் இருந்தா அந்த கவிதைக்கு ருசி படாது, அதுக்காக தடுமாற்றம் இல்லாம ஒரு வாட்டி முயற்சி பண்ணி இப்ப சொல்லிடுறேன்.
0: அது மட்டும் இல்ல,
1: பார்க்காம தான் சொல்ல போறேன்.
0: அது மட்டும் இல்ல, கவிதை வந்து 2 தடவைகள் வாசித்தால் அது கவிதை.
1: பொன்பொருள் தேடி பயணம் செய்யும் மனிதர்களுக்கு இடையில், பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்து, அறப்பணியே என் வாழ்வு என அர்ப்பணித்த அப்துல் கலாமே. வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, கல்விகற்கா பாமரனுக்கும் கவின் துசி தெரிய வைத்தவர். காற்றினிலே உயிர் பிரிந்தும் கலங்கரை விளக்காய் கவிஞர்களுக்கெல்லாம் நிற்பவரே. காகித பூக்கள் கூட உன் கவிதை காற்று பெற்றால் உயிர் பெற்று மனமீசும். நான் பிறந்த தேவூர் மண்ணுக்கு தேவபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்பு. நீரோ கவியோடு பிறந்த திருராமேஸ்வரத்திற்கு நீரே சிறப்பு. கவியனும் அருவியாய் யார்ப்பறித்து பசிப்போர்க்கு உன் கவிதை பசியை பகிர்ந்தளித்தவரை. விண்ணும் மண்ணும் ஒன்றோடொன்று நாள் சங்கமிக்கும் நாள் வரை உன் புகழ் பாடும் கவிஞர் கூட்டம் உனையே என்றும் தேனீக்களாய் சுற்றும். நன்றி அம்மா. எப்படி இருக்கு? தப்பிச்சிட்டனா?
0: என்ன பாடல் கொடுக்க போறீங்க? உங்க என்ன உங்க விருப்ப பாடல்? சில அந்த கவிதையோடு ஒன்று ஏதாவது ஒரு பாடல் கொடுத்தால் நன்றா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். உங்கள் விருப்பமா?
1: அதாவது தியாகம், தியாகம், தியாகம் படத்துல இருந்துமா? தியாகம் படம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்றே ஒன்று மனசாட்சி. அது வந்து இந்த நல்ல ஒரு மனிதருக்கு, இந்த சாஜ நல்ல எண்ணம் உடையவருக்கு ஒரு பாடலை கொடுக்கலாங்கிறது என்னுடைய தலைமையான கருத்து. அப்புறம் இன்னொரு 2 வரியில ஒரு கவிதை சொல்லிடுறேன். 2 வரியில ஒரு கவிதை. சுற்றி வரும் பூமியை சுற்றி வரும் மனிதனே, சுற்றி வரும் பூமியை சுற்றி வரும் மனிதனே, சுழல்வது பூமி மட்டுமல்ல உன் எண்ணங்களும் தான். சுறுசுறுப்பாய் நீ உழைத்தால் உன்னையே சுற்றி வரும் வெற்றி. அவ்வளவுதான். நல்லா இருக்கா?
0: நல்லா இருக்கு. நன்றி, நன்றி. உங்களை உங்களுடைய பாடல் நாங்கள் எடுத்து வருவோம். நன்றி, நன்றி, வணக்கம்.
1: சந்தோஷமா, நல்லது,
0: நன்றி, நன்றி, நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 2:12 அது இந்திய இலங்கை நேரம். கிரணி நேரம் மன்னிக்க வேண்டும், நான் தான் தவறாக வருது. போன தடவையும் இப்படித்தான் சொல்லியிருக்கிறேன், மன்னிச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய நேரம் இப்பொழுது, அதாவது இந்திய இலங்கை நேரம் சரியாக இப்போ வந்திருப்பவருடைய கோப்பம் போல இருக்குதுன்னு. வணக்கம் ரதீஷ். வணக்கம் ரதீஷ், வணக்கம். என்ன சத்தம் வரவே இல்லையே, கொஞ்சம் இன்னொரு வணக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க ஹலோ, அந்த ஹலோ சொன்னதான் உங்களோட குரல் உள்ள வழியில வரும் இல்லையா? எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கின்றது, நலமாக இருக்கின்றது.
0: சரி, உங்களோட உங்களோட நேரத்தை கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா. திருஷூர் நேரத்தை,
2: நேரம் சரியாக, நேரம் சரியாக இந்தியன் டைம் 11:45.
0: இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:45. கனடிய நேரம் சரியா 2:13. எப்படி இருக்கிறீங்க ரதேஷ் நீங்கள்?
2: நலமாக இருக்கின்றது, உங்களை மாதிரியே.
0: என்ன மாதிரி? சரி, நல்லா. என்ன மாதிரி ஒப்பிட்டு சொல்லிட்டீங்க, சரியா? என்னன்ட்டு உழங்காமலே சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. சரி, என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு உங்களுக்கு? உங்கள்ட்ட ஏதாவது கவிதை இருக்கா?
2: இல்லை,
0: கவிதை இல்லை. கவிதையை காண இல்லை, எல்லாருக்கும் அப்படித்தான். சில நேரத்தில் கவிதை காண கிடைக்காது, கவிதை வேலைக்கு. சரி சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு உத்தமராசா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் அந்த படத்தை.
0: அதுல ஒரு பாடல், எனக்கு விருப்பமான ஒரு பாட்டு. அப்படியா?
2: காதோரம் லோலா கதா,
0: காதோரம் லோலாக்கே, அது ரெண்டாலும் உண்டு. ராசாவை கூப்பிட்டு லோலாக்கில் போயிட்டீங்களே, சரி பரவாயில்ல, காதோரம் லோலாக்கு உங்களுக்காக எடுத்து வருகிறேன். சரியா?
2: சரி, நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.

எவ்வளவு இனிமையாக அந்த பெண் குரலின் அந்த கூப்பிடும் தன்மை எப்படி இனிமையாக இருக்கிறது பார்த்தீங்களா. அதில் தான் அந்த பாடல்கள் சிறக்க காரணமே அதுதான். வரிகளை எழுதிவிட்டாலும் கூட பாடகர்களின் அந்த குலைவான அந்த சத்தம், அது வரும்போது தான் அந்த பாடலின் இனிமை தெரிகிறது இல்லையா.

நான் இந்த பாடல் என் விருப்பமாக நான் எடுத்து வந்திருந்தேன். இந்த பாடலுக்குரிய கவிதை சித்தத்தில் ஏக்கம் என்ற இந்த கவிதை இந்த பாடலுக்குரியது. எடுத்து வரட்டுமா? அது இது என் கவிதை. நீங்களும் ஒரு சிறுவரி கவிதையோடு வரலாம், இல்லை கவிதை தராட்டியும் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்டுவிட்டு செல்லலாம். இது ஏனென்றால் திடீரென்று எடுத்து வருவதுனால், ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கவிதை கானம் தான் வரும், கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி. சரி, இருந்தாலும் பரவாயில்லை, ஏனென்றால் நாங்கள் நீண்ட நாட்களுக்கு பின்பாகலவா நானும் இணைந்திருக்கிறேன். சரி, இந்த கண்ணில் உன்னை கண்டு கொண்டேன் கண்ணபெருமானே என்ற அந்த பாடலுக்குரிய கவிதை. உன் உருவம் நித்தமும் நான் கனவில் காண்கிறேன். உன்னுருவம் நித்தமும் நான் கனவில் காண்கிறேன். உணவு உண்ணும் போதும் உன் நினைவில் நான் ஏங்குகிறேன் நித்தம். உணவு உண்ணும் போதும் உன் நினைவில் நான் ஏங்குகிறேன் நித்தம். என் சித்தம் தெளிய உன் சத்தம் வேண்டும். சுத்தமாய் நானும் என்னை மறந்திருக்கையில் மொத்தமாய் நீயல்லவா சித்தத்தில் இருக்கிறாய். இன்னும் ஏன் நீ புத்தனாய் இருக்கிறாய். உன் பக்தியாய் அல்லவா நான் ஏங்கி உயிர் வாழ்கிறேன். இனிமையான இந்த கவிதை நான் இப்பொழுது எடுத்து வந்த கண்ணில் உன்னை கண்டு கொண்டேன் கண்ணு பெருமானே அந்த பாடலுக்குரிய கவிதை.

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், எங்களுடைய லோகித ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் மீராக்கா, நல்ல சுகமாக இருக்கிறேன், ஆரோக்கியத்தோட இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன்.
0: என்ன ஒரடியா கூட்டத்தோட வர நீங்க இன்னைக்கு தனிச்சு வந்திருக்கு சிங்கம்.
1: நாங்க கூட்டத்தோட கூப்பிட்டு பதம் பாற மாதிரி இல்ல, அப்ப நாங்க தனிச்சாவது சேருவோம் வந்தேன். அப்படியே கூட்டத்தையும் கூப்பிட்டு
0: கூட்டத்தை கூப்பிட்டா நல்லா இருக்கும் இல்ல? எப்பவும் சிங்கம் தனிச்சு போனது இல்லையே, கூட்டத்தோட தானே வரும்.
1: அதுதான் கூட்டத்தோட பாறது.
0: சரி, கூட்டத்தோட கூப்பிடலாம், ஒரு நிமிஷம் தாருங்க.

0: சரியா? இப்ப கூட்டம் வருகிறதா? கூட்டத்தோடு வந்து விட்டீர்களா? சரி, சரி, கூட்டம் வர்றது சரி. எல்லாரும் உங்களுடைய அந்த மைக்கை சட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு தடவை பேச அது விஜய்கா இவதான் இந்த கூட்டத்தில் லீடு. அவர் சொல்லிட்டு அவர் சொன்னபடி யார் எத்தனை பேர் சொல்லுங்க.
1: அங்க வந்து நாங்க அங்க எம்டிஆர் எஃப்எம் வந்து அலெக்ஸ் பாண்டியன் வந்து
2: அவர்களையும் கேட்டாரு.
0: நிச்சயமா வந்தோடனே இப்ப நாங்கள் காட்டலையில நிக்கிறீங்க. நான் ஒரு தடவை சார்ந்த நீங்க எல்லாரும் பேசலாம், ஒரு தடவை பேசுங்கள். அதுல உண்மையிலே இங்கால கவிதை சொல்லி கொண்டிருந்தார்கள், அதனால தான் நான் உங்களை பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சரி, முதல்ல விஜி சொல்லுங்க. அவதான் லீடர். விஜி எப்படி இருக்கிறீங்க? விஜி, விஜி மைக்க பிடிக்க சொல்லிட்டு தானே பிடிச்சிட்டா போல இருக்கு.
2: இல்ல மைக்க எடுத்துட்டேன், சொல்லுங்க.
0: சரி, எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் விஜி. சரி, முதல்ல உங்க விருப்ப பாட்டை சொல்லுங்க பாக்கலாம்.
2: எனக்கு விருப்ப பாடு பழைய பாடல் தருவீங்களா?
0: நிச்சயமா, பழசு இல்ல, எல்லாம் தருவோம் நாங்க.
2: பாட்டு தாங்க எனக்கு. நீ யாத்திர நீயா இல்ல யார் நீ படத்துல தழுவாமல் அந்த பாட்டு
0: நல்ல ஒரு பாடல்.
2: பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அதுல சில வரிகள் வந்து அருமையா இருக்கும்.
0: அங்க அதை விளக்கங்க சொல்லுங்க பாப்போம், என்ன வரி என்னங்க?
2: எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல, ஆனா நல்ல வரிகள் இருக்கு அதுல. இரவென்பதே என் வாழ்வில் அந்த அந்த மாதிரி நல்ல அழகான வரிகள் இருக்கு அதுல.
0: விஜயிட்ட கவிதை இருக்குமா? கவிதை இருக்கா விஜய் உங்கள்கிட்ட? இல்ல,
2: கவிதை வராது.
0: வராது,
2: கவிதை வராதுடா எனக்கு.
0: இனி இனி வரும், இனி இனி நாங்க இனி இனி நீங்க அதை பழக்கப்படுத்தி கொள்ளலாம். எல்லாம் பிறக்கேக்கு நாங்க எதுவும் தெரிஞ்சு ஒண்ணு வார இல்ல தானே. இப்ப நாங்க பாருங்க, இப்ப நாங்க இப்ப கொஞ்ச நாளா நாங்க நீங்க எல்லாரும் ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க இல்ல இல்லையா? அதுல பாருங்க, நீங்க உள்ளத்தை நீங்க கற்றுக்கொள்றீங்க. தேர்ச்சி பெற்றுட்டீங்க நீங்க எல்லாரும். அப்படித்தான் லோகிதா, மைக் எடுத்து போட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக.
0: என்ன
1: தெரிஞ்சு கொண்டு வரல? வணக்கம் வணக்கம் அக்கா. விளங்கிட்டுதா? விளங்குதாக்கா?
0: ஓ, நல்லா கேக்குது. உங்களுக்கு கேக்கலையா நான் பேசுறது முதல்ல?
1: சரி சரி, இப்ப ஓகே ஓகே ஓகே.
0: எல்லாருக்கும்
1: நீங்க கேட்டிருந்தீங்க,
0: அமைதியாவே இருக்கிற அமைதியா இருக்கிற ஆள் இல்லையே
1: நிறைய கூட.
0: தண்ணி கொஞ்சம் தண்ணிய கொஞ்சம் குறைச்சு குறைச்சு விட்டா தான் ஆடும் இல்ல.
2: என்ன
0: மீராண்டே கூப்பிடுங்க, கஷ்டப்பட்டு அம்மா ஆக்குறீங்க நீங்க. அப்படி சொல்லி தாங்க எல்லாம் சின்ன பிள்ளையெல்லாம் நிக்கிறாங்கப்பா. விஜய் இது எப்படி இருக்குன்னு
2: பாருங்க, நல்லா இருக்கு. வஜிகா சின்ன பாபா,
3: மீராமா அப்படி இல்ல. நாங்க சின்ன பிள்ளைய வந்து அப்படிதான் பேசுறது. சின்ன பிள்ளைய சின்ன குழந்தைகளை வந்து ஆளாக்கி குடுக்கறே தானே மீனம்மா, அது மாதிரிதான்.
0: அது சரி சரி.
1: நிறைய இடத்துல நிறைய இடத்துல மீரா குஞ்சு, மீரா குட்டி, மீரா செல்லம் மண்டலாம் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு. இங்கேயாவது வந்து மீரா அம்மா சொல்லுவோமே
3: பாக்குறேன்.
0: இந்த குட்டி குஞ்சு செல்லம் எல்லாம் ஒரு ஆள் தானே சொல்லுவாங்க, இது என்ன நீங்க எல்லாரும் சொல்றமா?
1: இல்ல
0: உண்மையிலேயே குட்டி குஞ்சு செல்லத்தை இதுல சொல்லி அது சரி சரி. வஜீகா உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
3: எனக்கு பிடித்த பாடல் நான் பாடும் பாடல் படத்துல பாடவா உன் பாடலை என்ற பாடல், அதாவது ஜானகி பண்ற தனிய மெலடி சொல்ல மட்டும் தனிய படிச்ச பாடல். அந்த பாடல் நிறைய அர்த்தங்கள் இருக்குது, அந்த வரிகள் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. எனக்கு அப்பையில இருந்து இடைக்கால பாடலாம் ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த பாடல் வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள், என வரிகள் பிடிக்கும்.
0: என்ன பாட்டு சொன்னீங்க? நான் பாடும் பாடல்?
3: எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல விஜய் ஒரு பாடல் கேட்டிருந்தா அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், யார் நீ படத்துல நல்ல வரிகளை கொண்ட பாடல் எல்லா பாடலும். அந்த பாடலை எனக்காகவும், என் பிள்ளைகளான முஸ்பிக் முஹிஸ் முஜினாவுக்காகவும், மற்றது என்னது அன்புடைஞ்சங்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போம் இந்த பாடலை.
0: நிச்சயமா நிச்சயமா நல்லா. எங்கே லோகிதா எங்க பாக்கடா, நீங்க கவியோட வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம்
1: உண்மையில நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். கவிதைய ஊற்றெடுத்து வச்சது எம்டிஆர் எஃப்எம், பட் அதுக்கிடையில ஒரு கேப் ஒன்று வந்துட்டே உள்ளத்துக்குள்ள குமுறி கொண்டிருந்தேன். ஓகே இப்ப வந்துட்டேன்ற வீர சந்தோஷம். ஓகே நான் அப்ப திருப்பவும் ஒரு கவிவரியோட வருவேன். இப்ப நான் கேட்க விரும்புறது சின்ன குயில் சித்ரா இந்து பைரவி படத்துல என்ன பாடா இருக்கு கேக்குறீங்க?
3: 400 சிந்து அதான்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் பாடறேன் படிப்பறேன் பள்ளிக்கூடம் தானறேன். அதுவா
1: வஜி சொன்னது? வஜி சொன்னது,
0: வஜி சொன்னது 400 சிந்து. 400 சிந்து
3: போகு வந்து பேனைய கையில் வைத்துக் கொண்டு மறந்து விட்டார் என்று நினைக்கின்றேன். திருப்பி அவர் ஞாபகத்தில் எழுதி
1: மிஸ் பண்ணிட்டு பாஜி.
3: அதான் அப்படியா மறந்து தேடி பாருங்கள் எங்க விட்டீர்கள் என்று.
1: எங்க இருக்கு வெஜிடன் இதான் இருக்குது அங்கே வெஜிடன் தேடி பார்க்கிறேன். பாடல்ல அவர் வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாடல்ல கவர்ந்த வரிகள் எல்லாமே அற்புதமான வரிகள். யாரு கவிஞர்னு தெரியாது, மறந்துட்டேன்னா கண்ண அது வைரமுத்துவா, வைரமுத்துவாக்கா
0: பாக்கணும். நான் எழுத இல்ல, சத்தியமா நான் எழுத இல்ல.
1: எனக்கு தெரியும் நீங்க எழுதிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு. இது வைரமுத்துவா.
0: சரி நீங்க அதன் வரியை சொல்லுங்க, நான் யாருன்னு சொல்லிடுறேன்.
1: நிறைய வரிகள் அதுல உண்டு. அந்த என்ன மிக தாக்கின ஒரு வரி, சின்ன வயசுல வந்து என்ன தாக்கின வரி, அதனால என்ன அந்த பாடலை மறக்க முடியாது. என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. ஒரு சமயத்துல நான் சொல்லுவேன், ஒரு உண்மையான ஒரு விஷயத்த நான் குண்டோண்டோட இருப்பேன். அந்த விஷயத்துலதான் எனக்கு பெரிய ஒரு தாக்கமான வரி, என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. என்னது அழிக்க முடியாத பசுமர தானியாக இந்த வாழ்க்கையோட ஒட்டின வரிகள், அதுக்காக தான் அந்த பாடலை மிகவும்
0: ரசிக்கிறேன்.
3: ஆரம்பத்தில் எல்லோருக்கும் அந்த பாடல்களை ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: பிடிக்கும் இந்த பாடலை விரும்பாதவர்கள்,
3: ரசித்த பாடல்.
0: இந்த பாடலை விரும்பாதவர்கள் யாருமே இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. வணக்கம் சிவரஞ்சினி. வணக்கம்.
4: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? எங்க வெளியில நிக்கிறா போல இருக்கு. ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் கடைக்கு முன்னால நிக்கிற மாதிரி இருக்கு.
4: இல்லம்மா நான் வீட்டுலதான் இருக்கேன்.
0: வீட்டுல இருக்கீங்களா? இப்படி ஒரு பொய்ய சொல்லி கேட்டதான் இவன் உண்மையை சொல்லுவான்.

0: அதில் இரண்டாம் நாள் அவர்கள் இது மறு ஒளிபரப்பு தான் போகிறது என்று இருந்து விடுகிறார்கள். சிவரஞ்சினிக்கு என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு?
1: அம்மா எனக்கு வந்து இந்தியன் படத்துல இருந்து பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு அந்த பாடல் வேணும் அம்மா.
0: எங்க நீங்க பாடி காட்டுங்க பாப்போம் கொஞ்சம்.
1: பாடுறவா?
0: ஒரு நிமிஷம் நீங்க அங்க பக்கத்துல இருக்கிறவங்களோட கொஞ்சம் பேசுறீங்களா? எங்க லோகிதா அவர் வணக்கம் சொல்லுங்க சிவரஞ்சினிக்கு.
2: வணக்கம் சிவரஞ்சனி, ராகத்தோட நிக்கிறீங்க சிவரஞ்சனி, உங்களோட ராகத்தை நாங்க கேட்கணும்னு ஆசையா இருக்கிறோமா? வணக்கம் அம்மா.
0: நல்லா பாடுவா.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல, ரொம்ப ரொம்ப ரொம்ப சுகமா இருக்கிற, நல்லமா இருக்கிறோம்.
0: நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோன்னு மட்டும் அதை கொஞ்சம் யோசிச்சு சொல்றாரு இல்லையா சிவரஞ்சனி? வர
2: இல்ல இல்ல, மைக்க மைக்க பிடிச்சிட்டு இருந்தாலும் மைக் இல்லாமல் கதைச்சிட்டு அங்க பார்த்தா என்னோட சத்தம் பார்த்துன்னு அங்க வந்து மைக்க பிடிச்சிட்டேன். இப்ப மைக்க விட்டுட்டு கதைக்கிறேன், அதான் யோசிச்ச மாதிரி.
0: பிடிக்கிறதும் விடுறதும் ஒண்ணும் தெரியல. பாட்டு ஒருக்கா கேப்போம். அவட அன்றைக்கு ஜே வீரபாண்டியன் சிவரஞ்சனியுடைய தம்பிதான் அந்த பாடலை பாடினார். என்ன பாடல்னா தீர்த்த கரையினிலே என்ற பாடல். அது லோகிதா கேட்கவில்லை, அருமையா பாடி இருந்தார்.
2: என்ன
0: சொல்லுங்க?
2: பின்னணி பாடகருக்குரிய அவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு சொன்னீங்க.
0: ஆமா பாத்தீங்களா, சிவரஞ்சினிக்கே ஞாபகம் இருக்கிறது.
3: கரையிலே தெற்கு மூலையில் தென்பக தோட்டத்திலே,
2: அருமையா இருந்தது அந்த குரல். எனக்கு மறக்க முடியாத குரலா இருந்தது. உண்மையான பாடகரை விட அருமையா பாடி இருந்தது.
0: லோகிதா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறீங்களா? அந்த தீர்த்தக்கரையை அவருக்க பாத்துட்டு நீங்க சொன்ன
2: முடியும். ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா?
0: ஓ, அவருடைய மறு ஒளிபரப்பு போய்விட்டது அவருடையது.
2: மாப்பிள்ளைய
0: காணையில போல இருக்குது. இங்க அடிக்கடி மாப்பிள்ள மாப்பிள்ள தோல்ல போட்டு கொண்டு தெரிவிங்களே
2: மாப்பிள்ள கொஞ்சம் பிஸியா இருக்கிறாரு. மாப்பிள்ள கொஞ்சம் பிஸியா இருக்கு.
0: நீங்க நீங்க இல்லாம வந்தாரண்டா சொல்லுவாரு உள்ள பொய்யெல்லாம். 10 மாதம் சுமந்த, 20 மாதம் வளர்ந்தரண்டு. சரி சிவரஞ்சினி ஒரு நல்ல
2: பாடல்
0: பாட்டு நீங்க பாடுங்க, கேப்போம் லோகிதா அவருடைய பாடலை.
1: பச்சை கிளிகளே பாடுறவா?
0: சரி பாடுங்க.
1: அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட பாயம் போகாவானதில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், பின்னே நிறைய எழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம், ஆனந்தம் பச்சை கிளிகள் தோளோடு.

கோட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு

உன் உச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம், பணி கொட்டும்

0: கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை.
1: கட்டிக்காரி அருமையா இருந்தது, நல்லா. உமையா உங்களுடைய அம்மா அங்க உமையிலேயே இருக்காங்களா?
0: இங்க வெளியில இருக்காங்க அம்மா.
1: ஆஹா, சிவரஞ்சினி உங்களுக்கு வெயிலா ராசாத்தி? நல்ல ஐஸ் வைக்கிறார் பாருங்க.
2: இதையும் கலக்கல எடுக்காதீங்களா?
1: அவ நல்லா படிப்பா, நல்லா படிப்பா. அவங்க குடும்பமே எல்லாருமே நல்லா படிப்பாங்க. அம்மா, அப்பா, தம்பிமார், மற்றது சித்தி எல்லாரும்.
2: அடுத்த தடவை அம்மாவையும் அல்லது அப்பாவோ ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க.
1: அம்மா நல்லா படிப்பா.
2: அடுத்த தடவை
1: நிச்சயமா நல்லது. நன்றி நன்றி சிவரஞ்சினி. நன்றி அம்மா.
0: நன்றி அம்மா.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் அண்ணா.
1: அண்ணா வணக்கம் அண்ணா.
2: ஓகேடா ஓகேடா ஓகேம்மா. வணக்கம்ண்ணா. ஓகேடா ஓகே. தேங்க்யூடா
1: சார். உண்மையிலேயே இனிமையாக பாடக்கூடிய தன்மை அவளுக்கு இருக்கிறது. நன்றாக பாடுவா. இவங்க மற்ற எல்லாம் ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க போல இருக்கேன் இல்லையா? விஜி
3: தூங்கிட்டீங்களா?
1: அப்ப உங்களுடைய பாடலை எல்லாம் சீக்கிரமமாக எடுத்து வந்து மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம் நாங்கள். மற்றவங்க யாரும் வந்தால் நான் நினைச்சு கொள்ளுகிறேன் உங்களோட பேசுவதற்கு. நன்றி நன்றி.
2: அவர் பாட்டு எடுத்துட்டீங்களா?
1: யாருடைய பாடல்?
2: சிவரஞ்சினி அண்ணா.
1: இல்ல, அது இப்பொழுது எடுக்க முடியாது. இப்பொழுது எடுக்க முடியாது தான்.
2: எடுக்க மாட்டேன்.
1: இல்ல இல்ல, அது
2: எடுக்க பாருங்க பாட்டு.
1: நிச்சயமா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் ஜே ஜேயா, எப்படி இருக்கிறீங்க?
4: வணக்கம் அம்மா.
1: எப்படி, எங்க வெளியில இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க? ஐஸ்கிரீம் கடையடியில நிக்கிற மாதிரி இருக்கு. இப்படித்தான் கேக்குறேன் எல்லாருமே. அப்படி இல்ல இல்லையா? எங்க உங்களோட குட்டி பையன்?
4: பள்ளியில இருக்கலாமா?
1: இருக்கிறாரா? நீங்களும் அங்கதான் நிக்கிறீங்களா?
4: அங்கதான் உட்கார்ந்து இருக்கேன்.
1: சரி, என்ன பாடல் வேணும் ஜெயா உங்களுக்கு? அருமையான பாடல் இல்லையா? நல்ல பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அது அது நீங்க என்ன பாடி பழகும் இல்லையோ அந்த பாட்டு?
4: என்னமா
1: அந்த பாடல் பாடி பழகிட்டீங்களா? என்னோட பேசிக்கொண்டிருப்பவங்க இது உலகம் தான் போட்டாங்க. எத்தனை ஒரு மணத்தியாலும் நான் பேசினேன். அந்த ஒரு மணத்தியாலும் இந்த ரெண்டையும் தான். சுகமான வேலை, சுகமான வேலை. ஒருவேளை அங்காளையாருங்க, அங்காளையாருக்கும் பயத்துல பேசுறாங்களோ தெரியல இல்லையா ஜெயஜியா? உண்மையா? நான் உங்களுடைய பாடலை எடுத்து வரேன், கேட்டுட்டு மீண்டும் நினைஞ்சு கொள்ளுங்க ஜெயா. சரியா? சரி. எங்க நாங்கள் முதல்ல எங்களுடைய கே.எஸ். ராஜா அவர்கள் கேட்ட பாடல் காட்சிலைக்கு வருகிறது. நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் இருந்து, அது தியாகம் திரைப்படத்திலிருந்து வரும் இந்த பாடல். இந்த பாடல் கூட எத்தனை தடவை எல்லோருக்கும் விருப்பமான ஒரு பாடல். அதில் வரும் அந்த வரிகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிடித்திருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கிறதுனால அது பிடித்திருக்கிறது. கேட்போம் இன்றைக்கு அந்த பாடலை.

பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய கே எஸ் ராஜா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அடுத்து எங்களுடைய ரதீஸ் அவர்கள் கேட்டிருந்தார். அவர் கேட்டது சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து காதோரம் லோலாக்கு. காதோரத்தில் தான் லோலாக்கு. அது அந்த லோலாக்கு என்பது பெண்களுக்கு போட்ட அழகு. அது போடுற பெண்கள் எல்லாரும் அழகு தான் இல்லையா? இப்போ சொன்னோன்னே எல்லோரும் இந்த லோலாக்கு போட்ட பெண்கள் யாருன்னு தேடி போகிறீங்க போல இருக்கு. எதுக்கும் பார்க்கலாம். பாடலை கேட்போமா?

நேரம் சரியாக 2:52, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மற்றும் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். கவிதை என்றோன்னு எல்லாரும் பயத்தில் கப்ஷிப் பண்ணி வராமல் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கவிதை முடிஞ்சால் நீங்கள் எடுத்து வரலாம், அல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய விஜி கண்டியிலிருந்து விஜி அவர்கள் கேட்ட இந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. கேட்கலாம். யார் நீ? திரைப்படத்திலிருந்து.

0: பாடல் விஜி? உண்மையிலேயே யார் நீ திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் எல்லோரும் விரும்பி கேட்ட பாடல். அந்த நாட்களில் அமைதியாக போனாலும் உள்ளங்களை கொள்ளை கொண்டு வச்சிருக்கிறது. காற்றிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு யார் என்று பார்க்கலாம். அவர் கொஞ்சம் கனவோடு இருக்கிறார் போல இருக்கு. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிறீங்க ராஜ்குமார்?
1: நலம் நலம் நலம். நீங்க எப்படி இருக்கிறீங்க ஐயா? எப்படி இருக்காரு?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் முடிந்த நேரத்துல மட்டும் இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் எடுத்து வருகிறேன் என்றால்
1: பார்த்தாங்கம்மா கேட்டுட்டு தான் இருக்கிறேன். வாட்ஸ்அப்ல அம்மா வராங்களா?
0: சில நேரத்துல முடியாமல் இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த நேரத்தில் மெல்ல மெல்ல தேர்ச்சி பெற்ற பின்பு முன்பு போல உங்களுக்கு நான் நிறைய நேரம் தரலாம் இருக்கிறேன். என்ன பாட்டு வேணும்? நீங்க இன்னும் வர வர இளமையா வந்திருக்கணுமே. என்ன சின்ன சின்ன பாட்டா கேட்டிருப்பீங்க? புது புது பாட்டா கேட்பீங்களே? என்ன மாதிரி? இப்ப
1: ஆமா இப்ப இப்ப பொன்னியின் செல்வன் படத்துல சந்திர சாக்கல பிட்டு போறது தானா? பொன்னியின் செல்வன் படத்துல பொன்னி நதி பாக்கணும் பாடல் வரிகள்.
0: ஓ, பொன்னி நதி பாக்கணும். அது அந்த பாடல்
1: யாரா நேரில் கேட்டிருக்காங்களாம்மா?
0: ஒருத்தரும் கேட்டிருக்காங்களா? ஒருத்தரும் கேட்கல.
1: பாடா.
0: நேரடி ஒளிபரப்பா மறு ஒளிபரப்பான்னு தெரியாதுல்ல, அதனால இவ மெல்ல மெல்ல இனித்தான் வருவாங்க. சரியா?
1: அப்படி அப்பப்ப செக் பண்ணிட்டே இருப்பேன். நேரடியில வராங்களாம்மா ஐயா வராரா செக் பண்ணிட்டே இருப்போம்.
0: நிச்சயமா உங்களுக்காக அந்த பாடலை எடுத்து வரவே நீங்க கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த பாடல் யார் பாடல் என்று பார்க்கலாம். வஜீகாவுடைய பாடல். புத்தகத்திலிருந்து வஜீகா அவர்கள் கேட்ட பாடல் காற்றலுக்கு வர இருக்கிறது. அவரும் ஒரு நல்ல பாடல். பாடவா உன் பாடலை என்ற பாடலை கேட்டிருக்கிறார். அதுவும் பெண் குரலில் வேணும் என்று கேட்டிருக்கிறார். உங்கள் பாடல் காற்றலுக்கு வருகிறது, கேட்கலாம்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் வஜீஹா. அருமையான பாடல். அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பாக நேரம் சரியாக இப்பொழுது 12:34, அது இந்திய இலங்கை நேரம், கரடிய நேரம் சரியாக 3:04. அடுத்த பாடல் எங்களுடைய லோகிந்த ராஜா அவர்கள் கேட்ட பாடல், காற்றலைக்கு வருகிறது, கேட்போம்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய லோகிந்த ராஜா. நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கிறார் உண்மையிலேயே. இந்த பாடலும் எல்லோருக்கும் பிடித்த பாடல், எல்லோரும் விரும்பிய பாடல் என்று நினைக்கிறேன். யாருமே இந்த பாடலை வறுக்கவில்லை. மீண்டும் மீண்டும் கேட்போம், மீண்டும் மீண்டும் கேட்போம் என்று கேட்டவர்கள் இருக்கிறார்கள் காற்றலையில். சரி, அடுத்த பாடல் எங்களுடைய சிவரஞ்சினி கேட்ட பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது. சிவரஞ்சினி கேட்போம். பச்சை கிளியோடு நாங்களும் சேர்ந்து விளையாடலாமா?

0: இந்த பாடலுக்கு முன்பாக ஒரு அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். நீண்ட நாட்களுக்கு பின்பாக இந்த குரல் ஒலிக்க போகிறது. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? நல்ல ஒரு பூ படத்தோட வந்திருக்கீங்க.
1: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். ஹனீஃப் எப்படி இருக்கிறார்?
1: ஹனீஃப்லாம் நல்லா இருக்காரு.
0: இந்த இப்படி ஒரு கம்பீரமா இந்த குரல் இப்படி வர்றதுக்கு என்ன செய்தீங்க? நல்லா இருக்கே.
1: காலையில என்ன செய்யறனா, காலையில எந்திரிச்சு பேரிச்சம்பழத்தை தேனில ஊற வச்சு அதுல பால் கலந்து கொஞ்சம் அமிர்தம் கலந்து அமிர்தம்னா அமிர்தம் தான்.
0: சரி, அமிர்தம் கலந்து
1: அப்படியே அதை உட்கொள்வோம்.
0: அப்படியே அந்த, அதாவது மெல்லாமல் அப்படியே முழுசா அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து அப்படியே விழுங்கணும். அப்படித்தானே? நீங்க போன பிறப்புல நீங்க முதலியா இருந்திருப்பீங்களோ, மெல்லாமா கொள்ளாமா விழுங்கிறதுக்கு.
1: முதல மட்டும் தான் முழுங்குதா? அதுதான் பாத்திருக்கீங்க.
0: மலைப்பாம்பு, மலைப்பாம்பு முழுங்கும்.
1: அது
0: மட்டுமில்ல, மெல்லாம சாப்பிட்டால் அது உடம்போடு ஒட்டாது, அந்த சத்து வராது, ஜீரணிக்கும் சக்தி இருக்காது. மென்றால்தான் அதனுடைய பலன் கிடைக்கும் இல்லையா? நானும் நாங்கள் அவசர அவசரமா டக்கு டக்குன்னு விழுங்கிறேன். நானும் அப்படித்தான் மெல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவேன், நானும் மெல்ல மாட்டேன். அது என்னன்னு
1: தெரியாது. யாருமே அந்த நம்மளுக்கு அந்த இது அப்படியே ஆகி போச்சு, அதனால மெல்றதுக்கான இது நமக்கு இப்ப இல்ல.
0: இல்ல, உங்களுக்கு சின்ன பல்லு இல்லையா நினைக்கிற மெல்றதுங்க?
1: இல்ல, அப்படி இல்ல, பல்லு இல்ல, பல்லு இருக்கு. அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த அந்த சாப்பிடுற நேரத்துல அந்த இது இல்ல, நம்ம சாப்பிட அவசரம் இல்ல, அவசர கால இதுல சரி போகணும், சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும், நேரம் பற்றாக்குறை
0: அப்படின்னு சொல்லி.
1: இல்ல, சாப்பாட்டுக்குன்னு தனியா நேரத்தை ஒதுக்குவது கிடையாது.
0: மற்றது சுவைச்சு கூட சாப்பிடறது இல்லையா? நாங்கள் எல்லாரும் எந்த ஒரு விடயத்தையும் சுவைச்சு சாப்பிடறோம். சரி, உண்மையிலே உங்களோட குரல் வித்தியாசமா இருக்கிற ஷாஹுல் ஹமீத். உண்மையாக
1: இல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேக்குறீங்களா, அதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: இல்ல, உண்மையிலேயே கேட்பவர்கிட்ட நீங்க கேளுங்க. முந்தி இருந்ததை விட இது வித்தியாசமா இப்ப ரதீஸ்ல குரல் மாறி வந்துட்டு உங்களுக்கு.
1: இது நல்லா இருக்கு
0: உண்மையிலேயே. இது ஆனா உண்மையிலேயே இந்த இப்ப உங்களுக்கு கோல்டு, அதாவது தடுமல் வந்து, இப்ப சளி பிடிப்பு வந்து, அதனால வந்ததுன்னா வேண்டாம் எங்களுக்கு இது. சரியா?
1: சரி.
0: அது இல்லாம சும்மா இப்ப நீங்க தேன்ல கலந்து சாப்பிட்டீங்க பாருங்க.
1: ஆமா,
0: அப்படி நீங்க சாப்பிட்டு வந்ததுன்னா அது உண்மையா அது நல்லா இருக்கு. இந்த குரல் இப்படியே நீங்க வச்சிருக்கலாம்.
1: சரி
0: சரி, இன்னைக்கு உங்களோட பாட்டு என்ன எங்க பாக்கலாம்? விரும்பி கேட்கும் பாடல்
1: நானூறு சிந்து, காவடி சிந்து, அது அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அதே மாதிரி எஸ் ஜானகி பாடின அது வைதேகி காத்திருந்தால இருந்து அழகு மலராட.
0: ஓ, அதை விட மாட்டீங்களே நீங்க.
1: அழகு மலர் ஆடுதுல, அதனால அழகு மலர் ஆட விடுங்க.
0: இது இந்த பாட்டை நீங்க எத்தனை தடவை பாடி இருப்பீங்க, எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க? உண்மை நான் அதை குறிச்சு கொண்டு வந்திருக்கேன், விட்டுட்டேன்.
1: எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை முறை பாடினாலும் அழுக்காத பாடல் இல்லவா?
0: நிச்சயமா நல்ல ஒரு பாடல் இல்லையா? அதுவும் அந்த ரேவதி அவர்களுடைய நடனம் இன்னும் கண்ணுக்குள்ள நிக்கிறது எங்களுக்கு. அந்த பாடலை நீங்களும் நல்லா பாடுவீங்களே, நல்லா இல்லையா? சரி, இப்ப உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அங்க இருக்கிறார்களா? மற்றவர்கள் எல்லாரும், நிறைய பேர் இப்ப அதோடய எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்களா?
1: பூனை மட்டும் ஊருக்கு போயிருக்கு. 1st ரெண்டாம் தேதி வருது பூனை மட்டும். ஓ,
0: பூனை மட்டும் ஊருக்கு போயிட்டு வருவார். ஹனீப் போயிருந்தாரா ஊருக்கு?
1: ஹனீப் வந்து ஏப்ரல் மாதம் போகிறாரு.
0: நல்லா. ஓ சரி, அது நல்ல சந்தோஷம். அப்போ இந்த அழகு மலர் பாட அந்த பாட்டை ஒரு ரெண்டு வரி பாடுங்க பாப்போம். அந்த பாடுறதுக்கு இந்த குரல் நல்லா இருக்கான்னு பாப்போம். அப்படி நல்லா இருந்தால் தான் அதை வச்சிருக்கலாம். நான் தான் டெஸ்ட் பண்ணணும். பேசுறதுக்கு நல்லா இருக்குது. அன்றைக்கு நான் முதல் தடவையாக நிகழ்ச்சி பேசிட்டு போன உடனே அப்பா கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஷாகுல் ஹமீத் வேற இல்லையாண்டு, அதான் கேட்டேன்.
1: ஆ இல்ல இல்ல, நான் வந்து அந்த அந்த வாட்ஸ்அப்ல வந்ததை நான் லேட்டா பார்த்தேன்.
0: ஓ அதுக்கப்புறம் தான்,
1: அதனால எனக்கு அதனால தெரியல. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து எல்லாம் போட்டிருந்தாங்க, நீங்க வந்து வந்து வந்துட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, ஒரு அப்பதான் நினைச்சேன் என்னடா ஒரு அவ்வளவு சத்தத்தோட வருவாங்க, அது நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு
0: சொல்லி. நீங்க எல்லாம் சொல்லி சொல்லி கழுத்துல கட்டி இந்த மணிமாலைய கலட்டிட்டேன். காலிலையும் கழுத்துலயும் கட்டி வைப்பாங்கல்ல, நாலு காலிலையும்
1: கட்டி அந்த
0: அந்த நாலு காலிலையும் கட்டியிருக்கிற சங்கிலியை, அந்த அதாவது சலங்கையையும் கழுத்தில் கட்டியிருக்கிற மணிமாலையும் கலட்டிட்டேன். அது இருந்தால் தானே உங்களுக்கு சத்தம் கேட்கும், டிங் டிங் அண்டு வர வர.
1: அதனால தான் அது கேட்கல
0: கேட்கல. யானைக்கு எத்தனை கால் ஷாகுல்?
1: யானைக்கு நாலு கால்.
0: நாலு கால், அப்போ சரி சரி. நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் சரியான இதில் தான் இருக்கிறீங்க, அதான் கேட்டு பார்த்தேன். சில நேரம் யோசிப்பீங்கல்ல இந்த பாடலை உங்களுக்கு எடுத்து வரேன். இப்போ புது பாடலெல்லாம் எப்போ நீங்கள் விரும்புவீங்க ஷாகுல்?
1: புதுப்பாடலா? புதுப்பாடல் அதுக்குன்னு தனியா புதுப்பாடலுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வரும்போது கண்டிப்பா அதுல புதுப்பாடலை கேட்கலாம்.
0: இந்த பித்தா பித்தாண்டெல்லாம் ஒரு பாட்டு வந்துடுது இல்ல, மலம பித்தா மலம பித்தா,
1: மலம பித்தா மலம பித்தா கிளம பித்தானா கொஞ்சம் நல்ல போயிடும். ஆனா இந்த பாடலாம் அப்படி நீ
0: அதுல அர்த்தமே எனக்கு யாருக்காவது தெரியுமான்னு கேட்கணும். இனி கொஞ்சம் பொறுங்க, நான் கொஞ்சம் தென்படுத்து பேச ஆரம்பிச்ச பிறகு கேட்கலாம், அப்பதான் பேசலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா தெம்புள்ளும் போதே அதை பேசி முடிச்சிடணும்.
0: அது பேசணும், இப்ப எனக்கு அந்த தென்பு இல்லை அதை பற்றி ஆராயறதுக்கு. சரி, உங்களோட பாடல எடுத்து வருவேன் நானா. நன்றி, கேளுங்கோ.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஷாகுல் ஹமீத் இணைந்திருந்தார். இப்ப அடுத்த பாடல், நாங்கள் யாருடைய பாடல் என்றால் எங்களுடைய சிவரஞ்சினி, மன்னிச்சு கொள்ள வேணும். நீங்க குட்டி, நீங்கள் நல்லா அதற்கு கோபிக்க மாட்டீங்க மீரா அம்மா அப்படி நிப்பாட்டுன்னா, ஏண்டா ஓடி வந்தார் அல்லவா நீண்ட நாட்களுக்கு பின்பாக, அப்போ அவரை சந்திச்சிடலாம் என்று தான் நினைத்திருந்தேன். இந்த பாடலை மீண்டும் உங்களுக்கு முதல்ல இருந்து எடுத்து வருகிறேன்.

நேரம் சரியாக 3:21, அதே கனடிய நேரம் இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:51. அடுத்த பாடல் கேட்க யார் வந்திருந்தார்கள் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதுவும் எனக்கு பிடித்த பாடலை கேட்டிருக்கிறார் ஜேஜியா. எங்கே கண்ணன் வந்தாலும் பிடிக்குமல்ல, அதுவும் தீபாவளி திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் ஜேஜியா. உங்களுக்கு இந்த பாடல் அப்பாவுடைய செல்ல பேத்தி இல்லை, பார்க்கலாம் உங்கள் பாடலை.

0: மாலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ஜேஜியா. ஆனால் எப்படி அவர் அந்தி மாலையில் தான் வருவார் என்று காத்திருக்கிறது. கண்ணன் எந்த வேளையிலும் வரலாம் இல்லைவா? வணக்கம் எங்களுடைய ஆனந்தன், எப்படி இருக்கிறீங்க?
1: நீங்க
0: வரைக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. இந்த கண்ணன் அந்தி மாலையில தான் வருவார் இந்த ஜெயா சொல்றாவே, அதை எப்படி எனக்கு இன்னும் நம்ப முடியாம இருக்கேன். கண்ணன் தான் எந்த நேரத்துல நினைச்சோன்னே வருவாரு,
1: முன்னாடி
0: வந்துருவாரு. அது எப்படி அந்தி மாலையில தான் வருவான்னு சொல்லிட்டா? அதுதான் இப்ப நான் இனி அந்தி
1: கவிதை கவிதை கவிதை வரைக்கும் ஒரு இனிமையா கவிதை வரைக்கும் இனிமையா சேர்க்கறது, பாடல் வரைக்கும் இனிமையா சேர்க்கறதுக்கு.
0: ஆனா அந்த பாடல்ல வர்ற கண்ணன் வந்து ஹைவேல போறார் பைக்ல, அதான் அவர் சும்மா போய் இனி இல்லாத ஸ்பீட்ல போறார் ஹைவேல. பாக்கல நீங்க அந்த படத்தை பாருங்க.
1: அதாவது பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை தான். இறைவன் என்பது பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை தாங்க. எந்த காலத்திலயும் அவங்க வந்து அந்த இயற்கை தெய்வங்கள் வந்து நம்மளோட ஒன்றுதான்
0: நிற்கும்.
1: எவ்வளவு முன்னேற்றங்கள் சென்றாலும் அந்த இடத்துல வந்து நிப்பாங்க.
0: நிச்சயமா உண்மை. மற்றது பழமையில ஒரு சுவை இருக்கிறது தான் அந்த பொருள், அதனுடைய இசை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சரி, இன்னைக்கு என்ன பாட்டோட வந்திருக்கீங்க நீங்க? கவிதை கொண்டு வந்திருக்கீங்களா?
1: கவிதைமா, ஒரு கவிதை சொல்லிடுறேன்மா, அம்மா கவிதையை சொல்லிடுறேன்.
0: சரி, எடுத்து வாங்க.
1: நான் அழுதபோது என்னை சிரிக்க வைத்த முகம், இன்றுமே என்னை வெறுக்காத குணம், தவறுகளை மன்னிக்கும் மனம், அளவுகளே இல்லாத பாசம், மற்றவர்கள் காட்டிடாத நேசம் அனைத்தும் முன்னெடுத்து கண்டேன். அழுவதற்கு கண்கள், அணைப்பதற்கு கைகள், சாய்ந்து கொள்ள தாயின் மடி போதும், தோட்டத்தின் அழகு பூக்கள் வெற்றிக்கு அம்மா. நான் சொல்லிய முதல் சொல் அம்மா, நான் கடைசியாக சொல்ல விரும்பும் சொல்லும் அம்மாவி. எனக்கு உயிர் தந்த உன்னை என் உயிர் உள்ளவரை மறவேணும். நன்றி.
0: அருமையான கவிதை. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? உங்களுக்காக எடுத்து நினைக்கிறேன் இல்லையா, உங்களுக்கு நிறைய வேலை இப்ப.
1: ஆமாமா, தீபாவளி வந்ததுனால கொஞ்சம் வேலை பழுதான், கொஞ்சம் ஊழியர்களும் கொஞ்சம் வச்சு நடத்தினா தனியா இருந்தா எனக்கு மேடம் இல்ல.
0: ஆமா,
1: ஊழியர்களுக்கு அவங்களுக்கு நான் செய்து கொடுக்கணும் அந்த வேலைகளை, சரியா நான் சரி பண்ணி கொடுக்கணும்.
0: நிச்சயம்
1: அவங்களுக்கு நம்ம நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னும் போது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுமா?
0: ஜாஸ்தி
1: ஆயிடுச்சு. ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க இந்த தீபாவளிக்கு, இருந்தாங்க, சிறப்பா செய்து கொடுத்தாங்கம்மா. அவர்களுக்கும் இந்த நேரத்துல நம்ம வாழ்த்துக்கள்
0: நன்றியை தெரிவிக்க வேண்டும். உண்மையா?
1: ஆமாமா, இல்லன்னா சிரமப்பட்டிருப்பேன்
0: நான்.
1: அல்லும் பகலும் அது சொல்லவே முடியாது. அதாவது ரொம்ப சிரமம், அந்த தனியா ஒரு வேலை செய்யறதுக்கு பாருங்க, அது ரொம்ப சிரமமான விஷயம். அந்த நம்ம செய்யக்கூடிய பணியில் வந்து யாராவது ஒரு உதவிக்கு இருந்துட்டாங்கன்னா அதுக்கு பெரிய விஷயம். அது நம்ம தனியா செய்யும்போது அது சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு கடினத்தை கொடுக்குங்க. அதனால சிரமம் இல்லாம சுலபமா கடந்த இந்த தீபாவளி மேடம்.
0: இந்த கலைகள்லயே மூன்று கலையை தெரிஞ்சவர்களுக்கு தான் முதலிடம். உணவு சமைக்கிறதுக்கு சமையல் வேலை செய்வர்கள், அடுத்தது தையல் மானத்தை மறைக்க, அடுத்தது வந்து வீடு கட்டுறதுக்கு இல்லையா, கொத்தனார் வேலை செய்கிறவர்களுக்கு, இவர்கள் தான் முக்கியம். இந்த மூன்று பேரை எங்களுக்கு பக்கத்துல வச்சிருந்தா கவலையே சாப்பிட்டு நிச்சயமா தேவையான ஒன்றுதானே. உரையில் என்பது உண்மையாக யாருக்கும் எல்லாருக்கும் தேவைதானே, வாழ்வதற்கு நிரந்தர உரையில் தேவை. அது இருந்தால்தான் நிம்மதியாக இருக்கலாம், இல்லாவிட்டா இந்த காலத்துல வாடகட்டியே களைச்சு போவார்கள் இல்லையா?
1: வாடகை வீட்டுல அந்த நிம்மதியா இருக்க முடியாது நம்மளால, அந்த மன நிறைவா உறங்குறது சிரமமான விஷயமா இருக்கும். வாடகை வீட்டுல நம்ம சொந்த வீட்டுல நம்ம சாப்பாடு இல்லைன்னா கூட சரிதான், நம்மள யாரும் கேட்க போறது இல்லை, நம்ம வந்து இருக்கலாம் அமைதியா இருக்கலாங்கிற ஒரு மகிழ்ச்சி சூழல் நிறுவோம் இந்த சொந்த வீட்டுல இருக்கும்போது.
0: பசியில பசியில இருந்தாலும் அது எங்களுடைய சொந்த வீட்டில் இருந்தால் எங்களுக்கு அந்த களைப்பு அந்த கஷ்டம் தெரிய போவதில்லை இல்லையா? சரி, உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன் நான். சரியா, நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய யார் பாடல்னா ராஜ்குமார், எங்களுடைய இளவயது ராசா, அதாவது இளவயது ராஜ்குமார் மன்னன் என்று நாங்கள் ஏற்கனவே வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் அல்லவா அவருக்கு, அவர் இப்போ புது பாட்டுக்கே வந்துட்டேன் பொன்னியின் செல்வன்ல கேட்கலாம் அந்த பாடலை. ராஜ்குமார் உங்களுக்குரிய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

0: ராஜ்குமார் சற்று இடைநிறுத்தி மீண்டும் பாடலை மீண்டும் எடுத்து வருகிறேன். ஒரு காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொண்டு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் சேகர், விழுப்புரம் சேகர், எப்படி இருக்கிறீங்க?
1: அம்மா நலமாக இருக்கிறேன். அம்மா அப்பா நலமாக இருக்கிறாள், தங்கள் நலமா?
0: நலம் பெற்றிருக்கிறேன், நலம் பெற்றிருக்கிறேன், இன்னும் நலம் பெற வேண்டும்.
1: இருமல்
0: பேசும்போது
1: ஏலக்காயும் இல்லவும் மென்றிருந்தனால சரியாகி.
0: இன்றுதான் நீங்க முதல் தடவையாக வருகிறீர்கள் இல்லவா காற்றடைக்கு? ஏனென்றால் ஆனால் நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாமல் கேட்டு கேட்டு எழுதி கொண்டிருப்பீங்க, அது மறு ஒளிபரப்பு தெரியாமல் அதுக்கு பதிலையும் சொல்லியிருப்பீங்க, அது இணையறதுக்கு முச்சு

0: வானொலியை கேட்க ஆரம்பிச்சீங்க சேகர். நீங்க
1: கடவுள் சத்தமா அது ஒன்றும் சொல்றது
0: அந்த தமிழ் ரேடியோஸுக்குள்ள நீங்க மாத்தி மாத்தி கொண்டு போயிருக்க நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படியே தானே? அதானே
1: தமிழ் ரேடியோ வந்து எல்லாத்தையும் நான் கேட்கறது கிடையாது. சும்மா சும்மா தொட்டு பார்த்தேன்னா தமிழ் பழைய பாட்டு போட்டுச்சுன்னா அப்படியே விட்டுரும். அதை வேற வானொலிக்கு போறது கிடையாது, வேற வானொலிக்கு போறது இல்ல,
0: போறது இல்ல. பாடல் கேட்க ஆசை,
1: ஏன்னா பாட்டு மிஸ் ஆயிடு, பாட்டு மிஸ் ஆயிடுன்ட்டு.
0: சரி சேகர், உங்களுக்கு பாட வருமா? உங்களுக்கு பாடுவீங்களா?
1: பாடுவோமா? இப்போ பாடணுமா?
0: ஓ, இங்கே பாடுங்க. இல்லை முழுமையாக இல்லை, முடிஞ்ச அளவு பாடுங்க பார்க்கலாம். உங்களோட குரலில் எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா ஏன்னா இங்கே வருகிறவர்கள் முதல் தெரியாமல் தான் சொல்லுவார்கள் சேகர். பேருந்து எல்லோரும் நன்றாக பாடுவாங்க, நல்ல இனிமையாக பாட ஆரம்பித்து விடுவாங்க. அவள் அப்படித்தான் நீங்களும் இருப்பீங்கள். அதனால் பாட உங்கள் பாடலை கேட்பதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன், அன்பு உறவுகளும் அவளாக இருப்பார்கள். இங்கே பாடுங்க பார்க்கலாம்.
1: மிக்க மகிழ்ச்சி. அழகு நிலா திரைப்படத்தில் வந்து மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை அறிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை.
0: பாடுங்க அந்த பாட்டு. பாடுறீங்களா?
1: இல்லம்மா, கவிதை சொல்லட்டுங்களா?
0: சரி, அந்த பாட்டை பாடி பாருங்க பார்க்கலாம், முடியும் உங்களால. எங்க ராகத்தோட பாடுங்க.
1: மனிதனில் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை அறிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு
0: ஒன்று மட்டும். சரி, எங்க கவிதை சொல்லுங்க பாக்கலாம். எங்க
1: எடுத்துட்டு
0: வா. சரி, எடுத்துட்டு வாங்க. நேரம் சரியாக 3:35, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் ஒரு சற்று ஒரு தடுமாற்றம் தான், ஏனென்றால் அந்த இந்திய இலங்கை நேரம் சொல்வதற்கு நேரம் சரியாக 1:06. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்கள். ராஜ்குமார் உங்களோட பாடலை நான் முழுமையாக எடுத்து வருவேன், சற்று நிறை நிறுத்தினேன். என்ன புதிய நேயர் அவர் வந்து எங்களுடைய சொல்லுங்க சொல்லுங்க சேகர்.
1: நாம் வாழும் வரை நம்ம யாரும் வெறுக்கக்கூடாது. நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது. வாழ்ந்து முடிந்த பின் நம்மை யாரும் மறக்கக்கூடாது. வாழ்ந்து முடிந்த பின் நம்மை யாரும் மறக்கக்கூடாது. அதுதான் நம் வாழ்வின் வெற்றி.
0: நல்ல நல்ல கருத்தான கவிதை. உண்மை இது நீங்க எழுதியதா அல்லது படித்ததில் பிடித்ததா? படித்ததில் பிடித்ததா?
1: படித்தது. நான் எழுதுவேன், பதில் மட்டும்தான் எழுதுவேன். இந்த கவிதைகளுக்கு பதில் எழுதுறதுக்கு ஒரு எனக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் ஒண்ணு இருக்கு. கவிதைகளை படிப்பேனுமா?
0: படிச்சுட்டு அதுக்கு பதில் கொடுப்பீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி.
1: அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பின்னூட்டம்
0: சொல்லுங்க, பேசுங்க. ஓஹோ, உங்களுக்கும் நெட்ல ஏதோ, அது எல்லோருக்கும் வருகிற ஒன்று தானே, இது வாட்ஸ்அப் தானே? அப்ப உங்களுடைய சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஆயிரம் அகழ்வாய்வு நடக்கிறது என்னுள், ஆயிரம் அகழ்வாய்வு நடக்கிறது என்னுள்.
0: உங்களுக்கு உண்மையா உங்களுடைய இணையதளம்
1: முயற்சியில் எழுதுகோள் எழுதுகோல் முனைப்பதித்து காகித காயங்கள் எல்லாம் கவிதையாய் மாற்றம் பெறுகிறது.
0: சரி, இப்ப நீங்க இன்னொரு தடவை அதை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அது இடையே நிறுத்தப்பட்டு அது இணையதளத்தின் கோளாறு, உங்களுடைய முழுமையான கவிதை வரவில்லை. ஓ, இணையதளம் உங்களுக்கு உதவி செய்யாது என்று நினைக்கிறேன். என்ன மீண்டும் மீண்டும் அப்படித்தான் ஆகிறது சேகர்.
1: காயங்கள் எல்லாம் கவிதையாய் மாற்றுகிறது.
0: சரி, என்ன பாடல் வேணும் சேகருக்கு? என்ன பாடல்? அதே பாட்டு தானே? விட்டு விட்டு வருகிறது. இணையம் உங்களுக்கு உதவி செய்கிறது இல்லை. சொல்லுங்க.
1: என்ன அப்பா ஒளிபரப்புற பாடலுடன் கேட்க முடியாம போயிட்டாரு.
0: அதுதானே. சரி, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு இன்றைக்கு?
1: பொன்னூஞ்சல் திரைப்படம். பொன்னூஞ்சல்
0: பொன்னூஞ்சல்
1: திரைப்படத்துல இருந்து முத்துச்சரம் சூடி வரும் வள்ளி பொண்ணுக்கு.
0: ஓ, முத்துச்சரம் சூடி வரும் வள்ளி பொண்ணுக்கு.

0: ஆமாமா, இந்த பாடல் வந்து வழக்கமா எழுதுற கவிஞர்கள் நெல்லை அருள்மணி என்றவர் எழுதியிருக்காரு இந்த பாடல் வரியில. இதுல ஒரு வரி வரும், நெல்மணிகள் பால் பால் பிடிக்கும் பிள்ளை பருவம்னு சொல்லிட்டு, நெல் என்னுடைய பால் நெல் வயல் இருக்கு இல்லைங்க. ஹலோ,
1: கேட்டுக்கொண்டிருக்கிறேன், சொல்லுங்க.
0: அந்த நெல்மணிகள் வந்து பால் பிடிக்கும் பருவம் பருவத்தை அத அந்த வரியை வந்து கோடிட்டு காட்டிருப்பார். அது பாடல்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும், ஆனால் அருமையான வரியை கொண்டு வந்து அந்த அந்த கதாநாயகிக்கு தகுந்த மாதிரி அந்த வரியை முடிச்சிருப்பாரு. ஒரு வரி வரும் இதுல, பால் பிடிக்கும் நெல்மணியின் பிள்ளை பருவம்னு சொல்லிட்டு. இவர் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு சில பாடல்கள் எழுதியிருக்காரு, ஒரு சில படங்கள்ல எழுதியிருக்காரு. இதுல எனக்கு நெல்லை அருள்மணி எழுதிய பாடல் மிகவும் பிடித்த பாடல் அம்மா இது. அதனால எனக்கு
1: அருமையான பாடல்
0: விருப்பம் மாதிரி கேட்டு
1: பொன்னூஞ்சல் படம் கூட நல்ல ஒரு படம் தான் இல்லையா? நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
0: நன்றி
1: நன்றி. உண்மையிலேயே அவருக்கு அது ஈடு கொடுக்குதில்லை உண்மையாக. இணையத்தளம் சரி. ராஜ்குமார், உங்களுடைய பாடல்?

பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ராஜ்குமார் தர்மபுரியிலிருந்து. அடுத்த பாடல் ஷாவுல் ஹமீத், உங்களுடைய பாடல் காற்றிலைக்கு வருகிறது, கேட்போம்.

தருகிறதோ தருகிறதோ தருகிறதோ தருகிறதோ தருகிறதோ தருகிறதோ.

சரியாக 3:48 அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 1:18. இந்த பாடல் ஷாகுல் காமீர் கேட்ட பாடல், அழகு மலராட. அடுத்த பாடல் காட்சியலைக்கு வருகிறது. யார் பாடல் என்பதென்றால் எங்களுடைய ஆனந்தன் கேட்ட பாடல் காட்சியலைக்கு வர இருக்கிறது. ஒரு கவிதையும் சொல்லி இந்த பாடலை கேட்டிருந்தார் ஆனந்தன். உங்களுடைய பாடல் கேட்போம். நேரம் சரியாக 3:48.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ஆனந்தன், வடலூர் ஆனந்தன் கேட்ட பாடல். அடுத்த பாடல் நிறைவான பாடல், அது வந்து உறவுகள் கேட்ட பாடலில் நிறைவான பாடல். எங்களுடைய விழுப்புரம் சேகர் அவர்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது. கேட்போம் சேகர், உங்களுடைய பாடல் முதல் காற்றலையில் இணைந்து நீங்கள் கேட்ட முதல் பாடல் எது?

0: சரியாக 3:58 அன்பு உறவுகள், இதுவரை நேரம் இணைந்து உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மாழ்ந்தீர்கள். உண்மையிலேயே அருமையான பாடல்கள், எல்லோரும் கேட்ட பாடல் அத்தனையும் அருமையான பாடல். கூடிய அளவு அன்பு உறவுகள், அழைத்த உறவுகள், நான் விடைபெறப் போகிறேன் எனும்போது அழைத்த எல்லோரும் மன்னிக்க வேண்டும், எடுக்க முடியாமல் போய்விட்டது என்றால் நீண்ட நேரம் நிகழ்ச்சி எடுத்து வர முடியாது. அதனால தான் இனி வருகிற காலத்தில் கொஞ்சம் கூட்டி கூட்டி கொண்டு வரலாம். சரியா? நல்லது. என் அன்பு உறவுகளை, இங்கிருக்கும் பொழுதும் அங்கே இருக்கும் பொழுது நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது. இசக்கிய திரைப்படத்திலிருந்து இந்த பாடலோடு விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் மீரா.
1: எப்ப பார்த்தாலும் எருமை பண்ணின்னு கூப்பிடுற.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் மொண்டி தமிழ் எம்டிஆர் வானலையில் இசை பாடும் இளம் தென்றலில் கவி பாடும் காற்றலையில் இந்த இனிய வேலைதனில் இணைந்து கொள்ளும் என்றும் உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் ஹமீத் குவைத்திலிருந்து. இன்றும் இனிய துள்ளிசை பாடல்களின் சங்கமத்தில் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் கவிப்பாட காத்திருக்கிறது. இணைந்திருப்போம் இசை கேட்டு மொண்டி தமிழ் எம்டிஆர் வானொலியோடு.

0: நிகழ்ச்சியின் துவக்கத்தில் இன்றும் ஹிஷாம் அவர்கள் சிந்தனை சிறகுகளில் நாம் முன்னேற்ற பாதைக்கு தடையாக உள்ளது பயம். அது நமது வாழ்க்கை பயணத்திற்கு எப்படி தடையாக உள்ளது, அதை எப்படி எதிர்கொள்வது? செவிமடுப்போம் சிந்தனைகளோடு.
1: என் அன்பான நண்பர்களுக்கு ஹிஷாமின் வணக்கம். முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டையாக எத்தனையோ விடயங்கள் இருக்கலாம், ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம் பயம். நமது முன்னேற்ற பாதையில் கொஞ்சம் கூட நாம் முன்னே நகர்ந்து செல்ல விடாமல் நம்மை தடுத்து நமது வாழ்க்கை பயணத்தை ஸ்தம்பிக்க செய்கிற மிக முக்கியமான ஒரு காரணி இந்த பயம் நண்பர்களே. இந்த பயத்தை எதிர்கொண்டால் அதற்கு முகம் கொடுப்பதற்கான சிறந்த தீர்வையும் வழியையும் நாம் கண்டறிந்து கொண்டால் நிச்சயமாக பல நண்பர்களும் பல சாதனைகள் படைக்க கூடும். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவிலே ஒரு சூஃபி ஞானி தன்னுடைய சீடனுக்கு சொன்ன ஒரு அற்புதமான தீர்வு பயத்தோடு வாழ்கிறவர்களுக்கு நிச்சயம் உதவும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வீடியோ பதிவினுடைய நிறைவில் உங்களுக்காக பயத்தோடு தொடர்பு பட்ட இரண்டு வீடியோ பதிவுகளினுடைய தொடுப்புகளையும் தருகிறேன். அதில் நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் வழிகளும் கிடைக்கக்கூடும் என்கிற ஒரு நம்பிக்கை. சரி, ஒரு சீடன் ஒரு முறை ஒரு சூஃபி ஞானியிடம் கேட்கிறார், உங்களை இந்த பாதையில் இந்த வாழ்க்கையில் வழி நடத்திய ஒருவரை பற்றி எனக்கு சொல்லுங்கள் குருவே என்று சொல்லி. அப்போது அந்த சூஃபி ஞானி அந்த சீடனுக்கு சொல்கிறார், அது ஒரு நாய் என்று. நான் இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறேன், இந்த சூஃபி ஞானி ஏதும் நகைச்சுவையாக என்னை கேலி செய்வதற்காக இதை சொல்லுகிறாரா என்று ஒரு நிமிடம் அந்த சீடன் சிந்திக்கிறார். மீண்டும் கேட்கிறார், சூஃபி ஞானி அவர்களே, நான் உங்களிடம் மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களை வழி நடத்திய ஒருவரை பற்றி எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொல்லி, நீங்கள் ஒரு நாய் என்கிறீர்களே என்று. மீண்டும் அந்த சூஃபி ஞானி சொல்கிறார், ஆம், அது ஒரு நாய்தான் என்று உறுதியாக அவர் சொல்கிறார். சரி, சொல்லுங்கள் குருவே என்று சொல்லி அவர் தொடர சொல்கிறார். அப்போது அந்த சூஃபி ஞானி சொல்கிறார், ஒரு முறை அந்த நாயை நான் ஒரு ஆற்றங்கரையிலே ஒரு இறக்கக்கூடிய தருவாயில் தாகத்தோடு அதை நான் கண்டேன். ஆனால் அந்த ஆற்றில் அது அருந்தக்கூடிய அளவுக்கு போதுமான நீர் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. அதற்கு இலகுவாக அருந்தக்கூடிய வாய்ப்புகளும் அங்கே இருந்தன. ஆனால் அந்த நாயோ தாகத்தோடு இறக்கும் தருவாயிலே இருந்தது. எதற்காக இந்த நாய் இப்படி இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கு ஆவலோடு அருகில் சென்றேன். அந்த நாய் ஒவ்வொரு முறையும் தண்ணீர் குடிப்பதற்காக அந்த ஆற்றுக்கு செல்வதும் மீண்டும் திரும்பி வருவதுமாகவே இருந்தது. அருகில் சென்று பார்த்தேன், அந்த நாய் தன்னுடைய நிழலை அந்த ஆற்றிலே பார்த்துவிட்டு இன்னும் ஒரு நாய் அங்கே இருக்கிறது என்று பயந்து ஒவ்வொரு முறையும் திரும்பி ஓடி வந்து விடுகிறது. ஒரு கட்டம் வந்தது, அந்த நாய் இப்போது தண்ணீரை அருந்தியே ஆக வேண்டும், இல்லை என்று சொன்னால் இறந்து போய்விடும். அப்படி ஒரு இக்கட்டான ஒரு அவசியமான ஒரு நிலைமை அந்த நாய்க்கு உருவாகியது. அப்போது அந்த நாய், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ள நான் தயார் என்ற ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு அந்த ஆற்றுக்குள்ளே குதித்து நீரை அருந்தியது. அதுவரையும் ஆற்றங்கரையிலே எட்டி பார்த்து நீரை அருந்த முயற்சித்த அந்த நாய், என்ன வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஆற்றுக்குள்ளே குதித்து நீரை அருந்து விட்டு வெற்றிகரமாக திரும்பியது. அப்போது அந்த நாய் எந்த ஒரு நாய்க்காக பயந்து ஒவ்வொரு முறையும் திரும்பி திரும்பி ஓடி வந்ததோ அந்த நாயும் மறைந்து போனது. அதற்கிருந்த சவால்களும் தடைகளும் வாழ்க்கையில் அத்தோடே மறைந்து போய்விட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த எனக்கு, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல சமயங்களில் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல பயங்கள் நம்மை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சாதனைகளின் போதும் ஒவ்வொரு வெற்றி பயணங்களின் போதும் நம்மை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றன என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதற்கு பிறகு அந்த தடைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அந்த நாய் எப்படி அந்த ஆற்றுக்குள்ளே குதித்து வெற்றிகரமாக திரும்பியதோ அதுபோல நானும் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான ஒரு பயணத்தை தொடங்கினேன் என்று அந்த சூஃபி ஞானி தன்னுடைய சீடனுக்கு இந்த கதையை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை வழி நடத்திய அந்த நாயை பற்றியும் அருமையாக சொன்னார். நண்பர்களே, நமது வாழ்க்கையிலும் இது போல ஒவ்வொரு நாளும் பயத்தோடு எத்தனையோ விஷயங்களை நாம் சாதிக்காமல் வெற்றிகளை காணாமல் திரும்பி விடுகிறோம். பயத்தோடு கடந்து போகும் கழியும் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வாழ்க்கையை இன்னும் முழுமையாக வாழவில்லை என்றுதான் அர்த்தம். மனதால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து என்ன நடக்கும் என்கிற இந்த கேள்வியில் இந்த பயம் பிறக்கிறது. அது யதார்த்தத்தில் இல்லாத ஒன்று என்பதை நாம் புரிந்தாலும் நமது மனது அதை ஏற்றுக்கொள்வதில்லை. பல சந்தர்ப்பங்களில் இல்லாத ஒன்றை கற்பனை செய்து அதை நினைத்து கவலைப்பட்டு பயம் கொள்வது எத்தனை கவலைக்குரிய ஒரு விஷயம் நண்பர்களே. இப்படி கற்பனைகளாலேயே நாம் பயம் கொள்கிறோம். இன்னும் ஒரு பக்கம், கடந்த காலம் நினைவுகள் ஞாபகங்களும் நமது வாழ்க்கையில் பல சமயங்களில் நமது வெற்றி பாதையில் முட்டுக்கட்டையாக ஒரு பயமாக நம் முன்னே வந்து நிற்பது உண்டு. இந்த கற்பனைகளும் இந்த நினைவுகளும் யதார்த்தத்தில் இல்லாத ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கற்பனைகள் என்பது நாளை, நினைவுகள் ஞாபகங்கள் என்பது நேற்று. இந்த இரண்டும், நேற்றும் நாளையும், நமது கைகளில் இல்லாத ஒன்று. நமது கைகளில் இருக்கக்கூடிய பரிசு இன்று என்கிற பரிசு, தைரியமாக நம்பிக்கையோடு அந்த பயத்தை எதிர்கொள்வதற்கான அந்த பரிசு. கற்பனைகளால் எப்போதும் நமது வாழ்க்கையை நாம் தொலைத்துவிடக் கூடாது. பயத்தை எதிர்கொள்வதென்றால் அதற்கு முகம் கொடுத்தாக வேண்டும் நண்பர்களே. முகம் கொடுத்தால்தான் அந்த பயத்தை நம்மால் எதிர்கொள்ள முடியும். நாம் பல சமயங்களில் அந்த பயம் எது என்பதையே புரிந்து கொள்ளாமல் பயப்படுகிறோம். அந்த பயத்துக்கு முகம் கொடுக்காமல் அது இப்படி செய்யும் அப்படி செய்யும் என்று அந்த பயத்தின் மூலமாக கற்பனை செய்து ஒரு பெரிய ஒரு பிம்பத்தையே உருவாக்கி அதன் மூலமாக நமது வாழ்க்கையையே நாம் அழித்து விடுகிறோம். தைரியமாக நம்பிக்கையோடு அந்த பயத்துக்கு முகம் கொடுப்போம். அப்போதுதான் நாம் அந்த பயத்தை வெல்ல முடியும்.
0: நாம் இதுவரை ஹிஷாம் அவர்கள் சிந்தனை சிறகுகளை செவிமடுத்தும் நிகழ்ச்சியில் இனி இன்னிசை கானங்கள் வண்ண கோலங்களிட இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் முதலில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியன் எஸ் ஜானகி பாடிய ஜென்டில்மேன் படப்பாடல் இதோ ஒலிக்கிறது.

இசையூற்றாய் இனிய பாடல்களை வழங்கிக் கொண்டிருப்பது மத்திய தமிழ் MTR வானொலி. நிகழ்ச்சியில் இனி சௌந்தர்யன் இசையில் சிந்து நதிப்பூ படப்பாடல், SV பாலசுப்ரமணியன் சுரநலதா குரல்களில் இனிய பாடல் இசைமலையாக இசைக்கிறது காற்றலையில்.

இசையால் மனதை நிரப்பிக் கொண்டிருப்பது இன்னிசையில் துல்லிசை. இனிய பாடல்களின் சங்கமத்தில் அடுத்து கேட்போம் கேப்டன் படப்பாடல். சிற்பி இசை அமைப்பில் சாகுல் ஹமீத், சித்ரா, சுபா குரல்களில் பாடல் இதோ.

இசைத்தேரில் நம்மை இழுத்துச் செல்வது மதியத்தமிழ் எம்டிஆர் வானொலி நிகழ்ச்சியில் இனி வித்யாசாகர் இசை அமைப்பில் எதிரும் புதிரும் படப்பாடல், புஷ்பவனம் குப்புசாமி சொரணலதா குரல்களில் பாடல் காற்றோடு இசைக்கிறது.

0: மனதை தொட்டு தாளமிட்டு செல்வது இன்னிசையில் துள்ளிசை. இனிய பாடல்களின் தொகுப்பில் தேனிசை தென்றல் தேவாவின் இன்னிசையில் வாலிப கவிஞர் வாலியின் வரிகளில் மனோ எஸ் ஜானகி பாடிய சூரியன் படப்பாடல் இதோ.
1: கண்ணே கங்காமாவோ இடுப்பசுத்தி திருப்பி பாரமா, எண்ணெல்லாம விளக்கு எரியுமா, கண்ணே கங்காமா மரம் இழுக்கிற கையா பாரமா. அது பக்கம் பாரியா, லாலாக்கு டோல் டப்பிமா, கண்ணே கங்காமா.

இன்னிசை ராகங்கள் இசைத்தேரில் பவனி வருகிறது. மத்திய தமிழ் MTR வானொலியில் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்போம் AR ரஹ்மான் இசையமைப்பில். மீண்டும் வாலிப கவிஞன் வாலியின் வரிகளில், மனோ சுரநலதா குரல்களில் காதலன் படப்பாடல்.

இசையூற்றாய் நல்லிசை கானங்கள் நம்மை மனதோடு இசைத்தாளம் இட்டு கொண்டிருப்பது இன்னிசையில் துள்ளிசை அடுத்து ஒலிக்கவிருக்கிறது. ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியன் கலா பாடிய டூயட் படப்பாடல்.

இசையெனும் சரம் தொடுத்துக் கொண்டிருப்பது காற்றலையில் ஒன்றிய தமிழ் MTR வானொலி. இனி ஒலிக்கவிருக்கிறது இசைஞானி இளையராஜாவின் இசை அமைப்பில் SP பாலசுப்ரமணியன் S. ஜானகி பாடிய மகளிர் மட்டும் பட பாடல். இதோ ஒலிக்கிறது.

நாம் இணைந்திருக்கின்றோம் இனிய பாடல்களின் சங்கமத்தில். இன்னிசையில் தொல்லிசை நிகழ்ச்சியில் இனி கேட்கவிருக்கின்றோம் வித்யாசாகர் இசை அமைத்து மாலதியுடன் இணைந்து பாடிய ஜெய்ஹிந்த் படப்பாடல்.

0: இசைவானில் இனிய பாடல்கள் காற்றோடு, கவிமின்னல் இனிய பாடல்களின் அணிவகுப்பில் இனி தேனிசைத்தன்றல் தேவாவின் இசை அமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியன், எஸ் ஜானகி பாடிய இந்து படப்பாடல்.
1: டா வக்கடு வக்கமே கட போ கட நம்பி நம்பி பிஏ எம்பிஏ.

0: இசையோடு கவி பணிந்து கொண்டிருப்பது மதுரை தமிழில் MTR வானொலியில் இன்னிசையில் துள்ளிசை. இனி நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கிறது இசைஞானி இளையராஜாவின் இசை அமைப்பில் SP பாலசுப்ரமணியன் சித்ரா குழுவினருடன் இணைந்து பாடிய வருஷம் 16 படப்பாடல் இது.
1: தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருக

மகிழ்ச்சி அன்பு உறவுகளே, இன்றும் இசை மீட்டிச் சென்றது இசை ராகங்கள் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் மொழிய தமிழில் MTR வானொலியோடு இணைந்திருந்து இதுவரை நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை வழங்கி விடைபெற்றுச் செல்லும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் குவைத்திலிருந்து. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அன்பு உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் ஒரு என்ற சொல்லில் வரம் வரும் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஆனந்த ஜோதி என்ற படத்திலிருந்து ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் குழுவினர்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெய்வ வாக்கு என்ற படத்திலிருந்து ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சேன், ஒரு பலன் கேட்டு கண்ணு முழிச்சேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆனந்த கும்மி என்ற படத்திலிருந்து ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

உருசுல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன ஜமீன் என்ற படத்திலிருந்து ஒரு மந்தார பூ வந்தா மந்திரமா அவ முத்தம் ஒன்று தந்தா தந்திரமா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோஜ் சித்ரா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மயுத்தம் என்ற படத்திலிருந்து ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் மலேசிய வாசுதேவன்.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மதன மாளிகை என்ற படத்திலிருந்து ஒரு சின்ன பறவை அன்னையை தேடி வானில் பறக்கிறது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன தம்பி பெரிய தம்பி என்ற படத்திலிருந்து ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீ வருவாய் என என்ற படத்திலிருந்து ஒரு தேவதை வந்து விட்டால் என்னை தேடியே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஹரிஹரன் மற்றும் குழுவினர்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஐயா என்ற படத்தில் இருந்து ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே கே சாதனா சொர்க்கம்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக படிக்காதவன் என்ற படத்திலிருந்து ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் மலேசியா வாசுதேவன்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீதிபதி என்ற படத்திலிருந்து ஒரு தேவதை வந்தால் மன கோயிலில் நின்றால் அவள் பார்வை பூமாலை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜ்யராம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக எஜமான் என்ற படத்திலிருந்து ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.